0: வீடியோ ஒன்று எடுத்து நான் இப்ப எல்லாருக்கும் அதை விநியோகம் செய்துட்டேன், எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். இது மாமா அனுப்புனது பாருங்க பாருங்க.
1: நான் வேப்பல அடிச்சு எழுப்பி விட்டுருக்கேன், வேப்பல அடிச்சு எழுப்பி விட்டுருக்கேன்,
0: எழுப்பி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய பாடல் உடனே வரும். இப்ப ஒரு கண் வணக்கம் மாமா. என்ன மாமா?
2: வணக்கம்.
0: அது சரி, நீங்க பேய பாத்தீங்களா மாமா? முதல்ல அதை சொல்லுங்க.
2: நான் பார்த்தனா பாதல
0: இல்ல, உண்மையா கேக்குறேன். இத்தனை வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க, இவ்வளவு காலமா வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பேய கண்டிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, பார்த்தது இல்ல.
0: அதெல்லாம் போய் இல்லையா மாமா? பேய் என்றது
2: ஒரு கால் ஒரு கண்ணாடி போட்டாச்சு.
0: அதே மாவு கேட்டுட்டா, அது இப்ப எடுத்தாச்சு. என்ன அது குஷி படத்துல?
2: ஒரு பொண்ணு
0: ஒன்று நான் பார்த்தேன், அதா சென்டர் மீட்டு சொல்லி அந்த பாட்டா? சரி, என்ன மாமா இன்றைக்கு ஒரு பொண்ணு மாமா? அறுவாசி பேரும் வரையில மாமா இன்றைக்கு பேய் கதைய கட்டு. பாருங்க, எல்லாரும் சின்ன பிள்ளைகள் ஆகிட்டாங்கல்ல, பத்தாவதுக்கு ஷாவலும் வரையல இன்னைக்கு. சர்புதீன் அவைக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, ஆனா அவங்க கூட வரையல. நல்ல அப்ப மாமா, நான் உங்க பாட்டை எடுத்து வர்றேன்.
2: என்ன
0: படம் மாமா? ஒரு பிருந்தாவனம். என்ன
2: பாட்டம்?
0: சட்டம் ஒரு
2: விளையாட்டு.
0: விளையாட்டு
2: பாட்டு
0: எடுத்து
2: பாருன்னா நிறைய விளையாட்டு.
0: விளையாட்டு
2: அப்படிங்கிற படத்துல இருந்து பாட்டு
0: எடுத்து பாருன்னா
2: ஒரு பிருந்தாவனம். நிறைய அதுலயே இரண்டு பாட்டு இருக்கு. ஒரு புல்லு கட்டு வெள்ளாடு அப்படின்னு இதே போடுங்க.
0: நன்றி, ஒரு பிருந்தாவனம் எடுத்து. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்த பாடல் ராணியம்மா, நீங்க கேட்ட ஒரு கல் ஒரு கண்ணாடி.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ராணி. உங்களுடைய பாடல் காட்டலுக்கு வந்தது இப்பொழுது எங்களுடைய சந்திரராஜ் மாமா உங்களுடைய பாடல் காட்டலுக்கு வருகிறது.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் சந்தனராஜ் மாமா, சிலுவை சந்தனராஜ் மாமா. ஒரு என்று தொடங்குற பாடல், இன்னும் ஒரு பாடல் காட்டலுக்கு வருகிறது. இந்த பாடல் அவருக்கு நிறைவு கொண்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன்.
1: Swing! It's a cha-cha, it's a cha-cha.

0: இதுவரை நேரமும் மயிலவருடைய பாடலும் எடுத்து வந்தாகிவிட்டது. நல்லது, என் அன்பு உறவுகளே, உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பொழுதில் அங்கு உங்களுக்கு இரவு நேரம், இங்கு எங்களுக்கு பகல் நேரம், நீங்கள் எல்லாம் தூங்கியிருப்பீங்கள். இருந்தாலும் நல்ல தூக்கம் உங்களை தள்ளுவிட்டும் இனிமையான அந்த பொழுது, இந்த பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். கதம்பத்தில்
1: வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதலில் ஒலிக்கும் பாடல் அடடா மலையா அடை மலைடா என்ற பாடல் பையா திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை வளைமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி, வலசு, துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மாதவி என்ற ஒரு திரைப்படம் தோட்டக்கார சின்ன மாமா என்று பாடுகின்றது. அந்த பாடலை நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தந்த இந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இதை நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்று வழமை போல வாழ்த்துக்களை கூறி இன்றைய பாடலை கேட்கின்றார் மயிலாப்பூர் மாவட்டம் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரோடு இணைந்து கேட்பதற்காக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கொள்ளும் வேளையிலே கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே கற்பகமே என்று வரியெடுத்து பக்தியோடு பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். தமிழ்நாடு எஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நரமுகையால் தமிழ் இனியால் ஆகியோரும் இணைத்து கேட்கும் ஒரு பாடல் வசந்தத்தில் ஓர் நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் இருந்து

செல்வ மகள் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று பல்லவியோடு சரணங்களையும். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் இந்த பாடலை கேட்கின்றார். அவரோடு இணைந்து வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷகானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

0: பிள்ளைக்கு முன்னே பழம் பழுக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று.
1: நாங்கள் கேட்டு மகளும் பாடல்கள் மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் வேளையிலே இது நேயர் நேரத்துக்கான பாடல் என்பதை தெரிந்து கொள்வோம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஜானி திரைப்படுத்த பாடல். காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுது என்ற பதியோடு ஓடும் பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்கும் பாடல் ஒலிக்கின்றது, கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல் ராஜ ராஜன் என்ற திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல். இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே என்ற பாடல்தான் அந்த ராஜராஜன் திரைப்படுத்த பாடல். காது கொடுப்போம்.

பகிழும் தோலை வந்து போல் தனிதை உனதழகை பருகி மனம் மகிழுதே மதுவை பருகியே மகிழும் தோலை வந்து போல் தனிதை உனதழகை

அது போல அமதி நெஞ்சம் அன்பு என்னும் கடலில் ஒன்று சேருதே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்து

தன பாடல் கேட்கும் வேளையிலே உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படுத்த பாடலும் ஒலிக்கே இருக்கின்றது. இசை அரசரும் இசை அரசியும் பாடிய அந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ என்று வரியெடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களுக்காகவும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் கேட்கும் பாடலாகவும் ஒலிக்கின்றது. நாங்களும் கேட்போம்.

செல்வ மகள் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று பல்லவியோடு சரணங்களை. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் இந்த பாடலை கேட்கின்றார். அவரோடு இணைந்து வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷகானா, பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். யார் அந்த பெரிய துறவி? கடவுளை நம்பாத நாத்திக மனப்பான்மை படைத்த செல்வந்தர் ஒருவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது சுவாமி, கடவுளுக்காக தாங்கள் வாழ்க்கையே துறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன், அப்படியா என்று கேட்டார் செல்வந்தர். அவரை பார்த்து புன்னகைத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஐயா, நீங்கள் கூறுவது உண்மைதான், ஆனால் நான் ஒரு சாதாரண துறவி, என்னை விட நீங்களே பெரிய துறவி என்றார். செல்வந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிறீர்கள் என்றார் திகைப்புடன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஐயா, நானோ கடவுளுக்காக என் வாழ்க்கையை துறந்தேன், நீங்களோ சுகபோக வாழ்க்கைக்காக கடவுளையே துறந்து விட்டீர்கள், ஆகவே என்னை விட நீங்கள் தான் பெரிய துறவி. செல்வந்தர் வெட்கத்துடன் தலை குனிந்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் பகவத்கீதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதிய முன்னுரை, இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்திய தேசத்தை இழக்க நேரிடலாம், ஆனால் இந்தியாவில் உதித்த இந்த பகவத்கீதையின் கோட்பாடுகளை இங்கிலாந்து நடைமுறைப்படுத்துமானால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்றென்றும் மென்மையுடன் விளங்கும். இணைந்திருங்கள் ஒரு பாடலை.

மதுரையில் பாண்டிய மன்னனுக்காக சிவபெருமான் கால்மாறி ஆடியதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. எனவே மதுரை கோயிலில் உள்ள நடராஜர் வலது பாதத்தை தூக்கி ஆடிய கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். இதே போல திருவாரூருக்கு அருகில் உள்ள கீழ்வேளூர் கேடிலியப்பர் கோயிலிலும் வலது பாத நடராஜரை காணலாம். அகஸ்திய முனிவருக்காக வலது பாத நடனத்தை நடராஜர் ஆடியதாக கீழ்வேளூர் தல வரலாறு கூறுகிறது. மதுரை, கீழ்வேளூர் ஆகிய இரண்டு இடங்களை தவிர வேறு எங்கும் வலது பாத நடராஜரை காண இயலாது. கோவை மாவட்டம் தேவம்பாடிவலசு என்னும் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் கருவறையில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்து அவர் இரண்டு பக்கமும் இரண்டு தேவியர்கள் காணப்படுகிறார்கள். ஒருவர் சிவனின் தேவி பார்வதி என்றும் மற்றொருவர் சிவன் தன் சிரசில் தரித்திருக்கும் கங்கை என்றும், அதாவது கங்கா தேவி என்றும் கூறுகிறார்கள். இவ்விதம் சிவபெருமான் இரு தேவியருடன் காட்சி தருவது பொதுவாக வேறு எங்கும் இல்லாத அமைப்பாகும். பாடலை கேட்கலாம்.

வர இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனும் பீட்டர் மில்லர் என்பவரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். அவர்களது நட்பு ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனாதிபதி ஆன பின்பும் தொடர்ந்தது. மில்லர் ஒரு பெரிய சபையின் போதகர் ஆனார். அவரை மைக்கேல் விக்கோ என்பவன் காரணமில்லாமல் பகைத்ததுடன் அவரை பற்றி பொய்யான வதந்திகளை கிளப்பிவிட்டு அவமானப்படுத்தினான். மில்லருக்கு அவனது செயல்கள் வேதனை அளித்தாலும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இதை பயன்படுத்திக் கொண்ட விக்கோ மேலும் மேலும் அவனை சிரமப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தேச விரோத கும்பல் ஒன்றுக்கு தலைவனான விக்கோ போலீசாரிடம் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த சமயத்தில் ஜார்ஜ் வாஷிங்டனை மில்லர் சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஜார்ஜ் வாஷிங்டன் மில்லரிடம், நீங்கள் விக்கோவிற்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் தேச துரோக குற்றவாளி ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வரக்கூடும், எனவே உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் விக்கோவிற்காக மில்லர் மன்றாடினார். அதன் பிறகுதான் விக்கோ மில்லருக்கு செய்த கொடுமைகள் பற்றியும் ஒரு கொடுமைக்காரனுக்காக தன்னிடத்தில் வாதாடியது பற்றியும் வாஷிங்டன் தெரிந்து கொண்டார். விக்கோவின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். இதை கேட்ட விக்கோ பீட்டருக்கு நன்றி தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் கடிதம் எழுதினான். இதையே இயேசு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்கிறார். ஒரு பாடலை கேட்கலாம்.

இக்கால இளைஞர்களும் பெண்களும் நாகரிகத்தையும் மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் விரும்புகின்றனர். சிகை, உடையலங்காரம், பாலுணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகள் மாறிவிட்டன. அரைகுறையாக உடையணிந்து ஃபேஷன் என்கின்றனர். மேலை நாட்டினரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் இவர்கள் அவர்களுடைய நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன்? அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்வர். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பர். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று எண்ண மாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் உதாரணம். இது போன்ற பல நல்ல செயல்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவது இல்லை நாம். நல்லவற்றை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே ஆர்வம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகள் மட்டும் பழகி கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்ல நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். நமக்கு கடவுளின் உறவும் ஐக்கியமும் இருந்தால் நாம் நல்லதை மட்டுமே தேடுவோமே தவிர தீயவைகளை தேடமாட்டாம். பாடலை கேட்போமா?

மும்மத பாடல்களில் நிறைவாக வருவது இஸ்லாமிய பாடல்கள். அதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். மக்களில் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு பார்க்க கூடாது. பணம் இருக்கிறதே என்பதற்காக ஒருவர் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வறுமையை கேலி செய்யக்கூடாது. இப்படி செய்தால் என்ன ஆகும்? முஹ்மின்களின் அதாவது மார்க்க நெறிகளை பின்பற்றுபவர் ஆணோ பெண்ணோ ஏழைகளாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் எவர் நினைப்பார்களோ, அல்லது அவர்கள் மீது வீண்பழி சுமத்துவார்களோ, அல்லது அவர்களிடம் இல்லாத குறைகளை அவர்கள் மீது சுமத்துவார்களோ, அத்தகையோரை மறுமை நாளில் அல்லாஹ் நெருப்பு மேடையில் நிறுத்தி தண்டனை கொடுப்பான் என்கிறார் நபிகள் நாயகம். ஏழைகளையும் மனிதர்களாக மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாடலை கேட்போம்.

நாம் வைத்ததுதான் சட்டம். நாம் சொல்வது மட்டும்தான் நடக்க வேண்டும். நான் நினைத்ததை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என ஆணவத்துடன் பேசுவோர் இருக்கிறார்கள். இவர்களது ஒரே தைரியம் என்ன தெரியுமா? நம்மை தட்டி கேட்க யார் இருக்கிறார்கள் என்பதுதான். நபிகள் நாயகம் இவர்களுக்காகவே ஒரு வசனத்தை அல்லாவிடமிருந்து பெற்று அருளியிருக்கிறார். உலகம் வெள்ளி அழகை காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைதான் மறுமை. இந்த

எம்டிஆர் நேரத்தின் முதல் பகுதி நமது சிந்தனைக்கு. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, சொல்கிறார் தேசிய கவி. நடந்தது நடந்ததுதான், தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளை நினைத்து கொண்டிருப்பதால்

பயன் இல்லை. இனிமேல் அது நடக்காமல் பார்த்து கொண்டால் முன்னேற்றத்திற்கு வழி பிறந்துவிடும். கோவில் திருவிழாக்களால் ஊருக்குள் ஒற்றுமை ஏற்படும். வீட்டுக்குள் சுவாமியை வணங்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கல்லில் மட்டும் கடவுள் இருந்திருக்கிறார் என்று நினைக்க கூடாது. நம்மை சூழ்ந்திருக்கும் உயிர்களிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். கோவிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, கடவுளை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, யார் ஒருவன் பிறரை ஏமாற்றாமல் வாழ்கிறானோ அவன் கடவுளின் அருளை பெறுவது உறுதி. உலகில் பிறந்து விட்டோம், கடவுள் விட்டதே வழி என்று வாழுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டை போல உலக வெள்ளத்தில் நீந்து செல்லுங்கள். மனிதன் தான் விரும்புவதை அடையும் சக்தியை தியானத்தின் மூலம் பெற முடியும். அமைதி, சாந்தம், பக்தி, உறுதி, அருள் போன்ற உயர்ந்த குணங்களை மனதில் நிரப்புங்கள். எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பொய்யை குறிப்பிட்ட காலம் வேண்டுமானால் நாம் மறைக்க முடியும், ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். காலம் பண விலை உடையது என்னும் ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. பொழுதை வீணாக கழித்தால் அதற்குரிய லாபம் கிடைக்காமல் போய்விடும். பேச்சும் செயலும் ஒரே விதமாக இருக்கும் நல்லவர்களிடம் நட்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லாதவர்களின் நட்பை கனவிலும் நினைக்க கூடாது. பயம், சந்தேகம், கோபம், சோம்பல் போன்ற குணங்கள் நமது வெற்றியை தடுத்து நிறுத்துகின்றன. இவையே மனிதனின் பகைவர்கள் ஆவார்கள். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் இடத்தில்தான் வெற்றி இருக்கும். இவை கேட்டதை தரும் காமதேனு போன்றவை. பேச்சால் ஒருவரை திருப்திப்படுத்தி பயனில்லை, வாக்களித்தபடி செயலிலும் அதை நிறைவேற்றி காட்டுவதிலும் தான் பெருமை இருக்கின்றது. குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து ஓடி விளையாட வேண்டும், அவர்கள் ஓய்ந்திருக்க கூடாது. காலையில் படிப்பு, பிறகு நல்ல பாட்டு, மாலையில் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் குழந்தைகள் சிறப்பாக திகழ்வார்கள். தலை மீது வானமே இடிந்து விழுந்தாலும் கூட மனிதன் அச்சப்படுவது கூடாது. இணைந்திருங்கள், இது NTR நேரம்.

இது ஆரோக்கிய நேரம். பழங்கள், பழம் தரும் பழங்கள். பழங்களை நாம் எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பழங்களை கடித்து சாப்பிடுவதே சிறந்தது. முன் பற்களில் மட்டும் கடித்து உடனே விழுங்கிவிடக் கூடாது. அனைத்து பற்களிலும் பழங்கள் படுமாறு நன்றாக வாயில் அரைத்து விழுங்க வேண்டும். ஆப்பிள், பேரிக்காய், கொய்யா போன்றவற்றை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். மென்று சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். பழங்களை ஜூஸாக அருந்துவதை கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். உடல் நலம் குன்றியவர்கள், பழங்களை சாப்பிட மறுக்கும் குழந்தைகள், மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொள்பவர்கள், முதியோர்கள் ஜூஸாக வேண்டுமானால் சாப்பிடலாம். பழங்களை ஜூஸ் ஆக்கும் பொழுது நார் சத்துக்கள் அகன்றுவிடும். மேலும் நுண் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காது. பழங்களை நறுக்கி சாப்பிட விரும்புபவர்கள் பெரிதாக நறுக்கி சாப்பிட வேண்டும், சிறியதாக நறுக்கி சாப்பிடக்கூடாது. பழங்களின் விதைகளே நேரடியாக விழுங்கக்கூடாது. எனவே பப்பாளி, ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை இருக்கும் கொட்டைகளை துப்பிவிட வேண்டும். எப்பொழுது சாப்பிட வேண்டும் இந்த பழங்களை? பொதுவாக பழங்களை உணவுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. உணவுடன் சேர்த்து சாப்பிடும் போது பழங்கள் தான் முதலில் ஜீரணம் ஆகும். உணவு அரை மணி நேரம் கழித்துத்தான் ஜீரணம் ஆகும். இதனால் செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். சாப்பிட்டவுடன் வாழைப்பழம் சாப்பிடுவது தவறான பழக்கம். ஆரம்ப கட்டத்தில் எந்தவித தொந்தரவுகளும் வராது. தினமும் உணவு உண்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவது தொடர்ந்தால் படிப்படியான செரிமான மண்டலம் பாதிப்படையும். உணவு உண்பதற்கு முன்னர் பழங்களை சாப்பிட வேண்டும். பழங்களை சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு உணவு உட்கொள்வது நல்லது. நன்றாக பசிக்கும் போது பழம் சாப்பிடுவது உடனடி எனர்ஜி தரும். அதன் பின்னர் அரை மணி நேரம் கழித்து உணவை சாப்பிடலாம். ஓர் உணவு வேளைக்கும் இன்னொரு உணவு வேளைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இன்றைய பழங்களாக நாம் பப்பாளியை பற்றி அறிந்து கொள்ளலாம். பப்பாளி தற்போது அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் ஒரு பழம். இதன் விலையோ குறைவு, ஆனால் பலன்களோ ஏராளம். இனிப்பான பப்பாளி சத்துக்கள் மிகுந்தது. மஞ்சள், சிவப்பு நிற பழங்களாலும் சில சமயம் பச்சை கலந்த நிறத்திலும் உள்ளது. வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழம் இது. இதில் விட்டமின் ஏ உயிர் சத்து உள்ளது. பல் தொடர்பான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் போதும். மேலும் நரம்புகள் பலப்படவும் இரத்த விருத்தி உண்டாகவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் பப்பாளி சாப்பிடுங்கள். அடிக்கடி பப்பாளி பழத்தினை உண்டு வருபவர்கள் எவ்வித நோய்க்கும் ஆளாக நேரிடாது. எந்த வகையான தொற்று நோய் பரவினாலும் அது அவர்களை தாக்காது. பப்பாளி பழத்தில் இயற்கையாக விஷக்கிருமிகளை கொல்லும் சங்கதி உள்ளது. இதனுடைய மருத்துவ பலன்கள் என்று நாம் பார்த்தோமானா, பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும், எலும்பு வளர்ச்சி, பல் உறுதி ஏற்படும். பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும். தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும். பப்பாளி பழத்தை தேனில் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும். நன்கு பழுத்த பழத்தை கூழாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சுடுநீரால் கழுவி வர முகத்தில் சுருக்கம் மாறி

0: ஆலய உலா செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது, செல்வோமா? பக்தனுக்கு தேர்வோடும் கோவில். சுவாமியை தேரில் வைத்து ஊர்வலம் வருவதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் பக்தனுக்கு மரியாதை தரும் விதத்தில் தேரோடும் தலத்தை பார்த்ததுண்டா? நாகப்பட்டினம் மாவட்டம் திருநகரியில் உள்ள வேதராஜ பெருமாள் கோவிலில் திருமாலின் பக்தரான திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்கார்த்திகை அன்று தேரோட்டம் நடத்தப்படுகிறது. இக்கோவிலில் ஆழ்வார் சன்னதியில் தனி கொடிமரமும் உள்ளது. தல வரலாறு. கிருதாயுகத்தில் பிரம்மாவின் மகனான பிரஜாபதி என்பவர் மோட்சம் பெற வேண்டி இந்த தலத்திற்கு வந்து பெருமாளை நினைத்து கடும் தவம் செய்தார். பெருமாள் அவருக்கு தரிசனம் அளிக்காமல் தாமதம் செய்தார். பக்தனுக்கு தரிசனம் தராத பெருமாள் மீது கோபம் கொண்ட லட்சுமி தாயார் அவரை பிரிந்து பூலோகம் வந்துவிட்டாள். லட்சுமியை தேடி இத்தலம் வந்த பெருமாள் இங்குள்ள குளத்தில் தாமரை மலரில் லட்சுமி வீற்றிருப்பதை கண்டார். மகிழ்ச்சியில் தாயாரை தழுவி கொண்டார். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் பெருமாள் லட்சுமியை ஆலிங்கனம் செய்யும் நிலையில், அதாவது தழுவிய கோலத்தில் காட்சியளிப்பதாக ஐதீகம். தாயாரின் வேண்டுகோளின்படி பிரஜாபதிக்கும் காட்சி தந்தார். பிரஜாபதியே கலியுகத்தில் திருமங்கை ஆழ்வாராக பிறந்து திருமாலின் தீவிர பக்தராக இருந்து மோட்சம் அடைந்தார். இத்தலம் அருகிலுள்ள திருவாலிக்கும் இதே தல வரலாறு கூறப்படுவதால் இரு தலங்களையும் இணைத்து திருவாலி திருநகரி என்று இப்பகுதியை அழைக்கிறார்கள். மூலவர் வேதராஜன் மேற்கு நோக்கி வீற்றிருந்த கோலத்தில் இருக்கிறார். உற்சவர் கல்யாண ரங்கநாதன் எனப்படுகிறார். அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள் புரிகிறார். யோக நரசிம்மர், பரமபதநாதர் ஆகியோருக்கு சன்னதி உள்ளது. இங்குள்ள தீர்த்தம் லக்ஷ புஷ்கரணி எனப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் தனி சன்னதியில் ஞானசம்பந்தர் கொடுத்த வேலுடன் காட்சியளிக்கிறார். இவருக்கு மரியாதை சேர்க்கும் விதத்தில் தனி கொடிமரம் உள்ளது. பெருமாளுக்கு எதிரிலும் ஒரு கொடிமரம் உள்ளது. திருமங்கை ஆழ்வார் மட்டுமல்லாமல் குலசேகர ஆழ்வாரும் வேதராஜ பெருமாளை பாடியுள்ளார். மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தரிசனம் 108 இது 35வதாக உள்ளது. இங்குள்ள விமானம் அஷ்டாட்சர விமானம் என அழைக்கப்படுகிறது. திரேதாயுகத்தில் பிரஜாபதி உபரிஸ்ரவ என்னும் மன்னராக பிறந்தார். அவர் இத்தலத்தின் மேலாக புஷ்பக விமானத்தில் பறந்து வரும்பொழுது அது நின்றுவிட்டது. அதன் பின் இத்தலத்தின் மகிமையை உணர்ந்து தனக்கு மோட்சம் வேண்டி பெருமாளை நோக்கி தவம் மேற்கொண்டார். அப்பொழுதும் மோட்சம் கிடைக்கவில்லை. மீண்டும் துவாபர யுகத்தில் சங்கபாலன் என்ற பெயரில் பிறந்து ஒரு மன்னருக்கு மந்திரியாக இருந்தார். அப்பிறவியிலும் தவம் இருந்து மோட்சம் வேண்ட பெருமாள் கலியுகத்தில் அளிப்பதாக உறுதி அளித்தார். கலியுகத்தில் நீலன் என்ற பெயரில் ஒரு படைத்தலைவனின் மகனாக பிறந்தார். குமுதவல்லி நாச்சியார் என்னும் விஷ்ணு பக்தியை மனம் புரிய விரும்பினார். அவள் ஓராண்டிற்கு தினமும் 1000 திருமால் அடியார்களுக்கு அன்னதானம் செய்தால் மனம் முடிப்பேன் என்று நிபந்தனை விதித்தாள். அன்னதானத்திற்கு பொருள் இல்லாத நீலன் வழிப்பறியில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் பெருமாளும் லட்சுமியும் திருமண கோலத்தில் திருவாலி அருகிலுள்ள தேவராஜபுரம் என்னும் இடத்திற்கு வரும்பொழுது நீலன் வழிமறித்தார். அப்பொழுது பெருமாள் நீலனின் காதில் ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை உபதேசம் செய்து அடியவராக ஆட்கொண்டார். அதன் பின் நீலன் திருமங்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார். பெருமாளை பற்றி பாசுரம் பாட தொடங்கினார். திருமங்கை ஆழ்வாரின் திருநட்சத்திர வைபவம் திருக்கார்த்திகை அன்று கொண்டாடப்படுகிறது. அன்று காலை 7 குமுதவல்லியுடன் ஆழ்வார் தேரில் எழுந்தருளி பவனி வருவார். மதியம் 3 விசேஷ அபிஷேகம் அலங்காரம் நடக்கும். இரவு 10 சாற்று முறையாக திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் பாசுரங்கள் பாடப்படும். இது சீர்காழி பூம்புகார் சாலையில் உள்ளது.
1: இணைந்திருங்கள், ஒரு சிறிய குட்டி கதையையும் நாம் கேட்போம்.

இது தகவல் அறியும் நேரம். யார் யாருக்கெல்லாம் மழை புயல் பூகம் வருவது தெரியும்? எங்களுக்கு தெரியும் என்கிறார்கள் சிலர். இதோ மழை வருவது, புவியியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவது நம்மை சுற்றியிருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும். வானிலை அறிக்கைகள் பொய்த்தாலும் இதை உணர்த்தும் உண்மைகள் பொய்யாகாது. வானிலை ஆராய்ச்சி கணிப்புகள் இல்லாத காலத்தில் சுற்றியிருக்கும் இயற்கையின் மாறுதலை வைத்துத்தான் மழை புயல் வருவதை நம் முன்னோர் யூகித்தனர். ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் நம்மை சுற்றியிருக்கும் இயற்கையை ரசிக்கவோ கவனிக்கவோ பலரும் விரும்புவது இல்லை. பறவைகள் வெகு உயரத்தில் பறந்தால் பருவநிலை இயல்பாக இருக்கிறது என்று அர்த்தம். தாழ்வாக பறந்தாலோ அல்லது பறக்கவே இல்லை என்றாலோ மழையோ அல்லது புயலோ வரப்போகிறது என அர்த்தம். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், பறவைகள் இரை எடுக்கும் நேரத்தை தவிர்த்து வேறு ஒரு பொழுதும் தாழ்வாக பறக்காது. புயல் வருவதை பறவைகள் முன்கூட்டியே யூகித்துவிடும். அப்பொழுது உச்சத்து சத்தம் எழுப்பும். அவற்றின் செயல்களும் வழக்கத்திற்கு மாறாக இருக்கும். சிட்டுக்குருவிகள் மண்ணில் விளையாடினால் மழை வரப்போகிறது என்று உணர்ந்து கொள்ளலாம். அவை தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தால் வெப்பம் அதிகரித்து விட்டது என்று அர்த்தம். சேவல் வழக்கத்திற்கு மாறாக அதிகாலை தவிர்த்து வேறு நேரத்தில் தொடர்ந்து கூவுவது மழை வரப்போவதின் அறிகுறி. மைனா தண்ணீரில் புரண்டு விளையாடினால் மழை நிச்சயம் வந்துவிடும். நீர்ப்பறவைகள் பொதுவாக கரையோரத்தில் இருக்கும் புதர்களில் அல்லது மண்ணில் ஆழமாக குழி தோண்டி முட்டையிடும். வழக்கத்திற்கு மாறாக மரத்தின் மேல் முட்டையிட்டால் நிச்சயம் மழையை எதிர்பார்க்கலாம். இரவில் தான் எப்பொழுதும் ஆந்தைகள் அலரும். பகலில் அலறினால் அந்த பகுதியில் மழை பெய்யக்கூடும். அதே சமயம் அலறல் சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் சூறாவளி ஏற்பட போகிறது என்று அர்த்தம். இரவில் மட்டுமே பறக்கும் வவ்வால்கள் அதிக உயரத்தில் வெகுநேரம் பறந்து கொண்டிருந்தால் அடுத்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. மழை புயல் வரப்போவதற்கு முன் பாம்புகள் அதனுடைய வலையிலிருந்து வெளியே வந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் மழையை பற்றி அறியலாம்.

தவளை உரத்த குரலில் சப்தமிட்டால் மழை வரப்போகிறது என்று அர்த்தம். அத்தோடு சற்று உயரமான இடத்திற்கு சென்று பதுங்கிக் கொள்ளும். மழை வரப்போவதை மற்ற தவளைகளுக்கு தெரியப்படுத்தி பத்திரமாக இருக்கச் சொல்லும் அறிவிப்பே தவளையின் கூச்சல். ஓடும் நதியில் உலாவும் மீன்கள் திடீரென்று நீரின் மேற்பரப்பிற்கு வந்து மழைக்கான முன் எச்சரிக்கையை தெரியப்படுத்தும். பின் நீரின் மேற்பரப்பில் இருக்கும் உணவை சாப்பிட்டுவிட்டு மழை வந்தவுடன் அமைதியாக கீழ்பரப்பிற்கு சென்றுவிடும். புயல் வருவதற்கு முன் காற்றின் அழுத்தம் குறையும். இதை புரிந்து கொள்ளும் பசுக்கள் தரையில் படுத்துக் கொள்ளும். சில சமயம் பசுவும் ஆடும் ஒன்றாக ஒரே இடத்தில் பக்கத்தில் நின்று கொள்ளும். புயல் வரப்போகிறது, நம்மை யாராவது வேறு இடத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு போக மாட்டார்களா என்ற செய்கை மூலம் தெரியப்படுத்தும். பூனைகள் திடீரென்று வாலை உயர்த்தி வைத்துக் கொள்ளும். சட்டென்று வாலில் மின்சாரம் பாய்ந்ததை போல உதறும். இது மழை வருவதற்கான அறிகுறி. பூனைகள் நாக்கால் கால்பாதங்களை நக்குவதும் மழை வரவை எதிர்பார்த்துத்தான். புயல் மழை வருவதற்கு முன் கிளிகள் மரத்தில் கூடு கட்டும். அதற்கு தேவையான குச்சிகளை பொறுக்கி செல்வதை பார்த்தே மழை வரப்போவதை நாம் அறிந்து கொள்ளலாம். மழை வருவதற்கு சரியாக 45 நாட்களுக்கு முன் சரக்கொன்றை மரங்களின் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும். அதுபோல எலுமிச்சை செடிகள் பூத்து குலுங்கினாலும் மழை வரும். சுவற்றில் பல்லிகள் தொற்றிக் கொண்டிருந்தால் மழைகள் வராது. ஒன்று கூட கண்ணில் படாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் மழை வரும் என்பது பொருள். எறும்புகள் சாரே சாரையாக எதையாவது எடுத்து வழிக்குள் சென்றால் மழை வரப்போகிறது. அவை தனித்தனியாக பிரிந்து சென்றால் மழை வராது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். எறும்புகள் ஒற்றுமையாக உழைப்பது மழைக்காலத்தில் மட்டும்தான். சில எறும்புகள் மழை வருவதற்கு முன் வேகமாக சென்று மற்ற எறும்புகளை உஷார்படுத்தும். வெப்பமான நாட்கள் எறும்புகளுக்கு பிடிக்காது. அந்த சமயங்களில் சண்டை போட்டுக் கொள்ளுமாம். நிலவு எப்போதும் கொஞ்சம் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் தான் தென்படும். காற்று மண்டலத்தின் தூசுகள் அதிகம் சேர்ந்திருப்பதால் அதற்கு காரணம். காற்று மண்டலத்தில் அழுத்தம் மாறுபடும் போது அதன் தூசுக்கள் நீங்கி நிலவு பளிச்சென்று இருக்கும். அதுவும் மழை வருவதற்கான அறிகுறி. சில நேரங்களில் நிலவை சுற்றி ஒரு வளையம் போல தோன்றும். அது ஓரிரு நாளில் மழை வரும் என்பதை சுட்டிக்காட்டும். குளிர் பிரதேசங்களில் வசிப்பவர்கள் இரவில் நெருப்பு மூட்டி குளிர் காய்வது வழக்கம். அந்த நெருப்பு நேராக உயர எழுந்தால் பருவம் சீராக இருக்கிறது. அப்படி இல்லாமல் கீழ் நோக்கி சுற்றி சுழன்றால் காற்றழுத்தத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஈக்கள் காற்றில் ஈரப்பதம் அதிகமானால் சோம்பேறி ஆகிவிடும். அதிகம் பறக்காது. பக்கத்தில் உள்ளவர்கள் மீது மொய்க்கும். பொதுவாக ஈக்கள் கடிக்காது. மழை வரப்போகும் அறிகுறி தெரிந்தால் மட்டுமே கடிக்கும். அதை வைத்து மழையின் வருகையை நாம் கணித்து விடலாம். பூகம்பம் வருவதை பறவைகள் விலங்குகள் முன்கூட்டியே நன்கு அறியும். பறவைகள் தம் இருப்பிடத்தை விட்டு திறந்தவெளி மைதானத்திற்கு போய் ஒன்று கூடிவிடும். ஆசியாவில் சுனாமி வருவதற்கு முன் கடற்பறவைகள் பறந்து போய் உயரமான இடங்களில் தஞ்சம் புகுந்தது. அந்த நேரம் மிருகங்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு சென்று அடைக்கலம் புகுந்தன. பல வீடுகளில் இருந்த வளர்ப்பு பிராணிகளும் வெளியே ஓடி வந்தன. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த யானைகள் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடின. விலங்குகளின் இந்த வித்தியாசமான நடவடிக்கைக்கு பிறகுதான் பயங்கரமான சுனாமி வந்தது. பூகம்பம் வருவதற்கு முன் பறவைகளும் விலங்குகளும் மிகவும் அமைதியாகிவிடும். பூச்சிகள் வண்டுகள் கூட சத்தம் போடாது. நாய் மட்டும் வித்தியாசமாக குறைக்கும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டி கதை பார்க்கலாமா? மாணவர்களே, உங்களுக்காக ஒரு கதை. ஏகலைவன் வேடர்களின் தலைவன். தன் மக்களுக்கு உணவூட்ட குல தர்மப்படி காட்டு விலங்குகளை வேட்டையாடி வந்தான். ஒருமுறை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர்களின் குருவான துரோணர் காட்டுக்குள் வில் வித்தை அளிப்பதை பார்த்தான். தனக்கும் வித்தை கற்றுத்தரும்படி அவரிடம் வேண்டினான். ஏகலைவா, இவர்கள் நாடாள போகிறவர்கள், இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பர். அப்பொழுது தங்களை மட்டுமின்றி தங்கள் நாட்டு மக்களையும் பாதுகாக்க இவர்களுக்கு வில்வித்தை அவசியம். ஆனால் வயிற்றுக்காக மிருகங்களை வேட்டையாடும் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தால் அவற்றிற்கு மிக அதிகமாக துன்பம் நீ தருவாய். உணவுக்காகவோ அல்லது விலங்குகள் உன்னை துன்புறுத்த வரும்போதோ மட்டும்தான் நீ வில்லெடுக்க வேண்டும். வேடனான உன்னால் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஆனாலும் அவர் பாண்டவ கௌரவர்களுக்கு வில் பயிற்சி கொடுப்பதை மறைந்திருந்து கவனித்த ஏகலைவன் துரோணரை தன் மானசீக குருவாக ஏற்று தானாகவே வில் வித்தையை கற்றுக்கொண்டான். அதில் ஒன்றுதான் மிருகங்களின் வாயை கட்டும் பயிற்சி. இந்த பயிற்சி தனக்கு மட்டும்தான் தெரியும் என அர்ஜுனன் இருமாந்து இருந்தான். ஆனால் அர்ஜுனன் ஒருமுறை காட்டிற்குள் ஒரு நாயுடன் தெரிந்த போது அதன் சப்தத்தை கேட்டு தூரத்திலிருந்தே வில் எறிந்து அதன் வாயை கட்டிவிட்டான் ஏகலைவன். ஆச்சரியமும் பொறாமையும் கொண்ட அர்ஜுனன் துரோணரிடம் இது பற்றி சொல்ல, துரோணர் ஏகலைவனை தேடி வந்து இந்த கலையை எப்படி கற்றாய் என்று கேட்டார். அவன் மறைந்திருந்து கற்ற விஷயத்தை மறைக்காமல் சொல்லவே, அப்படியானால் குரு தட்சிணையாக உன் கட்டை விரலை கொடு என்றார். அப்பொழுது ஏகலைவன் கண்மூடி கிருஷ்ண பகவானை தியானித்தான். கிருஷ்ணன் அவன் மனதில் தோன்றி விரலை கொடுத்து விடும்படி கூறினார். அவனும் சற்றும் யோசிக்காமல் கொடுத்து விட்டான். தர்மம் காப்பாற்றப்பட பிற்காலத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் வரப்போவது கண்ணனுக்கு தெரியும். அப்பொழுது தர்மத்தை காக்கும் தலைவனாக அர்ஜுனன் இருப்பான். ஏகலைவனுக்கு அர்ஜுனனுக்கு தெரிந்த கலைகள் எல்லாம் தெரிந்திருப்பதால் அவன் தன் குரு துரோணர் பக்கமே இருந்திருப்பான். அது கௌரவர்களுக்கு சாதகமாகிவிடும். ஏனெனில் துரோணர் கௌரவர் பக்கம் இருந்தார். அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியான ஏகலைவன் அவனை கொன்று விடுவான். உலகத்தில் தர்மம் செத்துவிடும். எனவேதான் கண்ணன் ஏகலைவனை அப்பொழுது தடுத்துவிட்டார். ஆனால் ஆசிரியர் சொல்லையும் ஆண்டவன் சொல்லையும் கேட்ட அவனுடைய புகழ் இப்பொழுதும் நிலைத்து நிற்கிறது. குரு சொல்லுக்கு தலை வணங்கிய கோமான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நமது நினைவில் முதலில் வருபவர் ஏகலைவன் தான். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் தான் செய்த செயலுக்காக கிருஷ்ண பரமாத்மா ஏகலைவனின் மகன் மூலமாகவே மரண தண்டனையும் அனுபவித்து விட்டார். ஆம், ஏகலைவனின் மகன் ஜரன் என்பவன் கிருஷ்ணரின் கால் கட்டை விரல் மீது அம்பெய்து அவரை கொன்றான். கடவுளே மனிதனாக பிறந்தாலும் இறப்பை சந்தித்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணர் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சரஸ்வதி பூஜை நன்னாளில் ஆசிரியர்களின் சொல் கேட்டு ஏகலைவன் போல உயர்ந்த ஸ்தானத்தை அடைய மாணவர்கள் உறுதி எடுக்க வேண்டும். இணைந்திருங்கள் ஒரு பாடல்.

வணக்கம் கூறி பொதுகை தென்றலோடு காத்தலையில் இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். இதமான பாடல்களை சுகமாக சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது.

இதுவரை நேரமும் பொதிகை தென்றல் சுமந்து வந்து கனிவான பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி என் அன்பு உறவுகளை. நன்றி, வணக்கம்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சென்னை திருநீன்றவூர் ரேவதி பேசுறேன். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில எளிய முறை வழிகளை, சமையல் டிப்ஸுகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதல் டிப்ஸு, காய்கறிகளை நறுக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதன் சுவையும் சத்தும் குறைந்து விடும். அதனால நம்ம எப்பயுமே சமையல் செய்வதற்கு முன்னாடி காய்களை வெட்டி சமையல் பண்ணா நல்லா புதுசா இருக்கும். படம் என் மகன் பாடல், பொண்ணுக்கு என்ன அழகு.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, பாஸ்மதி அரிசியை குக்கரில் வேக வைக்கும்போது சிறிது எண்ணெய் அல்லது நெய் கலந்து சமைத்தால் அரிசி உதிரியாக இருக்கும். அதே மாதிரி புலாவெலாம் சமைக்கும்போது அந்த பாஸ்மதி அரிசியை வறுத்து செய்தால் பொல பொல என்று இருக்கும். படம் கலாட்டா கல்யாணம், பாடல் நல்ல இடம் நீ வந்த இடம்.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக நாம் உபயோகிக்கும் குக்கரோட உள்பக்கம் கரை படிந்து இருக்கும். அந்த கரைகள் நீங்கள் சிறிது எலுமிச்சை சாறு அல்லது எலுமிச்சை பழத்தை உபயோகப்படுத்திய தோலை போட்டு நன்கு கொதிக்க விட்டால் அந்த குக்கர் பளிச்சென்று நன்றாக இருக்கும். படம் கிரகப்பிரவேசம் பாடல், எங்கள் வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. தயிர் புளிக்காம இருக்க ஒரு துண்டு தேங்காயை போட்டு வைத்தால் தயிர் புளிக்காது. படம் ரோஜாவின் ராஜா. பாடல் அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய முத்திச்சிதறல் பகுதியில் சில தகவல்கள், சமையல் தகவல்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது புளிப்பில்லாத தயிர் அரைக்கரண்டி ஊற்றி செய்தால் மிகவும் சுவையாக இருக்கும். படம் வைர நெஞ்சம், பாடல் செந்தமிழ் பாடும்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக எளிமையான ஒரு தயிர் பச்சடி, நெல்லிக்காய் தயிர் பச்சடி. ஒரு நாலு பெரிய நெல்லிக்காயை வேக வச்சு அதில் உள்ள விதையை எடுத்துவிட்டு ஒரு பச்சை மிளகாய், சீரகம், சிறிது உப்பு சேர்த்து அரைத்து மிக்சியில் அரைத்து தயிருடன் கலந்தால் சுவையான நெல்லிக்காய் தயிர் பச்சடி தயார். இதை வந்து நம்ம கலவை சாதம், புலாவ், பிரியாணி தொட்டுக்கல்ல உதவும் எளிமையான தயிர் பச்சடி. படம் சிவந்த மண் பாடல் ஒரு நாளிலே.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக சப்பாத்தி எப்போதும் சூடாக இருக்க வேண்டுமானால் சில்வர் பாயில் பேப்பரில் சுற்றி வைத்தால் சப்பாத்தி சூடாக இருக்கும். படம் மன்னவன் வந்தானடி, பாடல் கா

0: எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக ரவை, கோதுமை மாவு, மிளகாய் தூள் இதிலெல்லாம் வண்டு வராமல் இருக்க டேபிள் சால்ட் போட்டு கலந்து வைத்தால் பூச்சி வராது. வசம்பும் ஒரு துண்டு போட்டு வைத்தால் பூச்சி வராமல் இருக்கும். படம் பைலட் பிரேம்நாத், பாடல் இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசைப்பாடுதோ.
1: இலங்கையின்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் முன்றியல் தமிழ் வானொலி. அடுத்ததாக தோசை பண்ணும்போது மாவு கல்லில் ஒட்டி கொண்டு சரியாகவே எடுக்க வராது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யலான்னாக்கா, கொஞ்சம் புளியை வெள்ளை துணியில் கட்டி அதை எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்த்து வைத்து தோசை வார்த்தால் நன்றாக வரும். படம் அவன் ஒரு சரித்திரம், பாடல் அம்மா.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில சமையலறை டிப்ஸ், சமையல் டிப்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததாக வீட்டில் எண்ணெய் பலகாரங்கள்லாம் நம்ம செய்யும்போது, முறுக்கு, சீடை, தட்டை, நாடா இவங்கெல்லாம் செய்யும்போது நம்ம தயார் பண்ணுற மாவில் கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி செஞ்சோம்னா அது வந்து கரகரப்பாக இருக்கும். நம்ம செய்கிற பலகாரங்கள் வந்து மொறுமொறுப்பாக கரகரப்பாக இருக்கும். படம் குலமா குணமா. பாடல், உலகில் இரண்டு கிளிகள்

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, பொதுவாக வீட்டில் நம்ம பருப்பு ரசம் செய்யும்போது புளி தண்ணீரில் உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம் எல்லாம் தக்காளி போட்டு நன்றாக பச்சை வாசனை போனவுடன் பருப்பு கரைசலை ஊற்றி நுரை வந்தவுடன் ரசத்தை இறக்கணும். அதற்கு பின் ரசம் கொதித்தால் ரசத்தின் சுவை நன்றாக இருக்காது. படம் பிராப்தம் பாடல் சொந்தம் எப்போதும் தொடர்கதை.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்ததாக செம்பருத்தி டீ. சாதாரணமாக சிகப்பு கலரில் ஒத்தையாக இருக்கிற செம்பருத்தி தான் உபயோகப்படுத்தணும். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு செம்பருத்தி இதழ்களை போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடித்தால் நல்லது. இதனோட பலன் வந்து கொலஸ்ட்ரால், இதய நோய் ஆகியவை நீங்கும். படம் சுமத்தியன் சந்தரி, பாடல் பார்வை யுவராணி கண்ணோவியம். ஒரு சிந்தனைக்கு, எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. இதுவரை உங்களுடன் முத்துச்சிதறல் பகுதிக்கு வாய்ப்பளித்த மீராம்மாவுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சென்னை திருநீண்டூர் ரேவதி.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக சிவகாமி என்ற படத்திலிருந்து வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன்.

தென்னை கண்டேன் தோட்டத்திலே பெண்ணை கண்டேன் சோலை தென்னம் பாலை போலே தோகையவை

வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், வான முழு மதியை போலே மங்கையவள்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்க பதுமை என்ற படத்திலிருந்து என் வாழ்வில் புதுப்பாதை கண்டேன், ஏதும் தோணாமல் தடுமாறுகின்றேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யானை பாகன் என்ற படத்திலிருந்து செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டாக்டர் சீரியாடி எஸ் கோவிந்தராஜன், டி சுசீலா.
1: செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், தேன் கூடமே செய்வது

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலையை கொடுத்தான் தம்பி என்ற படத்திலிருந்து ஏன் வேண்டுமா இல்லை நான் வேண்டுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜிக்கி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை வீரன் என்ற படத்திலிருந்து நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கரத்னம் என்ற படத்தில் இருந்து சந்தன பொதிகையின் தெண்டல் என்னும் பெண்ணால் வந்து வந்து மயக்கி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சி எஸ் ஜெயராமன்.
1: சந்தன

பேசுகிறாள், சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுகிறாள், தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுகிறாள், தமிழ் தூய மனம் சுமந்து தொடர்ச்சி

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மஞ்சள் மகிமை என்ற படத்திலிருந்து கோளை மறைந்தால் இன்பம் வரும், கூடி பிரிந்தவர் சேர்ந்தாலே சொந்தம் வரும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கந்தசலா, பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பு என்ற படத்தில் இருந்து என்ன என்ன இன்பமே வாழ்விலே என்னாலும் கண்ணு ரெண்டும் பேசியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஜிக்கி ஏ எம் ராஜா.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூங்கோதை என்ற படத்திலிருந்து நான் ஏன் வர வேண்டும், எதுக்காகவோ, யாரை காண்பதற்கோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜிக்கி.
1: கண்டிப்பாக

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணாளனே மங்கையின் பாக்கியம் என்ற படத்திலிருந்து தேசுலாவுதே தேன்மலராலே தெண்டலே காதல் கவிப்பாடவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பதிவுகள் பி. சுசீலா கண்டசாலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆரவள்ளி என்ற படத்தில் இருந்து சின்ன பெண்ணான போதியிலே அன்னையிடம் நான் ஒரு நாளிலே என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் ஜிக்கி ஏ எம் ராஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கிலி தேவன் என்ற படத்திலிருந்து தென்றல் உறங்கிட கூடுமடி எந்தன் சிந்தை உறங்காது என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவகங்கை சீமை என்ற படத்தில் இருந்து தெண்டல் வந்து வீசாதோ தென்பாங்கு பாடாதோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் வரலட்சுமி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ராஜா மலையசிம்மன் என்ற படத்திலிருந்து அழகே அமுதே அறிவே துணிவே ஆசை கனவே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த காலத்தால் அழியாத காவிய பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஸ்ராதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

எல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா.

காற்றலையில் கலந்து வரும் பாடல்களை சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக தருவதற்கு முன்னர் தமிழ் வானொலியின் கலையகத்திலிருந்து இணைந்து கொள்கிறேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்களின் நலமும் கூறி ஆரம்பிக்கின்றேன் இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்புவதற்காக. முதலில் ஒலிபரப்பில் இணையும் பாடல் காவல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து மஞ்சள் அந்தி வேளையோ என்று வரி எடுத்து பாடும் இனிமையான பாடல். கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். மலரையின் மொழியில் என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடல் பிள்ளைக்காக என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

இருக்கின்ற பாடலோடு மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி சேர்ந்த பாடலும் ஒலிக்கின்றது. அன்னப்பறவை என்ற திரைப்படத்திலிருந்து பொன் என்பதோ பூ என்பதோ என்ற முதல் வரியோடு.

நேற்றுக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே மூன்றுகள் தமிழ் வானொலியின் மிக நேரத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கனடாவிலிருந்து மீண்டும் தனுஷன் மூன்றுகள் மாநகரிலிருந்து கோலா கோலா என்று கூறும் கேம்பஸ் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள்.

அவரோடு இணைந்துதான் வன்கூவர் நாட்டில் இருந்து கனடா வசந்தி தருகின்றார் ஒரு பாடலை. சுகவாசி சுகவாசி என்று கூறும் ஈசன் திரைப்படுத்த பாடலை.

ஆடி இல்ல செய்தி சொல்லி என்ற வரி கொண்ட என் ஆசை மச்சான் திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கனடா வான்கூவரிலிருந்து இளவரசி, நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் சிங்கப்பூர் சிங்காரபூமி மகாலிங்கம். நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் கர்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், இரவும் நிலவும் மலரட்டுமே என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

அத்துடன் பாடல்கள் வளமை போல இன்றும் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேட்க இருக்கின்றார்கள். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போம். என்ன நினைச்சு என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள்.

தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணியின் பாடல் மதுரா மறிக்கொழுந்து வாசம் என்ற பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள் நாங்கள் முனைக்கின்றோம்.

பழனி போல என்றும் நீண்ட கால உறவு எங்களோட இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பூங்காற்றே என்ற முதல் வரியோடு ஆரம்பிக்கும் பாடல் சென்று வா நிலா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: அந்த ஒருவரிடம் தேடி உள்ளத்தை கண்டேன் தேடி ஒருவர்.
1: எனக்கு இருக்கும் பாடல் என் தன் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து கோழி கொண்டு கண்ணு என்ற வரி எடுத்து பாடுகின்றது இங்கிலாந்து நாடு. அருள்மோகன் உங்களுக்காக.

இருந்தபடியிலேதான் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷனின் பாடலும் கேட்போம். கல்கத்தா என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சிலே நெஞ்சிலே என்று பாடுகின்றது.

எல்லோருடைய பாடல்களும் மறுபடி ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் கேட்போம். என்னவளே, நீங்கள் இன்று ஏழுமணி திருநாட்டிலிருந்து கோகுலத்தில் சீதை திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைக்க கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் கோகுலத்து கண்ணா கண்ணா என்று வரியடுத்து.

இறுதியாக ஒரு பாடல். அந்த பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்பட பாடலாக கனடாவிலிருந்து காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்ற வெண்ணிலவு கொதிப்பது என்ன என்று வரி கொண்ட பாடலை அன்று ஒரு

காலை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு வந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து எங்களை மகிழ்வித்த தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மீண்டும் நான் சந்திக்கின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வாங்கு வாழ்வோம் என்றும் அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்.

வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்

ஆசிரியர் நெருக்கல் ஆரம்பிக்கும் முதல் பாடல் சித்திரப்பூ சேலை உருக்கமாக பாடும் இந்த பாடல் புதுச்சிறப்பு கடிக்கும் என்ற திரைப்படுத்த பாடலாகும். இந்த பாடலை முதல் பாடலாக கேட்டு மகள விரும்பும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கின்றார். நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனிமையான இந்த பாடலை கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்ற அற்புதமான பாடலை இன்றைய வாழ்த்துக்களை கூறி கேட்கும் அன்பு உறவாக தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், பலமை போல ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்தேன்.

பாடல் திரைப்படுத்த பாடல் என்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியால் இவர்களை இணைத்து நாங்களும் இணைகின்றோம். கேட்க வெள்ளி நிலா முற்றத்திலே என்று பாடுகின்றது அந்த பாடல். கூறினேன் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இருந்து என்று.

கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான். நீங்கள் விருப்பத்தில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தனக்கு விருப்பமான பாடலை தந்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள். கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா என்ற கருத்து கொண்ட பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம். பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம். தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம்

நம்ம உறவுகளை நாங்கள் கட்டுமாந்து கொண்டிருக்கின்றோம். வளமை போல என்றும் நேயர் நேரத்துக்கான திட்டிக்கும் தேனான பாடல்கள் தென்சிந்தும் பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் கலந்து வரும் நேயர் நேரம் என்பதை அறிந்து கொள்வோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் பாடல் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன், கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் உறவினர்கள் நண்பர்களும் கேட்கும் பாடல். சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது என்ற பக்தியோடு நிறைந்த பாடல் திரு நகைச்சுவையோடும் கலந்து வருகின்றது. இந்த பாடல் சிறாலியஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இணைந்து பாடியதாக எழுதியிருக்கின்றார்கள். கந்தர் அலங்காரம் என்ற திரைப்படத்தில் இருந்து

வைத்து

அவர் கேட்டவுடனே அடுத்த பாடலை கேட்பார் தானே. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் என்ற பல்லவியை கொண்ட பாடல் தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து இசை அரசியின் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடன் குரலை ஒலிக்கும் வேளை இவரோடு இணைந்து உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அதை கேட்பதற்கு முன்பு இது சர்வதேச நேயர் விருப்ப நேயர் விருப்ப பாடல்கள் என்பதை தெரிந்து கொள்வோம்.

தொடர்கின்றது நேயர் விருப்ப பாடல்கள். தமிழ்நாடு வண்டிகே சிலுவை சந்தன் ராஜ், உங்களுக்காக ஒரு பாடல் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். மணிக்குயில் என்ற திரைப்படத்தில் இருந்து வெட்டி வெட்டி வீறு அதன் வாசமே என்று கூறும் பாடல். எங்கே கேட்போம் அந்த பாடலை?

இவரை தொடர்ந்து வரும் பாடல் உயிரே மின்னஞ்சல் வானம் என்று கூறும் வரி கொண்ட ஆதியான் என்ற திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்து எங்களையும் கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனி ஒரு பாடல், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடல். இந்த பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி அவர்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாகா, இம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

பாடல்களோடும் எனது பாடலையும் கேட்கின்றேன் என்று அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலே அன்பு ஜோர்ஜ். காவிரியே காவிரியே என்று அழகாக பாடுகின்றது அர்ச்சனை பூக்கள் திரைப்படத்திலிருந்து அவர் தந்த பாடல்.

கற்பூனிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல். எப்பொழுது உறுதிப்பாடலை கேட்பதில் அலாதி ஆனந்தம் கொண்டவர் கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். இன்று தன்னோடு என் உமா மகேஸ்வரி மற்றும் நந்தினி நந்தினி ஆகியோரை நினைத்து கேட்க ஒலிக்கின்றது அவரது அந்த பாடல் முத்துமணி என்ற வரியெடுத்து டோனதி என்ற புதிய திரைப்படத்து பாடலாகும்.

0: என்கொரு இன உண்டு, தமிழன் என்கொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வாவிலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வர். உலகளாக இருக்கும் உறவுகளை நீங்கள் அனைவரும் நலமா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையை கலந்து வர செய்கின்றேன். இன்றைய 163 பாட்டு சவாரியில் வந்து வாக்களித்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு சென்றவர்களுடைய நேயர்களின் பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை

முதலில் ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் கத்தும் கடல் உள்ளே என்ற வரியை கொண்ட கட்டுமரக்காரன் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை இன்று முதலில் வந்து இணைந்து கொண்ட இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி சயந்தன் உங்களுக்காக ஒலிக்கின்றது உங்கள் விருப்ப பாடல்.

அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நீண்ட காலத்துக்கு பின் அன்று காற்றலையில் தோன்றி பங்களித்து விட்டு பாடலை கேட்டுச் சென்றார் அன்புடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். நீர் ஓடும் வைகையிலே என்ற பாடல். பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து இதோ ஒலிக்கின்றது ஜெகபர் சாதிக் அவர்களே உங்களுக்கான பாடல்.

மேலும் ஒரு பாடலை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து கேட்டிருந்தீர்கள். சும்மா கிடந்தா சோத்துக்கு நஷ்டம் என்ற பாடலை மதுரை வீரன் என்ற திரைப்படத்தில் இருந்து

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி நேயர் விருப்பம் 163. தொடரும் பாடல்கள் இருவருக்கான பாடல்கள். ஒன்று தர்மபுரியிலிருந்து வந்த தகடூர் சாந்தி நீங்களும், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வந்து இணைந்து கொண்ட கிருஷ்ணன், இருவரும் வாக்களித்து விட்டு கேட்ட ஒரே பாடல் தான். அந்த பாடல் மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படுத்த பாடல். இது உங்கள் இருவருக்குமாக ஒழிக்கின்றது தண்ணீரிலே நீ நழுதால் என்ற ஒரு தத்துவமான பாடல்.

இவர்கள் கேட்ட பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவேங்கடம் அனுஷியா கிருஷ்ணன் உங்களுக்கான பாடலையும் தந்துவிடுகின்றேன். மரகத வள்ளிக்கு மனக்கோலம் என்ற ஒரு பாடல் அன்புள்ள அப்பா திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள். இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக.

அன்பு நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே 163வது பாட்டு சவாரி நேயர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் தெய்வம் தந்த வீடு என்ற அவள் ஒரு தொடர்கதை பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை அன்புடன் கேட்டு சென்றவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ராஜசேகர் ஞானசேகரன் அவர்கள்.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டு சவாரி 163 நேரம். இங்கே பாட்டு சவாரி 163 வாக்களிக்கும் நோக்கோடு ஓடிவந்த இது என் கடமை என் உரிமை என்று இணைந்து வாக்களித்து விட்டார் அன்பு ராஜராஜன் தருமபுரி தமிழ்நாட்டில் இருந்து. அது மட்டுமல்லாமல் அவர் தனக்கு விருப்பமான பாடலை என்னை தாளாட்ட வருவாளா என்று கேட்கும் காதலுக்கு மரியாதை திரைப்படுத்த பாடலையும் தந்து சென்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இளைஞர்களாக வந்து வாக்களிப்பது எங்கள் உரிமை கடமை என்று ஓடோடி வந்திருந்தார் என்று அன்புடன் சரண்யா ராஜராஜன் அவர்கள். தான் பிறந்த மண்ணாக இருந்தாலும் மதுரைக்கு போகாதடி என்று கூறும் பாடலை கேட்டிருக்கின்றார். பாடலை கேட்டால்தான் அது புரியும் என்பதற்கு காரணம் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சரண்யா ராஜராஜன் உங்களோடு நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

ரியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையரத்திலிருந்து ஒருவரப்பாகும் 163வது பாட்டு சவாரி. நேயர் விருப்பம்.

உலகில் எங்கிருந்தாலும் இத்தனை பணி இருந்தாலும் ஓரோடி வந்துவிடுவோம் வாக்களிப்பதற்கென்று ஒன்றிய கோடி வருவார். தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வளைகுடாவில் இருந்து குவைத் நாட்டு அன்பு ஜோர்ஜ். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் அந்த சிந்து பைரவி பாடலை தந்தவளை நாங்களும் நிதானமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா? ஒலிக்கின்றது ஜோர்ஜ், உங்கள் பாடல்.

0: இந்த சூரியன் வழி கிச்சத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டல விட்டது சாமி சாமி சாமி சாமி சாமி.
1: அடுத்து வரும் பாடல் மிகவும் இனிமையான ஒரு பாடல், அது நம் காட்டலுக்கு வராத பாடல். யாகசாலை என்ற திரைப்படத்திலிருந்து வா வா என்னோடு என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் தன்னுடைய வேலை பழு இருந்தாலும் ஓடி வந்து கடமையை நிறைவேற்றிய பண்டிகை சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து.

எங்கு சென்றாலும் சென்ற விடயத்தை விரைவாக முடித்துவிட்டு ஓடோடி வந்து இணைந்து கொண்டார் எங்களுடைய அன்பு ரேவதி. தமிழ்நாடு கே.கே. நகர் சென்னையில் இருந்து சிறப்பாக பேசி மகிழ்ந்து வாக்களித்துவிட்டு 163 பாட்டும் பாட்டு சவாரி விருப்பத்தில் எனது பாடலும் அளிக்க வேண்டும் என்று விரும்பி தருகின்றார் ஒரு பாடல். இனிமையான அந்த பாடல் அன்புள்ள மாண்பொழியே என்று 3 தெய்வங்கள் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இருந்தது.

சென்ற கடமைகளை விரைவாக முடித்துவிட்டு ஓடோடு வந்து இணைந்து பாதியிலே இறுதியிலே வந்தாலும் சிறப்பாக தன்னுடைய வாக்கினை அழைத்துச் சென்றார் அன்பு மகள் ரேவதி. கே கே நகர் சென்னையிலிருந்து குழந்தையும் தெய்வமும் திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்பி அன்புள்ள மான்வெளியே என்று தாருங்கள் என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். எத்தனை பணிகள் இருந்தாலும் வேலை பலவோடும் ஏனைய சமூக தொண்டோடும் ஓடித்தெரியும் அன்பு உறவு தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள். கிடைக்கின்ற நேரத்தை நன்றிகள் தமிழ் வானொலியின் நேரடி ஒலிக்குமாறு இருந்தால் ஓடி வந்து இணைந்து விடுவார். அதுபோன்று இன்றும் ஓடி வந்து இணைந்து வாக்கினை தந்து இறுதி நேரத்தில் வந்தாலும் சரியாக செய்திருந்தார். வாழ்த்துக்கள் அவருக்கு. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்த பாடல் என்று தாருங்கள் என்று விறுவிறுப்பாக வாக்களித்து விட்டு கேட்டார் அந்த பாடல். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி என்று வரி எடுத்து பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த உறவுகளை

வெற்றிக்கும் தேனான பாடல்கள் திசையங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பியது இன்றைய 163rd பாட்டு சவாரி நேயர் விருப்பம். மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெற்றுச் செல்ல விரும்புகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். என்றென்றும் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

நேர் நேரத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் நான் சிவப்பு மனிதன் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடலை தந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். அவர் தந்த அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து வளமை போலகின்றும் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற அந்த பாடல் இப்பொழுது நாங்களும் கேட்க இருக்கின்றோம். எல்லாருமே திருடங்கள் தான். அற்புதமான ஒரு பாடல்.

அவரை தொடர்ந்து வர இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் சித்திர பூவிழி வாசலிலே என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட இனிமையான பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி மற்றும் நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலை அலங்கரிக்கும் அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை வழக்கம் போல தெரிவித்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், அகிலரன், ஸ்ரீராம், சிவா அவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜன்னி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கும் அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். நீயா என்ற திரைப்படத்திலிருந்து நான் கட்டில் மேலே கண்டேன் என்ற வரி தொடுத்து பாடுகின்றது.

உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை கேட்போம். மனம் என்னும் மேடை மேலே என்ற வரி கொண்ட அற்புதமான பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தது. இன்று எங்களுடன் கேட்டு மகிழ மூன்றில் தமிழ் வானொலியின் நேய நேரத்தை அலங்கரிக்கும் வண்ணம் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவருடன் இணைந்து வளமையாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியை காற்றலேயே கலந்து வரும் நேயர் நேரம் வளமை போல இன்று ஒலிக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசார் நஜீமான் ஜமான் தௌபிக் இவர்களை நினைத்து வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்திலிருந்து வந்தனம் என் வந்தனம் என்று பாட வைக்கின்றார்.

துடிக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். மறைந்த பாடுநர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மா இணைந்து பாடிய ஒரு பாடல், சந்தனம் பூச மஞ்சள் நிலாவில் என்ற அற்புதமான அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் உறவுகளம் இணைய கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் வந்துவிட்டால் அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் கேட்டு மகிழ விரும்பும் ஒரு பாடல். அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலையும் பாடல் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மறைந்த டாக்டர் அவர்கள் பாடியதாக எழுதி என்னை நினைச்சு பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இப்பொழுது வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மகள் மஞ்சுளா, நீங்கள் அனுப்பி காத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். கேட்பதற்காக ஒரு பாடல், சுமை தாங்கி சாய்ந்தால் என்ற தங்கப் பதக்கம் திரைப்படுத்த பாடல். இதோ ஒலிக்கிறது அந்த பாடல்.

0: மீண்டும் ஒரு பாடல் அன்புடனே தருகின்றார் கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகளே ரேவதி நீங்கள் வேறென்ன நினைவு உன்னை தவிர என்ற பாடலை தான் தருகின்றீர்கள். சுபதினம் திரைப்படுத்த பாடலை அந்த பாடலை இன்று உங்கள் பேரன் ரித்விக் அவர்களும் கேட்கின்றார்கள்.
1: திரும்பி பார்த்துட்டு நிக்கிறீங்க, நேரம் ஆபீஸ்க்கு போங்க, வழியில வேற எந்த நினைப்புக்கு இடம் கொடுக்காதீங்க.

0: தொடர்ந்து ஒலிக்கும் திட்டிக்கும் தீமையான பாடல்கள் வரிசையிலே நீங்கள் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் விஸ்வரூபம் 2 என்ற திரைப்படத்தில் வந்த பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. உன்னை காணாது என்று எழுதியிருக்கின்றார், ஆனால் அது முதல் வேறு வழியாக வருகின்றது. இதுதான் பாடல், இதோ ஒலிக்கின்றது. தர்மபுரி தகடு சாந்தி அவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடலை உங்களுடன் இணைந்து செந்துரு நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள்.
1: தகத்திட்டு

அடுத்த மணிக்கு இருக்கும் பாடல் தாக்குதே கண்கள் என்ற பாடல். பானா காத்தாடியிலிருந்து நீண்ட கால உறவு பலகுடாமன் ஜோர்ஜ் குவைத்திலிருந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை, என்னாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து சாரல் மழை வந்து என்ற வரி எடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

அடுத்து ஒரு பாடல், தமிழ்நாடு சிதம்பரம் பாண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். அவர் தந்த பாடல் கீரவாணி என்று வரி எடுத்து பாடுகின்றது, பாடும் பறவைகள் திரைப்படத்தில் இருந்து.

என்ற விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதிப்பாடலாக கட்டு நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் அன்புடன் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து என் உமா மகேஸ்வரி மற்றும் என்

0: தமிழன் என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்கள் அனைவரும் நலமென்றும் கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். முந்தியல் தமிழ் வானொலியின் வளமையாக மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சிரித்தாய் என்னை பார்த்து அற்புதமான ஒரு காவிய பாடல் பொன்னி திருநாள் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தின் முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றார் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

பெண்ணை கொண்ட மௌனம் என்ற காதல் கீதம் திரைப்படுத்து பாடல் கேட்போம். இந்த பாடலை வீலமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் விஜயராணி மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டிலிருந்து அனுப்பிய பாடல். நான் ஒன்னு நினைச்சேன் என்ற வரி கொண்ட பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

இவர்கள் தந்த பாடலுடன் தான் கனடாவிலிருந்து மொன்றியால் தனுஷன் தந்த பாடல் ஹே பெண்ணே உன்னை பார்த்தா என்ற முதல் வரியை கொண்டு சுவாமி 2 திரைப்படுத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

அவரை தொடர்ந்து வரும் இன்னும் பாடல் அல்பர்டா மாநகரம் சாந்திரி கனடாவிலிருந்து கேட்கின்றார். மல்லிகை என் மண்ணில் மயங்கும் என்ற தீர்க்க சுமங்கலி திரைப்படுத்த பாடலை

கனடா கலகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்காக மீண்டும் வான்கூவர் மாநிலம் வசந்தி தந்த பாடலை கேட்போம். நீதானா நிதம் தானா என்ற பாடல் நாளெல்லாம் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடலும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடல். இளவரசி நீங்கள் தந்த பாடல் உன்னை நம்பி வந்த என்னை என்ற ஒரு புதிய திரைப்படம் லெனின் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடல்களை தருகின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். வழமை போல மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த பாடல் உண்ண விட்டா யாரும் எனக்கு இல்லை என்ற சீமராஜா திரைப்படுத்த பாடல் தான் உங்களுக்காக ஒலிக்கின்றது. நீங்கள் தந்த பாடல்

அடுத்து வரும் பாடலை தந்திருப்பவர் மீண்டும் மெல்போர்ன் மாநகர ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்கள். அவர் தந்த பாடல் ரிக்ஷா காரன் திரைப்படத்திலிருந்து பாடிய ஒரு பாடல், அழகிய தமிழ் மகளிவள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அனைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

ஒருவர் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணியும் மோடி வந்து விடுவாள். சந்தன தண்டலை என்ற ஒரு பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடி அசத்த வைக்கின்றார்.

தெத்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் சர்வதேச விருப்பம் தரும் அடுத்த பாடல் டிஷியூ என்ற திரைப்படத்து பாடல் நெஞ்சான் கோட்டில் நீயே நிற்கின்றாய் என்று எவ்வளவு உருக்கமாக பாடுகின்றது அந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர், நிரேஷன் அடியாத்தி என்று கூறும் பத்தா என்ற திரைப்படுத்த பாடலை தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நீண்ட நாள் ஓய்விலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். முனிவர் தன் வானொலியில் அந்த வேளையிலே இணைகின்றார். சர்வதேச நேயர் விருப்பத்திலே மனதில் உறுதி வேண்டும் என்று திரைப்படுத்த பாடல் ஒன்றை தந்து என்னவள் அவர்கள் என்னவளே நீங்கள் தந்த பாடல் கண்ணா வருவாயா மீரா அழைக்கிறாள் என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். இது ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிடலாம் என்று அன்புடன் தருகின்றார். பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய கனடா காவை சீனா ஆசான் அவர்கள். உன்னை எண்ணி எண்ணி மறந்தேன் என்ற ஒரு பாடல் ரகசிய போலீஸ் 1-1-5 திரைப்படத்தில் இருந்து

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்கள் தானே நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கள் இதயம் நிரம்பி மகிழ்ந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

தலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை, தந்தை, ஆசான், இவர்களோடு அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் என கழித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து முதற்கண் வணக்கம் கூறி உலகளாவி இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறி அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இணைந்து கொண்டு காற்றலையிலே வாருங்கள், இணைவோம் இன்றைய கதம்பத்திற்கு என்று சிந்தனை செல்வன். கனடாவில் இப்பொழுது நேரம் 11:34 முன்னிரவாக இருக்கும் இந்த வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் இந்தியாவின் தென்னகத்திலும் 9:04 இரவு என்று கூறும் இன்று 2026 9வது மாதத்தின் 27வது நாள் இவ்வளவு விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 27வது நாளில் நாங்கள் இருக்கும் வேளையில் கூட நீங்கள் எங்களை முந்தி இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். நாங்கள் இப்பொழுதுதான் முற்பகலில் இருக்கின்றோம். இதே போன்று உலகின் பல பாகங்களிலும் அவரவர்களுடைய பருவ காலத்துக்கேற்ப, பூமியின் சுழற்சிக்கேற்ப சூரியனின் ஒளிபடும் கணத்தை வைத்து நேரத்தை கணித்திருக்கும் வழி வித்தியாசமாக இருந்தாலும் பூமியும் வானமும் ஒன்றுதானே என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு பூமியிலே வாழ்கின்றோம் என்போம். உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகள் அத்தனை பேரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் நனமாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்றைய நாள் தங்கள் தங்களை மகிழ்வான நிகழ்ச்சிகளை கொண்டாடிக்கொண்டு கண்டுகொண்டிருப்பவர்களோடு இணைந்து நாங்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு துன்பங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகிலே, அவர்களோடும் அவர்கள் துன்பத்தோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் மனிதநேயத்தோடு. இன்றைய காலநிலையை நாங்கள் எதிர்பார்த்தோம். அது 18 பாகையாக காட்டுகின்றது. அந்த 18 பாகையை நாங்கள் உணர்வென்றால் அதை விட குறைந்த நிலையில் தான் உணர்கின்றோம். ஏனென்றால் காற்று குளிர்காற்றாக, ஈரப்பதமுள்ள காற்றாக வீசிக்கொண்டிருப்பதனால் அந்த வெப்பம் தெரியவில்லை. இது 20 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து கொண்டு வந்து இன்று 3 பாகைக்கு வரலாம் என்று அறிய கிடக்கும் இந்த வேளையிலே ஆச்சரியம், பகல் வேளை எங்களுக்கு 11:54 தான் இன்று பகலாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் கூறினேன், நாள்தோறும் நிமிடக்கணக்காக சூரியனுடைய பார்வை எங்கள் இந்த மேலை நாடுகளின் பூமியிலே படுவது குறைவாக இருக்கின்றது. இப்படியே குறைந்து 8 பகலோடு தான் வாழப்போகின்றோம். அதற்கு எங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு இந்த குளிர்காலத்தில் நாங்கள் வெளியே செல்ல வேண்டுமென்றால் அதற்கேற்ற உபகரணங்கள், ஆடைகள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து விட்டோம். அதாவது குளிர்கால உடைகளை வெளியே கொண்டு வந்து கோடைகால உடைகளை மடித்து அழகாக ஒழுங்குபடுத்தி உள்ளே வைத்துக் கொள்ளுகின்றோம். புதிதாக வருவதை வாங்கி கொண்டு வந்தாலும் பழையதுகளை நாங்கள் பாவிப்பது தானே. அந்த வகையிலே பகல் வேளை ஓரளவு நாங்கள் சென்றாலும் இரவு வேளையில் நிச்சயமாக குளிர் சட்டைகளை அணியக்கூடிய நிலையில் இருக்கும் காலநிலையில் இருக்கின்றோம். நீங்களும் பாருங்கள் உங்கள் காலநிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம்.

வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே நான் புலனத்திலே நான் ஒரு பதிவை போட்டேன் என்று பாட்டு பாடுவோர் பாடலாம், எல்லோரும் ஆயத்தம் ஆகுங்கள் என்று தயாராகுங்கள் என்று உடனே அன்பு மகள் சியாமலா உடனே அதற்கு பூக்களையும் பூக்கொத்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வரவேற்று கொண்டதை பார்த்தால், அடுத்து லண்டனிலிருந்து கஸ்தூரி அவர்களும் தன்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே தன்னுடைய கடமையில் தவறாத எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அழகான படம் வரைந்து இந்த நிகழ்ச்சியை தெரியப்படுத்தி நாங்கள் எல்லோரும் இணைவோம் என்ற வேளையிலே நாகப்பன் அவர்களும் தன்னுடைய பதிவை தந்திருக்கின்றார், தானும் இருக்கின்றேன் என்று எல்லோரும் வணக்கம் கூறி வரவேற்கும் வேளையிலே இன்று நாங்கள் என்ன நிகழ்ச்சியை காணப்போகின்றோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அல்லவா?

0: பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அழகாக நாங்கள் ஆயத்தப்படுத்தும் வேளையில் முதல் நேயராக வந்துவிட்டார் என்று ஓம் நம சிவாய. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா.
0: நாச்சியார் கோவில் இருந்து எங்கள் அன்பு தேவா, ஓம் நம சிவாயன்னு மந்திரத்தை கூறி எங்கள் எல்லோருக்கும் நலம் கூறி நலம் தந்து இருக்கின்றீர்கள், நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படித்தானே?
1: உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரையும் என்ன ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனந்தம், ஆனந்த மகிழ்ச்சி, அன்பு, செல்வம், சிந்தனை செல்வம் இருக்கிற வரையும் எங்களை ஒன்னும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது.
0: அசைக்க முடியாது, யாராலும் அசைக்க முடியாது. சரி, இப்ப இன்று பாடுவோர் பாடலாமல் முதல் கடந்த வாரம் போல் முதல் நேயராக வந்து விட்டீர்கள். எங்கே நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை கேட்டு மகிழ்வோமா? உடனே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: அடி ரக்கு அடி மூக்கு என் கண்ணு என் பல்லு அடி ரசாயி என்னடமா, அடி என்னடி ரக்கம்மா பல்லாப்பு நெளிப்பு என் நெஞ்சில் குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குதடி, அடிய நெடி ரக்கம்மா அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அடி நம்மூர் மீனாட்சி பார்த்தாலும் எங்க ஐயாவுக்கு வருத்தமடி, சின்னாலம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா, என் அத்தை என் பெத்த என் சொத்த என் ரகமா கொத்தோடு முத்து தரவோ, தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி, தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி, சிங்கார மதுரையின் வெள்ளையம்மா அவை கதை தினம் தினம் நடக்குதடி, தெய்வானை சக்கலத்தி ஒன்னு இரண்டாக அடி தப்பாமல் நான் உன்னை சிறை அடிப்பேன், உன்னை இரண்டாக இருக்கட்டுமே, என் கண்ணு என் மூக்கு என் பல்லு அடி ரசத்தி கல்யாண வைபோகமே,
0: உண்மையதான் சொல்லுவார். பாடல் மிகவும் மகிழ்வாக சிறப்பாக குதூகலமாக இந்த பாடலை பாடும் பொழுது உங்க உள்ளம் எனக்கு தெரிகின்றது தேவா. சிறப்பு, இப்படி
1: மகிழ்ச்சியா இருக்கியா? உங்க குரல் வந்தோடனே வந்துருந்தோம். அதே கஸ்தூரி வருவாங்க, கஸ்தூரிக்கு
0: பதினோரு
1: மணி வரையும் எல்லா நேர்களையும் பாடிருப்பேன். அதுவும் கஸ்தூரி அம்மா பாடுறதும் ரேவதி பாடுறதும்
0: கேட்டு
1: நல்லா இருக்கியா?
0: எல்லோரும் நல்லா பாடுறாங்க. சரி, என்ன பாடலை ஒளிபரப்புவோம் இந்த நிகழ்ச்சியில? முதலில் வந்த நீர்கள் அடி என்னடி ராக்கம்மா பாடி மகிழ்வாக குதூகலமா இருக்கும், ஒன்னும் ரெண்டாக இருக்கட்டும் என்று குறிப்பிட்டு
1: உடம்பு எப்படி இருக்கோ போட்டோல பார்க்க முடியுது.
0: என்ன பாடலை கேட்போம் தேவா?
1: ஐயா, ராஜராஜனூர்லேருந்து இந்த இது எல்லா சிலையும் எடுத்துட்டு வருவாங்களா? அந்த படி நிறையாது
0: எல்லா சிலையும் எடுத்துட்டு வருவாங்களா? ராஜராஜ சோழன் இல்லையா?
1: ராஜராஜ சோழன் படுறதுலயா?
0: அந்த மூன்று
1: மூன்று
0: பேர் பாடுவதா?
1: ஆமையா,
0: அந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்காதா?
1: கும்பாபிஷேகமாக்கு
0: பாட்டு
1: ஏடு தந்தான்
0: கட்டிக்காரன் பிடித்து விடுவார், களத்தை சொன்னவன் பிடித்து விடுவார் உடனே. முதல் நேராக வந்து இனிமையான பாடலை பாடி காட்டி நல்ல வார்த்தைகளை கூறுகிறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் என்ற நிகழ்ச்சி எப்படி செல்ல போகணும்னு அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்ற
1: சிறப்பா எல்லாருக்கும் ஜாச்சு கொடுங்க. எல்லாருக்கும் ஒருத்தர் கூட விடாதீங்க. எல்லாருக்கும் பாட்டு நாளைக்கு போட்டுக்கலாம்.
0: வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே. இல்லை இல்லை, இப்பொழுது அவர் முந்தி விட்டார், யோகாராஜ் முந்தி விட்டார். வணக்கம் யோகாராஜி. வணக்கம்.
2: வணக்கம். கையை கூப்பி வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: நானும் அப்படியே கை கூப்பி வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே.
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கின்றேன் மகளே. நானும் நலமாக இருக்கின்றேன். அங்க உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: ஐயோ, வெயில் வெயில் கொளுத்தி தள்ளுது.
0: அங்க வழியே போகாதீர்கள். இப்ப இரவிலும் வெயில் அடிக்கிறதா? பகல் அந்த பகலினுடைய வெப்பம் தக தக வேண்டி இருந்து இரவிலே உங்களுக்கு எல்லாம் தேகம் எல்லாம் கச்ச கச்ச கண்டு இருக்கும் இல்லையா? அப்படியா?
2: எனக்கு அப்படி வேர்க்காது. நான் ஃபேன் போடுற பழக்கம் இல்ல. எனக்கு ஃபேன் போட்டுக்க மாட்டேன் நான்.
0: ஓ, போட மாட்டேன்.
2: நல்ல பழக்கம். ஆனாலும் வெயில் போனா வெயில் இருக்குல்ல.
0: ஓ, கை விசிறி ஏதாவது பாவிக்கலாம். மின் விசிறி
2: பாவிக்கலாம்.
0: மின் விசிறி உடல்நலத்துக்கு கேடு, உடல் நலத்துக்கு சுவாசத்துக்கு எல்லாம் கேடு விளைவிக்கும். ஆனா என்ன செய்யறது, குளிர் ஊட்டி எல்லாம் அது எங்களுக்கு ஒவ்வாதது தான். ஆனா என்ன செய்யறது, பாவிக்க தானே வேண்டும் இல்லையா? சரி, அப்ப இன்று இந்த நிலையில இந்த புண்ணிய காலத்துல இருக்கின்றோம். என்ன என்ன செய்திகள் தரப்போகின்றீர்கள்?
2: செய்திகள், ஒரு ஒரு விஷயம் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: ஒரு மீனவன் ஒரு மீன் பிடிக்கிறான் கடல்ல.
0: ஒரு மீனவன்.
2: அந்த மீன் ரொம்ப அழகா இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான், அந்த ஊர் ராஜா கிட்ட கொண்டு போய் அந்த மீனை ஒப்படைக்கலாம்னு சொல்லி ராஜா கிட்ட போறான். ராஜா கிட்ட போயிட்டு ராஜா கிட்ட கொண்டு குடுக்குறான். அந்த மீனை பார்த்தோன்னே ராஜாக்கும் ரொம்ப பிடிச்சிருது. உடனே என்ன பண்றாரு, உனக்கு நான் 1000 பொற்காசுகள் தரேன்னு சொல்லிட்டு 1000 பொற்காசு கொடுத்து அந்த மீனை வாங்கிக்கிறாரு. அப்ப உடனே அந்த மந்திரி பொறாம வந்துருது, இந்த ஒரே ஒரு துண்டு மீனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா ராஜா, இது என்னது இது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, மீன் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அவன் போறான், இதான் மீனா பெண் மீனா அப்படிங்கிறான். இது ரெண்டுமே இல்ல, அதனாலதான் இது சிறப்புன்னு சொல்றான் அவன். உடனே அந்த பதில் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திருப்பி ஒரு 1000 பொற்காசு கொடுக்குறாரு. இப்படி சில விஷயங்கள் பல விஷயங்கள் கேட்டு கேட்டு அவன் அவன் நல்லா வாங்கிட்டே இருக்கான். அந்த மந்திரிக்கு இன்னும் கொஞ்சம் எரியுது. உடனே என்ன பண்றான், இவன் வாங்கும் போது ஒரே ஒரு காயின் கீழே உளுந்துருது. அந்த காசு கீழே உளுந்து உருண்டு ஓடுது. இந்த ஆள் கையில ஒரு 10 மூட்டை வச்சிருக்கான். அதோட இதை பொறுக்கிறதுக்கு ஓடுறான் அந்த மீனவன். ஓடினவனையும் பாருங்க, பொறுக்கி மாதிரி ஓடுறான். அந்த ஒரு காசுக்காக கையில அவ்வளவு மூட்டை வச்சிருக்கான். ஒரே ஒரு இதுக்காக போடுறான். போயும் போய் இந்த பிச்சைக்காரனுக்கு போய் நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவன் மண்ணு கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சு உளுந்துட்டு இருக்கான். உடனே அங்கிருந்து இவர் அந்த காசை எடுத்துட்டு மீனவன் திரும்பி வராங்க. வந்து ராஜா கிட்ட வந்து நிக்க ராஜா உடனே கூப்பிடாரு, உன் கை நிறைய நான் இவ்வளவு மூட்டை கொடுத்துருக்கேனே உன்னோட அறிவாளித்தனத்துக்கு. அப்ப நீ இந்த ஒரே ஒரு காசுக்காக நீ ஏன் ஓடுற சொல்லி கேக்குறாரு. அப்ப உடனே இவர் சொல்றாரு, அது ஒண்ணும் விஷயம் இல்ல ராஜா, இந்த இந்த காயினை பாருங்கன்னு சொல்லி அந்த காயின்ல என்ன இருக்கு, ஒரு பக்கம் என்னோட உருவம் இருக்கு, இன்னொரு பக்கம் சாதாரணமா இருக்கு. அப்ப ஒரு பக்கம் உருவம் இருக்கு, அந்த உருவம் இருக்கிற பக்கமா உளுந்து அது யார் காலையானு பட்டுருச்சுன்னா எல்லாரும் உங்களை மிதிச்சுட்டு போவாங்கல்ல, அதனாலதான் நான் ஓடி போய் அதை எடுத்தேன். அந்த அது ரொம்ப ராஜா விடுச்சு போய் அவனுக்கு இன்னும் பல மூட்டைகள் கொடுக்குறாரு. மந்திரிக்கு பத்திட்டு வருது. இதுல ரெண்டு கான்செப்ட் அடங்கி இருக்கு, ரெண்டு விஷயம் அடங்கி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற கருத்து கம்மிய பெருந்தன்மையோடு விசுவாசத்தோடு அன்போடு நடப்பது ஒன்று. இரண்டாவது, நாணயத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஒன்றொன்றாகத்தானே சேர்த்து பல கோடியே கொண்டு வரலாம். அவர் மனம் வந்து அழித்தது வெளியே ஓடி போகும்போது தள்ளி விடலாமா? அவ்வளவுதான் உயர்ந்து அவ்வளவுதான் சேர்ந்து வந்தானா? அந்த ஒன்றொன்றாகத்தானே அவன் சேர்த்தான். அவனுக்குத்தான் தெரியும் பணத்தினுடைய அருமை. வேற என்ன கருத்து கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய கருத்தை.
2: ஒண்ணு இல்ல, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது.
0: அது அவருக்கு உரியது, அது அவருக்கு உண்மை கிடைக்கவில்லை.
2: ஆமா, அடுத்தவங்களை பார்த்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பண்ணாங்க. ஒருத்தர் பாடுறாங்க, என்ன விட அழகா பாடுறாங்க, ஆகா நல்லா பாடுறாங்கப்பா, சூப்பர்ப்பா, நான் அப்ரிசியேட் பண்ணாதான் அது எனக்கு பெருமை.
0: ஐயோ,
2: நல்லா பாடுறாங்க,
0: எங்கள் வானொலி உறவுகளே அந்த பெருந்தன்மை உண்டு. ஒவ்வொரு தரம் பாடி முடிந்ததும் அவ்வளவு ஆரோக்கியமாக உற்சாகமாக கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். குறுங்கள்,
2: அதனால அடுத்தவங்களை பார்த்து பொறாம படாம அவங்க எப்படி பாடினாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணும். அந்த மாதிரி மனசு இருந்தாதான் எதுலயுமே ஷைன் பண்ணலாங்கிறது. அந்த அந்த மந்திரி வந்து பொறாம பட்டதுனால அவன் ஒரு பொற்காசோட அவன் போய் ஒரு மூட்டையோட போயிருப்பான். இவன் பல கேள்விகள் கேட்டு அவன் 10 மூட்டை வாங்கிட்டு அவன் பெரிய லெவல்ல அவன் பணக்காரன் மந்திரி மந்திரியாவே உட்காந்துருக்க வேண்டியதுதான். இதுதான் அவனுடைய இது. எதுக்கு அறிவாளித்தனத்தை அவன் யூஸ் பண்ணா, நீ முட்டாள்தனத்தை யூஸ் பண்ண, எதுக்கு மெஜாரிட்டி வந்தது? அவன் அறிவாளித்தனத்துக்கு தான் வந்தது, அவனுடைய டேலண்ட்டுக்கு அவன் வாங்கின்னு போயிட்டான்.
0: அதனால்தான் காழ்ப்புணர்வு கூடாது, அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படக்கூடாது. நல்ல கருத்தோடு நல்ல ஒரு சிறுகதையை கூறி பெரிய கருத்து அதுக்குள்ள தத்துவத்தை உள்ளடக்கினதை கூறினதுக்கு நன்றி. இப்பொழுது எல்லோரும் பாடல் கேட்க வேண்டும் என்று அவளாக இருக்கின்றார்கள். பாடுவோமா?
2: பாடல் வந்து டிஃபரெண்ட் பாடல், ரெண்டு பாட்டு பாட போறேன். ஒண்ணு வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது, கேக்குறவங்க தான் அதை சொல்லணும்.
0: நீங்க பாடினாத்தான் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். எங்க பாடங்களையும் கேட்போம்,
2: தப்பு இருந்தாலும் மன்னிக்கவும்.
0: அது எங்கள் பரம்பரை கூடம், கொண்டு பாருங்கள்.
2: முயற்சி தான் பண்ற, அவ்வளவுதான்.
0: முயற்சி திருவினையாக்கும்.
2: டண்டன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் ட

ஆஹா வந்திருச்சே ஆசையில் ஓடி வந்து.

கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிரிக்கி சுத்தர பொறுக்கி, ஐயோ மறந்து போச்சு. சித்திர சீலையே

போகும் ரயிலிலே ஓ இளமை ஊஞ்சலிலாடுதே, கிழக்கே போகும் ரயிலிலே ஓ இளமை ஊஞ்சல்லாடுதே. அன்ன கிளியே பத்திரகாளி, சிட்டுக்குருவி கவரிமானே.

0: ஆண்குரலில் அதிகம் கேட்டு மகிழ்ந்த இந்த பாடலை ஒரு பெண் குரல் பாடும் பொழுது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றது. சிறப்பாக இருந்த அந்த தளம், அந்த களம், அந்த நிலை எல்லாவற்றையும் கூறும் வண்ணம் அந்த அந்த ரசங்களை அழகாக கூறியிருந்தீர்கள். சிறப்பு யோகாராஜி, சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. சரியா, என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: எனக்கு ஏதாவது ஒரு சிவாஜி பாடல், அந்தப்புரத்தில் ஒரு மகாராணி.
0: ஆஹா, நல்ல பாடலாச்சு.
1: அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராஜன்.
0: ஓ, அந்தப்புரத்தில் ஒரு மகாராணி. சரி, அந்தப்புரத்தில் ஒரு மகாராணி என்ற பாடலை யோகாராஜ் உங்களுக்காக தருகிறேன். சிறப்பான ஒரு பாடலை, நல்ல நகைச்சுவையோடு வருகின்ற ஒரு பாடல், உட்கருத்துக்கள் புரிந்த பாடலை அழகாக நீங்கள் தொகுத்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள். அதை விட அந்த கதை
1: ரொம்ப ரொம்ப
0: பயங்கரமா புகழ்ந்துட்டாங்க. யாரு? மேடையிலயா?
1: மேடையில இல்ல, இதுலதான் எஃப்எம் மூலமா தான்.
0: ஓ, எஃப்எம். எந்த எஃப்எம்?
1: செந்தளிர், செந்தளிர் நினைக்கிறேன்.
0: அங்கேயும் இரண்டாவது பாடலுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கின்றார்களா? வாழ்த்துக்கள், சிறப்பு, கலைஞர்களை
1: ஊக்குவிக்க,
0: கலைஞர்களை ஊக்குவிக்கப்படும். வாழ்த்துக்கள் மகளே. அடுத்த பாடலை தயாரில் வச்சிருங்கள், சந்தர்ப்பம் வரும்போது நீங்களாக பாருங்கள். நன்றி அம்மா. அடுத்த உறவு, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக வர இருக்கின்றார் என்னுடைய கஸ்தூரி சயந்தன் அவர்கள் அழைக்கின்றார்கள். இணைத்து விடுவோம் அவரை. யோகாராஜி உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். வணக்கம், வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே, வணக்கம். உங்களை இணைக்க இருக்கின்றேன், வர வேண்டும். அலையுங்கள், அலையுங்கள், இணைந்து விடுவீர்கள். இங்கே அன்பு பேர்த்தி என்று வர இருக்கின்றார் சிவரஞ்சினி அம்மையப்பனிலிருந்து. அதை தொடர்ந்து எங்களுடைய அரசடி குப்பம் யாம் இருக்க பயமே அவர் மாயத்தமாக இருக்கின்றார் வருவதற்கு. இப்பொழுது கஸ்தூரி சயந்தன் அவர்களை இணைப்போம். வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. மாலை மதிய வணக்கம் உங்களுக்கு.
0: எங்களுக்கு மதியமாகி உள்ளது. வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. மதிய வணக்கத்துக்கு, உங்களுடைய மாலை வணக்கத்துக்கு வணக்கம். அங்கே உங்களுக்கு இன்றைக்கு மழை செய்யும் பெய்யும் சந்தர்ப்பம் இருக்கின்றது.
2: மழை காத்து எல்லாம் குளிர் எல்லாம் சேர்ந்து கட்டி இருக்கு.
0: எங்களுக்கு வந்து மாலை நேரத்தில் இருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் 18 பாகை, அது 20 செல்லும். ஆனால் மழை குணம் இருக்குன்னு கூட, ஆனால் காலை நேரம் குளிர் காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது.
2: எங்களுக்கும் 18 பாகை ஐயா.
0: 18 என்ன, மேல நாடுகளே அப்படித்தானுங்க. மரங்கள் எல்லாம் நிறம் போர்த்தி கொண்டிருக்கிற போர்க்கின்றன. மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், ஊதா நிறம் என்று பொருத்திக் கொள்ளுகின்றது எங்களுக்கு. இலையுதிர் காலம் நெருங்கிவிட்டது. அடுத்த மாசத்திலிருந்து இலையுதிர் காலம் தான் எங்களுக்கு சிறப்பு. இன்றைய நாளில நன்றி. இன்றைய நாளில என்ன பாடலை எங்களோடு பாட வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றீர்கள்?
2: நேற்று பௌர்ணமி தானே ஐயா, அதனால இன்னைக்கு இந்த பாட்டை யோசித்தேன்.
0: என்ன பாடல் என்று கேட்போம்? பௌர்ணமி நிலவில். அப்படியா?
2: இல்ல, பௌர்ணமி நிலவில் இல்ல. இது வந்து
0: நீ
2: பாடல் வந்து அன்றொரு நாள்.
0: ஓ, வாழ்த்துக்கள் அன்றொரு நாள். அதே இல்ல, எங்க பாடுங்களேன் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் உங்கள் குரல்ல.

நிலவே ஆடும் கன்னியை ஆடாமல் எடுத்தான் வாடும் மலரை வா.

0: பக்க பாத்தியங்கள் இல்லாமல் ஒருவருடைய குரலிலே இசையோடு பாடலை கேட்கும் ஆனந்தம் கொண்டோம் மகளே. சிறப்பாக இருந்தது. அந்த பாடலின் உட்கருத்துக்களை உள்வாங்கி உருக்கமாக பாடினீர்கள். இது இதுக்கு இதற்கு மேலும் நான் விமர்சனம் கூறுவதென்றால் எங்கோ போய்விடும். சிறப்பான ஒரு பாடல் நாடோடி திரைப்படத்தில், நாடோடி திரைப்படத்து பாடல், நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் அழகாக தெரிவு செய்து அதை நீங்கள் உள்வாங்கி உள்ளன்போடு உள்வாங்கி பாடியிருக்கிறீர்கள். அந்த கருத்துக்கள் அந்த பக்க வாத்தியங்களெல்லாம் தனி அந்த வரிகளை உங்கள் குரலே தெளிவாக கேட்டு மகிழ்ந்தோம் நாங்கள். இப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள் என்று சிறப்பாக இருந்தது மகளே. சிறப்பான பாடல்,
1: வாழ்த்துக்கள்.
0: பாடல் என்ன பாடலை நாங்கள் பதிவு செய்யாதீர்கள்? என்ன பாடல் ஒன்று
2: எனக்கு இன்னைக்கு படம் வந்து ஐயோ படம் ஞாபகம் இல்ல. பாடல் நாகேஷன் ஒரு படம், என்னை நாகேஷ் அவருடைய பிறந்த அவருடைய முத்து குளிக்கவா அனுபவி ராஜா அனுபவி திரைப்படம், பழைய இடம்
0: நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவருடைய பிறந்த நாள் என்று கூறுகிறீர்கள். அவருடைய பிறந்த நாள் நினைவுகள் என்றும் எங்களுக்கு இருப்பது மட்டுமல்லாமல் அவரை உள்ளத்திலே எப்பொழுது நினைத்துக் கொள்வோம். நகைச்சுவை என்றால் நாகேஷ் என்ற ஒரு
2: திருவிளையாடல் தருமிதான்.
0: அது மட்டுமல்ல எனக்கு பிடிச்ச கட்டம் அதிலே அந்த அவருக்கு பரிசு கொடுப்பார்கள். தருமி கவிதை அரசன் அவருக்கு பரிசு கொடுக்க அங்க நக்கீரர்கள் கொஞ்சம் இருங்கள் ஐயா என்று கூட்டம் கொஞ்சம் இருங்க என்ன அவசரம் திரும்பி பார்த்து அவர் கேட்கல பரிசு நல்ல பாடல். அவர் நகைச்சுவை மட்டுமல்ல குணச்சித்திரங்கள் எல்லா பாத்திரமும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் ஒரு ட்விஸ்ட் நடன விற்பன்னர், நடனத்திலே கடிக்காரனவர். அவர் அப்படி நெளிவாருன்னா ஹார்ட் போர்டு இந்த பத்திரிகை அந்த பேப்பர் கடதாசி கூட நெளியாது அவர் நெளிவது போன்று. சூப்பர். அங்க அதாவது அங்கத்தினாலே நடித்து காட்டக்கூடிய நல்ல ஒரு நடிகர். வாழ்த்துக்கள் மகளே, உங்களுக்கான அந்த பாடலொழி வரப்போகிறோம். இந்த பாடலை இனிமையாக தந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஓடி வந்து பாடலாம். இன்னும் ஒரு பாடல் நீங்களா?
2: நன்றி
0: மகளே,
2: நன்றி.
0: தகவல்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் வாழ்க நீங்கள். வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க. அற்புதமான பாடலை தந்த எங்கள் அன்பு கஸ்தூரியை தொடர்ந்து அடுத்த பாடலை உடனே தருவதற்கு யோகராஜி ஆயத்தமாக ஓடி வருகின்றார். வணக்கம் யோகராஜி. வணக்கம், வாருங்கள். வணக்கம். இரண்டாவது பாடலை தரப்போகின்றீர்கள். அற்புதமான அழகான சிறப்பான பாடல் என்று நான் சொல்லுகிறேன். நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். எங்கே எங்கள் அவலை தணிக்கும் வகையில் பாடங்கள் கேட்போம். ஓடி வாருங்கள்.

மாடி மீது நான் மூடுவேன், அதோடுதான் நான் பாடுவேன், அதோடுதான் நான் பேசுவேன்.

கதைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவான் குலவினக்காக நான் வாழ பழி காட்டவா அதோடுதான் நான் பாடுவேன் பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது நான் பாடும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது எனக்காக இரு நெஞ்சும் துடிக்கின்றது எனக்காக இரு நெஞ்சும் துடிக்கின்றது இதில் யார் கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது.

0: நடிமீது நான் கண்மூடுவே.
1: எங்களையும் கண்மூட வைப்பீர்கள் போல் தாலாட்டு போல அற்புதமான பாடல். இந்த பாடல் சிறப்பான. இந்த பாடல் என் முன்னே ஒரு விருது ஒன்று இங்கே காணப்படுகின்றது. அது என் மகள் ஒரு தடவை ஒரு விழாவிலே மொன்றியாளிலே இதே போன்று பாடுவோர் பாடலாம் போன்று வந்து பலர் பாடிய இடத்திலே இரண்டாவது நிலையை பெற்றிருந்தார். இந்த பாடல் பாடிது அவருக்கு விருப்பமான பாடல். மகள் மீராவுக்கு சிறந்த ஒரு பாடல், நல்லதொரு பாடலை தந்தீர்கள். நல்ல கருத்தாளம் உள்ள பாடல், அமைதியாக அழகாக. அதான் நான் முதலே கூறினேன் மகளே, என்னவென்றால் இந்த பக்கவார்த்தியங்களோடு கூறி ஆகா ஓகோ ஒன்று இருந்த நாங்கள் தனியே அந்த வரிகளை சொந்த குரலே நீங்கள் வந்து பாடும்பொழுது எங்களை அறியாத ஆனந்தமாக இருக்கின்றது. அப்படி மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி ஆனந்தப்பட வைக்கும் ஒரு நல்ல சேவையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த பாடகர்கள் எல்லோரும் முதல் முதல் வந்து எங்கள் தேவா அவர் பாடவே மாட்டேன் என்று ஓடி தெரிந்தவர் இப்பொழுது இழுத்து வைத்து அவரை பாட வைத்த பின்பு வந்து அவர் தன்னைத்தான் ஆக்கிக்கொண்டு இன்று பாடின பாடலே பிழைகள் வந்த போது கூட அதை நிவர்த்தி தாளம் தப்பாமல் கொண்டு போகின்றார். அந்த அந்த திறமை அவரிடம் இருக்கின்றது. இவற்றை தான் நாங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையா? அம்மா நல்ல சிறப்பா ஒரு தொலைபேசி எடுத்து வாய்ந்த கஸ்தூரி எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு தொலைபேசியை காதலே வைத்துக்கொண்டு அதுக்குள்ள எவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் என்னவென்றால் அதாவது அந்த துடிதுடிப்பு இருக்கும். பாடல் ஐயாயிரம் அழைப்பு வருகின்றதோ, வலைத்தளம் சரியாக இருக்கின்றதோ, வரிகள் சரியாக இருக்கின்றதோ என்று எவ்வளவு அவதானித்து செய்ய வேண்டும். கட்டிக்காரர் இது ஒரு பிரத்யேகமான ஒரு திறமை உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்வோ. நன்றி மகளே. காதோடுதான் நான் பேசுகிறேன். இனிமேல் நாங்களும் எல்லோருக்கும் காதோட பேசுகிறோம் சரியா? ரகசியமா வாழ்த்துக்கலாமா? இப்பொழுது நித்ராதேவி உங்களை தேடுவாரே. அடுத்த உறவாக வருகின்றார் தர்மபுரியில் இருந்து எங்களுடைய வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்கள். வணக்கம் ராஜராஜன் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம் நலமறி ஆவலையே, நலமாக இருக்கிறோம். அனைவரும் நலம், அங்கே நலம்,
1: நாங்கள் எல்லோரும் நலம். உங்கள் நலம் அறிந்தோம் மகிழ்ச்சி. அங்கே உங்களுடைய காலநிலையை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கின்றது தர்மபுரியிலே என்று?
2: வெப்பசலனம் அதிகம் ஐயா.
1: ஓ, வெப்பம் அதிகமா இருக்கும். இரவு நேரம் அதனுடைய வெப்பருடைய தாக்கம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். குளிர் இல்லை என்ன?
2: ஆமாங்க ஐயா.
1: இந்த நேரத்தில் என்னவென்றால் இந்த புதிய பயிர்கள் நெற்பயிர்கள் போன்ற முக்கியமான பயிரினங்களை அவர்கள் விதைத்து அந்த விதைகள் முளைத்தெழும்பும் வேளையில் வெப்பம் தான் அதற்கு தேவை. மண்ணிலிருந்து வெளியே வருவதற்கு அதற்கு நாங்கள் ஊற்றும் நீரின்றி குளிர்தான் தேவை. பனி போன்ற குளிர் வந்தால் அவை வளர மாட்டா குன்றிவிடும். இதெல்லாம் இயற்கையினுடைய வரம் சிறப்பு. அதை நாங்களும்
2: ஏற்றுக்கொள்ள
1: இரண்டு வருடத்துக்கு போட்டு வாட்டி விதைக்கும் என்றுதான் கூறுகின்றார்கள். பார்ப்போம்.
2: கண்டிப்பாங்க.
1: ஆனா ஏனென்றால் இந்த உலகத்திலே பலவிதமான தட்பவெட்ப நிலையோடுதான் மண் பூமி அமைந்திருக்கு. பாலை நிலங்களை பாருங்கள், பாலைவனங்களை வருடக்கணக்காக அங்கும் வாழ்கின்றார்கள் தானே. அதே போலதான். ஆனால் அங்கும் வாழ்ந்த அறிவியல் வளர்ச்சியில அவர்கள் தங்களுக்கு வசதியாக உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நிலைமை மாற்றுமாறு சில கர்மங்களை ஆற்றி இருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக அங்கு மண்மழை, பெருமழை, காற்று, வெப்பம் அதிகம். உலகத்தில் இல்லாத அளவுக்கு வெப்பம் அங்கே கூட இருக்கும். தாங்குகிறார்கள் தானே. அது ஏற்ற மாதிரி தான் அந்த உடல் அமைப்பு, உணவுகள், பரிமாற்றங்கள் அங்கே இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதே போன்றுதான் எங்கள் நாட்டிலும். அதனால் இந்த வெப்பநிலை காலநிலை மாற்றத்தை எண்ணி நாங்கள் கவலைப்பட்டு அல்லது சந்தோஷப்பட்டு பிரியாது. அது நாங்கள் சந்தோஷப்பட்டால் என்ன, கவலைப்பட்டாலும் அது வாரது வந்தே தீரும்.
2: கண்டிப்பாங்க.
1: நன்றி சார். இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிலவுகளை வந்திருக்கும் போலே ராஜராஜன் ஒரு பாடலை அழகாக பாட போகின்றீர்கள். நாங்கள் கேட்கப் போகின்றோம். எங்கே பாடுங்கள், என்ன பாடலாக இருக்கும்?
2: நமது எம்டிஆர் உறவுக்கு ஒரு புது அறிமுகத்தை நான் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அவர்கள் பாட்டு பாடுவார்கள்.
1: நீங்கள் பாட மாட்டீர்களா?
2: ஐயாவோட அனுமதி வேண்டும்.
1: அவர் பாடட்டு, நீங்கள் பாடலாம் தானே.
2: நான் அடுத்த வாட்டி வந்து பாடுறேங்க. என்னோட மனைவி சரண்யா பாடுறாங்களே, சரண்யாவிடம் கொடுக்குறேங்க.
1: திரு ராஜராஜன் பாடாது விட்டாலும் திருமதி ராஜராஜன் சரண்யா அவர்கள் பாட இருக்கின்றார்கள். எல்லோரும் ஆயத்தமா வருக வருக மகளே. எப்படி இருக்கின்றீர்களா? சரண்யா
0: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அற்புதமாக நீங்கள் வந்து எங்கள் நலம் கேட்டது முதல் கண். உங்களுக்கு நன்றி. நீங்கள் எப்படி நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
0: நன்றாக
1: இருக்கிறோம். என்ன பாடலை பாட போகின்ற கேட்போம் உங்களுக்கு. இது வந்து ஓபன் விசா, எப்பொழுது நீங்கள் பாடலாம்.
0: ஆட்டோகிராஃப்ல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே பாடுகிறேன்.
1: சிறப்பு ஆட்டோகிராஃப் பாடல் ஒவ்வொரு பூக்களிலுமே என்று ஒரு புதிய பூ வந்து எங்களுக்கு வாய் மலர போகின்றது. வாருங்கள், பாடுங்கள், கேட்போம். எல்லோரும் அவரோடு இருக்கின்றார்கள்.
0: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறது இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்றும் எப்போது உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். குழி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாள்

வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெள்ள யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமா அவமானம் படு தோல்வி எல்லாம் தோல்வியின்றி வரலாறா? துக்கம் என்ன என் தோழா? ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அது வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும்,

0: மழையோ அது பனியாக நீ மோதிவிடு. நன்றிங்க ஐயா, பாடிவிட்டேன்.
1: சிறப்பு, ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் நம்பிக்கையூட்டும் ஒரு எழுச்சியான ஒரு அற்புதமான பாடல். வரிகள் மாறாமல், அழகாக சந்தம் மாறாமல், சிறப்பாக நீங்கள் ஒரு தொலைபேசிக்குள்ளாலே தந்திருக்கின்றீர்கள். அப்ப நேரடியாக நாங்கள் ஒரு இசைத்துறைகளை எல்லாம் கொண்டு வந்து அமைத்து உங்களை பாட வைத்தால் எப்படி பாடுவீர்கள்? சிறப்பு ராஜராஜன், வாழ்த்துக்கள். உங்கள் மனைவிக்கு முதலிடம் கொடுத்து அழைத்து வந்து பாட வைத்து எங்களை எல்லாம் மகள வைத்திருக்கீர்கள். முதல் நீ வந்து முதல் முதலாக வந்து எங்களை எல்லாம் மகள வைத்தீர்கள் மகளே. சிறப்பு, எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இங்கே நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய அடுத்த உறவுகள் இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் இதற்கு முன்பு பாடியவர்களுக்கும் எங்கள் உறவுகள் அதாவது உற்சாகம் ஊட்டிக்கொண்டிருப்பார். அவர்கள் வந்து நன்றாக எழுதுவார்கள். என்ன பிள்ளை என்ன சரி என்று நல்ல நல்ல தகவல்கள் தரும்பொழுது இதோடு நல்ல தகவல்களை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. சிறப்பாக இருந்தது மகளே உங்களுக்கு இந்த பாடல். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் நாங்கள் ஒளிபரப்புவோம். என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
0: காஞ்சனா படத்துல இருந்து நில்லு நில்லு சொந்த காலி நில்லு நில்லு.
1: என்ன திரைப்படத்துல அம்மா?
0: காஞ்சனா, காஞ்சனா படத்துல இருந்து நில்லு நில்லு.
1: நில்லு நில்லு உன்னுடைய காலே நில்லு, நம்பிக்கை ஊட்டும் பாடம். நில்லு நில்லு உன் காலே. நீங்களா வரலாம், காற்றலைக்கு நீங்கள் வரலாம். தினமும் இந்த வேளையிலே காற்றலை எங்களிடம் பல வித்தியாசமான நிகழ்வுகள் வரும். அது ராஜராஜனுக்கு நன்றாக தெரியும்.
0: உங்க நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கிறது. நீங்க தமிழ்ல பேசுறது ரொம்ப அழகா இருக்கிறது.
1: நன்றி அம்மா. தாய்மொழி தமிழ் தானே?
0: ஆமாங்க ஐயா.
1: அன்னை தமிழ் அல்லவா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு

0: காலை நில்லு நில்லு உன் காலை நில்லு என்ற பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பு. முதல் முதலாக வந்து உடனடியாக பாடச் சொல்லி கணவர் சொன்னவுடன் படிசொல் தவறாத பாவா இப்போன்னு உடனே படித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருகிலே அவரோட ஒரு தடவை பேசுவோம். தனக்க முடியாத ராஜராஜன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தாராள மனப்பான்மை எல்லோருக்கும் வராது. நீங்கள் அதை சிறப்பாக செய்திருக்கீங்க. நல்ல மனப்பான்மை உங்களுக்கு. வாழ்த்துக்கள் மகனே. சரி, என்ன பாடல் நீங்கள் ஒரு தடவை பாடி காட்ட வேண்டும் என்று நினைத்தவர் ரெண்டு பேரையும் பாடி காட்டலாம். என்ன பாடல் உங்களுக்கு தோணும்? இந்த பாடல உடனே ஒரு பாடல் தோன்ற வேண்டுமே.
1: ஐயா, அன்பு அறிவுரை படத்துல இருந்து ஆறரை கோடிக்காரர்கள் ஒருவன்.
0: வாழ்த்துக்கள். எங்க பாடங்கள் கேட்போம்?
1: வரங்கய்யா, இவங்க பாடின ஒரு இவங்க அளவுக்கு என்னால பாட முடியாது.
0: இங்கே அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். உங்களோட உங்களோட உள்ளத்திலே பட்டதை நீங்கள் பாடுங்கள். அதான் பாட்டு. அவரை போல இவரை போல அவரை விட மிஞ்சியால அவரோட குறைபண்ணு நீங்கள் என்ன வேண்டாம். நீங்கள் எதுவும் குறைந்தவர்கள் இல்ல. எத்தனையோ திறமைகள் உங்களிடம் இருக்குன்றது தானே. பாடுங்கள் கேட்போம்.
1: கண்டிப்பா பாடுகிறேன் ஐயா.
0: பாடுங்கள் மகனே.

0: நாம் இருவரும் சேரும் சமயம் நம் கைகளிலே வரும் இமயம், நாம் தொட்டது எதுவும் அமையும், இது அன்பால் இணைந்த இதயம், இது அன்பால் இணைந்த இதயம். நாம் இருவரும் சேரும் சமயம் நம் கைகளிலே வரும் இமயம், நாம் தொட்டது எதுவும் அமையும், இது அன்பால் இணைந்த இதயம், இது அன்பால் இணைந்த இதயம். கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை, வண்ணத்தமிழ் பாட்டு ஆயிரம் சொல்வேன் ஆடவும் செய்வேன், புன்னகை என்னும் பொன்னகை நான் முகம் என்னும் வீட்டில் வைப்பேன், உங்கள் மகிழ்ச்சியை பாட்டில் வைப்பேன். கிட்டெறிந்த பந்து போலே உள்ளம் துள்ளட்டும், பொத்தி பொத்தி வைத்து பழக்கமும் இல்லை வழக்கமும் இல்லை, மனம் ஒரு திறந்த புத்தகம்தான், நல்ல மனம்தான் வெல்லும் தீனம்தான். என் அன்பே ஆறுயிரே, என் அன்பே ஆறுயிர் நீயே, என் அன்பே ஆறுயிரே, என் அன்பே ஆறுயிர் நீயே. அந்த சந்திரனும் ஒரு நண்பன், இந்த சூரியனும் ஒரு நண்பன், இவையாவும் படைத்த ஒருவன், அந்த இறைவன் எனக்கு நண்பன், அந்த இறைவன் எனக்கு நண்பன். என் அன்பே ஆறுயிரே, என் அன்பே ஆறுயிர் நீயே, என் அன்பே என் ஆறுயிரே, என் அன்பே ஆறுயிர் நீயே. ஐயா முடித்து விட்டேன் ஐயா.
1: ஆழமான நீர் ராஜராஜன், ஆழமான நீர் அமைதியாக ஓடும், நிரூபித்து விட்டீர்கள். புரிகிறதா இந்த கருத்து? சலசலப்பில்லை, ஆழமான நீர் அமைதியாக தர. எவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டு, உங்களுக்குள்ள திறமை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு முதலிடம் கொடுத்தீர்களே, பெருந்தன்மை உங்களுக்கு. சாடி கேட்ட முடி இருவரும் உன்னை விட நான் என்னை விட நீ என்று நன்றாக இருந்தது ஐயா. நீங்கள் இசையோடையே உங்கள் குடும்பம் இசையோ இசை போன்று இணைவிரியாது வாழ வேண்டும். வாழ்த்துக்கள்
0: மகன்.
1: நல்லதொரு எழுச்சியான பாடல், சிறப்பாக தெளிவாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து முன்னகைப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அப்படியே வாழ வேண்டும் புன்னகையோடு. உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் ஒலிபரப்ப வேண்டும்
0: ஐயா? இந்த பாட்டை கொடுத்துடலாம் ஐயா.
1: இந்த பாட்டு சரி, அன்பே ஆறு திரைப்படத்து பாடல் உங்களுக்காக நான் ஒலிபரப்புகிறேன். ஆனால் இணைந்து, இருவருமாக இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பித்தமைக்கும், புதியதொரு பாடகரை புதியதொரு நேரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதுக்கும் உங்களுக்கு நன்றி கூறத்தான். அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் அந்த முன்னுக்கு கொண்டு வந்து முன்மாதிரியாக நடந்து காட்டுகிறீர்கள். வாழ்த்துக்கள் இங்கே உங்களுக்கு எல்லோரும். இங்கே அதாவது வந்து தானாடாது விட்டாலும் தன் சதையாடும் என்பதற்கு மங்க இங்கே தர்மபுரியில் இருந்தே உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. புரிகிறதா? எல்லோரும் எழுதி கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பாக இருங்கள். நன்றி இணைந்து இருவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி
0: நன்றி நன்றி.
1: இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் பணி. இலை மறை காயாக உறவுகள் இருக்கக்கூடாது, அவர்கள் வெளியே வர வேண்டும், உலகறியே செய்ய வேண்டும் என்ற பணியோடு, அன்பான அந்த எண்ணத்தோடு மூன்றில் தமிழ் வானொலியில் 30 வருடமாக இந்த வானதி அவர் மீரா என் மகள் இந்த வானொலியை நிறுவிய காலத்திலிருந்து பிரதிபலன் எதையும் எதிர்பாராமல் முன்னிடம் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையிலே வளர்ந்தவர்கள் பலர் இன்று நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இத்தனை பாடகர்கள் தென்னகத்து திரைப்படத்துறையிலும்

0: வருடங்களிலும் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் தனியே தனியே குழுக்களை அமைத்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் நிறைய சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த தளம் அவர்களுக்கு களமாட வைத்து அவர்களை வெற்றி காண வைத்திருக்கின்றது என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள இருக்கின்றேன். 30வது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் 2 மாதங்களிலே. அந்த வகையிலே 30 ஆண்டுகளாக இந்த சேவையை தொடர்ந்து செய்ய எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அனுகூலம் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூறப்படும். அந்த இசை தேவியும் எங்களுக்கு பல இசை ஞானம் உள்ளவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எங்கே அடுத்த உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, முற்பகல் 12:21 இருக்கின்றோம். எங்கே பார்ப்போம் அடுத்த உறவு யார் வருகின்றார். வந்துவிட்டார் வந்துவிட்டார் சிதம்பரத்திலிருந்து அன்பு தேவநாதன். வணக்கம் தேவநாதன். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் தேவநாதன், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளோம் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை ஆதவனின் ஆதிக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது ஐயா. மாலை நேரங்களில் இதமான காற்று மனதிற்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஐயா.
0: சிறப்பு. இந்த இனிமையான நேரத்தில் நல்லதொரு செய்தி என்னவென்றால், என் அன்பு பேத்தியினுடைய கச்சேரி ஒன்றை எங்களுக்கு அனுப்பியிருந்தீர்கள். நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம். அவ மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைஞ்சுகிறோம். அவருக்கு எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும். அவர் மேலும் மேலும் என்று இதிலே பாண்டித்யம் பெற்று மேதையாக வர வேண்டும் என்று வாயார வாழ்த்துக்கிறேன். நன்றாக இருந்தது. இந்த சின்ன பிஞ்சு வயதிலே அந்த மேடையிலே அவருடைய அத்தனையும் நான் மட்டுமல்ல நண்பர்களும் பார்த்து நாங்கள் அதை மகிழ்ந்தோம். நீங்கள் பதிவிட்டதற்கு பெருமைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி
1: நன்றி. உங்கள் வாழ்த்து தந்தமைக்கு நன்றி ஐயா. உங்களுடைய நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. எனது உறவினரான என்னுடைய மைத்துனர் பசகள் பாஸ்கரன் மற்றும் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஐயா. உங்களுடன் சில வார்த்தைகள் உரையாட உள்ளார்கள். கொடுக்கிறேன் ஐயா.
0: கொடுங்கள். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் பாஸ்கரன்.
0: வணக்கம் வணக்கம் பாஸ்கரன், எப்படி இருக்கின்றீர்கள்? தாத்தாவை தெரியும் தானே உங்களுக்கு? நீங்கள் ஒரு தடவை சிறுவர் பூங்காவுக்கு வந்தது போன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாஸ்கரன். அப்படித்தானே? என்ன படிக்கின்றீர்கள் இப்பொழுது பாஸ்கரன்? என்ன படிக்கின்றீர்கள் இப்பொழுது? ஓ, கெட்டிக்காரன் பாட்டிக்காரன். அடுத்தடுத்த வகுப்போடு நீங்கள் முன்னேற வேண்டும். கெட்டிக்காரன். சரி, அங்கே மழை பொழிந்தால் மழை வந்தால் நீங்கள் மழையில் விளையாடுவீர்களா பாஸ்கரன்? மழை பிடிக்குமா உங்களுக்கு மழை? இன்று இரவு உணவு அருந்தி விட்டீர்கள், சாப்பிட்டு விட்டீர்களா? பாஸ்கரன், ஹலோ, நான் இருக்கின்றேன், நீங்களும் இருக்கின்றீர்கள், பேசுங்கள். சரி, இன்றே நீங்கள் வந்து என்ன பேச போறீர்கள் தாத்தாவுடன் பாஸ்கரன்? ஹலோ, ஆசைப்பட்டீங்களோ ஐயா? சரி, நீங்கள் பேசுங்களேன், என்ன பேச போறீர்கள் ஐயா? தாத்தாவுக்கும் விருப்பம் உங்களோட பேசுறது என்றால் எங்க என்ன பேச போகிறீர்கள்?
1: பாடி
0: பாட்டு பாடி காட்டுகிறீங்களா?
1: தமிழ் பாட்டு, அது சொல்லி
0: எங்க பாடுங்க. உங்களுக்கு தெரிந்த பாடலை பாடுங்கள், நாங்கள் கேட்க இருக்கின்றோம். பாடுங்கள்.
1: இப்ப பாடுறாப்ல தாத்தா சார் பாடுறாங்க ஐயா, கேளுங்க.
2: யானை தெருவிலே புதிய மனம் தமிழவா.
0: அடுங்கப்பா, சிறப்பு. உடனே மழை வரும்போதுதான் இங்கே தெரிகின்றது பாஸ்கரன். நீங்கள் மழையை அழைத்து விட, நான் மழை பிடிக்குமான்னு சும்மா தான் கேட்டேன். பாஸ்கரன் மழை பிடிக்கும் என்று மழையை பற்றி ஒரு பாடலே பாடி காட்டி விட்டு. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வேற என்ன தெரியும்? ஓ, நன்றி. நன்றி கூற தெரியும் எங்கட பேரனுக்கு. வாழ்த்துக்கள் பாஸ்கரன், உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். சிறப்பாக பெற வேண்டும். நன்றாக பேசுகிறீர்கள், நல்லா தமிழ் பேசுகிறீர்கள். இந்த பாடல் என்னை மறக்க முடியாது, உங்கள் பாடலை. நான் மட்டுமில்லை, இந்த முன்னியல் தமிழ் வானொலியிலே வந்து பங்கு பெற்றுகிற எல்லாருக்கும் பாஸ்கரனை பிடித்திருக்கு. எல்லோருக்கும் ஒரு நன்றி கூறுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். சிறப்பு செல்லமே, சிறப்பு சிறப்பு எல்லா நிலவும் உண்டாகட்டும். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி தேவநாதன். தேவநாதன், இதெல்லாம் உங்களுடைய சங்கீத ஞானங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றையா இந்த மழலை என்பது. யாழ் இனிது குழல் இனிது, யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேடாதவர் என்று கூறுவார்கள். அந்த பாக்கியம் எங்களுக்கு, அதை கேட்கும் பாக்கியம் எங்களுக்கு இருக்கின்ற இறைவன் கொடுத்திருக்கின்றார். இணைப்பு அவரை தந்து எங்களுக்கு அந்த மழலையை எவ்வளவு உணவு படைத்து விட்டு பாயாசம் கொடுப்பார்கள் தெரியுமா, பழம் பாயாசம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பாயாசம் போன்று இருந்த அவருடைய அவருடையது. நான் சும்மா தான் மழை என்று கூறினேன். நீங்கள் அவரை உந்தும் பொழுது அவருக்குடனே அந்த மழை என்ற ஞாபகத்தில் அந்த பாடல் வருகின்றது, தெரிகின்றதா? இதுதான் சமயோசிதமாக இந்த அறிவு எல்லோருக்கும் கிடையாது ஐயா. உடனே அவருக்கு அது தோன்றப்படவில்லை. எத்தனை வயது இருக்கும்? 5 வயது இல்லை என்ன?
1: ஆமாம் ஐயா,
0: 5 வயது இருக்கும். வாழ்த்துக்கள். சிறப்பு. இது உங்கள் சகோதரியின் மகனா?
1: எனது மைத்துனர், எனது மனைவியின் அண்ணன் பையன்.
0: ஆமாங்க, அண்ணாவும் சகோதரி மாதிரி தான் மருமகன். வாழ்த்துக்கள். சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களையும் ஆசியலையும் வழங்கி கொண்டு உங்களுடைய குரலில் உங்கள் பாடலை கேட்க இருக்கின்றோம். எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம்
1: ஐயா. ஐயா, இப்பொழுது நான் பாட உள்ள படம் வந்து ஐயா மன்னாதி மன்னன். இதற்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஐயா அவர்கள். இதற்கு பாடல்களை எழுதியவர் ஏ மதுர கவி ஐயா அவர்கள். அதை பாடிய
0: ஏ மதுர கவியா மருதகாசியா?
1: மருதகாசி.
0: மருதகாசி ஆனா மருதகாசி என்று கூறுவது ஏ மருதகாசி. நான் இந்த பாடலை பாடுங்கள் கேட்போம்.
1: அதற்கு சவுந்தரராஜன் ஐயாவும் டிஎம்எல் வசந்தி குமாரி அவர்களும் பாடிய பாடல் ஐயா. இது எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல்.
0: சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் எம் எல் வசந்தகுமாரி அம்மாவும் பாடிய பாடல்,
1: அப்படித்தானே?
0: இருகுரலை முருகுரலாக்கி எங்கள் அன்பு தேவநாதன் பாடப்போகின்றார். பாடுங்கள்.
1: மனமும் உண்டோ

வாடாத மலர்போலும் விழிப்பாறையில் கைவலையோசை தரும் இன்ப இசை தாழ்வையில் வாடாத மலர்போலும் விழிப்பாறையில் கைவலையோசை தரும் இன்ப

அடாத மனமும் உண்டோ, இதழ் கொஞ்சும் கனியமுதை மிஞ்சும் கூறலில் குயில் அஞ்சும் உன்னை காணவே. இதழ் கொஞ்சும் கனியமுதை மிஞ்சும் கூறலில் குயில் அஞ்சும் உன்னை காணவே.

அடிபுந்தன் அருகில் வந்து நின்று இன்பம் என்னும் பொருளை இங்கு கண்டு தன்னை மறந்து உள்ளம் கணிந்து இந்நாள் ஒரு பொன்னாளும் தேனாறு பாய்ந்தோடும் கலை செல்வமே தரும் திக

அடைகலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ.

0: ஆடாத மனமும் உண்டு, இங்கு பாடாத உறவும் உண்டு. நன்றி ஐயா.
1: சிறப்பாக அந்த பாடலை அழகாக தெளிவாக நல்ல நிதானமாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன். இந்த பாடல் கவிஞர்கள் திலகங்களாக அன்று இருந்த ஆனா மருதகாசி ஐயா எழுதும் வேளையிலே எத்தனை விடயத்தை ஒரு கவிஞர் கவனிக்கின்றார் என்று இந்த பாடலை புரிகிறது. அந்த நடித்த நடிகர்களுடைய உள்திறமைகள், சொந்த திறமைகள் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கர்நாடக இசையிலே வந்த ராகத்துக்கேற்ப சுரவரிசைகள் மாறாமல் அந்த வரிகள், அந்த சொற்கள் அமைக்கப்பட்டிருந்த வல்லினம் மெல்லினம் இடையினத்தை அழகாக கவனித்து எழுதியிருக்கின்றார்கள். எங்களுக்கு தேவையான ரசனையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக அதுக்குள்ள வார்த்தியத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாடலே, தோல்கருவி ஒன்றுக்கு மிருதங்கம். அதை வாசிப்பதற்கு அந்த நடிகருக்கு எவ்வளவு திறமை இருக்கணும், அந்த கைவிரல்களே சந்தத்தோடு ஆட்டுவதற்கு. அதிலே பொன்மனை செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா மிகவும் வல்லவர். அவருடைய இல்லத்திலே சென்று பார்த்தா இந்த வார்த்தியம் இருக்கும். அவர் அதுவும் வாசிக்கக்கூடிய வல்லவர், பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு முழு திறமை பெற்றவர் என்று பல விடயங்களை நான் பல இடங்களில் வாசித்திருக்கின்றேன். சிறந்தவர். அந்த அவற்றையெல்லாம் உள்வாங்கி, பத்மினி அம்மாவினுடைய நடனம் போன்றவற்றையெல்லாம் உள்வாங்கி சிறப்பாகத்தான் அந்த கவிஞர்கள் எழுதுவார்கள். சிச்சுவேஷன் என்று அந்த பாடல் பெற வேண்டிய சந்தர்ப்பம், அந்த கதையினுடைய அம்சத்தை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் கூறும் பொழுது இசையமைப்பாளரையும் வைத்துக்கொண்டு அந்த இசையமைப்பாளருக்கு இலகுவாக அவரெல்லாம் அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கும். பாடலுக்கு ஏற்ற மாதிரி வரிகள் அமைந்திருக்கிறது. எதை மிகப்படுத்தி கூறுவதுன்னு தெரியாமல் அன்றைய கவிஞர்கள், அதனால் தான் அன்றைய கவிஞர்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் விருதுகளும் தேடி சென்றன, அவர்களை தேடி. இன்று அப்படி இல்லை. ஏதோ வார்த்தைகள் வருகின்றது, வார வார்த்தைகள் பேச்சுவார்த்தை எழுத்து எந்த வார்த்தைனாலும் போட்டு இசையை கூட அடித்து போட்டு புகழ் பெற்று கொண்டு போகின்றார்கள். பாடல் வருவதற்கு முன்னால் பெரிய விழாக்களை எல்லாம் ஏற்படுத்தி விருதுகளை எல்லாம் கொடுத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பார்வையாளர்களுக்கு இந்த வலைத்தளம் செய்கிற உதவியோடு செய்கிறார்கள். அன்று அப்படி அல்ல. அற்புதமான ஒரு பாடல். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த பாடல் வந்து தேவநாதன். இன்று நீங்கள் இந்த தலைமுறையிலே அந்த பாடலை நீங்கள் அழகாக பாடி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த ரசனை மாறாமல் கேட்டு மகிழக்கூடியதா இருந்தது. சிறப்பு மகனே.
2: 1962 படம் வெளிவந்தது ஐயா. 1962
1: நீங்கள் பிறக்கவில்லை தானே அப்பொழுது?
2: ஆமாம் ஐயா.
1: அப்ப பாத்தீர்களா, பிறக்காமல் இருந்து இன்று வந்து அந்த பாடலை தேடி படிக்க பாடுகின்ற அதை நாங்கள் நினைக்க முடியாது. வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு சிறப்பு. இந்த பேரன் பாஸ்கரன் தூங்கி விட்டாரா?
2: தூங்கி விட்டாரு. வணக்கங்கள் சொல்லுகிறேன் ஐயா. இப்பாடலை 1000 முறை கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் வேண்டும் என்ற உணர்வு உள்ள ஒரு பாடல்.
1: அதை காட்சியோடு பார்த்தால் மேலும் திறமையா இருக்கும் ஐயா இந்த பாடலை.
2: மேலும் ஐயா, என் மனதை கவர்ந்த பாடல் ஐயா. இதையே நீங்கள் ஒளிபரப்புங்க
1: சார். உங்களுக்கு இந்த பாடல் ஆடாத மனமும் உண்டு என்ற பாடல் எதற்கு விருப்பமான ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடல் எங்கள் அன்பு மகள் ஷியாமலா விடுமுறை விருப்பத்திலே கேட்பார், நேர்ந்து கேட்டிருக்கிறார் இந்த பாடலை. அப்ப ஒலிபரப்பும் பொழுது எனக்கு அலாதி ஆனந்தமா இருக்கும். ஆடாத மனமும் உண்டது. எவ்வளவு உண்மையான கருத்துக்கள் ஐயா அதுக்குள்ள இருக்கின்றது. இசைக்கு முக்கியத்துவம், நடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நடி கதாநாயகன் கதாநாயகின்ற பெருமையும் அதுக்கு புகுத்தப்பட்டிருக்கின்றது. அதுதான் கவிஞர்கள் என்பது. இப்பொழுதும் இருக்கின்றது ஆடாத மனமும். நல்லது நல்லது. மீண்டும் நீங்கள் முடிந்தால் வந்து மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, வந்து பாடுங்கள். பிரத்யேகமாக உங்கள் மருமகனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இரண்டு பேர் அறிமுகமாக இருக்கின்றார்கள் பாடலுக்கு. வாழ்த்துக்கள் சரண்யா. அத்துடன் பாஸ்கரன். பாஸ்கரன் விருப்பமான பாடல் என்ன? சின்ன பிள்ளை பாடல் விரும்பி என்ன பாடல் விரும்பி பாடுவார்?
2: அவரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே தான் பாடி இருக்காரு உங்ககிட்ட அந்த பாடல்.
1: முன்பர் பாடினவர் என்ன ரஞ்சித்? அவர் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் உங்களோடு?
2: 3 நாட்கள் இருப்பார்.
1: அப்ப நாளை பகல் இருப்பார். இந்த பாடல் அவருக்காக ரஞ்சிதமே ரஞ்சிதமே நான் ஒலிபரப்பி அவர் நான் கேட்கவில்லை, கேட்க அவரே உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடலை ஒலிபரப்புவேன், அவர் கேட்பார் என்று பகல் வேளையில் இந்த ஒலிபரப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி தேவநாதன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி.
1: சிறப்பு. இந்த அந்த குழந்தை நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருவதற்காக ஞானசேகரன் ஆயத்தமாக இருக்கின்றார். வந்து விட்டார், நினைத்து விட்டேன். வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம வணக்கம.
3: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
1: இனிய நண்பகல் வணக்கத்தை தரும் உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை கடுமையாக வெப்பம்பா ரெண்டு நாட்களாக ஒரு நான்கு நாட்களுக்கு அப்படிதான் இருக்குமா?
1: என்ன இப்பொழுது எங்களுடைய ராஜராஜன் ஞாபகப்படுத்திய போது அந்த எல் நீனும் பக்க நீரிழையில் குடிகொண்டு இருக்கின்றது, அந்த அமுக்கம் இரண்டு வருடத்துக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும்னு நேற்று நீங்களும் கூறினீர்கள். உங்களுடைய வானிலை அறிக்கையாளர் கூறியதாட்டு அது வெப்பம் இருக்கத்தான் செய்யும். பொறுத்து எதையும் தாங்க விதயம் பண்ணும் பொறுத்து கொள்வோம் இல்லையா?
3: சரி அப்பா,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, இன்று வந்து விட்டீர்கள், என்ன பாடலை நல்ல பாடலை தருகின்றீர்கள், வாழ்த்துக்கள். அதை ஒன்று இப்பொழுது என்ன பாடலை பாடப்போகிறீர்கள், பாடங்கள் கேட்போம்.
3: அன்னை படத்துல இருந்து கவிஞர் கண்ணதாசன் பாட்டுக்கு சந்திரபாபு பாடிய பாட்டுப்பா, என் குரல்ல பாடுறோம்.
1: உங்கள் குரல், உங்கள் குரல் சிறப்பான, எங்க பாடங்கள் கேட்போம் அந்த குரல்ல. என்ன பாடல்?
3: புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. நன்றி, வணக்கம் அப்பா.
1: சந்திரபாபு ஐயாவின் பாணியிலேயே பாடி காட்டினீர்கள், மிகவும் சிறப்பாக இருந்தது. அன்று வந்த பாடல்கள் மகனே நகைச்சுவைக்கு வந்து எங்களை சிரிக்க வைப்பது மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைக்கும். ஆனால் அந்த பாடல்களை பல உள்கருது மறுபக்கம் பார்த்தால் உள்க இந்த கருத்துக்கள் அத்தனையும் உண்டு இல்லை உண்டு இல்லை ஆம் இல்லை என்று கூறிக்கொண்டு வருகின்ற பாடல்கள், கிடைக்கும் கிடைக்காது என்ற பாடல், இது சந்திரபாபு தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்த உண்மைதான். அந்த பாடல் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே இத்தனையும் நிகழ்ந்தது அவருக்கு. காதலிக்கிறத பற்றி, காதலிக்கிற மனத்தை பற்றி, சேர்ந்து வாழ்றத பற்றி எல்லாம் ஒரு சரணத்துல வந்தது இல்ல,
3: வாழ்க்கையில
1: நடந்த கனவு நினைவு எல்லாம் எல்லாம். வாழ்க்கை என்றால் அனுபவம் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ற அனுபவத்தை பின்னி புனைந்து அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற கதைக்கேற்ப, நாயகனுக்கேற்ப, நாயகிக்கேற்ப கவி புனைவதுதான் கவிஞர்களுடைய சிறப்பு. இன்று போல அல்ல, இன்று தமிழ் வார்த்தை வந்ததோ வரவில்லையோ, நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ, அது சொல்லக்கூடிய வார்த்தையோ சொல்லாத வார்த்தையோ தெரியாமல் எழுதி விடுவார்கள். அன்று அப்படி அல்ல, ஒவ்வொரு பதத்துக்கும் இத்தனை கேள்விகள் வரும், அத்தனைக்கும் பதில் கொடுக்கக்கூடிய வகையிலான அன்றைய கவிஞர்கள் இருந்தனர். அது அவர்களுக்கு படிப்பினாலோ பட்டம் பெற்றதானாலோ வருவதும் இல்லை, புகழினாலோ வருவதில்லை, மற்றவரால் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் அந்த பாடல்கள் எல்லாம் எழுதிய கவிஞர்கள். அதனால்தான் அவர்கள் இன்றும் காவியமாக நிலைத்து நிற்கின்றார்கள். இப்பொழுது முதல் பாடிய பாடலோண்டு, ஆனால் மருதகாசி ஐயா எந்த காலத்தில் எப்படி எல்லாம் இத்தனை பாடல்கள், இத்தனை சிறந்த தலை சிறந்த திரைப்படத்துக்கு எல்லாம் கவிதைகள் எழுதி இருந்தார். இந்த கவிஞர்கள் சக்கரவர்த்திகள் எல்லாம் இருந்த காலத்தில் இருந்தவர்கள், கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா போன்றவர்களுடைய அந்த கவித்துவம் யாருக்கும் வராது. அவர்கள் இருந்த காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் எழுதிய பாடல், புலமைப்பித்தன் போன்றவர்கள் எல்லோரும் சிறப்பு பாடல், நல்லதாக பாடலை தெரிவித்தது. ஜே வி சந்திரபாபு ஐயாவின் குரலிலே அந்த பாணியிலே பாடினீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பு. கட்டிக்காரன் உண்மையாக ஓடி விடுவார்கள், இப்பொழுது வந்து பாடுகிறீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு?
3: போலவா நீங்க கொடுத்த ஊக்கம் தாப்பா, போலவா நீங்க கொடுத்த ஊக்கம் தாப்பா. ரெண்டு பாடலும் வர சொன்னீங்கல்ல, ஒரு பாடல் தயார் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பாடல் தயார் பண்ணிட்டு வந்துடும்.
1: என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகனே? என்ன பாடல் ஒலிபரப்ப விருப்பமான பாடல் உங்களுக்கு? தொலைபேசியிலே பாடுவது சாதாரணமானது அல்ல. எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அங்க அப்பால் இருந்து கொண்டு வான் அலையிலே உங்கள் குரலை விட்டு அலைய விடாமல் சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி அப்பா. நன்றி மகனே,
1: தெளிவு வாழ்த்துக்கள். மீண்டும் வர வேண்டும். நன்றி நன்றி நன்றி.
3: வரம்பா நன்றி.
1: அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய தேவன் அதன். அடுத்தது யார்? மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள். பார்ப்போம் யாருடைய அழைப்பு வேற இருந்தது என்று. நிச்சயமாக ஒரு பெண் குரலில் கேட்க வேண்டும் போல் தெரிகின்றது.
4: வணக்கம்
1: மகளே, உங்கள் பாடல் எல்லாம் இங்கே காற்றலில் மற்றவர்கள் பாடுகிறார்கள், கேட்டீர்கள் தானே? சிறப்பாக பாடுவார். நான் எப்படி இருக்கின்ற நிலமா இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்கேன்பா.
1: அங்கே மழை பொழிந்ததா? இல்லை,
4: மழை வர மாதிரி அப்படியே இப்ப வந்துருவேன் அப்படின்ற மாதிரியே வந்துச்சுப்பா.
1: அதுவே ஒரு அதுவே ஒரு பெரிய வர மாதிரியாவது இருக்கியம்மா. சில பேருக்கு வரவே எங்களுக்கு
4: ரெண்டு நாளும் வெயில் சரியான வெயில்,
1: சரியான வெயில்னா மழை ஒன்று வரும். சரியான சரியான வெயில் தானே மகளே, அது என்ன பிள்ளைங்க? சரியான வெயில் கூறி விட்டீர்கள்.
4: கெட்ட வெயில்
1: ஓ சரியான என்று கூறும் பொழுது அந்த கொஞ்சம் நெடுங்க போனால் கடமை. சரியான அது சரி, சரியான மழை என்றால் அதை கூட ஒரு வார்த்தையை எத்தனை தடவை கூறலாம். எப்படி கருத்துக்கள் வருகிறது எங்களோட அன்னை தமிழிலே. சரி, ஷியாமலாவுக்கு இன்று விருப்பமான பாடல் என்ன பாடல் எங்களோட பாடி மகளை போகின்றீர்கள். உங்களுடைய எடுத்துக்காட்டு ரெண்டு மூன்று இது சுட்டி காட்டியிருந்தீர்கள், அவை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் எழுதியதுக்கு நன்றி. சரியா, வாழ்த்துக்கள். இந்த பாட்டு பதம் எப்படி இருந்தது? பாட்டு பதம் கோர்த்த பதங்கள் இந்த கருத்து பலரும் கூறி இருக்கின்றார்கள் தங்கள் தங்கள் பாணியில. இது என்னுடைய பாணியில அந்த கருத்தை புகுத்தி
4: பாடல்.
1: இதற்காக பொருத்தப்படக்கூடிய பாட்டு முகவரியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தந்தது அதுதான் அங்க உள்ள கட்டிதா. அந்த பாடல்களும் கொஞ்சம் சுவைக்கக்கூடியதா இருக்க வேண்டும். நன்றி. எனக்கு உற்சாகம் கொடுத்தவர்களுக்கு நன்றியை கூறும் வகையில் நீங்கள் ஒவ்வொருவரும் படைப்பாளியாக வர வேண்டும் என்றுதான் இந்த அவா எனக்கு. அதனால தான் இதை மீண்டும் மீண்டும் கூறுவது. நீங்களும் படைப்பாளியாக வர, உங்கள் உள்ளுக்குள்ளே சிந்தனை திறன் இருக்கின்றது. சிந்தனை செல்வனுக்கு மட்டும்தான் இருக்கின்ற வேண்டாம், உங்களுக்கும் சிந்தனை திறன் இருக்கின்றது. நான் வைக்கவில்லை, இது எனக்கு இப்ப இன்றைக்கு 55 வருடங்களுக்கு முன்பு எனக்கு கிடைத்த விருது. ஒரு பெரிய பத்திரிகையில கிடைத்தது, இருந்தபடியால் தருகின்றார்கள். உங்களுக்கும் இருக்கின்றது. சரியா, நான் மட்டும் இதை செய்யவில்லை. எங்களுடைய பிதாமகராக இந்த நிகழ்ச்சிக்கு பிதாமகர் நான் கூறியிருந்தேன். எங்கள் பூனே பம்பாய் மஜீத் என் மஜீத் அதை எங்கள் சந்தன்ராஜ் சுட்டி காட்டியிருந்தார். ஒரு சிறந்த கலைஞர், சிறந்த பண்பாளர், எங்களுடைய எப்படி எல்லாம் பழைய எங்கள் வானொலிக்கு நல்ல ஆதரவு கொடுத்தவர். எங்களோடு இணைந்து நிகழ்ச்சி அந்த விருப்பங்கள் விருப்ப பாடல் நான் தந்திருக்கின்றார்கள். அவர் நிகழ்ச்சியும் தந்திருக்கிறார். சிறப்பு. நீங்களும் அதே போன்று வரணும். என்னோட பலர் வந்திருந்தார், எங்களோட பலர் வந்திருந்தார். இப்பொழுது குறைந்து விட்டார்கள், பாரத்தை எண்ணில் சுமத்தி விட்டார்கள்
4: தெரியுது.
1: என்று என்ன பாடலை பாடுவோம் ஷியாமலா?
4: பாடுறப்பா. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு.

அடி சத்தியமா, அடி சத்தியமா, நான் இருப்பதும் நானே, உயிர் போனாலும் நாசே போகாதே.

0: நன்றிப்பா.
1: சிறப்பான ஒரு பாடல் அம்மா இந்த பாடல். இந்த பாடலாம் நான் கவரப்பட்டு ஒரு என்னுடைய படைப்புகளில் ஒன்றான கதையும் காற்றோடு கதையும் காணமும் என்று பல தடவை படைப்புகளை கொடுத்திருக்கிறேன் முன்றியல் தமிழ் வரல. நீங்கள் இடையிடையே அது மறு ஒருவர பிள்ளையை கேட்கலாம். தாயாகிய தாரம் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று கொடுத்திருந்தேன். அதில் இந்த பாடல் அதில் புகுத்தி இருந்தேன். அற்புதமான ஒரு பாடல், நன்றாக உள்வாங்கி சிறப்பாக அந்த வரிவிலை கொண்டு நல்ல தத்துவத்தோடு அந்த பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு.
0: இந்த
1: பாடலுக்கு நான் நினைக்கிறேன் ராஜேஷ் ஐயா அவர்களோடு வடிவுக்கரசியும் நடித்த திரைப்படம். அந்த காற்றுப்பட்டாலே கரையாதோ கற்பு, நல்ல உள்கருத்துக்களை புகுத்தி வந்த பாடல், சிறப்பு ஒரு பாடல். நீங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்து உள்வாங்கி நல்ல உள்ளுணர்வோடு பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே,
0: சிறப்பு.
1: நன்றாக நன்றாக ஒவ்வொருவரும் வரும் வர வர வர வளர்ச்சி எனக்கு தெரிகின்றது. எத்தனை வருடமா உங்களோடு இணைந்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருடைய குரல்ல நீங்கள் கொண்டு வர பாணி எல்லாம் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
0: அகத்தியர் படத்துலப்பா தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. அந்த பாட்டு
1: என்னம்மா இப்படி இந்த ஏஐ என்று ஒன்று இந்த தொலைபேசிகளில் இருக்கின்றது. நாங்கள் மூளை நினைப்பதை அது கூறிக்கொண்டிருக்கின்றது போன்று இந்த ரெண்டு பாடலும் இப்ப ரெண்டு மூன்று நாட்களாக நான் நினைத்து கொண்டு சும்மா என்னுடைய மனதுக்குள்ளே வேற
0: நினைக்கிறது எனக்கு உடனே
1: தெரிஞ்சிருக்கு. இந்த தலைப்பா தலைப்பதால நேற்றும் நான் ஒரு தடவை என்னக்குள்ளே விட்டு தேடி அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தேன். தலைவா தலைப்புதல்வான் அவரை போல் இவரை போல் பேச்சு வாங்கி சாபம் வாங்கின பாடல், நல்ல பாடல். இந்த பாடல் தலைவா தலைப்பு தவப்புதல்வான் இனிமையான பாடல்மாலே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம். நன்றி மகளே, சிறப்பு. அது மட்டுமல்ல அடுத்தவர்கள் நீங்கள் கொடுக்கிற உற்சாகங்களும் மிக மிக சிறப்பாகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பாராட்டுகளை தந்தோம். இதுதான் எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியில் உள்ள சிறந்த பண்பு. ஒருவர் வந்து ஒன்றை செய்யும் பொழுது அவருக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்து மெருகூட்டி விடுவார்கள், மேலும் வளர்ந்து கொண்டு வருவதற்கு. நன்றி அம்மா, மீண்டும் சந்திக்கின்றேன். பாருங்கள் அடுத்து அடுத்த கூடமாக ஆயத்தமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே. படம் போட்டு வரவேற்பு தந்து வாழ்த்து கூறி விட்டு இப்பொழுது இணைந்து விட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: வணக்கம். இணைப்பு தான் ரொம்ப கிடைக்கல, ரொம்ப எல்லா ஆர்வத்துடன் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்து கொண்டே இருக்கிறார்கள் வரிசையாக.
1: ஆர்வமாக இருக்கின்றீர்கள், காத்திருந்தால் பலன் உண்டு என்பதற்காமே நீங்கள் சலிப்படையாமல் மீண்டும் மீண்டும் அழைத்து இப்பொழுது இணைந்து விட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
2: இப்படிங்க
1: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாக சுகமாக
1: நலமுடன் நலமாக சுகமாக நல்லவனாக நல்லவனுக்கு நல்லவனாக வல்லவனுக்கு வல்லவனாக எல்லாம் இருக்கின்றீர்கள். அது சரி, நீங்கள் நல்லவனாக வல்லவனாக வல்லவனுக்கு வல்லவனாக இருக்கும் பொழுது எல்லோரும் நல்லவராக இருக்கின்றார்களா?
2: அது எல்லோரும் நல்லவராக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நாம் நல்லவராக இருந்து
1: நீங்கள் நல்லவர் என்றால் எல்லோரும் உங்களோட நல்லவராகத்தான் இருப்பார்கள். இது வாழ்க்கையின் நியதியில் ஒன்று. நீங்கள் ஒரு நல்லவர் என்றால் எந்த சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நல்லவைகள் நல்லவர்கள் தான் சேருவார்கள். வாழ்த்துக்கள்.
2: சரிங்க சரிங்க, எல்லோரும் நினைத்துக் கொள்வோம்.
1: விடுமுறை விருப்ப நேர் விருப்பது நல்ல நல்ல பாடல்களை தேடி எனக்கு நல்ல நல்ல பணி கொடுக்கின்றீர்கள். தேடடா தேடி எடுத்து தாரா என்ற சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சரவணன். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே குதூகலமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மழை பொழிந்ததா?
2: மழை நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு மழை பொழிவிருந்தது. ரெண்டு நாள் வந்தா அதிகப்படியான வெப்பம்.
1: காலையில்
2: கூட தண்ணி எடுத்துட்டு போய்
1: இந்த நேரத்திலே
2: காலையில
1: இந்த நேரத்துல பெருமழை பெய்தாலும் நீங்கள் நாட்டி வைத்த கன்றுகளுக்கு சரியில்லை. அதனால்தான்
2: இந்த மாதத்திலும் இப்படி ஒரு சூழல் வந்து இருக்கேன்னு காலையில ரொம்ப வருத்தமா தான் இருந்தது.
1: காலநிலை மாறிவிட்டது அனிமானே இப்பொழுது இல்லையா சரவணன்? நீங்கள் பிறந்த நாள் இருந்து இத்தனை வருடத்தை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த இந்த அந்தந்த பருவ காலத்தில் என்ன வருமானு தெரியுமா? நான் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது ஐயா, மாறிவிட்டன, காலம் மாறிவிட்டது. அது எத்தனையோ படத்துக்கு முந்தைய காலம் மாறிவிட்டது, அந்த திரைப்படமே வந்தது. சார் இன்று இந்த பணியில நீங்கள் ஒரு பாடலை நினைத்து ஆயத்தமாக இருக்கின்றீர்கள், என்ன பாடல் எங்கே உதிர்த்து விடுங்கள் கேட்போம்.
2: உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், அது யார்கிட்ட சொல்லாதீங்க.
1: அது என்ன ஐயா, காட்டலையில வந்து சொல்லுவீர்கள், அது ரகசியம் இல்லன்னு கேட்க போன்றது கேருங்க.
2: உங்களுக்கு மட்டும் சொல்ற, அதை யார்கிட்ட சொல்ல வேணாம் சொல்றதுல.
1: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம், அதுதான் சில பாடப்போரு பாடுங்கள் கேட்போம். நாங்கள் நான் கூறத்தேவையில் நீங்கள் கூறும் பொழுது அது ரகசியமா எல்லோருக்கும் பரகசியமாகிவிடும். பாடுங்கள் கேட்போம்.
2: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. வந்து நின்றார் வந்து
1: உனக்கு மட்டும், உனக்கும் சொந்தம் இல்லையே அப்படி வர வேணும்.
2: உனக்கு மட்டும், எனக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. வந்து நின்றார், வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் கண்களினாலே. வந்து நின்றார், வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் கண்களினாலே. பூ முடித்தேன், பூ முடித்தேன் கூந்தலின் மேலே, பொட்டு வைத்தேன் பொட்டு வையினாலே. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மணவரையில் கணவராக மாலை சூடுவேன், அவர் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். அந்த காலம் வரும் வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. அவ்வளவுதான்.
1: சந்தோஷம் மிகுதியினால் ஆரம்பத்திலே சற்று சலனம் ஏற்பட பார்த்தது, ஆனால் நிவர்த்தி பண்ணி விட்டிருக்கார். அதன் சந்தோஷத்திலே பரபரப்பிலே நன்றாய் நன்றாய் நல்ல பாடல். நீங்கள் ரகசியம் வந்து பரகசியமாக கூறிவிட்டீர்கள், எல்லோருக்கும் புரிந்து விட்டது. என்னிலே பிள்ளை இல்லை சரியோ, நீங்கள் ரகசியம் பண்ண எனக்கு காதுக்க சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒலிபெருக்கியில வந்து பாடிவிட்டீர்கள், நல்ல பாடல். மனப்பந்தம் திரைப்படுத்த பாடல் நல்ல பாடலை தெரிவு செய்து பாடி காட்டீர்கள். பாடல் அன்று
2: நீங்கள் தேடி, சரி இந்த பாடல்ல ஒரு பொருத்தமாக வரிகள் கொஞ்சம் எளிமையாக இருந்தது, தேடல இந்த படம் கிடைச்சது. சரி பாடிவிடுவோம் சொல்லிதான்.
1: இது முன்னும் ஒரு தடவை தளத்திலே கேட்டிருக்கீர்கள் போல் இருக்கு. நல்ல பாடல் இந்த பாடல். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
2: இதே பாடல் ஒலிபரப்பலாம்.
1: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் மீண்டும் ரகசியம் தான். அதுவே அந்த பாடல் வரிகள் என்ன பண்ணால், ஒரு உள்ள கிடக்கையை வெளியே சொல்லாமல் சொல்லுவது, ரகசியம் என்று பரகசியமாக சொல்வது போன்று இல்லையா? நல்ல பாடல். உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் என்ற பாடல் உங்களுக்காக நேர் நேரத்திலே நான் ஒளிபரப்புவேன். நீங்கள் கேட்டு மகளெல்லாம் இணைந்து சிறப்பித்த நன்றி. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் வரலாம். நன்றி சரவணன், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக நன்றி. ஏதாவது கூறுவதா கூறுங்கள்.
2: இல்ல இல்ல, அவங்க வர ஆர்வத்தோட இருக்காங்க.
1: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு பெருந்தன்மையான குணம். இங்க அடுத்து மகாலிங்கம் நீண்ட நேரமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மகாலிங்கம் எதிர்பார்க்கின்றேன். அடுத்து வருவதற்கு இருக்கின்றீர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்த பாடலுக்கு ஓடி வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் அடுத்த பாடலை கொண்டு? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். ஞாயிறு தோறும் தோன்றும் பாடல் பாடுபோர் பாடல் அன்னிகளும் வந்துவிட்டார். அன்புடனே மகள் சஸ்தூரி சயந்தன் வெங்கே வணக்கம். உங்களுடைய இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் கஸ்தூரி.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம். நான் இன்னைக்கு தை பிறந்தால் பழி பிறக்கும் திரைப்படத்துல அடுத்த பாடல் ஐயா.
1: இந்த பாடல்ல பாடல்கள் இந்த பாடல் பிறந்தவளில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் மகளே. அதனால் இந்த காவிய பாடல்கள் என்று கூறக்கூடும் நாங்கள். ஏனென்றால் அன்று வந்த பாடல் அத்தனையும் வாழ்க்கை பின்னி வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்கும்போது அப்படியே வெளியே வரும். சரி, எங்கே சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும்போது பாடங்கள் கேட்போம்.

நிலவின்ல்லோ உண்டம் புது நிலை கண்ணாடியோ மின்னும்

0: நன்றி ஐயா.
1: மகளே, இந்த பாடலை அந்த பாடலில் வந்த வரிகளை அந்த ஒவ்வொரு சொற்களையும் நாங்கள் உன்னிப்பாக கேட்க என்று எண்ணினாலும் அந்த இதோடு வந்த பக்கவாத்திய இசைகள் எங்களை அங்கு செல்ல விடாது. பாடல் வந்தவுடன் இசையும் வந்து கொடுக்கும். ஆனால் இன்று அந்த பாடல்களில் வந்த சொற்கள் என்ன என்ன என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திக்கும் வண்ணம் நீங்கள் எடுத்து ஆண்டிருக்கின்ற அற்புதமான ஆளுமை. இந்த பாடல் பலர் வந்து மேடைகளிலும் பாடுவதை நான் நேரே பார்த்துக்கிறேன். எவ்வளவு கடினப்படுவார்கள், எவ்வளவு உதவிகளோடு தான் அதை செய்வார்கள். பக்கவாத்திய உதவிகள் இல்லாமல் இந்த பாடலை பாடுவது மிக மிக கடினம். அதை விட இந்த பாடலுடைய சாயலும் அதனுடைய சாரீர தன்மையும் மங்காமல் போவதற்கு இடைவெளி வேண்டும். அதனால் தான் அந்த பல்லவிக்கு பின்பு சரணம், சரணத்துக்கு இடையிலே இடையோசனை தருவார்கள். அது இந்த இசையை ராகத்தோடு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும். அதை பின்பற்றி கொண்டுதான் அவர்கள் போவார்கள். ஆனால் நீங்கள் இங்கே வந்து பாடுபவர்கள் ஒவ்வொருவரும் அப்படியொரு உதவி இல்லாமல் நீங்களாகவே அதை மனதிலே நன்றாக உள்வாங்கி அழகாக இன்று இந்த பாடல் பல தடவை நான் கேட்டிருக்கேன். இன்று கேட்டது நான் நேர உங்களை பெருமைப்படுத்துவதற்கோ அல்லது புகழ்வதற்கு அல்ல, உண்மையே கூறுகிறேன். மிக மிக சிறப்பாக சிறப்பு அற்புதமாக ஆழ்ந்திருக்கின்ற நல்ல ஆளுமை, நல்ல ஆளுமை இந்த பாடல். இதற்கு என்னுடைய பிரதானமாக
0: ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய எல்லாருடைய பெரியவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதமும் தான் இந்த இந்த பாடல்களை தோணுது எனக்கு. ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் தருது, பெரிய சந்தோஷம். எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட
1: மனமார்ந்த நன்றி. பாடலை எதிர்பார்க்கு, ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கும் நாங்கள். உங்களையும் பிரபல்யமாக ஒரு சிறந்த பாடகி என்று இவர்கள் கருதி கொண்டு இந்த எங்கள் தளத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, தளத்திற்கு வெளியே இருக்கின்ற என்னுடைய ஏனைய செய்தி பிரிவுகள் எல்லாம் பல உறவுகள் ஈடு இருக்கின்றார்கள். இணைந்து அது அப்படி சிறப்பாக இருந்த மாலை. இது எல்லோருக்கும் கிடைக்காது. இறைவன் கொடுத்த வரத்தை நீங்கள் உங்களுக்கு இறக்காமல் எல்லோரோடும் பகிர வேண்டும் என்று எங்கள் வானொலியில் உங்களுக்கு கிடைத்தது ஒரு பெருமை. இதற்கு நான் கணபதி அவர்களுக்கு, திரு சகோதரன் கணபதி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் அற்புதம் உங்களுக்கு இந்த வழிகாட்டி கொடுத்தவர். நீங்கள் வந்து வந்த நாளிலும் எங்களோடு இணைந்து தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு
0: அன்னை
1: கலைவாணி என்றும் உங்களுக்கு நிறைவோடு இருக்கட்டும். வாழ்த்துக்கிழமா மீண்டும்
0: நன்றி
1: நன்றி. அடுத்து வர இருக்கின்றார் எங்களுடைய தர்மபுரியிலிருந்து அடுத்த பாடகி எங்களுடைய சாந்தி. வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் மகளே. எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கிறீர்களா? அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்?
2: நலமா இருக்காங்க ஐயா.
1: நலமா இருக்காங்களாடா. சரி, எங்க மழை பெய்ததா மகளே உங்களுக்கு? வெளிநாடுகளில் வந்திருக்கும் பொழுதுமோ இத்தனை சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லோரையும் சந்திக்கின்றோம். எங்கே ஒரு தமிழன் வருகின்றான் பார்த்தால் உடனே ஓடி சென்று இணைந்து விடுவோம். அதே போன்று தர்மபுரியிலிருந்து கணவனும் மனைவியும் வந்து பாடுகிறார்கள் என்ற உடனே அடிச்சு கொழுந்து எழுதி விட்டீர்கள் அவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். என்ன அது அந்த ஊர் மண் மண் பாசம் என்ன, இதுதான் அன்பு என்ற, இதுதான் பாசம் என்பதம்மா. நல்லதம்மா, எங்கள் தமிழர்கள் உள்ள இந்த பண்பு எங்கும் வளர வேண்டும். ஒருவர் ஒன்றை செய்யும் போது அதை மெருகூட்டி பாராட்டி அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து மேலும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். யோகாராஜி அவர்கள் கூறிய அந்த கதையில இருந்தது பார்த்தீர்களா, போராமை என்பது கூடாது. அதில் மிக ஒரு நாளும் காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் வாழ மாட்டார்கள், வளர்ச்சி அடைய மாட்டார்கள். சிறப்பு. சரி, இப்பொழுது அழகியும் சாந்தியும் என்ன செய்து, அழகியும் ராசாவும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்?
2: அழகியும் ராசாவும் உறங்குகிறார்கள்.
1: அவர்கள் நீங்கள் கொடுக்கிற உணவை விரும்பி உண்பார்களா, சில சமயம் பொறுப்பார்களா?
2: சில நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் இருப்பார்கள்.
1: அதுக்கு நீங்கள் அவருக்கு விருப்பமானது தோடி எடுத்து கொடுப்பீர்கள். என்ன தோடி அவருக்கு விருப்பமானது என்று வாங்க, இதுதான் தாய்மை. வாழ்த்துக்கள்.
2: அசைவம் தான் பிடிக்கும்.
1: அது ஒரு உண்டோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர்களை அப்படி செய்யணும், அவர்களுக்கு வேண்டியது அதுதானே, இயற்கை அவர்களுக்கு படைத்தது அதுதானே அம்மா. சிறப்பு மாதிரி இந்த நல்ல வழியில எல்லோரும் வந்து நல்ல பாடலை பாடும் பொழுது நீங்களும் ஒரு சிறப்பான பாடலை தருவீர்கள் என்று எனக்கு ஞாபகம். இன்னும் எனக்கு அந்த சின்னஞ்சுரிய வண்ணப்பறவை மனதிலே இருக்கும். எங்க பாடுங்கள் என்று கேட்போம். பாடுங்க
2: உங்களுக்கு பாடல்ல எது பிடிச்சதுன்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு பிடிக்கும்,
1: நீங்கள் பாடுவது உங்களுக்கு எனக்கு பிடிக்கும், நீங்க எது பாடினாலும் எனக்கு பிடிக்கும். இங்க உங்களுடைய விருப்பமாக நீங்க பாட வந்த பாடலை பாடுங்கள். எல்லோரும் அவளோடு கேட்க காத்து கொண்டிருக்கின்றார்கள்.
2: கர்ணன் படத்தில் இருந்து
1: படுகிறேன்.
2: என் நோய் தோழி கேளொரு சீ

என் நோய் தோழி கேளொரு சி.

என்னுயிர் தோழி கேளொரு சேதே.

sí.

0: தோழி கேளொரு செய்தி, இதுதான் உங்கள் மன்னவன் ஏதி. நன்றி ஐயா.
1: இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி என்றாக கேட்டீர்கள். பிசுறு விடாமல், எழுத்துக்கு அந்த வரிகள் மாறாமல் சந்தத்தோடு பாடிய உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். வாழ்த்துக்கள் அம்மா, நல்ல பாடல் தெரிவித்தது, நலமாக ஒப்படைத்தீர்கள். என்ன பாடல் ஒலிபரப்புவோம் உங்களுக்காக நேரத்திலே?
0: இந்த பாடல்
1: என்னுயிர் தோழியன்னு இங்கே எல்லாம் உங்களுக்கு பதிலில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்னுயிர் தோழி பாடுவது சிறப்பு எழுதியிருக்கிறார்கள். இனிமையான பாடல் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்புவோம். இணைந்ததற்கு நன்றி. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம். என்னம்மா
0: ஹம்மிங் நல்லா இருக்கும். சுஷிலா அம்மாவோட ஹம்மிங் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா
1: நல்ல பாடல் அந்த பாடல். அந்த அந்த அந்த மனோநிலைக்கேற்ப பாடுவது அந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல். ஒரு வேதனையை வெளிய வேதனை இல்லாத வேதனை. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய மல்லிகம் மகாலிங்கம் அவர்கள். நீண்ட நேரம் காத்து கொண்டு வந்து ஓடியவர்கள். மாலிங்கம் வணக்கம், பெற வேண்டும்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்.
2: சோர்ந்து விட்ட ஐயா.
1: சோர்வு சோர்வு கூடாது, உடனே பாடுங்கள். அந்த சோர்வு பாடுங்கள் கேட்போம். மாலிங்கம், உங்கள் பாடலை.
2: வந்துட்ட ஐயா. நேற்றே உனக்காக நான் பாடும் போது இந்த பாடலை கூற வேண்டும் என்றிருந்தேன், சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று நானே பாடிவிடுகிறேன், நானே பாடுகிறேன் உங்களுடைய விருப்பமாக.
1: என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்த உங்களுக்கு நான் வழியை விடுகின்றேன். பாடுங்கள், உடனே கேட்டு எங்கள் விருப்பத்தை தெரிந்து எங்கள் விருப்பத்தை தீர்த்து கொள்வோம். எங்கே
2: பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு, பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ? பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ? பொல்லாத

மலையாய் தொடுத்ததில்லை, மனக்கோளம் பார்த்ததுண்டு மாப்பிள்ளையானதில்லை, மனக்கோளம் பார்த்ததுண்டு மாப்பிள்ளையானதில்லை. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ பொல்லாத

காட்சி என்றால் பேசவே தெரிவதில்லை. யாரை சொல்லி என்ன பையன் என் வழக்கு தீரவில்லை. யாரை சொல்லி என் பையன் என் வழக்கு தீரவில்லை. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ, பொல்லாத பொன் சிரிப்பு. உன் வீட்டு தோட்டத்திலே ஒரு மரம் கனிமரமாம், தனி மரம் தவிக்க கண்டு தளிர் கொடி தழுவியதாம். ஒன்று கொன்று மாலையிட்டு அன்று முதல் பழகியதாம். ஒன்று கொன்று மாலையிட்டு அன்று முதல் பழகியதா. பழகிய பழக்கத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ, பொல்லாத பொன் சிரிப்பு. போதும் போதும் உன் சிரிப்பு, பொல்லாத பொன் சிரிப்பு. போதும் போது உன் சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ, பொல்லாத பொன் சிரிப்பு.

0: வந்து இடம் கிடைத்தவுடன் உதிர்த்து விட்டீர்கள். அற்புதம், சிறப்பு மகாலிங்கம்.
1: ஆமாயா, ரொம்ப ரொம்ப ரொம்ப என்னடா இந்த பாடலை ஐயா முன்னாடி பாட முடியாதோ என்ற ஒரு மனக்கவலை இருந்ததுயா.
0: இல்லை, கவலை தீர்ந்து விட்டது. வாழ்த்து.
1: எனக்கா வேண்டி ரெண்டு வரிகள் நீங்க பாடணும்யா.
0: அதான் பாடி காட்டி விட்டேன், பாட வேண்டுமா இப்ப?
1: இல்லை, ஆமாயா பாடணும்யா.
0: இந்த பாடல்
1: முழுமையா பாடினாலும் நல்லது.
0: இல்லை இல்லை, முழுமையா பாடுவதற்கு நேரம் இல்லை. அடுத்தது பாடுவோர் பாடலாம் என்னுடைய உறவுகளுக்காக.
1: இல்ல, உங்க ராகம் வந்து மனதை கவரும். அந்த கவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடலை நீங்க பாடியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன்.
0: ஞாபகத்துல வைத்திருக்கின்றீர்கள். சரி, சந்தர்ப்பம் 2 வரிகளை பாடுகிறேன். உங்களுடைய அவர்கள் என்னுடைய அவலை தீர்த்தவங்களும் உங்களுக்கு. பொல்லாத புன்சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு யார்

0: இப்போ யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ, பொல்லாத புன்சிரிப்பு. போதுமா?
1: அருமையா, அருமையா.
0: பத்து வருடங்களுக்கு முன்பு, பத்து வருடங்களுக்கு முன்பும் இப்பொழுதும் வித்தியாசம் இருக்கும் என்று ஆனா நினைப்புகள் மாறாதானே, அந்த ஞாபகம் உங்களுக்கு. நன்றி, நன்றி நண்பா. இப்படி ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுல வந்து நாங்கள் இப்படி எல்லாம் சகசமாக அழகாக ஒருவரை ஒருவர் உள்ள கிடக்குகளை பகிர்ந்து கொண்டு போவதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். எங்கள் விருப்பம் எவ்வளவோ இருக்கும், அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைப்பது குறைவு. அதிலே இந்த இசையோடு வரும் பாடல்கள் கருத்துக்களை எண்ணி மீண்டும் மீண்டும் மீட்டு பார்ப்பதற்கு இந்த தளம் ஒரு அற்புதமான தளம். இதை அமைத்து கொடுத்த என் மகள் வானரசி மீரா அவர்களுக்கு கோடானோடு நன்றிகள். நன்றி மகாலிங்கம். என்ன பாடலை ஒலிபரப்போம் உங்களுக்கு?
1: இதே பாடலை கேட்க விரும்புகிறேன்.
0: அன்று என்னோட மகள் சியாமலாவும் கேட்டிருந்தார் இந்த பாடல். பெண்ணே நீ வாழ்கள், அப்பா உங்களுக்கு விருப்பமான பாடலப்பா. ஒருக்க பாட வேணும், பணம் விட்ட காலில் நின்று அது வேற நிகழ்ச்சி பாட சரி நின்று விட்டா. நன்றி ஐயா, நன்றிய, நன்றி, நன்றி மகாலிங்கம். நினைவோடு வைத்து என் நினைவுகளை வைத்திருப்பது. நாங்கள் மீண்டும் இன்னும் 2 மாதத்திலே எங்களுக்கு ஆண்டு விழா 30வது ஆண்டினை தொட இருக்கின்றோம் இல்லையா? 30வது ஆண்டை பூர்த்தி செய்யணும்.
1: 9வது மாதம்
0: இல்லையே, 1வது நாள் 12வது மாதம். அதை நீ எழுத தூங்க, எங்கட விஜயராக எத்தனை நாட்கள் இன்னும் இருக்கின்றது, நாட்கணக்களை கொண்டு பராமரோடு இந்த வருடம் அதை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் வானலையிலே என்று எண்ணுகிறேன். நான் இந்தியாவுக்கு ஒரு தடவை வந்து உங்கள் எல்லோரும் மத்தியிலும் இப்படி ஒரு ஆண்டு விழாவிலே சந்திக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அந்த எண்ணம் ஈடேறுவது இந்த வருடமும் நடைபெறாது. என்ன மகளினுடைய உடல்நலமும் சிறப்பில்லை, அதனால் பார்ப்போம். உலகம் உருண்டை காலம் ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம்
1: கிடையாது. அதுக்குள்ள நன்றாக வந்து எங்களிடம், அதுவும் என்னிடம் வந்து அன்பாக பேசுவார்கள் அம்மா மீரா அம்மா அவர்கள்.
0: நன்றி ஐயா, உங்கள் வாக்கு பலிக்கட்டும். வாழ்த்துக்கள், சிறப்பு. நேற்று முன்தினமும் ஒரு பரீட்சை இருந்தது, ஒரு வைத்தியரிடம் கொண்டு சென்றோம். அவர்கள் திருப்திகரமான பதிலை தந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் நாள் எடுக்கும் என்றுதான் ஒரு இன்னும் ஒரு நியமனம் இந்த மாதம், அதாவது வார 10வது மாதம் 20வது தேதிக்கு இருக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த நிபுணர் சந்திக்க முடியும். அவரை சந்தித்து முழுமையான முடிவை பெறுவோம். அது நல்ல முடிவாக அமையும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மாத கணக்காக
1: பரிபூர்ணத்துடன் எங்களுடன் கலந்து கொள்வார்கள் மீராம்மா.
0: உங்கள் வாக்கு பலிக்கட்டும். நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றியா, நன்றியா, நன்றி. இனிமையாக பாடிய எங்களை அசத்தியா உங்களுக்கு நன்றியா.
0: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்க்கவில்லை என்னை பாட வைத்துக் கொண்டீர்கள். நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான உறவு அன்பு மகள் ரேவதி அழைத்து கொண்டே இருக்கின்றார் கே கே நகர் சென்னையில் இருந்து. எங்கே வணக்கம் ரேவதி, வாருங்கள். எங்கே காணவில் ஓடி வாருங்கள் ரேவதி. வந்து விட்டார், வந்து விட்டார் ரேவதி. வணக்கம், வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் அப்பா.
0: வணக்கம். அப்படி நலமா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: வெளியே சென்றிருந்தீர்களோ? வெளியே சென்றிருந்தீர்களோ?
2: பேரன்
0: எப்படி இருக்கு?
2: டிராயிங் கிளாஸ்ல இருக்கு.

0: பாராட்டி சர்டிபிகேட் கொடுத்தாங்கப்பா.
1: அவர் தானே இங்க பாரதியாரை வரைந்து உங்களுக்கு போபாயில தந்திருக்கின்றார். எத்தனை வயது அவருக்கு?
0: 10 வயது
1: வந்தது. பாருங்கள், சித்திரம் சித்திரமும் கை பழக்கமன்னர். சிறு வயதிலிருந்து கிறுக்கி கிறுக்கி இப்பொழுது சித்திரம் வரைகிற ஒரு வரைஞனால் வந்து அவருக்கு விருதும் கிடைத்த என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்கள் சிறுவர் பூங்காவுக்கு வருவர், உங்களோடு வந்து சிறப்பிப்பார், சிரமமாக துடுக்காக தாத்தாவுடன் பேசுவார். அவர் வாழ வேண்டும், மேலும் மேலும் புகழடைய வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமை இருக்கம்மா, அந்த திறமையை கண்டுபிடிப்பது எங்கள் பொறுப்பு. சிறு வயதிலே அந்த திறமையை கண்டுபிடித்து அந்த துறையிலே அவர்களை வளர்த்து விட வேண்டும். அந்த விடயத்தில் நீங்கள் ஒரு பேர்த்தியாக இருந்து அவரை நேர்த்தியாக கொண்டு வருகின்ற வாழ்த்து கடமைகளை சிறப்பு அவர் என்றும் வளர வேண்டும்.
0: நன்றியப்பா, நன்றியப்பா, உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்பா.
1: நீங்கள் எழுதிய பதில் இருந்து தெரிந்து விட்டேன், நீங்கள் வெளியே சென்று இருக்கின்றீர்கள். பார்த்தீர்களா அப்பா, எப்படி உன்னிப்பா பிள்ளைகளை கவனிக்கிறார் என்று. சிறப்பாமா. சரி, இந்த மகிழ்ச்சியான வேளையில நீங்கள் நல்ல மகிழ்வோடு இருப்பீர்கள், திருப்தியாக நிறைவு பெற்ற ஒரு நாள் போன்று உங்களுக்கு இருக்கும் என்று. இரண்டால் அவருடைய திறமையை வெளியே கொண்டு மற்றவர் பாராட்டுவது, அது தானே சொல்வது பிறந்த, அதாவது வந்து மக அந்த பெரிதுவாக்கும் பிறந்த வேலையை விட பெரிதுவாக்கும் தாய் மனம் என்று கூறுவதுதான். மற்றவர்கள் தன் மனம் சிறந்தவன் என்று கூறும்போதுதான் அந்த மனம் மேலும் பூரிப்படைகின்றது. நன்றி எடுத்து கொடுத்தமைக்கு. கூறுங்கள், ஈன்ற பொழுதினில் பெரிதுவாக்கும்
0: தன் மகனும் சான்றோன் என கேட்ட
1: தாய், அந்த தாய் உள்ளம் பெண்கள் ஒரு ஒரு ஒரு பிறப்பெடுத்து வந்த ஒரு பிறவி. அவர் வளர்வது தெய்வது உயர்வது அவருடைய திறமையை வெளியே கொண்டு வருவது தாய்க்குத்தான் தெரியும் அம்மா. அதை வெளிப்படுத்தி தான் தந்தையின் உதவியிலோடு அவரை கொண்டு வரணும். முதலில் தாய்க்குத்தான் அம்மா தெரியும். அந்த தாய் அவ அமுதூட்டும் பொழுதே அந்த மகனினுடைய அபிலாஷைகள் என்ன என்று அறிந்து விடுவாள் அந்த உணர்வு. ஏன்னா அவர் வயிற்றுல இருக்கைக்குள்ளே நடனம் ஆடுபவர் தானே அம்மா, அந்த அம்மாவுக்கு. நன்றி அம்மா.
0: தேடி காத்திருந்தேன் தெய்வம்.

தேடி தேடி காத்திருந்தேன், தெய்வம் என்னை பார்க்கவில்லை. ஆதாரம் வேண்டி அடைந்தேன், ஐயா உன் காலடியில் மலருக்கெல்லாம் வாயிருந்தால் என் மன்னவன் புகழ் பாடும். மஞ்சளுடன் குங்குமமும் உன் மடியில் விளையாடும். ஆடும் மேகம் போல ஆடையிட்டு சோகம் பாடும் வீணை தன்னை, மேகம் போல ஆடையிட்டு சோகம் பாடும் வீணை தன்னை, பால் போல சேனையிட்டு பார்த்தாய் என் தெய்வமே. தேடி தேடி காத்திருந்தேன், தெய்வம் என்னை பார்க்கவில்லை. ஆதாரம் வேண்டி அடைந்தேன், ஐயாவின் காலடியில்

0: ஊஞ்சலிலே நாயகனின் உருவம் விளையாட, ஊஞ்சலிலே நாயகனின் உருவம் விளையாட, ஓர் விழியால் முகம் பார்த்து நாயகீசை பாட பாட, வானமேங்கள் பூச்சொரிய வந்த தென்றல் தாளாட்ட, வானமீன்கள் பூச்சொரிய வந்த மீன்கள் தாளாட்ட, ஆனந்தம் கோடி கண்டே ஐயா உன்மடியிலே, தேடி தேடி காத்திருந்தேன் தெய்வம் என்னை பார்க்கவில்லை, ஆதாரம் வேண்டி அடைந்தேன் ஐயா உன் காலடியில்.
1: அற்புதமான ஒரு வலிமை நிறைந்த மனோ வலிமை நிறைந்த ஒரு பாடல். இறைவனுடைய நாங்கள் வாதிடுவது போலதான் இருக்கும் சில விடயங்கள். அது அன்னை என்ற சக்தியால் தான் முடியும். அம்மா, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன், தாய்மை சக்தியால் தான் இறைவனோடு கூட வாதாடி எங்களோட குறைநிறையை சீர்தூக்க கூடும் என்று எண்ணுகிறேன். நல்லதோர் பாடல். இந்த பாடலை தெரிவு செய்தமைக்கு என்னுடைய நன்றி. இனிமையான இந்த பாடல் உங்களுக்கு அழகாக வரிகளை அந்த சொல்லி அந்த வரிகளை நீங்கள் உச்சரிப்பதற்கும் இலகுவாக இருந்தது. காரணம், நீங்கள் நேரடியாக இந்த தொலைபேசியிலே உங்கள் குரலை இங்கே தந்திருக்கேன் என்று சிறப்பாக இருந்தது. வளமையான தொலைபேசியில் வருவதால் இன்று மேலும் சிறப்பாக இருந்தது. வளமையாக சிறப்பு தான், ஆனால் இன்று அதை விட சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், பொறுமையோடு நிதானமாக முழுமையாக பாடி தந்தவைக்கு நன்றி. என்ன பாடல் உங்களுக்காக நான் நேர் விருப்பத்தில் சேர வேண்டும் சேர்க்க வேண்டும்?
0: கர்ணன் படத்திலேருந்து சாந்தி பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. மகாராஜன் உலகை ஆளுவார், அந்த பாடல்.
1: அந்த பாடல் எனக்கும் விருப்பம் மகளே. அந்த பாடல் மகாராஜன் உலகை ஆளலாம்.
0: இந்த மகாராணி அவனை ஆளலாம்.
1: ஒருவருக்கொருவர் ஒரு ஊழல் பாடல். இந்த பாடலை கணவன் மனைவி அந்த உள்ளார்ந்தரமான அன்பு வெளிப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்துவார்கள். அதாவது நேரடியாக ஒருவருக்கு சொல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் இதை வெளிப்படுத்தி இருந்தார் கவிஞர். நல்ல பாடல் மகாராஜன் உலகை ஆளுவார். நம்பிக்கை, நம்பிக்கை உறுதி, அந்த தீர்மானம், அந்த திருப்தி எல்லாம் அதுல இருக்கின்றது அம்மா இந்த பாடல்ல. சிறப்பான பாடல் தருகிறேன். நல்ல பாடல். இல்ல இல்ல இருங்கள், இன்னும் ஒரு நான் இன்னும் ஒரு ஒரு இருவர் வேற இருக்கின்றார்கள், அழைக்கின்றார்கள். உங்களுக்கு வர முடியும் தானே? வர வேண்டும். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது ஒருவர் அழைக்கின்றார். அவரை இணைப்போம் என்று எண்ணும் வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தின் ஒளிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிறைவேறும் நேரத்தை வந்தாலும் நிறைவாக மக்கள் நீங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முதலிடம் தர வேண்டும். நான் அதிபரோடு பேசியிருக்கின்றேன். அவசரமில்லை, சலனப்பட வேண்டாம். அடுத்த பாடலை பாடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். அனைவருடைய பாடலையும் கேட்டுத்தான் நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருவேன். இப்பொழுது யார் இருக்கின்றீர்கள் காற்றலையிலே பார்ப்போம். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம், ஓடி வாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பாடல? இரண்டாவது பாடல அத்திர போகின்றீர்கள்.
2: இதோ வரையா. பாடலாம் ஐயா?
1: பாடுங்கள், பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
2: ரகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ரகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறை பாட சுகமானது. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு, நான் பாடும் போது அறிவாயம்மாம். கலை மாது தான் மீட்டும் இடமான வீணை, கனிவான சுரம்பாட பதமானது. ஆ, கலை மாது தான் மீட்ட இதமான வீணை, கனிவான சுரம்பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனிதான் கூட ஆகாரம் சுதி கொண்டு வீணையம்மா. அழகான இளம் பெண்ணி மேனிதன் கூட ஆதாரம் சுதி கொண்டு வீணையம்மா. ரகந்த பதினாறு உருவான வரலாறு, நான் பாடும் போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகள் ஆட, இலையோடு கொடி போல நடமாடினார். ஆ, இடையாட வளையாட சலங்கைகள் ஆட, இலையோடு கொடி போல நடமாடினார். உலகாலும் உமையாலும் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. உலகாலும் உமையாளி ராகபாவங்கள் ஆனந்த குடிகொண்ட கோலமம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு, நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. ஆ, பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. ரகங்கள் பதினாறு உருவான வரலாறு, நான் பாடும் போது அறிவாயம்மா.
1: பதினாறு ராகங்கள் மட்டுமல்ல, பலவேறு ராகங்கள், பல நூறு ராகங்கள் நீங்கள் பாட வேண்டுமா? நீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி.
3: அதுல
1: அடுத்த உறவுகளும்
3: அதுல ஒரு வரி பதினாறும் பாட அப்படின்னு வரும்யா. அந்த பதினாறுங்கிறது பெரிய ஒரு மகத்துவமான வயதுயா.
1: ஓ அப்படியா, அது பதினாறுக்கும் பல கருத்துக்கள புகுதலாம். அந்த கவிஞர்கள் கட்டித்தனம் அதான் ஐயா. ஒரு ஒரு பதத்துக்கு எத்தனை கொண்டு வரலாம், பதினாறு என்பதற்கு பல நூறு கருத்து இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழிங்க. அடுத்த உறவு எங்களோட நீண்ட கால உறவு. நன்றி நன்றி. இன்னும் இது புது உறவுகளும் புதிய வராதவர்களும் அழைக்கின்றார்கள், வந்தவர்களும் அழைக்கின்றனர். இப்பொழுது அழைப்பவரை பார்ப்போம். இப்பொழுது அழைப்பவர் யாராக இருக்கலாம்? வணக்கம் வணக்கம். அது எங்களுடைய அன்பு ஞானசேகரன் மகனே. ஞானசேகரன் உங்களை இணைத்துக் விட்டேன், எங்கே வாருங்கள், உங்கள் இரண்டாவது பாடலை பாடலை தாருங்கள்.
4: நீங்க
1: கேட்ட பாடலோ?
4: நான் கேட்ட பாடல, நான் பாட போறேன். நான் கேட்ட பாடல் வந்து சொல்லிட வாய்ப்பே சொல்லிடவா?
1: இல்ல இல்ல இல்ல, அது அங்கே எழுத்துல இருக்கின்றது, நீங்கள் இப்பொழுது பாடுங்கள்.
4: குற்றம் புரிந் சவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. ஆம், வாழ்க்கையில் குற்றங்களே புரிந்த எனக்கு நிம்மதி ஏது? அற்றேத உலகில் அமைதியும் மகிழ்வும், அற்றேத உலகில் அமைதியும் மகிழ்வும் அறிவிட முடியாது.
5: முடியாது, உண்மை உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனையும் அற்று போய்விட்டது.
4: அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடொழிந்தது. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது.
5: ஒழிந்தது ஒழிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனையும் அற்று போய்விட்டது.
4: குணத்தை இழப்பவன் இறுதி இல்லை நல்ல சுகம் அடைவதேது. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதி இல்லை நல்ல சுகம் அடைவதேது.
5: வாசவம், குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுளையை இழந்தேன், இன்று கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி ஏது ஏது?
4: குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது.
5: நன்றி, வணக்கம். பாப்பா,
1: நல்லதான் பாடல் ஞானசேகரன். நன்று வந்த திரைப்படங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்ச்சி ஏற்படும் வகையில் பலவிதமான பாத்திரங்களை உருவாக்கி தலை சிறந்த நடிகர்களை அதில் பொருத்தி வைத்து தயாரித்து இயக்கி எங்களுக்கு தந்தார்கள். இது நாங்கள் சிறுவயதாக இருந்த காலத்திலே வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தின் பெயர். அந்த இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் பிரபல்யமான நடிகர் நடித்த வேளையில் உங்கள் நடிக வேள் எம் ஆர் ராதா ஐயா அவர்களின் இந்த இந்த ரோல் இதுவரை யாரும் காண முடியவில்லை, செய்ய முடியவில்லை. இதுவரை யார் எத்தனை தலை சிறந்த நடிகர்களுக்கு முயற்சி செய்திருக்காங்க, அதே போன்று அவருடைய சொந்த இதுக்குள்ள குரல், அவருடைய குரல், இந்த பாடல் பாடகர் பாடினாலும் இடையில நீங்கள் பேசிய குரல் இருக்கின்றதல்ல, அது அவருடைய சொந்த குரல். அவரை போன்று குரல் மாற்றி பேசுவதில் யாரும் இல்லை இதுவரை. அவருடைய மக்கள் ராதா ரவி போன்றவர்கள் பண்ணி பார்த்திருக்கின்றார், அல்லது மிருகவில்லை. இவருடைய குரல், அவருடைய கருத்துக்கள் அந்த வாழ்க்கையிலும் சிறப்பான கருத்து. அது ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் எப்படியே அற்புதமான ஒரு எங்களுக்கு இன்று பார்த்தாலும் எடுத்துக்காட்டான ஒரு கதை அம்சம் கொண்ட
4: பார்த்தாலும் அது வந்து நமக்கு அப்பவே கருத்தாதான் இருக்கும்.
1: மீண்டும் அதை தெரிவு செய்து கொண்டு வந்து உங்களை பாடி காட்டீர்கள். இந்த பாடல் நீங்கள் தளத்திலும் கேட்டிருக்கின்றீர்கள், சிறப்பான பாடல், அழகாக நீங்கள் அதை எங்களுக்கு பிரயோகப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி மகனே, சிறப்புகள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா, நன்றி அப்பா, வாழ்த்துக்கள் அப்பா. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இணைவோம்.
1: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்தவரமாக வர இருப்பது என்னோட பேத்தி சிவரஞ்சினி அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அழைக்க வேண்டும், மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பலரும் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார். எவரும் வந்து பாடலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கும்பொழுது இப்பொழுது எங்கள் மூத்த உறவு ஒருவர் வருகின்றார். எங்களுக்கு பல பாடகர்களை தந்த அன்பு உறவு, திரு வி எல் கணபதி அவர்கள். வணக்கம் கணபதி அவர்களே, உங்களை இணைத்து
6: விட்டேன்.
1: வணக்கம் வணக்கம். பாருங்க,
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்,
6: நலமா இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
6: பாட்டு என்னோட வந்து மாதிரி ஒரு நடிகர் பார்க்கவில்லை, அப்படியே வெள்ளக்கார மாதிரியே பேசுவார். என்னது வெள்ளக்கார மாதிரியே
1: அவருக்கு அவருக்கு இணையாக இவர்கள் எல்லோரும் நாடகத்துறைக்குள்ளால் வந்தவர்கள். நாடகத்துறை தான் ஒரு பட்டறை, நடிப்பு பட்டறை அது.
6: அந்த காலத்துல 60ல இருந்து 85 வரைக்கும் நாடகம் எல்லா நாடகம் ஃபேமஸ். சகஸ்
1: வாழ்க்கையின் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியது நாடகங்கள். அதிலே நடிகர்கள் பண்பட்டு வந்து அந்த பட்டறையிலே வளர்ந்து வந்துதான் திரையுலகுக்கு புகுந்து புகழை தேடினார்கள். நீங்கள் காற்றலைக்கு வராது விட்டாலும் உங்கள் ஞாபகம் எங்களுக்கு இருக்கும் என நீங்கள் அறிமுகமாக்கினவர்கள் இங்கே வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியா, நன்றி. உடன்படியே ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும் என்று நீங்கள் வந்த வழியில் எங்களோடு இணைந்து பாடுவோர் பாடலாமே, ஒரு பாடல் பாடலாமே.
6: கண்டிப்பா, எதுக்கு பாடலாம் தான், அப்பாவோட 114
1: உங்கள் தந்தையால, உங்கள் தந்தையால 114 வருட பிறந்த நாள்,
6: 114 பெரியாக்கா அவங்க 82 ராமூர்த்தி விஎல் அதாவது அப்ப நான் 5 பேர் தான் 3 அக்காவும் ஒரு அண்ணன் அவருடைய ஆசையோடு இந்த ஒரு பாட்டு பாடுங்க.
1: எங்க பாடுங்கள், எங்களுடைய வாழ்த்துக்களை அவர்கள் தெரிந்து கொள்கிறோம், நீங்கள் பாடுங்கள்.
6: இந்த பாட்டை ஐயா, எங்க ஐயாக்கு அப்பாக்கு சமர்ப்பிக்கேன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும், தந்தை தானென்று சொல்லாத போதும். தாயாரை தந்தை மறந்தாலும்,

இல்லாமல் வருவான். நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளூர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது எல்லாக்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வ

உருக்கும் தந்தை இறைவன், பிள்ளை தந்தை உருவன், நம் எல்லோருக்கும் தந்தை பிள்ளை

0: எப்படி இருந்தது பரவாயில்ல. சிறப்பான உண்மை ஒன்றை எடுத்துரைக்கும் பாடலாக சந்தம் குறையாமல் அழகாக பாடினீர்கள் வியல் கணபதி அவர்களே. நீங்கள் கொண்டு வரும் பாடல்கள்லாம் சிறந்த பாடலைத்தான் கொண்டு வருவார்கள். அதே போல எங்களோடு கொண்டு வந்து இணைத்து விட்டவர்களும் சிறந்த பாடல்களை கொண்டு வந்து இணைத்திருக்கின்றீர்கள். நன்றி. இன்று உங்கள் தந்தையாருடைய 114வது நாள் நினைவாக ஒரு பாடலை அவருக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்பியல் தமிழ் வானொலியை சந்தர்ப்பம் கிடைத்து நீங்கள் வந்து பாடியதற்கு நாங்களும் பெருமையாக எண்ணி அவருக்கு நாங்கள் அனைவரும் நன்றியோடு அவரை வணங்கி அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் தந்தை இடையிடையே தடைகள் வந்த நான் நிகழ்வு தொலைபேசியில அல்லது வலைத்தளத்தில் ஏதாவது போல இருக்கலாம். ஆனா தெளிவாக நான் முழுமையாக கேட்கக்கூடியதாக இருந்தது கணபதி அவர்களே. என்ன பாடல் உங்களுக்காக நான் சேர்க்க வந்து பாடுபவர்களுக்கு ஒரு பாடலை நான் கொடுக்க வேண்டும்.
1: எனக்கு வந்து இதே பாடலை கொடுத்துருங்க அப்பா.
0: இந்த பாடல் பிள்ளை பிள்ளைக்கு தந்தை ஒருவன்.
1: இதே பாடல்
0: இனிமையான ஒரு பாடல். இந்த பாடல் பிள்ளைக்கு தந்தை
1: ஒருவன்.
0: சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமா இருங்கள். வாழ்த்துக்கள். இடையிடையே உங்களால் முடிந்தவரை வந்து இணைந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வராது விட்டால் உங்களவர்கள்
1: நன்றி
0: கணபதி. நன்றி நன்றி சகோதரா. வாழ்த்துக்கள். உறவுகள் ஓடி வந்து இணைந்து கொள்ளுகிறார்கள். எங்கள் வானொலியை மறவாமல் அன்று தொட்டு இன்று வரை இணைந்து கொண்டு கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு வருவார்கள். இப்பொழுது சிவரஞ்சினி அவர்களே, உங்களது சந்தர்ப்பம் இருக்கிறது, ஓடி வாருங்கள். வந்துவிட்டால் அன்பு பேர்த்தி சிவரஞ்சினி வணக்கம். வணக்கம் பேர்த்தி. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் தாத்தா.
0: எப்படி இருக்கின்றீர்கள் பேர்த்தி?
2: நலமா இருக்கேன் தாத்தா.
0: பாடல்கள் எழுதி இருக்கின்றே வந்து இன்று இணைந்ததற்கு நாங்கள் பெருமையாக மகிழ்வாக இருக்கின்றோம். நலமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கூறும் பொழுது நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்றேன் உங்களோடு. உங்களுடைய அம்மையப்ப நிலை இப்பொழுது காலநிலை இந்த இரவு வேளையில் எப்படி இருக்கின்றது?
2: இரவு வேளையில் சற்று குளிர் இருக்கிறது தாத்தா. ஏனென்றால் மழை தூரல் சிறிது சிறிதாக அப்பொழுது வெயிறது. ஆனால் மீதம் வந்து வெயில் தான் தாத்தா இருக்கிறது.
0: பகலிலே வெயில், இரவிலே குளிர். நல்லது ஒரு காலநிலை தானே மகளே. இது எல்லோருக்கும் தேவையான இரவு. நன்றாக தூங்கலாம். ஆனால் இந்த குளிர் வந்து அதிகாலையிலே உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தராது. பகல் வெயிலும் இரவு நல்ல குளிரும் காலையிலே உற்சாகம். இங்கே நான் அதை அனுபவித்திருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் இருக்குமென்று எண்ணுகிறேன். அம்மா அப்படி
2: இருக்கின்றார்.
0: அம்மாவின்
2: நலமா இருக்காங்க சரி.
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். நல்ல செய்தியை தந்த உங்களுக்கு நல்லதொரு பாடலை தருவீர்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். நான் எதிர்பார்த்தேன் தாத்தாவும் பெருவாள் என்னுடைய
2: அதன் கருதி பாடிவிடுங்க.
0: பாடுங்கள் கேட்போம் உங்களுடைய அன்பு குரலோடு.
2: போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மன்னே.

தேவர் காலடி மண்ணே என்ன சொல்ல மண்ணு வலோடிங்கடங்கடங்கடங்கடங்கடோ மத்த வந்த கண்ணு படும் டிங்கடங்கடிங்க.

சொன்னபடி நின்னாங்க, குணத்தால் மனத்தால் கலைமானாங்க, போற்றி பாடடி பொன்னே.

வல்ல முக்கூரத்தோர் கல்யாணந்தே முத்து முத்து கம்பலந்தே எக்குரமும் வாழ்த்து சொல்லும் எங்களுக்கு எக்காலந்தே அழகான சரிஜோடி ஆன மேல அம்பாடி கணக்கா வழக்கா கடல் போல் ஏறாலும் போற்றி பாடடி பொன்னே.

0: காலடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே.
1: அழகாக பாடியிருக்கேன். அந்த சொற்கள் நல்ல தெளிவாக அழகாக சந்தத்தோடு வந்து பாடியிருக்கீர்கள். நீண்ட நாட்கள் பேரை பேர்த்தியின் குரலை கேட்கவில்லை என்று எண்ணி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லோரும் இங்கே நல்ல பதவி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நான் பேத்தி என்ன பாடல் பிள்ளைக்கு நான் ஒருவேளை பார்க்க வேண்டும் மகளே? பேத்தி
2: தாத்தா, எனக்கு நல்லவன் வாழ்வான் அந்த பகுதியில் இருந்து சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் இந்த பாடல் தாத்தா.
1: அப்படியா? இந்த பாடல் ஒலித்தது போல இல்ல இல்ல ஒருவர் கேட்டிருக்கின்றார். இங்கே இல்ல, சர்வதேச நேரத்திலே யாரோ கேட்டது போல் இருக்கின்றது. பார்ப்போம், ஒழிக்க வைக்கின்றேன் இந்த பாடல் உங்களுக்கு. சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள், அது ஒலிபரப்பு ஆகிவிட்டது. நல்ல பாடல் அந்த பாடல். இது நீங்களாம் பிறப்பதற்கு முன்பு அந்த பாடலை தான் கேட்பீர்களை பொறுத்து சிறப்பாக இருக்கின்றது. நலமாக இருங்கள். முடிந்த நேரங்களில் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் காற்றலையில். உங்களை யாரும் மறக்கவில்லை, சரியா? வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: அடுத்த பாடலை தேவா அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆம், ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்
3: உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் பண் தேடுதே. என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் மாடுதே பாடுதே. உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் பண் தேடுதே. என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் மாடுதே பாடுதே. பறந்து போன மன்

0: பறந்து போன மனசு வந்து சேரல, நேற்று புகுந்த ஏக்கம் இன்னும் மாறல, இளம் கண்ணி மனசிலே பருவ காலை வயசிலே, இளம் கண்ணி மனசிலே பருவ காலை வயசிலே, வரும் காதலுன்னு உனக்கு இன்னும் புரியலே, உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே, என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் ஆடுதே பாடுதே. வெறும் மோதலிலே நம்ம கதை ஆரம்பமாச்சு, அன்பு பாதையிலே மனசு ரெண்டும் பயணப்பட்டாச்சு. வெறும் மோதலிலே நம்ம கதை ஆரம்பமாச்சு, அன்பு பாதையிலே மனசு ரெண்டும் பயணப்பட்டாச்சு. உனக்கும் காதல் பிறந்தாச்சு, எனக்கும் கவலை தீந்தாச்சு. உனக்கும் காதல் பிறந்தாச்சு, எனக்கும் கவலை தீந்தாச்சு. உம்மை கடைய சாத்தி நடைய கட்டும் காலம் வந்தாச்சு, உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே, என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் வாடுதே பாடுதே.
1: சிறந்த பாடலை தேடி தேடி கொண்டு வந்து பாடுவீர்கள். இந்த பழைய பாடல்கள் என்றவுடன் எல்லோருக்கும் அலாதி ஆனந்தமாக இருக்குது கேட்பதற்கு. இந்த பழைய பாடல்களை இசையை கேட்டாலே மகிழ்வாக இருக்கும். இசையிலே வருகின்ற வரிகளை தனிப்பட்ட முறையில் இசை இல்லாமல் பக்கவாத்தியம் இல்லாமல் ஒரு சொந்த குரலே பாடுவது என்றால் அது பெருந்தன்மையான ஒரு விடயம். அதற்கு அது நாங்கள் கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. காரணம் கேட்காத ஒன்றை கேட்கின்றோம் என்பது போன்று. இதை எத்தனையோ இசைத்தட்டுகளை எத்தனையோ தடவை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த பாடல் வரிகளை அழகாக நீங்களும் உங்கள் சொந்த குரல் பாடும் பொழுது அதுக்கு தனிப்பெருமை உண்டு. இங்கே அநேகம் பேர் வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார்கள், தளத்தில் மட்டுமல்ல ஏனைய தளங்களிலும். எங்கள் தளத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் வந்து பாடும் பொழுது எவ்வளவு அற்புதமாக உற்சாகத்தை கொடுக்கின்றார்கள். இதை இந்த வானொலியிலே நாம் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த பண்பை வளர்த்தது என் அன்பு மகள் மீரா, அவர்களுக்கு நன்றி கூறியே ஆக வேண்டும். அதை கடைப்பிடித்துக் கொண்டு வருகின்றீர்கள். நன்றி அம்மா, சிறப்பான பாடல். உங்கள் நீங்கள் பாடல் பதிவு செய்து விட்டீர்கள் தானே? நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வரவில்லை தானே?
2: வாழ்த்துக்கள்,
1: நன்றி. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பாடல், நன்றாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி அம்மா. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி, நன்றி நன்றி. 24 மணி நேர தமிழ் பணியிலே மொத்தம் 20 பாடல்களை கேட்டோம் என்றால் இது எவ்வளவு சாதனையான விடயம். 15 பாடகர்கள், 15 உறவுகள் வந்து இணைந்து 20 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அன்னை கலைவாணியின் அருள் என்றும் உங்களோடு பாலித்து கொண்டிருக்கும். இந்த முன்னியல் தமிழ் வானொலியிலே நாங்கள் ஒரு நாளையிலே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு இப்பொழுது அரை மணி நேரத்தை கூட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அது முடிவடையின் நேரம். இதற்குள்ளே வந்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து தங்களுடைய திறமையை வெளியே காட்டி இதை சோர்வடைய விடாமல் இழுத்து சென்றீர்கள். எனக்கும் வல்லமையை கொடுத்து இதற்கு இறைவனுடைய கருணை நேரடியாக எங்களுக்கு இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு என்பதை வெள்ளிடமலை என்றுதான் கூறுவேன் நான். அவர் அருள் என்றும் உண்டு. ஏனென்றால் நாங்கள் ஆன்மீகத்தை தவறவிடாமல் பயபக்தியோடு பண்போடு ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ஒருவருடைய திறமைக்கு வழி கொடுத்து எல்லாம் வருகின்றோம். சிறப்பு என்று வந்து புதிதாக வந்து பாடி காட்டிய அன்பு மகள் சரண்யா, அதை விட செல்லக்குட்டி பாஸ்கரன், இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் வந்து இணைந்து எங்களோட குடும்பத்திலே கலந்து கொண்டார்கள். வருக வர வேண்டு அவர்களை வரவேற்று கொண்டு ஏனியோரும் வந்து சிறப்பாக பாடலை தந்தார்கள். முதலில் இணைந்து முதல் பாடகராக வந்த தேவா அவர்கள் வந்ததை தொடர்ந்து இவ்வளவு பேரும் வந்திருக்கிறேன். தேவா மீண்டும் ஏதாவது சொல்லுவதற்கு வாய் எடுத்திருந்தார் போலோ அல்லது பாட வந்தாரோ தெரியாது. நேரம் முடிவடைகின்றதால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த தேவா, யோகா ராஜி, கஸ்தூரி ராஜராஜன், திருமதி சரண்யா ராஜராஜன், அடுத்து தேவநாதன், செல்வக்குழந்தை பாஸ்கரன், ஞானசேகரன், ஷியாமலா, சரவணன், சாந்தி, மகாலிங்கம், ரேவதி. எங்கே ஞானசேகரன் இருந்திருக்கா? ஞானசேகரன், பிஎல் கணபதி, நீண்ட நாளைக்கு பின் சிவரஞ்சினி, நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் இறையனுடைய அருளும் என்றும் கிடைக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு என் ஆசையை தெரிவித்து, உங்களை விட மூத்தவன் ஆசையை தெரிவித்துக் கொண்டு, இந்த இடத்திலே வந்து 10 வருடத்துக்கு முந்தி நான் பாடினேன்னு ஞாபகத்தில் வைத்து இன்று என்னையும் ஒரு 2 வரி பாட சந்தர்ப்பத்தை கொடுத்த மகாலிங்கத்துக்கு சிறந்த நன்றியை கூறிக்கொண்டு, இந்த ரகசியத்தை பரகசியமாக சொன்னவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கார். அன்னை கலைவாணி எங்களோடு இந்த கலையகத்தில் இருக்கின்றார், வாழ்கின்றார். அதை வளர்த்து அவரை ஆராதித்து இங்கே எங்களை அமர்த்தி வைத்திருக்கின்றார் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா என்றால் மிகையாகாது. எவ்வளவு பக்குவமாக அவரைக்கு தந்தையாகிய என்னை கூட தட்டி அமர்த்தி இதை அமர்த்தி இருத்தி இந்த திறமைகள் இந்த வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கின்றார். உங்களையும் இனங்கண்டு பிடித்து கொண்டு வந்து இணைத்து எங்களோடு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை தந்து எல்லோரையும் உலகளாக இருக்கும் சர்வதேச வானொலியாக இந்த வானொலி ஆக்கி மகள வைத்ததற்கு மேலும் நன்றி கூறி, எல்லாம் வல்ல இறைவன் கருணை கூர்ந்து கலைவாணியின் அருகுடைந்து அவர் மேலும் சுகமடைய வேண்டும். நீங்கள் தந்த பிரார்த்தனைகள், நீங்கள் கூறிய வார்த்தைகளும் என்னை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது. ஒவ்வொரு தரம் அதை வேண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். மறவாமல் நீங்கள் வந்து இணையும் வேளையில் அம்மா நலமா என்று கேட்கும்போது ஆனந்தமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் உள்ளன்பு தான் காரணம். உள்ளன்போடு அவரும் உங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றார். அன்பிலே இணைந்த நாங்கள் என்றும் அன்பாக, இது ஒரு சரணாலயம் போன்று, எங்களுக்கு இந்த ஆலமரம் போன்று, இந்த விருட்சத்தில் நிழல் காண்பது போன்று இந்த மொன்றியல் தமிழ் வானொலியே வந்து இணைந்து செல்ல வேண்டும். பிஎல் கணபதி அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தி வந்த மூத்த கலைஞர், எத்தனை கலைஞர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்த, அவரும் ஓடி வந்து இதனால் உந்தப்பட்டு இணைந்து சிறப்பித்திருந்தார். அவருடைய தந்தையாருடைய 114வது சிறார்த்த ஆண்டு விழா பிறந்த நாள் அதையொட்டி அவர் அர்ப்பணமாக அவருக்கு சமர்ப்பிக்கும் ஒரு பாடலை பாடுவதற்கு இந்த வானொலி சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதை கேட்டு கொள்வதற்கு எங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. பிரத்யேகமான நன்றி அவருக்கு. முழுமையாக இந்த பாடலை தொகுத்து வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் 2 மணியை தொட்டுவிட்டது. எங்களுக்கு உங்களுக்கு 11:30 ஆகிவிட்டது. ஒவ்வொருவரும் தனித்திறமை உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கொருத்தர் சளைத்தவர்கள் அல்ல. சங்கீத ஞானம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று இங்கே பார்க்க முடியாது. அவர்களுக்கு இந்த சங்கீத ஞானம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். ஏனென்றால் நீங்கள் பாடல்களை நன்றாக சுவையோடு உள்வாங்குகிறீர்கள். வாங்கியபடியால் தான் அது வெளியே விட உங்களால் முடிகின்றது. சிறப்பாக இருந்தது. சிறப்பாக 2 பாடல்களை தந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அன்புடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் பெறுவர். பெருமை சிறுமை இல்லாத நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தராசிலை வைத்து நெருக்கப்படுவது போன்றும், நீங்கள் தரும் கருத்துக்கள் ஒவ்வொருத்தரையும் தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களாக இருக்கின்றது எண்ணி நான் பெருமைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளே. மீண்டும் நாங்கள் சந்திக்க வேண்டும், சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நாளைய தினம் பாட்டு சவாரிக்கு நாங்கள் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்ப்பு கூறி, அதை சிறப்புடன் நடத்துவதற்கும் இன்று சிறப்பாக நடத்த வைத்ததற்கும் வல்லமை கூர்ந்து அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், என் அன்னை தந்தை ஆசான், அன்பு தமிழ் இவர்களுக்கும் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து வணங்கி, என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் மீண்டும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைவா, அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், சாந்தி சமாதானம் எங்களுக்கு வேண்டும். இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையினால் ஏற்படும் அவலங்கள் அத்தனையும் நிறுத்தப்பட வேண்டும். அது இல்லாமல் போகும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். நாங்கள் அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று இறைவனிடம் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வல்லமையோடு நல்லவையாக நல்லவை நடந்து நாளை மலரும் அற்புதமான நாளாக அமைய நாங்கள் காத்திருப்போம். வாழ்த்துக்களை கூறி 2026வது ஆண்டின் 9வது மாதத்தின் 27வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கதம்பத்திலே பாடுபவர் பாடலாம் நிறைவுக்கு வருகின்றது. வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக என்று கூறி, அன்புடன் தமிழோடு என்றும் கூறி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றியும் வணக்கமும் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

முழு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்திற்கான முதல் பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நீ பௌர்ணமி என்று வலியுறுத்து பாடும் வேளையிலே இன்றைய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி, வலது துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

காட்டுவதே பலனிதரி கரிதனிசரிதனிசரிதனிதனி சனிதபனிதப.

இன்றைய நாள் வணக்கத்தை கூறி அன்புடன் அழைத்து எங்கள் எல்லோருக்கும் விருப்பமான பாடல் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். நான் ஆணையிட்டால் என்ற பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து தந்த வேளையில் அந்த பாடலை தான் மட்டும் அல்லாமல் வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரை நினைத்து கேட்கின்றார்.

0: கேட்டார்.
1: ஒலிக்கின்ற பாடல் கண்ணன் மனம் என்னவோ என்று வரி எடுத்து பாட வைப்பது வசந்த ராகம் திரைப்படுத்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள். சியாமலா பிரபா, நீங்கள் மட்டுமல்லாமல் இன்றும் ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நற்பவி நரமிகளால் தமிழ் இனியால் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம்.

0: நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். பலே பாண்டியா என்ற திரைப்படத்திலிருந்து வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்ற மனம் ஆறுதல் அடையும் பாடல் ஒன்று. அந்த பாடலை தருகின்றார் கேளுங்கள் என்று தன்னுடன் இவர்களும் இணைகின்றார்கள் என்று வழமை போல வந்தவர்களை தருகின்றார். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலக தமிழர்களும் தன்னோடு கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: ஒரு தற்கொலை

0: பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாள்
1: நாங்கள் கேட்டு மறந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை கீதம். அந்தபோலவே அடுத்து ஒரு பாடல் தங்க ரத்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகர் சி.எஸ். ஜெயராமன் இசை சித்தர் அவர்கள் குரலில் ஒலித்த ஒரு பாடல் சந்தன பொதிகையில் தென்றலெனும் பெண்ணாய் என்ற பாடல்தான் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே. அனுஷ்யா கிருஷ்ணன். நான் மட்டுமல்ல என் அப்பா அனந்தராமன் என் அம்மா விஜயமும் எங்கள் உறவுகளும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுகிறாய், சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுகிறாய், சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுகிறாய். தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுகிறான், தனி தூய மனம் சுமந்து தொடர்ச்சியாக

முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டுவாடுவாள், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டுவாடுவாள், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டுவாடுவாள்.

அவர் வந்துவிட்டால் உடனே நானும் வருகின்றேன். எனக்கும் ஒரு பாடலை உறவு நண்பர்கள் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று மைதிலி என்னை காதலி என்ற பாடலை தந்திருக்கின்றார். பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே கேட்டு மகள நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை என்று பாடுகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் திருபுவனத்திலிருந்து கேட்ட பாடலாகும்.

0: புனிதமான காதலுக்கும் காதலர்களுக்கும் சமாதி கட்ட நினைக்கும் இதயமற்ற சாம்ராஜ்யத்தின் இரக்கமற்ற சக்கரவர்த்திகளே, காதலர்களின் உடல்களை அழிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் வெற்றி, அவர்களின் உள்ளங்களை பிரிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைப்பதோ தோல்வி. உண்மையான காதலுக்கு எந்தென்றும் இல்லை தோல்வி. ஊமை காதலால் காயம்பட்ட இதயங்களுக்காக நடத்தியிருக்கின்றேன் இந்த வேள்வி.
1: உறவுகளோடு உறவுகளாக ஒலிக்க இருக்கும் இன்னும் ஓர் பாடல், ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து ஆழ்கடலில் தத்தளித்து என்ற முதல் வரியை கொண்டு பாட வரும் வேளையிலே இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து வளமை போல என்றும் ரவிச்சந்திரன் கேட்கின்றார்.

நெற்றிக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடல் இருந்து எங்கள் எல்லோரையும் மகள வைக்கின்றது. அந்த பாடல் மானே தேனே கட்டிப்புடி என்று 1985 ஆண்டு திரைக்கு வந்த உதய கீதம் என்ற திரைப்படுத்த பாடல். இன்று இந்த பாடலை கேட்க விரும்புபவர்கள் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் வவுனியா சுரேஷ், மட்டக்களப்பு மதி இவர்களை இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஆர் எம் ஆம் என்ற ஒரு திரைப்படத்து பாடல், அந்தி வானில் ஓரமாய் என்ற பாடல். அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் தர்மபுரியிலிருந்து தகடூர் சாந்தி. சாந்தி, உங்களோடு சந்துரு நாராயண நிர்மலம்மாவும் இணையும்படி நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது அந்தி வானில் ஓரமாய் என்ற பாடல்.

அறிவியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பத்திற்காக ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். பனித்தென்றல் காற்றே வா என்ற பாடல். இந்த பாடல் ஊமை கனவு கண்டால் என்ற திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா என்று எங்களோடு கேட்டு மகளை ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அரசடிக்குப்பம் ஜாமிருக்க பயணியின் சரவணன் அவர்கள். இந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

சொந்தம் இல்லையா?

இரண்டு பாடல்கள் வரும் வேளையில் பின்பு நீண்ட நாட்களின் பின்பு இன்று என் அன்பு பேத்தி சிவரஞ்சினி அம்மையப்பன் தமிழ்நாட்டில் இருந்து கேட்கின்றார். ஒரு பாடலை, எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற கருத்து கொண்ட சிவகாமியின் செல்வன் திரைப்படுத்த பாடலை. அவர் கேட்கும் பாடலை அவரோடு சிவரஞ்சினி உங்களோடு சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா மற்றும் அன்பு உறவுகளும் என்று எழுதியவளை நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மோனிஷா ஏ மோனாலிசா என்ற திரைப்படத்த பாடல் ஒன்று கேட்க வைக்கின்றது. அந்த பாடல் ஹலோ ஹலோ ஹலோ உன்னை நான் என்று கூறும் வரி கொண்ட பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராமன் அவர்கள் தன்னுடைய விருப்பமாக கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.
1: ஹலோ மோனிஷா ஹியர், ஹூஸ்

வீட்டு பண்ணக்காரன் வண்டிகே சிலுவை சந்தம்ராஜ் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து கேட்கின்றார் இந்த திரைப்படத்து பாடலை. வந்தாரை வாழ வைக்கும் ஊர் இது என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது அவரது இந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல் கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் தந்த பாடலையும் கேட்போம். அஜந்தா என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே இருந்தாய் இசையே என்று கூறும் பாடல்தான் அவர் இன்று தந்த பாடல். நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பாடல்களோடும் நான் தரும் பாடல்களோடும் நீங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்பது போன்று நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் உங்கள் காதோரம் ஒரு பாடலை கேட்க வைக்கின்றது. மூன்றில் தமிழ் வாணி உங்கள் விருப்பமாக அந்த பாடல் ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் என்று கூறி பாடுகின்றது. குஷி என்ற திரைப்படத்தில் இருந்து

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

ஒளியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். காதல் வேதம் திரைப்படத்திலிருந்து இருதயம் இடம் மாறி துடிக்கும் என்ற முதல் வரியை கொண்ட பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கே நின்றேன், இருவல்லவர்கள் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை பாட வைக்க வேண்டும் என்று ஈழமணி திரு நாட்டு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்போம். உனக்காக ஒரு ரோஜா என்ற திரைப்படுத்த பாடல், அந்த பாடல் ஒரு புல்லாங்குழல் ஊமையானது என்று பாடுகின்றது.

இவர்கள் பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் கனடாவில் இருக்கும் மொன்றியல் மாநகரத்தில் தனுஷன் தந்த பாடல். பவானி IPS என்ற திரைப்படத்திலே தான் அவர் கேட்கின்றார் முல்லை மலர் மேலே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடு இணைந்து வந்த அல்பர்டா கனடா சாந்தினி உங்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. உன் பெயரை சொல்ல என்ற அங்காடி தொகை திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடலை உங்களோடு நாங்கள் முடிந்து கேட்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறு இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற அன்பு தமிழும் இவற்றையெல்லாம் அறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ்பணிந்து வணங்கி முகம் தெரிந்து தெரியாத உறவுகளே, உலகளாவே இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, நீங்களை நீங்களும் வர வேண்டும் என்று வருக வருக வென்று வரவேற்று வணக்கம் கூறுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். 2026 ஆண்டின் 29வது நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் அற்புதமான ஒரு நிகழ்வில் இணைந்து எல்லோரும் வந்து இணைந்து போதிய அளவு நேரம் கொடுத்து உங்களோடு உரையாடும் நாள். அந்த நாளிலே இன்று எங்களுக்கு 13°C இப்பொழுது எங்களுக்கு காற்றலை வெப்பம் காட்டும் வேளையில் இது 18 வரை சென்று மீண்டும் 7 வர இருக்கின்றது. நேரமும் 12 விட்டு விலகி 11:52 வரை தான் எங்களுக்கு இன்று இருக்கும் பகலாக தெரிய வருகிறது. நேற்றைய தினம் இடையிடையே மழை பொழிந்து இன்றும் மழை குணம் உண்டு, ஆனால் மழை வருவதென்று எழுதவில்லை. வந்தாலும் வரலாம் என்று எதிர்பார்க்கணும், எது வரணும் வரட்டும் என்று இருக்கும் நாங்கள் மகிழ்வாக நலமாக இருக்கின்றோம். நீங்களும் வந்து இன்றைய நிகழ்விலே உங்கள் காலநிலை உங்கள் நலம் கூறி இணைந்து சிறப்பிப்போம். இன்றைய நிகழ்வு எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும்.

0: சொல்லோடு பாடல் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நாங்கள் வந்து இணைந்து ஏதோ ஒரு சொல் எடுத்து அந்த சொல்லை பற்றி நாங்கள் பகிர்ந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது வணக்கம். காழ்ப்புணர்வு இல்லாமல், போட்டி இல்லாமல், கோபம் இல்லாமல் எப்படியெல்லாம் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த பாட்டும் இந்த சொல்லொடு பாடல் நிகழ்வில் கிடைக்கும் சொற்களை கொண்டு நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் எங்கள் வாழ்க்கை பயணத்தின் அனுபவங்களை. நாங்கள் பட்ட அனுபவம், கேட்ட அனுபவம், பார்த்த அனுபவம், முதியோர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட அனுபவம் அத்தனையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதுதான் வாழ்க்கை. அந்த வகையில் இன்று முதல் நேயராக வந்து இணைவதற்கு முன்பு அவரை நாங்கள் இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் கஸ்தூரி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, அழகான காலை வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் நல்ல சூப்பரா சமையலோட இருக்கிறேன், சமைக்கிறேன்.
0: இப்பொழுது மாலை நேரம், இரவு நேர சமையலை சமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் காலை நேர உணவு முடித்து எங்கள் கர்மங்களை நடத்தி கொண்டு இப்போ முற்பகல் 11:40 உங்களோடு இணைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் முதல்கண் என் பொறுமைக்கு நன்றி. என்னவென்றால் உங்களுடைய பொறுமைகளுக்கு நன்றி. சரியா, 11:30 ஆரம்பிக்க வேண்டிய இந்த நிகழ்வு சில வேளைகளை 2-3 நிமிடம் 5 நிமிடம் தாமதிக்கின்றதே காரணம், நான் வந்து நுழையும் பொழுது இன்னொரு நிகழ்ச்சியில் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த பாடலை இடையிலே குறுக்கிடக்கூடாது என்பதற்காக அந்த பாடல் முடியும் வரை காத்திருப்பேன் என்று வந்த பாடல் கொஞ்சம் நீண்ட பாடல் போல் தெரிந்தது. எடுத்துக்கொண்டே போன நல்ல பாடல் ஒன்று கேட்க கருத்து நன்றாக இருந்தது. அப்பொழுது நினைக்கின்றேன், என்ன யோசிக்கப் போகின்றார்கள் என்று, கதம்பம் இருக்குமா இல்லையா என்று. நான் பதிவும் போடவில்லை தானே, அதனால் நீங்கள் நான் பதிவறையிலே கொஞ்சம் நீண்ட நேர பணி இருந்ததால் அங்கே இருந்து விட்டேன். ஆனால் சரியான நேரத்துக்கு நான் நுழைந்து இங்கே பார்த்துக்கொண்டு அந்த பாடலை நானும் கேட்டுக்கொண்டே இருந்து பாடல் முடிந்தவுடன் ஆரம்பித்தேன். அதனால் பொறுமையோடு இருந்து இங்கே நீங்கள் என்னுடைய இசை கேட்டவுடன் எல்லோரும் வருக வருக வென்று கிருஷ்ணன், நீங்கள், அதைத் தொடர்ந்து என் அன்பு மகள் ஷியாமலா, வளமை போல சரியான நேரத்துக்கு தன் கடமையை நிறைவேற்றி நாகப்பன், இவர்கள் எல்லோ இல்லை எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் எல்லோரும் வணக்கம் வருக வருக என்று அனுப்பியது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் பொறுமைக்கு நன்றி. சரி, அங்கே எங்களுடைய காலையில் உங்களுக்கு கூறியிருந்தேன்
1: நேற்று
0: அதிகம் கூடிவிட்டால் குறைந்து கொண்டு வரும் மகளே. எங்களுக்கு போல் 13 காட்டுகின்றது. இரவு நிலக்குளிராக இருந்தது. இரவுக்கு இது அப்படியே குறைந்து ஒரு 18 வரை சென்று மீண்டும் குறைந்து கொண்டு வரும். பகல் வேளை நன்றாக
1: நினைக்கிறேன்.
0: இனி இந்த எங்கள் நாடுகளிலே, மேல நாடுகளிலே வந்து பகல் குறைந்து இரவு கூடி கொண்டு போகும், குளிரும் கூடி கொண்டு போகும். நாளாந்தம் இன்றெல்லாம் எங்களுக்கு 11:50 தான் எங்களுக்கு பகல் இருக்க போகின்றது. 15 மேல் இருந்த பகல் 7 குறைந்து 4 குறைந்து விட்டது. இன்னும் குறைய இருக்கின்றது மகளே. நாங்கள் கிட்டத்தட்ட 8 இரவை சந்திப்போம் 10-11 மாதத்திலே. இப்பொழுது குறைந்து கொண்டு போகின்றது. மரங்கள் எல்லாம் பழுப்பு அறிந்து இப்போ வெயில் லேசாக இருக்கும் போல மரங்கள் அழகான நிறங்களை காட்டிக்கொண்டிருக்கிறது. மஞ்சள், சிவப்பு, ஊதா என்று வித்தியாசமான நிறத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றது. காரணம், இலைகள் பழுப்படைகின்றன. சரி, இன்று நாங்கள் சொல்லுத்தானே என்ன சொல்லு தரப்போகின்றால் முதலிலே ஓடி சென்றால் எனக்கு விருப்பமான சொல்லை எடுத்து விடலாம் என்று ஓடி வந்திருக்கின்றீர்கள் தெரிகின்றது. இன்று நாங்கள் கொண்டு வந்த பதம் நன்றி, உரிமை, வாழ்க்கை, கவிதை, கதம்பம், கல்வி, அறம், காழ்ப்புணர்வு. காழ்ப்புணர்வு அந்த போராமைப்படுகிறது. அடுத்து உங்களுக்கு விருப்பமான பதம் இசை. அடுத்து கோபம். இந்த பதங்கள்ல எந்த பதத்து என்றாலும் நீங்கள் எல்லா பதமும்
1: பேசக்கூடியதான்.
0: அதை பற்றி பேசுங்களேன், கேட்போம்.
1: அதாவது இசை, நான் எடுக்கிறது இசைதானே ஆடுவேன். முதல்ல நன்றியை யோசிச்சுனான். ஏனண்டா இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் என்றோடைய நன்றி என்றதை யோசிச்சுனான். ஆனாலும் இசையை எடுத்துக்கொள்றேன்.
0: இதை எடுத்துக்கொண்டு விடாதான் நம்மளோட உயிர். அதே இந்த இன்று ஒரு சிறப்பான நாள் என்று கூறினீர்கள், அதே இந்த நாள்
1: இன்னைக்கையா மகா பரணி.
0: ஓ பரணியா, பரணி நட்சத்திரம், மகாபரணியா.
1: அதாவது மூன்று பரணி இருக்கையா, அதாவது சித்திர பரணி, எப்பசி பரணி, இந்த மாலிய பட்சத்துல வரக்கூடிய புரட்டாசி பரணி.
0: இது வந்து மகாபரணி என்று கூறுவாரு.
1: ஆமா, அது ஏன் என்று கேட்டா இந்த பரணி நட்சத்திரம் வந்து யம தர்மராஜனுடைய நட்சத்திரமா.
0: எங்க அப்பா நம்ம நண்பருடைய நட்சத்திரமா, இறுதியிலே எங்களை அணைத்துக் கொள்வது அவர்தானே.
1: அவருடைய நட்சத்திரம் ஒன்று இன்னைக்கு நாள்ல வரக்கூடிய நட்சத்திரத்துல ரொம்ப விசேஷம் என்னன்னா, இந்த மகாலயபக்ஷம் நடக்கக்கூடிய இந்த 14 நாட்களும் பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர் பித்ருக்கள் அத்தனை பேருமே பூமிக்கு வந்து நம்மளை பாக்குறதாக ஒரு ஐதீகம்.
0: அவர் பகலிலே வருவார்களா, பகலிலே வருவார்களா, இரவிலே வருவார்களா,
1: அதுதான் தெரியாது. நம்ம இப்ப சமைச்சு வைக்கிறோமா, அப்ப வருவிடும்.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரமும் எந்த வழியிலும் அவர்கள் வரலாம்.
1: ஆமா, அதோட அப்ப இவருக்கு வந்து இன்னைக்கு நாள்ல யம தீபம் என்று சொல்லி நாங்கள் ஒரு வடக்கு திசையில உயர்ந்த இடத்துல நெய் தீபம் ஏத்தி வைக்க வேணும். அப்படி எங்களுக்கு வசதி இல்லாத பட்சத்துல சுவாமி தட்டிலேயே நாங்கள் எங்களுக்கு ஏத்துற வளமையான ஏத்துற சுவாமி விளக்கோட தனிச்சு ஒரு நெய் தீபம் ஏத்தி அந்த யம தர்மராஜனை நினைச்சு வைக்கணுமா. மீனண்டா பூமிக்கு வார பித்ருக்கள் வந்து சரியானபடி திரும்ப போறதுக்குரிய வெளிச்சத்தை காட்டுறதும் அந்த விளக்கம்.
0: அவர் நல்ல ஒரு கைட், வழிகாட்டி. சுவாமிகளுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஆமா, அது இன்னைக்கு அது இன்னைக்கு அது ரொம்ப சிறப்பா போட்டிருந்தது. யாரெல்லாம் யமதீபம் ஏத்தி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நோய் நொடியில இருந்தும் விடுபட்டு இந்த தீர்க்காயச குடுங்கோண்ட அந்த யம தர்மராஜரை வேண்டிக் கொள்றதுக்காகவும், வந்த பித்ருக்கள் நல்லபடியா திரும்ப பித்ருலோகம் போறதுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் அந்த வெளிச்சமாகவும் அந்த விளக்கு அமையுமாண்டது வரலாறு.
0: சிறப்பான கருத்து எங்களுக்கு தெளிய வைத்திருக்கின்றீர்கள். இந்த யமன் என்றவுடன் எல்லோரும் பயப்படுவார்கள். உலகில் இந்த எங்கள் வாழ்க்கை சக்கரத்துக்குள்ளே மிகச்சிறந்த தர்மவான் என்றால் அது யமர்ந்தான். அதனால் தான் அவருக்கு யம
1: தர்மராஜன்
0: அவருடைய புத்திரன் தானே தர்மர். பாரதத்தில் தர்மனுடைய அப்பா யம தர்மன், யம தர்மராஜன், அவர் தர்மராஜன். இவரெல்லாம் சித்தரிக்கின்றார்கள் படங்களை வித்தியாசமாக, கற்பனையிலே வருகின்றதே தவிர உண்மையிலே யமன் போன்ற தர்மராஜன் யாருமே இல்லை. அவர் யாருக்கும் பாரபட்சம், இன மத மொழி எந்த விதமான உயிரினங்களுக்கே உயிரினங்களிலே பேதம் பாராதவர் அவர். அவர் இந்த உலகத்தில் நாங்கள் மாணவம் கண்மம் மாய என்ற மும்மலங்களினால் பீடிக்கப்பட்டு இதில் இந்த வீடுபவர் அடைந்து செல்வதற்கு உதவுபவர் அவர் தான் இறுதியிலே.
1: கண்டிப்பா.
0: நன்றி மகளே.
1: அது நகைச்சுவை வர போட்டிருந்தாங்க ஐயா. ஒரு ஒரு ஒரு ஆண் வந்து இறந்துட்டார். அப்ப அவர் எவருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு உடனே அவர் கேக்குற, நீ எங்க போற, சொர்க்கம் போறியா நரகம் போறியா அப்படின்னு. உடனே அவர் கேட்டாரா, ஐயா இந்த மனைவி எங்க இருக்கிறான்னு பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே அவர் சொல்றா, உங்க மனைவி சொர்க்கத்துல இருக்கிறான்னு. உடனே சொல்றா, நீங்களே நரகத்துக்கே அறிவி விட்டுருக்கு.
0: அவ்வளவு தூரம் மனைவிக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறதோ,
1: அவ்வளவு பய.
0: வாழ்த்துக்கள் அம்மா. நகைச்சுவையோடு முதல் நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே ஒரு விடயத்தை பேசி மகிழ்ந்தோம். மகா பரணி என்ற பதத்தை கொண்டு வந்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் விவரித்து தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் இன்று நிகழ்ச்சிக்காக எடுக்கப்பட்ட பதங்கள் உள்ள இசை என்ற பதத்தை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். சரி, இசையை பற்றி உங்களுக்கு தெரிந்தவரை தாருங்கள். இசை என்றால் என்ன, இசை எப்படிப்பட்டது, எப்படி எங்களோடு இணைந்திருக்கின்றது, இசை இன்று இந்த உலகில் வாழலாமா, இசையால் வசமாக இது என்பதென்றெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கோம். இவ்வளவுதான், உங்களுக்கு தெரிந்ததை கொண்டு வாருங்கள் இசையை பற்றி.
1: அதாவது இசைய பொதுவா சாதாரணமா ஒரு இசை என்று சொல்லி சொன்னா, மனசை ஈர்க்கும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அழகின ஒரு வடிவம் தான். ஒரு அளவின ஒலி, அழகான ஒரு ஒலி தானே அந்த இசைங்கிறது.
0: அழகியல் கலை, அது அழகியல் கலை வருகின்ற சொல்லுங்க, அழகியலையில.
1: ஆமா, அப்ப அதோட அதுல வந்து, அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியில மூச்சு இழுத்து விடுபடுற அந்த காத்துல கூட, மரம் அசைகிற காத்து, வெளியில போற வெளில அந்த காத்துல கூட இசை கலந்து இருக்குதா. அதே மாதிரி ஒரு குழந்தை அந்த மலையில இந்த சிரிப்பில அழு இசை இருக்குது, மலை இந்த மலையில சிரிப்பு. ஆனா உண்மையான கர்நாடக சங்கீத இசை வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சப்த ஸ்வரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஹிந்துஸ்தானி இசை வந்து அதுதான் ஹிந்துஸ்தானி இதை வந்து 11ஆம் நூற்றாண்டுல பாரசீகம் மற்றது அரேபிய நாட்டு கலப்படத்துல உருவாக்கப்பட்டிருக்கு ஹிந்துஸ்தானி இசை. அப்ப அது அநேகமா இப்ப வந்து திரைசை பாடல்கள் வந்து கூடுதலா பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தானியோட கலப்படத்துலதான் கர்நாடகத்தையும் ஹிந்துஸ்தானியையும் கலந்து காட்டித்தான் திரைப்பட பாடல்கள் வருகுது. அதாவது பாதி புரியும் பாதி புரியாத மாதிரி இந்த காலத்துல. பழைய காலங்கள்ல அந்த ராகங்கள் 64 ராகங்கள், அதோட ஜன்னிய ராகங்கள் வந்து 3330 ராகங்கள் இருக்குது. அப்ப அந்த ஜனிய மெயினா ஒரு குறிப்பிட்ட ஒரு ராகத்தை அடிப்படையா வச்சே பழைய காலத்துல கூடுதலான திரைசை பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இனி ஒண்ணு பாடுறவங்களும் கூட அந்த ராகங்களை சரியானபடி ஆலாபனை செய்து அந்த ராகங்களை அனுபவிச்சு அழகா இசைய பாடி அனுபவிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல அது அப்படி கிடையாது,
0: கலப்பாக வந்து விட்டது.
1: இப்ப எப்படி நாங்கள் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுறோமோ அதே மாதிரி இப்ப பாடல்களும் இசையுமே அப்படி வந்துருச்சு.
0: இந்த இசையிலே
1: எல்லாம் கலப்படம் ஆயிடுச்சு, பாலுக்குள்ள தண்ணி இருக்கிற மாதிரி.
0: இசையிலே மகள் கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, இதை விட வேறு இசைகளும்
1: கர்நாடக இசை, இந்துஸ்தான்,
0: வேறு இசை,
1: இந்த ரெண்டும் இருக்கு.
0: வேறும் இருக்கின்றதா, வேறு இசைகளும் இருக்கின்றதா?
1: அதாவது இது ரெண்டு பெயினானது, கர்நாடக இசையும் இந்துஸ்தானி
0: பிரதானமா எங்கள் சமுதாயத்திற்கு, எங்கள் தமிழ் சமுதாயங்கள், இந்திய, அப்ப அந்த மேலை நாட்டு சங்கீதங்கள்
1: வெஸ்டர்ன் சொல்லி ஆங்கிலத்துல வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம்.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி அந்த எங்களுடைய கர்நாடகத்தையும் வெஸ்டர்னையும் இணைத்து ஒரு பாடலை இசையோடு பாடி காட்டி இந்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்துல கதையோடு அதை அமைத்து இருக்குன்னு அவர்களே மெச்சி எங்களுடைய கர்நாடக இசை மிகச்சிறந்தது என்று ஒப்புக்கொண்டது மட்டுமில்லாமல் அந்த திரைப்படம் உலக திரைப்பட விழாவுக்கு பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் நடித்த பல படம் இருக்கத்தக்கனையாகவும் எங்கள் பண்பாடு கலாச்சார விழுமியத்தை காட்டும் பாரத பண்பாடு உள்ளதென்று தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தை அவர் பரிந்துரைத்தார் என்று நான் அறிகின்றேன். சிறப்பு. சரி, இப்பொழுது அப்ப நீங்கள் இப்ப கூறுவது இப்பொழுது கர்நாடக இசை வந்த காலத்தில் இருந்த அந்த இனிமை இப்பொழுது இருக்கின்ற கலப்பு நேரங்களில் இருக்கின்றதா? கர்நாடக இசை காலம் பழைய திரைப்படத்து பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுது எவ்வளவு தூரம் நீங்கள் கூறிய அந்த இசை என்பது மனதை ஈர்த்து கொள்வது என்று கூறினவர்களிலே அந்த ஈர்ப்பு இப்பொழுது இருக்கின்றதா? அப்ப இளைய சமுதாயம்
1: ஒன்றுமே கிடையாது.
0: ஒன்றுமே என்னவென்றால் அன்று இந்த இசை வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த இசையாலே இந்த வாழ்க்கை சீரமைக்கப்பட்டதுன்னு கூறலாம். ஏனென்றால் இசையோடு தான் ஒரு குழந்தை கருவிலிருந்து வெளியே வருவதற்கு இடையிலேயே இசையை ரசிக்கின்றது எப்படி என்றால் அந்த அன்னையின் இதய துடிப்பு ஒரே நேரத்தில் ஒரே அளவான அந்த துடிப்பை அந்த குழந்தை கேட்டுத்தான் அமைதி அடைந்து கொள்ளுகின்றது. அதனால் தான் என்னவோ ஒரு செல்வ ஒரு குழந்தை பிறந்து உலகத்தில் ஆற்ற முடியாதது, அடக்க முடியாதது குழந்தையின் அழுகை, அதை யாராலும் நிறுத்த முடியாது, அன்னை உருவியால் தான் நிறுத்த முடியும். அப்படி என்றால் எல்லோரும் தூக்குகிறார்கள், தொட்டிலே ஆட்டுகிறார்கள், இனிப்பை கொடுக்கிறார்கள், கிழக்கட்டிய காட எல்லாம் காட்டினாலும் அது அழுது கொண்டே இருக்கின்றது. அந்த அன்னை பெற்ற அன்னை தூக்கி மார்பிலே அணைத்தவுடன், நெஞ்சிலே அணைத்தவுடன் நின்று விடுகிறது அந்த அழகு. ஏனென்றால் அதனுடைய இதய துடிப்பு அதை கேட்டு விடுகிறது அந்த இசையை, அந்த ஓசையை. அது அதற்கு ஒரு ஓசையாகத்தான் இருக்கும், இசையாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய நான் நினைக்கின்றேன். நீங்களே நினைக்கின்றீர்கள்
1: ஐயா? ஏன் என்று கேட்டால் முதல் குழந்தை பிறந்து தாயின் அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு மெல்லிய இசைக்கும் அந்த இதய துடிப்புக்கும் தான் அந்த குழந்தை முதல் தாயை உணர்ந்து கொள்றது.
0: அதோடு நான் அறிந்து மட்டிலே இந்த இசை என்பது நாங்கள் கருவில் உற்பத்தியாகி இறுதி எங்களோட மூச்சுக்களையும் மட்டும் இசை எங்களோடு இணைகின்றது. இறந்த பின்பும் அந்த இசை தேவாரமாக திருவாசமாக மந்திரங்களாக ஒலிக்கப்படுகின்றது இல்லையா? அந்த இசை வந்து அதனால்தான் இசை. அடுத்தது, தெய்வீகத்திலே வந்து இலக்கியத்தை விட இசைக்குத்தான் முதலிடம் இருக்கின்றது.
1: அது ஒண்ணு, அது ஒண்ணு.
0: எழுத்து, பேச்சு, வார்த்தைகள், வேண்டுதல்ல வந்து இசை வந்து இறைவன் நன்றாக கூர்ந்து கேட்பாராம் என்று எழுதுகிறார். இசைக்குத்தான் முக்கியம் இருக்கின்றது என்ற எழுத வாசிக்க தெரியாதவர்கள் கூட இசையை படித்து ஓசையினாலே அவரை வணங்கலாம், அவருக்கு தன் குறையை கூறலாம் என்று கூறப்படுகிறது.
1: நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த இப்ப நிறைய இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஜெர்மன்ல ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா, அந்த அக்காவுக்கு பாட சொன்னீங்கன்னா அவ்வளோ பாட மாட்டான். ஆனா இவ இன்னொரு ஆள் பாடுறத கேட்டுட்டு அதை எழுதி வச்சு அந்த பாட்டை வடிவா பாடுறான்,
0: அழகாக பாடுவார். இதெல்லாம் ஆகுதலால் இசை வந்து, அதனால் தான் என்னவோ கூறினார்கள், இசையால் வசமாக இதயம்.
1: திருவாரூர் தேரையே பல்லாண்டு பாடி அசைய வச்சவர் இல்ல சேந்தனர்.
0: ஆமாம், அது மட்டுமல்ல, திறக்காத கதவு, எத்தனையோ ஆண்டுகளா பூட்டியிருந்த கதவு கூட தாழ் தரவாய் என்று பாடல்ல பாடும்போது வந்து விட்டது. அது மட்டுமல்ல, இசை இந்த பெரிய மதம் கொண்ட யானைகளை கூட இசையினாலே அடக்கலாம், அதுகள் அதுக்கு மயங்கி தன்னுடைய மதம் குறைந்து பணிபடையும் என்றும் கூறப்பட்டு உதாரணங்களும் கூறப்பட்டிருக்கின்றது.
1: நிறைய நிறைய நிறைய நிறைய, அதாவது இசைய பத்தி பேசினால ஐயா நாள் பூரா பேசிட்டே இருக்கலாம். வேணுண்டா ஒவ்வொரு விஷயத்திலயும் இசை கலந்துருக்கு ஐயா, ஒவ்வொருத்தருடைய பேச்சில இருக்கு, சிரிப்புல இருக்கு. உடனே சொல்லுவாங்கள அந்த சில பேர் சிரிக்கைகளை சொல்லுவேன், ஐயோ என்ன அழகான சங்கீத சிரிப்பு ஐயா உங்களது சிரிப்பு. அப்படி
0: சில பேருடைய சிரிப்பு மங்கள கடைகளை யானை புகுந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா எந்த ஓசையும், எந்த ஓசையும் அசையும் பொருள் அத்தனையிலும் இசை இருக்கின்றது. இசையை பற்றி பேசுவதனால் நீங்கள் கூறியது போல நாள் கணக்காக பேசினால் இவ்வளவு தூரம் இசையை ஆழமாக உங்களை தவிர வேற யாரும் கூற முடியாது, நான் கூட கூற முடியாது. சிறப்பாக தந்தீர்கள்,
1: ஆசீர்வாதமும் முக்கியமா நான் எல்லாருக்கும் இன்னைக்கு இன்றைக்கு தருணம் இந்த மகாபரணி நாள்ல அந்த யமதர்மனுடைய ஆசீர்வாதத்துல அத்தனை உயிர்களின் நீடுழி காலம் நோய் நொடி இல்லாம சுகம்பரமா, முக்கியமா எங்கட மீரா அம்மா நல்லபடியா சந்தோஷமா சீக்கிரம் எங்களை இதுக்கு வந்து எங்களோட சந்தோஷமா பேச வேணும், சுகம்பலமா இருக்கணும் அந்த யமதர்மராஜனையும் எங்களோட முன்னோர்களையும் நான் இத்தருணத்துல வேண்டிக் கொள்றேன் ஐயா.
0: வருவார், நிச்சயமாக வருவார், கவலைப்பட வேண்டாம், வருவார் என்று நான் நம்புகிறேன். நம்புறேன்.
1: அம்மாட்ட சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, கசூரி சொன்னவா அப்படி விழா கேட்டி வச்சு சாமி கும்பிட்டுட்டா சரியா போயிருமா?
0: சரி, நான் கூறுகிறேன். இப்பொழுது அவர் உறக்க நிலையில் இருக்கின்றார், வைத்தியத்தோடு நான் அவருக்கு கூறுவேன்.
1: பரவாயில்ல, சொல்லி விடுங்க, சொல்லி விடுங்க,
0: சிறப்பு
1: சொல்லி விடுங்க ஐயா, நோ ப்ராப்ளம்.
0: சிறப்பு
1: எல்லாமே சந்தோஷமா அமையட்டும். இன்னைக்கு நான் வர்ற உறவுகள் அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வரக்கூடிய உறவுகள் எல்லாரையும் வணக்கம். ஓம் நம சிவாய. தேவாண்ணா யாம் இருக்க பயமில்லை, சரவணன் அண்ணா
0: பார்த்தீர்களா? நான் கொடுத்த பெயர்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க வாழ்த்து. சரி, இந்த வேளையிலே இசை பற்றி இவ்வளவு தூரம் உங்களுக்கு பகிர்ந்து அளித்த நீங்கள் என்ன பாடலை விரும்பி கேட்க போகின்றீர்கள்?
1: தவப்புதல்வன் படத்திலே ஐயா, இசை கேட்டால் புவியா
0: செந்தாட. தவப்புதல்வன், இசை கேட்டால் புவி, அது பல உதாரணங்கள் இருக்கின்றது இசையை பற்றி. இசை கேட்டால் புவி அசைந்தாடும். வாழ்த்துக்கள், உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். இன்றைய நாள் பரணி மகாபரணியை பற்றி எங்களுக்கு இன்று தெரிந்தீர்கள். அதற்கு முன்பு நான் உண்மையில மகாபரணியை பற்றி பெருசாக அறியவில்லை, குறைந்த அளவு தான் தெரிந்தது. பரணியை பற்றி
1: சித்திரபரணி, அடுத்தது வரப்போறது சித்திரபரணி ஐயா, சரியா ஒரு மாதம் இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா, நன்றி. அக்டோபர்
1: அக்டோபர் கடைசியில வரும் சித்திரபரணி.
0: ஐப்பசி பௌர்ணமி பரணி. இந்த பரணியை பற்றி கூறியதற்கும் எங்களுக்காக நீங்கள் யமதர்மராஜனுடைய பெருமையை நாங்கள் எடுத்து கூறி வேண்டிக் கொண்டதையும் அதனால் இந்த நன்மையையும் இடையிலே கூறிக்கொண்டீர்கள். இரண்டு விடயங்களை பற்றி அழகாக பேசிய உங்களுக்கு இந்த சொல்லோடு பாடல் உங்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. நன்றி மகளே.
1: நன்றி, நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்த உறவு அழைத்து விட்டார், அவர் வருவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். ஓம் நம சிவாய என்று வர இருக்கின்றார். எங்கே அழைக்க வேண்டும் என்றும் உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது தேவா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடலை அலங்கரித்து சென்றார். வந்த பதங்களுக்கு வந்த சொற்களுக்கே தனக்கு விருப்பமான சொல் என்று இசை என்ற பதத்தை கண்டவுடன் மகிழ்ச்சியோடு ஓடோடி வந்து இசையை பற்றி எங்களுக்கு பல விடயங்களை தந்துவிட்டு செல்கின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: இரண்டாவது உறவாக தேவா நீங்கள் வந்துவிட்டீர்கள், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய. பாருங்கள், நலமாக இருக்கிறீர்களா
1: ஐயா? அந்த சளி தாயா மாட்டிக்கிட்டே திரும்பவும் வந்துட்டு நேத்தி நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட். முதல்ல நான் சொல்லிக்கிறேன் ஐயா, கஸ்தூரிக்கே மிக நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லா விடயங்களையும் பேசிட்டாங்க.
0: சுருக்கமாக கொண்டு வந்து நிறைவாக குறைவிட்டு செல்கின்றார். வாழ்த்துக்கள். அது உரியவர் அவர் தான். எங்கள் நிகழ்ச்சியில வருபவர்களுக்கு அவருக்கு தான் உரித்தான பதம். சிறப்பு சிறப்பு.
1: உண்மை இல்லையா? நம்ம எம்டிஆருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்.
0: வாழ்த்துக்கள். மகாபரணி வெற்றி கூறினார். நல்லது தேவா, நீங்கள் சளி பிடித்ததுன்னு கவலை வேண்டும். சளி இல்லாத உடல் யாருக்காவது இருக்கின்றதா?
1: இல்லையா ஐயா, அது இல்லையா? அது எனக்கு
0: தெரியலையா.
1: எனக்கு இந்த வாதம் வந்து
0: சளி என்பது உடல்
1: மாத்திரைய எடுத்து வச்சுக்கிட்டு படாத பாட. நேத்தி நிகழ்ச்சி பஸ்டே கஷ்டத்தில் தான் வந்தாங்க. நேத்தி கேட்டுக்கிட்டு தான் மாத்திரைய போட்டோம்னா தூக்கம் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே
0: உறங்க நிலையில் தான் உடல் நோய் மாறுவது. உடலில் உள்ள நோய் வருத்தங்கள் உறங்க நிலையில் மாறும். அதற்காக தான் ஓய்வெடுங்கள் ஓய்வெடுங்கள் தூங்குங்கள் என்று கவனம் எடுத்துக்கொள்ளவும் அதிகம்
1: என் பிள்ளை அங்கேருந்து போன் பண்ணியா? அங்கேருந்து போன் பண்ணான். அப்பா நீ இல்லைன்னா என்ன என்ன ஒண்ணு பண்ண முடியாது, நீ இருக்கதான் சக்தி இருக்கும் எனக்கு. அதுதான் எனக்கு ஒண்ணு இல்லடா, நல்லதான்டா இருக்கேன் அப்படின்னு.
0: அப்படி என்றாரா?
1: கண்ணன் சில கண்ணன் சில ஒண்ணு கேட்டேன்னா அந்த இதுக்கு அவங்க இது மாதிரி செய்யறாங்க, எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுப்பான்னு சொல்லி சிலைய வாங்கி கொடுத்தான். அனுப்பிட்டேன். இங்கேருந்து பெங்களூர்ல இருந்து போய் அங்கேருந்து அங்க போயிடும். நீ அனுப்புப்பா பட்டா அட்ரஸ். நான் குடிசை தொழில் தானே, அது அந்த பட்டா அட்ரஸ் வச்சு அனுப்பியாச்சு.
0: கிடைத்து விட்டதா அவருக்கு?
1: இன்னும் கிடைக்கலையா? பத்து நாள் ஆகும். அதாவது இது ஆயுத இது பூஜை நிக்கி போயிடுமாங்க.
0: ஓ, அங்க போய் வாழ்த்துக்கள். சிறப்பு. சரி, இன்று என்ன விடயம் பற்றி? நன்றி, உரிமை, வாழ்க்கை, கவிதை, கதம்பம், கல்வி, அறம், காழ்ப்புணர்வு, கோபம். இசை சென்று விட்டது. காழ்ப்புணர்வு என்பது இந்த பொறாமை இல்லையா? இதுல எந்த விடயத்தை பற்றி பேசுறோம்? எதை பற்றி பேச
1: போறீங்க?
0: பற்றி தேவா பேச போகின்றீர்கள். உரிமையை பற்றி என்ன கூறுகிறோம்? உரிமை என்றால் என்ன? உரிமையிலேயே எப்படி எப்படியான உரிமைகள் இருக்கின்றது? அதை நாங்கள் எப்படி எப்படி பயன்படுத்துகிறோம்? இங்கே கூறுங்கள் பார்ப்போம். உரிமை
1: ஐயா கிட்ட தான் இருக்கு. எல்லா உரிமையும் ஐயா கிட்ட தான் இருக்கு. மீறா மாட்டேன் இருக்கு.
0: அது
1: வானொலி இல்ல, அது உரிமை தானேயா? இப்ப எங்களுக்கு பேச விட்டுருக்கீங்க உரிமை. அதே மாதிரி பெத்த தாய்கிட்ட உரிமையோட பேசலாம். அம்மா எனக்கு என்ன வேணுமா அப்படின்னா அது அடம் பிடிச்சோம்னு வச்சுங்களேன். உரிமையோட எடுத்துருப்படா, இல்ல நீ என்ன அன்மை எடுத்துக்கடா அப்படிங்குமாங்க.
0: தாராளமா தருவார்கள்.
1: ஃப்ரெண்டு கிட்ட ஹலே எனக்கு
0: கொடுப்பார். எதை கேட்டாலும் கொடுப்பார்.
1: அம்மா கிட்ட எது கேட்டாலும் அம்மா கிட்ட தான் ஜாதிக்கலாம். வேற யார்ட்டையும் மீராம கிட்ட தான் ஜாதிக்கலாம். வேற யார்ட்டையும் ஜாதிக்க முடியாது. எந்த வானொலியும் உரிமையா பேச முடியாது இல்ல.
0: சரி,
1: அவங்க டிவிலே இது பேசுறோம்னா எப்ப கிடைக்குது என்ன பண்ணுது அப்படின்ட்டு. உரிமை தான் ஐயா, அன்பு உரிமை தான் முக்கியம்.
0: அன்பு உரிமை எல்லாம் அன்பு அன்பை உரிமையா உரிமை உரிமையுடன் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல அன்பு நல்ல நல்ல.
1: ஆமாய்யா, உங்கள்கிட்ட பேசுறேன்னா உரிமையோட தானே இருக்கும். ஒரு இதான்
0: உரிமை இருக்கின்றது. உரிமை எங்களுக்கு உண்டு. எங்களுடைய உரிமை என்பதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம். அந்த உரிமை இருக்க உண்டு. எதுவும் செய்யலாமா?
1: ஆமா, எதுவும் செய்யலையா? எது எந்த ஆமாய்யா, உண்மையில தப்பான காரியம் செஞ்சிட்டாலும் அம்மா

0: எது வேணுமோ செய்யலாம் எல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க. ஆனா அம்மா கிட்ட இது அம்மா கிட்ட போறோம்னு லே அப்பா கிட்ட போய் கேக்குறேன்
1: அப்படியா? சரி, இந்த உரிமை என்பது தானாக கிடைக்குமா, இல்ல நாங்கள் நடந்து கொள்ற விதத்திலே அந்த உரிமை எங்களுக்கு கிடைக்குமா? எல்லோரிடத்திலும் உரிமை பாராட்டலாமா?
0: எல்லோரிடத்திலும் அன்பு உள்ள இடத்துல எல்லா இடத்துலயும் உரிமையோட கொண்டாடலாம்.
1: அன்பு உள்ளவர்களிடத்தில் அப்ப உரிமையை வந்து அன்புடன் நாங்கள் பரிமாறிக்கொள்ளும் பொழுது அந்த உரிமை எங்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது, இல்லையா? சரி, அந்த உரிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, உரிமை எனக்கு உரிமை இருக்கின்றதுன்னு நாங்கள் ஒன்றை செய்யும் பொழுது அது அடுத்தவர்களுக்கு பாதிப்பாக இருக்குமா? அப்படியான உரிமைகளும் இருக்கும்.
0: கண்டிப்பா இருக்காதுயா, கண்டிப்பா இருக்காது.
1: சரி, இதுக்கு இப்ப ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த உரிமை என்பதை எங்கள் குடும்பத்துக்களை வைத்துக் கொள்வோம். ஒன்றுக்கும் போகிறோம், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு அண்ணனும் இன்னொரு பெண் குழந்தையும் இருக்கின்றது. தந்தை தாயிடம் போதிய அளவு சொத்துக்கள் இருக்குது என்றால் அத்தனை சொத்துக்களையும் எனக்கு தா என்று கேட்பதற்கு அந்த சகோதரிக்கு உரிமை உண்டு, இல்லையா? அதே நேரம் இந்த அண்ணா அந்த தமையனோ இல்ல ஆண் சகோதரோ சொல்லுவோம், இப்ப எல்லாவற்றையும் கொடுத்து விட்டா நாங்கள் என்ன தாய் தந்தருடைய பிற்காலத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஆகுதல் முழுக்க அலுவலகம் கொடுக்க முடியாது என்று அவர் மறுக்கின்றார். இந்த இடத்துல அந்த உரிமை எப்படி பார்க்கப்படுகின்றது?
0: ஐயா, அன்பு இந்த இப்ப பையன் தங்கச்சிய இப்ப சொத்துல வந்து பங்கு கேட்டாங்க, கேளுங்க உரிமையோட வந்து கேக்குறாப்புல கேளுங்கய்யா, அவங்க உரிமையோட கேக்குறாங்க. இப்ப உள்ள சட்டத்துல கேக்குறாங்க. அப்போ வந்து என் தம்பி சொல்றான், அண்ணன் செஞ்சாப்புல அந்த பவுன் எல்லாம் உனது கொடுத்துரு, நீ உரிமையோட சொத்து வாங்கிக்கலாம், எவ்வளவு எவ்வளவு எத்தனை கோடியா இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாப்ல என் தம்பி. சொத்து பிரச்சனைய ஒரு சின்ன பிரச்சனை தான், பணத்துக்காக இது நாங்க வந்து அதே நேரத்துல வந்து வரிசை வைக்க போறதுக்கு நாங்க உரிமையோட போய் எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி எவ்வளவு வம்பு வந்தாலும் சரி வரிசை வைக்கிறது பொங்கல் தீபாவளி இந்த இதுக்கு போறதுக்கு அங்க போவோம். அப்ப வந்து உரிமையோட வந்து அந்த அண்ணா எங்க அக்கா வந்து தம்பி அப்படின்னு சொல்றப்போ இந்த பணம் காசு எல்லாமே அந்த தூசி தூசியா போயிடும்.
1: அப்ப அன்பு பாசங்கள் இருக்கிறது, உரிமை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த உரிமை கொடுக்கும் நாங்கள் உரிமை உள்ளவர்கள், எங்களுக்கு அந்த உரிமையை கொடுப்பதற்கும் உரிமை இருக்கின்றது, தடுப்பதற்கும் உரிமை இருக்கின்றது.
0: அப்படின்னு சொல்லி நாங்க குண்டாங்க எல்லாம் பித்தாலையெல்லாம் தமிழ்நாட்டுல எடுத்து வைக்கணும்.
1: அது தேவா
0: எல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கோம்.
1: ஒரு நிமிடம், உரிமை வந்து நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வதற்கும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொள்வதற்கும் அந்த இடத்திலே அளவீடு கண்டு கொண்டிருக்கின்ற தடுத்துக் கொள்வதற்கும் உரிமை உண்டு.
0: அவர்களுக்கு
1: அவர்களுக்கு கேட்க இருக்கும் உரிமை, உங்களுக்கும் கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமை அளவோடு தான் நாங்கள் செய்ய வேண்டும். தடுக்கிற உரிமையும் உண்டு. ஏனென்றால் பந்தத்தை எதிர்பார்க்கணும், தாய் தந்தை சகோதரங்களை அடுத்தது. அதே போல
0: மாப்பிள்ளையே வந்து மாப்பிள்ளையே வந்து வேணாம் ஏன் இதெல்லாம் போய் கேக்குற அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்,
1: இது
0: விட்டு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டுல எல்லா ஜனங்களுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க
1: குடும்பத்து
0: இந்த உரிமை,
1: குடும்பத்துக்குள்ள உள்ள உரிமைகள் பார்த்து அந்த இன்னும் அவ்வளவு பேசலாம். அடுத்து இன்னும் மறுபடிய உரிமைகளை பார்த்தா, இப்ப உங்களுக்கு தீபாவளி வருகின்றது. தீபாவளி வரும்போது நீங்கள் வீட்டிலே என்ன செய்வீர்கள்? பட்டாசு வெடிப்பீர்கள், பெரிய பெரிய மத்தாப்புகளை விடுவீர்கள், வான வேடிக்கைகளை எல்லாம் செய்வீர்கள். அது உங்களோட உரிமை, இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு பட்டாசு வெடிக்க உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு பட்டாசு வெடிக்கணும். நள்ளிரவு வேளையில பெரிய தார் வடியை நீட்டு வடியை கொண்டு போட்டு இருங்க, அப்படி செய்யறதுக்கும் உங்களுக்கு உரிமை உண்டா?
0: அந்த தவற செய்யவே மாட்டேயா?
1: அது ஒரு புறம் இருக்கு, கட்டுப்பாடு சட்டம் என்று சட்டம் இருக்கட்டும். எங்கள் மனச்சாட்சியின் படி எங்களுக்கு இருக்க உரிமை தான் நான் முதலில் கேட்கிறேன். எங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று நாங்கள் எதையும் செய்ய முடியாது. ஏனால் அடுத்த பிறகு அது இடையூறா இருக்கும் என்று அவர்கள் அவர்களை துன்பப்படுத்தாமல் இருக்க வேண்டியது எங்களோட கடமை. இந்த உரிமை

0: கடமை என்பது வந்து கட்டுப்படுத்தி கொள்ளும் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
0: பணிபுரிய
1: போதியா. இந்த சாவு உந்தோன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு சின்ன பழக்கம் இருக்கியா, நான் எல்லாருக்குமே சொல்றேன், தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாருமே கேட்கட்டும் கேட்பாங்க. சாவு உந்துன்னு வச்சுங்க, வெடியை வச்சு அவங்க இருக்கிறப்போ ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டானு உயிரோட இருக்கிறப்ப. கேளுங்கய்யா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, லட்சக்கணக்குல வெடியை வாங்கி வச்சு கொத்துவானு, கொத்திக்கிட்டு அங்க குண்டி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சொத்து கடிய.
0: அதுவும் பகையாளி வீட்டுக்கு முன்னாலே கட்டி வச்சு கொடுத்துவாங்க.
1: ஆமா, நான் அதெல்லாம் நான் இது பண்ணுவேன். வெடிங்கிறது வந்து
0: உரிமை என்ற நல்ல ஒரு பதத்தை தொட்டு பல விடயங்களை நாங்கள் இதுக்குள்ளே புகுத்தக்கூடியதாக இருக்கு. நேரத்தை கணக்கிலிட்டு நல்ல தகவல்களை பகிர்ந்து கொண்டோம். இது எங்களுக்கு எங்களுக்கு இது தேவையானது. எங்களுக்கு உரிமை எவ்வளவு இருக்கின்றதோ அதே போன்று கடமை பார்க்க
1: உரிமை உரிமை தான் முக்கியம். உரிமை ஐயா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி அன்பு தான், அன்பு உறவுகள் உரிமையா பேசுறதுக்கு எம்டிஆர் எப்பவுமில்ல உரிமை இருக்கு. மீராமா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த உரிமையில தான் நான் பேசுறேன்.
0: பாடச்சொல்லி உரிமை கொடுத்திருக்காங்க. கருத்துப்படக்கூடிய ஏதாவது பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா?
1: அது இல்லையா, இந்த இது இந்த கஸ்தூரி கேட்டாங்களையா, அந்த இதுக்கு அந்த அந்த பாட்டுக்கு வந்து
0: இசை கேட்டால்
1: இசை தமிழ் இசை தமிழ் நீ கேட்கும் அருள் சாதனை. கஸ்தூரி குரலுக்காவையா,
0: இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை.
1: அருள் சாதனை
0: நீ இருக்கையிலே எனக்கு என் பெரும் சோதனை. திருவிளையாடலே வருகின்றது இல்லையா, அந்த அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்கீர்கள். இந்த பாடலை கேட்பது உங்களுடைய உரிமை.
1: அது கஸ்தூரிக்காவையா, எனக்கு அவங்க பேசுறப்ப அந்த பாட்டு தான் சொல்லுவாங்க.
0: உடனே சொல்ல
1: அவங்க குரல் கேட்டாலே போதியா, நல்லா அப்படியே தமிழ பாருங்கயா, அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சு
0: பளிச்சுன்னு
1: கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.
0: அன்னை தமிழின் குழந்தைகள் அல்லவா எல்லோரும், அதனால தான் அன்னை தமிழ் எல்லாருக்கும் அன்னை. அந்த தமிழ் எல்லா மொழிகளுக்கு, ஏனைய மொழிகள் கூட தமிழிலிருந்து பிறந்ததான் என்று இப்பொழுது பெரிய ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டது. எல்லா மொழிகளும் பிறந்தது தமிழ் மொழியிலே இருந்துதான் என்பதை நிறுவுவதற்காக ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
1: பாட்டு முக்கியம் இல்லையா, எல்லா நேயர்களுக்கும் ஒளி விடுங்க.
0: அதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு, வாழ்த்துக்கள். கடமை உண்டு, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: தினம் நன்றி, வாழ்க்கை, கவிதை, கதம்பம், கல்வி, அறம், காழ்ப்புணர்வு, கோபம், இவை இருக்கின்றது. வந்துவிட்டால் என்னுடைய அன்பு மகள் துடிப்போடு வருகின்றார் ஷியாமலா இஞ்சிக்குடியிலிருந்து. வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே. வணக்கம், எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேப்பா.
0: நல்லா இருக்கின்றீர்கள் என்று கூறுவதை கேட்ட மழை பொழிந்தது
1: சென்ற
0: இடத்திலும் மழை வரவில்லை. நீங்கள்
1: எதிர்பார்க்க கூடாது.
0: ஒரு இடத்தில் நிற்ப வழியில் தான் நீங்கள் சென்ற இடங்களிலேயும் மழை பெய்திருக்கின்றன என்று செல்லவில்லை போல். இந்த காலநிலையும் அதற்கு ஒரு காரணம், அம்மா வறட்சியும் ஒரு காரணமா இருக்கலாம் மகளே.
1: உடம்பு அதிகமா சூடாயிடுச்சு, அதனாலதான் ரொம்ப வலி அதிகமா.
0: குளிர்ந்த உணர்வு, குளிர்ந்த பானங்கள் இருந்தாலும் ஓய்வெடுக்க வேண்டும், நன்றாக தூங்க வேண்டும். உடம்புக்கு உஷ்ணம் ஏறுவது உழைப்பினால் அல்ல, இந்த உழைப்பினால் காலநிலையால் அல்ல, உழைப்பினால். தூக்கம் இல்லை என்றால் உழைப்பு, உடல் அது மூளைக்கு வேலை, உழைப்பு தான். அது எல்லாவற்றையும் உழைப்பினால் குறைக்கணும். சரி, இன்று வந்த பொழுது வந்து இருவர் வந்து தங்களுடைய பதத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நீங்கள் விரும்பிய பதத்தை எடுத்திருந்தால் காரியமில்லை, நீங்களும் அதை பற்றி பேசலாம். எந்த பதத்தை நீங்கள் நினைத்து வந்தீர்கள் என்று பேசுவதற்காக
1: சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, திரும்ப சொல்லுங்கப்பா.
0: இப்போ இருப்பது நன்றி,
1: இசை பாட்டியாச்சு,
0: இசை போய்விட்டது, உரிமையும் போய்விட்டது. நன்றி இருக்கு, வாழ்க்கை என்று இருக்கின்றது, கவிதை என்று இருக்கின்றது, கதம்பம் என்ற பதம் இருக்கின்றது, கல்வி என்ற பதம் இருக்கிறது, அறம் இருக்கின்றது, காழ்ப்புணர்வு, பொறாமை, கோபம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில்.
1: நன்றி,
0: நன்றியை பற்றி பேச போகிறேன். வாழ்த்துக்கள், நன்றியை பற்றி உங்களுக்கு தெரிந்த நன்றியை பகிர்ந்து விடுங்கள். நன்றியோடு நன்றி கொண்டு வாருங்கள்.
1: நன்றிக்கு ஒரே வாசல முடிச்சிட முடியாதுப்பா. நன்றிப்பா. அதாவது உதவி பெருசா சின்னதா அப்படின்றத பத்தி இருக்கக்கூடாதுப்பா. எனக்கு நான் செஞ்ச வரைக்கும் சரியான நேரத்துல அதாவது வருவல் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி காலத்தினால் செய்த நன்றி சிறிதன் ஞானத்தின் மாறி. சின்ன உதவியா இருந்தா கூட அதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கணும்னு நினைக்கிறோம், நினைப்பேப்பா. நான் எப்போதுமே
0: வாழ்த்துக்கள், நல்ல கருத்து. அடுத்து
1: அதே போல மறக்கவும் கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன உதவியா இருந்தா கூட அதை மறந்துடக் கூடாது. இல்ல சில பேர் என்ன, ரொம்ப பெரிய உதவியை கூட உடனே மறந்துடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதுக்கு கைக்கு காயறதுக்கு முன்னாடியே நன்றி மறக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது நம்ம மெனக்கிட்ட உதவி பண்ணிட்டு இருப்போம், அது அந்த உதவிய வந்து பெருப்பா பொறுமையா ரொம்ப பூழ்ச்சியா இல்லைன்னா கூட அதை அலட்சியப்படுத்துவாங்க சில பேர். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள்ல.
0: அப்ப நன்றி என்பது நாங்கள் இன்னொருவர் அவருக்கு செய்யற செயலை பார்த்து அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி மறக்க கூடாது என்று கூறுகிறீர்கள். அப்படித்தானே? வாழ்க்கையில சீரில்லை என்று வள்ளுவரும் கூறியிருக்காரு. நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டு, உய்வில்லை செய் நன்றி கொன்றவர்க்கு. ஆமா, அந்த செய்த நன்றிகளை மற்றவர்கள் எங்களுக்கு செய்த நீங்கள் கூறியது சின்ன உதவி என்றாலும் காலத்தால் அழியாததாக மனதில் இருந்து அதை நாங்கள் மறக்கவே கூடாது. இந்த ஞாலத்தில் இருக்கும் அப்போ பூமிக்கு ஞாலம் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது. புதையல் பொக்கிஷத்துக்கு பொக்கிஷத்திலே வரக்கூடும் இந்த பெயர்கள் எல்லாமே. நம்ம
1: இன்னொரு வார்த்தை கிடைச்சி
0: சரி, இந்த நன்றி என்பதை மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்கின்றதா, வேறு உயிரினங்களும் இருக்கின்றனவா?
1: இல்லப்பா, எல்லா உயிரினங்களுக்குமே இது இருக்கும்பா. அதிகபட்சம் சொல்றது நாய் சொல்லுவாங்க. அது செயல்படுத்துற விதம் வந்து சின்ன வயசுலேயே நம்ம பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். நாய் தான் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நாய் நன்றி உள்ளது அப்படின்ற மாதிரி. எல்லா உயிரினங்களும் அப்படித்தான்ப்பா.
0: எல்லா உயிர்களும் என்று கூறும்பொழுது மனித உயிரும் அதற்கே சிறு எல்லாவற்றையும் விட மேலான உணர்வும் நன்றி உணர்வு கூட இருப்பது நாய் என்ற இனத்தில் தான். ஒரு தடவை நீங்கள் குழந்தை அதாவது பேச தெரியாத நடக்க முடியாத சின்ன குழந்தை தானே ஒரு சோறு பறக்கையை போட்டு விட்டால் அந்த சோத்தை அந்த நாய் உண்டுதாக இருந்தால் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவராக வந்தாலும் மறக்க மாட்டேதம்மா அந்த நாய்.
1: சின்ன ஆபத்து அதுக்கு வந்தா கூட இது உயிர் கொடுத்த காப்பாத்துற அளவுக்கு போராடும் அந்த நாயை பொறுத்தவரைக்கும். அப்படித்தான்
0: நாய் வந்து எத்தனையோ இடங்களில் இப்பொழுது இங்கே மேல நாடுகள் எல்லாம் பார்வை இழந்தவர்களுக்கு உதவியாக நாய் தான் இருக்கின்றது அம்மா. நாய் பயிற்றப்பட்டு வைத்திருக்கின்றார்கள், அதற்கேற்ற ஸ்தாபனங்கள் இருக்கின்றது. அந்த இப்போ எனக்கு சில பேர் நோய்கள் காரணமாக வயோதிபம் காரணமாக பார்வை இழந்து விட்டார்கள். பார்வைக்கு சிகிச்சைகள் செய்து முடியாத வகையிலே அவர் எங்கே செல்ல வேண்டும், எப்படி வர வேண்டும், எப்படி அவரை அழைத்து கொண்டு போகணும், சமூகத்துக்களை அவர் எப்படி கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் இங்கே பழக்கப்படுத்தின நாய்கள் இருக்குது. அதுக்கு பணம் கொடுத்து நாங்கள் வாடகை கமர்த்தி வைத்து கொள்ளலாம். இப்போ எனக்கு அப்படி ஒன்று வந்து விட்டால் நான் அதை கொண்டு வந்து என்னை அதை அழைத்து நான் கடைக்கு போகணுன்னா அதுக்கு சொன்னால் புரியும். அந்த கடைக்கு செல்லும் வழியில் சரியாக என்னை அழைத்து கொண்டு ஒரு நாங்கள் பேருந்தில் போகணும், பேருந்து நிலையத்தில் போனவுடன் நின்று விடும் அந்த இடத்துல. அப்போ இவர் கையை இழுத்து பார்ப்பார், கையில் இருக்க கைத்து அதை உடனே தலையை ஆட்டி இப்படி செய்யும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் இதுதான் இடம் என்று. அவர் இருக்கையிலே அவரோடு சேர்ந்து முதல் அது ஏறி படியிலே கால் வைத்து ஏறி கொண்டு போய் இருக்கை பார்த்து அவரை இழுத்து இருக்க வைக்கும். அதே வந்து சரியான இறங்கும் இடம் மன்னிக்க வேண்டும், இறங்கும் இடம் தரிப்பிடம் வந்தவுடன் அது தரிக்க வேண்டும். அம்மா தரித்து அவரை கொண்டு சென்று வழி நடத்தக்கூடிய அளவில் நாய்களை வைத்திருக்கின்றார். இந்த நாய் தான் புத்தி உள்ளதும் நன்றி உள்ளதுமா. அதனால் தான் இந்த பெரிய காவல்துறையிலே பெரிய பதவி இங்கே இருக்கு, RCMP என்று. எல்லா நாடுகளும் உயர்தர துப்பறியும் இலாக்கா இருக்கின்றது. அந்த துப்பறியும் இலாக்காவிலே துப்பறிந்த ஞானசக்தி, அறிவு சக்தி, விஞ்ஞான அறிவு இருந்தும் மோப்ப அறிவு என்பது அந்த நாயிடம் தான் இருக்கின்றது. நாய் தான் உதவி அந்த நன்றி. அது தன்னை பழக்கி வைத்தவர்களும் விசுவாசம், மற்றது விசுவாசம் என்பதும் நாயிலே தான் காணப்படும். அந்த நன்றி என்பது தான் விசுவாசத்தை எங்களுக்கு வளர்க்கின்றது இல்லையா. நாங்கள் யாரும் எதுவும் செய்யாவிட்டாலும் நாங்கள் யாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு எங்களுக்கு ஒருத்தர் ஒன்றும் செய்யவில்லைன்னு வைப்போம், எங்கள் பாட்டில் வாழ்ந்து கொண்டு போகிறோம். ஆனால் யாரோ ஒரு இருவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர்கள் யாராக இருக்கலாம் மகளே?
1: எனக்கப்பா
0: பெற்றார், ஒன்று பெற்றார், ஒன்று பெற்றார், அடுத்து எங்களை இந்த உலகுக்கு அனுப்பி வைத்த இறைவன் இல்லையா. அதனால் தான் அம்மா முதலே கூறிவிட்டார்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம், இவர்கள் முன்னிலையில் இருப்பவர்கள். நாங்கள் எப்பொழுதும் இவர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் விமோசனம் உண்டு. அந்த நன்றி எப்படி வருகின்றதுன்னா எங்களுடைய நற்பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள். அவர்கள் காட்டி கொடுத்தது மட்டுமல்ல நடந்து காட்டி இருக்கின்றார்கள் எங்களுக்கு. அதனால் நன்றி என்பது மிகவும் வலிமையானது. இப்பொழுது ஒரு மிருகம் இருக்கின்றது, கொல்ல வரும் ஒரு பெரிய கொம்பு நிறைந்த மாடு ஒன்று இருக்கின்றது. அது ஓடி வந்து இடிக்க வரும் பொழுது என்னை இடிக்காமல் விட்டு விட்டு போகிறது. மனித உணர்வை கண்டவுடன் சில மாடுகள் விட்டுட்டு, அதுக்கு கூட நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள். ஒரு பாம்பு வருகின்றது, எங்களை அறியாமல் எங்களுக்கு அருகே வந்துவிட்டு அது எங்களுக்கு ஒன்றுமே பண்ணவில்லைன்னா அந்த பாம்பு கூட நன்றி செல்வடுவேன். அது எனக்கு நன்மை செய்யாது விட்டாலும் தீமையாவது செய்யாது இருந்தது அல்லவா. அப்படியேதான் நன்றி உணர்வு என்பது மிக மிக முக்கியமானது உலகத்திலே. நீங்கள் கூறிய அந்த ரெண்டு குரலையும் வைத்து அழகாக விளங்கப்படுத்தி தந்திருக்கீர்கள். நன்றி என்பது மிக மிக முக்கியம். நன்றி உணர்வு எல்லா உயிர்களுக்கும் வேண்டும், எல்லா உயிர்களுக்கும் அது இருக்க வேண்டும் என்றுதான் கூறப்படுகின்றது. அது நன்றி மறந்து போனால் அது அந்த சுபாவம், நன்றி மறத்தல் நன்றன்று என்று கூறப்பட்டிருக்கு. அதனால் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். சிறப்பு மகளே, நன்றி என்ற பதம் எடுத்து அழகாக கூறினீர்கள். என்ன பாடல் நன்றியோடு இணைந்த பாடல்? பல பாடல்கள் இருக்கின்றது, என்ன பாடல் சிறப்பு?
1: இன்னைக்கு வந்து உடன்பிறப்பு படத்துலப்பா நன்றி சொல்லிப்பா. ஆஹா, அது இல்ல, நன்றி சொல்லவே உனக்கு என் வண்ணவா வார்த்தை இல்லை. அந்த பாட்டுப்பா படம் வேற பாட்டு வேற மாத்திட்டு
0: எத்தனையோ நன்றி இருக்கின்றது. என்ன நன்றி சொல்லவே உனக்கு
1: உனக்கு என் வண்ணவா வார்த்தை இல்லை.
0: என்ன திரைப்படம்? உடன்பிறப்பு. நிகழ்ச்சிகளை
1: கேட்டு
0: அடுத்து நீங்கள் தளத்தில்
1: அவ்வளோ தெரியாது அப்படின்னாலும் எனக்கு இசையை பத்தி தெரியாதுப்பா. ஆனா இசை இல்லாம அந்த பாட்டுல கூட ஒரு வரி வரல, எவ்வளோ ஒருவன் வாசிக்கிறான் படத்துல வருமேப்பா. இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன் ஒரு லைன் வரும்பா. உண்மையாவே எனக்கு அது ரொம்ப பொருத்தமான ஒரு வரிப்பா.
0: அப்படியா, சிறப்பு சிறப்பு. இசையா
1: குட்டி பிள்ளைல ஏதாவது நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அந்த பாட்டு கேட்டதாப்பா எனக்கு மனசு கஷ்டமா போச்சு.
0: அப்படியா,
1: கஸ்தூரி கேட்டது, கஸ்தூரி கேட்டது.
0: இசை தமிழ் நீ செய்த இல்ல அவர்கிட்ட இசை
1: கேட்டா அந்த பாட்டு இருந்த நம்ம கணினி பிரச்சனை வரும்போது அந்த பாட்டு வரும்பா, அதை கேட்டாவே எனக்கு ஐயோ தோணும்பா. உண்மையாவே பா எனக்கு அந்த பாட்டு அது அதுக்கு முன்னாடி கேட்பேன் அந்த பாட்டு. இப்ப நம்ம ரேடியோல அது வந்துச்சுனாவே எனக்கு பயம் தான் வருது.
0: உடனே
1: எனக்கு அதுதான் தோணும்.
0: எந்த கோளாறு வரும் நேரத்திலும் கூட இசை எங்களை ஆற்றுகின்றது இல்லையா? பாருங்கள் அந்த இசை எத்தனை விதமாக இருக்கின்றது. அவருடைய சிறப்பு நன்றி என்றதை நலமாக சுருக்கமாக அழகாக கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் எப்போதும் நன்றி இருக்க வேண்டும். இதிலே நான் அதே அலையிலே உங்களுடைய எல்லோருடைய பதிவையும் பார்த்துவிட்டு திருப்தி அடைந்தேன். உங்கள் திருப்தி எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சி
1: எங்கள்
0: இதுதான், உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி. இதற்குள்ளே அடங்கிவிட்டது எங்களுடைய ஒளிபரப்பெல்லாம். வாழ்த்துக்கள். சிறப்பு வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். பாருங்கள் அலையங்கள் 647-8-7-4-6-4-1-5 என்ற எண்களோடு இங்கே பதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விருப்பமான பதத்தை தெரிவு செய்து நீங்களும் பேசி மகிழ்ந்து எங்களோட கருத்துக்களை பரிமாறி எங்களுக்கும் தந்து எங்கள் கருத்தை நீங்களும் பெற்றுக்கொண்டு செல்லலாம்.

ஒவ்வொரு பதங்களுக்கு நாங்கள் மணிக்கணக்காக பேசிக்கொண்டு செல்லலாம். ஆனால் சுருக்கமாக எங்களுக்கு புரிந்த வகையில் நாங்கள் அதை கூறும் பொழுது எங்களுடைய மனச்சாட்சி, எங்களுடைய மனநீதி என்ன கூறுகின்றது? மனச்சாட்சிக்கு மன நீதிக்குமாக பணிந்துதான் நாங்கள் வாழ வேண்டும். அந்த பண்பையும் பணிவையும் அறிவையும் தந்தது அன்னை தந்தை ஆசான் இறைவன், இவர்தான். இவர்கள் தான் எங்களுக்கு முன்மொழிகள், முன்மாதிரியானவர்கள். இவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் அன்பும் நன்றியும் கடமைப்பாடோடு செய்ய வேண்டும். எங்கே 12:24 நண்பகல் என்று காட்டுகின்றது எங்களுக்கு. அடுத்த உறவு யார் பெறப்போகின்றீர்கள்? 6477-8764-1415 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள் எங்கள் கதம்பம் சொல்லோடு பாடல் நிகழ்விலே.

வாழ்க்கையில் ஒவ்வொரு மொழிகளிலும் பல பதங்கள் காணப்படுகின்றன. இந்த பதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் பொழுதுதான் வரிசையாக அது எங்கள் உள்ள கிடக்கையிலே உள்ள கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கேற்ற பதங்கள் அமைக்கப்பட்டு வார்த்தையாக வருகின்றது. எதுக்கெடுத்தாலும் அந்த வார்த்தை வந்து இயலாக, இசையாக, நாடகமாக வந்து எங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொண்டு போகின்றன. அதில் முக்கியமாக இந்த மூன்றிலும் இசை தமிழுக்குத்தான் முதலிடம் இருக்கு. இசை அந்த இசைக்குத்தான் முதலிடம் இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டோம். ஆனால் அந்த இசை வந்து பதம் இல்லாமல் இசை பெற முடியாது, பின்னி பிணைந்து தான் இருக்கின்றது. அந்த பதம் பெறும்போதும் அதுக்கு இலக்கிய இலக்கணங்கள் வேண்டும், இல்லாமலும் பெற முடியாது. வரமுறைகள் அமைத்துத்தான் முன்பு சங்கங்களை அமைத்து முத்தமிழை கண்டு வகுத்திருக்கின்றார்கள் எங்கள் தமிழை முத்தமிழாக. இந்த மூன்று தமிழுக்குள்ளேயும் எந்த தமிழ் மூத்தது, எந்த தமிழ் இளையது, எந்த தமிழ் சிறந்ததுன்னு நாங்கள் வாதாடவே முடியாது. அத்தனையும் பொக்கிசம் எங்களுக்கு, அத்தனையும் தாராளமான கருத்துக்களை தங்களிலே அடக்கி வைத்திருக்கின்றன. கோடான கோடி கணக்கான பதங்களை எங்கள் ஒன்றிய எங்கள் தமிழ் மொழியிலே நாங்கள் பேசி மகிழ்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியிலும் பேசுகிறோம், இனி இடங்களிலும் பேசுகிறோம். பேசுவதெல்லாம் பதங்களால் தான் அங்கே நடமிடுகின்றன. அந்த பதங்கள் வரும்பொழுது சிலது இசையோடு வருகின்றது. பாருங்கள், துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் இசைதான் எங்களுக்கு துணை போகின்றது. பெருந்துன்பம் வரும்போது கூட இந்த திரைப்பட பாடல்களில் ஏதாவது ஒரு பாடல் எங்களை அறியாமல் தோன்றி அதில் உள்ள பதம் கொண்ட பாடல்கள் எங்களை அறியாமல் உச்சரிக்க வைக்கின்றது. அதேபோன்று அதிக மகிழ்ச்சி வந்து துள்ளி குதிக்கும் வழியிலே லல்லலா லல்லலா என்றாதான் அட்லி ஆக குறைந்தது லல்லலா லல்லலாவது கூறிக்கொள்வோம். புரிகிறதா? ஏதோ வகையில் எத்தனை விதமாக உருவமற்ற ஓசை கூட எங்களுக்கு மொழியாக எங்களுக்கு தென்படுகின்றது. என்று ஒரு அதுவும் ஒரு மொழி தான் எங்களுக்கு. அதுக்குள்ளே எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றது. என்று சொல்லும்போது சம்மதம் என்று வருகின்றது, கோபம் என்று வருகின்றது, அழைப்பு என்று வருகின்றது, கொடு என்று வருகின்றது, எடு என்று கூறுகின்றது. எத்தனை விதமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பதங்களிலே தான் இருக்கின்றது. பதம் என்றால் ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து தான். பதம் இல்லாமல் கூட மொழி உண்டு, பதம் உண்டு, அந்த எழுத்துக்கள் இல்லாத பதம் கூட உண்டு என்பதுதான் அந்த அர்த்தம். சிறப்பு மகளிர் வாருங்கள், எங்கே காலதாமதம் செய்ய வேண்டாம். நாங்கள் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை நான் முடிவுக்கு கொண்டும் பெற வேண்டும். எல்லா நிகழ்ச்சிக்கும் நீட்டி தரமாட்டார்கள் நேரத்தை, அதையும் நாங்கள் மனதில் வைத்துக் கொள்வோம். இப்பொழுது பதிவிட்டவர்களும் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் வர இருக்கின்றீர்கள், வர வேண்டும், வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போம்.

0: சொல்லால்தான் இசை மட்டுமில்ல, செய்கையில் கூட பாடல் இசை இருக்கின்றது, மொழி இருக்கின்றது. செய்கை எது செய்தாலும் அதுக்கு மொழி உண்டு. இப்போ ஞானசேகரன் நீங்கள் இணைந்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும், உங்கள் இணைப்பை எடுத்துக் கொள்கின்றேன். வலைத்தளம் ஒரு சிலருக்கு சீராக இல்லை என்பதை நான் உணர்கின்றேன். வந்துவிட்டார் மகன் ஞானசேகரன். வணக்கம் மகனே ஞானசேகரன்.
1: வணக்கம்ப்பா, இனிய நண்பர்கள் வணக்கம்ப்பா, நலமாக உள்ளீர்களா?
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு முன்னிரவு வணக்கத்தை நானும் தருகிறேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்களிடத்திலே கால
1: நலமாகவும் நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் உள்ளேனப்பா. சூரிய வெப்பத்தை தவிர,
0: சூரிய வெப்பம் பகல்லே தானே மகனே, இரவுலே அதனுடைய தாக்கம்?
1: அதனுடைய தாக்கம் இரவு முழுதும் வந்துருதுப்பா.
0: இரவு முழுதும்
1: இருக்கத்தான் அந்த கட்டடத்துல இறங்கி அந்த வெப்பத்தோட தாக்கம் விடிய காலம்பரம் வரைக்கும் இருக்காது. காத்து அடிக்கும் போது வெளியில வந்து, வீட்டுக்கு வெளியில வந்தோம்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதா இருக்கு.
0: ஆனா இந்த நேரத்துல, இந்த நேரத்துல மகனே, எங்களுடைய கிராமப்புறங்களிலே உள்ளூர்களிலே ஓலைகளினால் அமைக்கப்பட்ட வீடுகள் இருக்கு, மண் வீடு, மண்ணினால் அமைக்கப்பட்ட வீடுகள். குளிர்மையாக இருக்கும். ஏனென்றால் பூமி தாய் இரவிலே குளிர்ந்து கொண்டிருப்பார், புரியுகின்றதா? அடுத்தது மேலே இருக்கிற ஓலைகள் வந்து வெப்பத்தை உறிஞ்சி வைத்துக் கொண்டு,
1: கிரகித்துக் கொண்டு, வெப்பத்தை கிரகித்துக் கொண்டு நமக்கு குளுமையை தரும்.
0: அடர்ந்த உயர்ந்து பெரிய சாளரங்கள் இருக்காது அந்த வீடுகளுக்கு, ஏனென்றால் வெளியிலே இந்த வெப்பம் உள்ளே வராது. இதையெல்லாம் முன்வைத்து தான் அந்த வீடுகளை நம் முன்னோர்கள் அமைத்தார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கேற்ற உணவுகளை, உடைகளை உறையுள்ளே அமைத்திருக்கின்றார்கள். உறையுள் என்பது வீடு. எல்லாம் சிறப்பு. இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் வேளையிலே எந்த பதம் உங்களை இது தூண்டுகிறது பேசலாம் என்று? இப்பொழுது எங்களிடத்தில் வாழ்க்கை என்ற பற்றி கவிதை, கதம்பம், கல்வி, அறம், காழ்ப்புணர்வு, கோபம் என்று இருக்கின்றன. உங்களுக்கு இந்த பதம் வேண்டும்?
1: வாழ்க்கை, கல்வி, அறம்,
0: வாழ்க்கை, கவிதை, கதம்பம், கல்வி, அறம், காழ்ப்புணர்வு, காழ்ப்புணர்வு பொறாமை, பொறாமை என்பது காழ்ப்புணர்வு என்று கூறுவோம், கோபம் என்று இருக்கின்ற பதங்கள். இந்த பதங்கள் எப்படி நாங்கள் இந்த பதங்களை வைத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பேச முடியும், கூற முடியும், கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்று கூறி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான ஒரு பதத்தை
1: கோபத்தை எடுத்துக்கிறேன்ப்பா.
0: வாழ்த்துக்கள். சினம், கோபம் எடுத்துக்கொள்ளுகிறோம். கோபம், கோபம்
1: என்று சொல்லாட்டியே சொல்லியிருக்காங்க.
0: கோபம் என்று சொல்லலாம், சினம் என்று சொல்லலாம், ஆத்திரம்
1: என்று சொல்லியிருக்காங்க. ஆமா,
0: ஆத்திரம் என்று சொல்லலாம்.
1: சினம் வந்து இயற்கையா ஒருத்தங்களுக்கு வருவதற்கான சூழ்நிலை ரொம்ப கம்மிப்பா.
0: ஓ, சினம் வருவது
1: அது எதிராளி. இயற்கையா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு.
0: அது
1: எதிரில் உள்ளவங்க, எதிராளிக நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம தூண்டி விடுறதுனாலதான் அந்த சினம் நமக்கு வந்து உண்டாகுது.
0: ஒரு மனிதனுக்கு சினம் இயற்கையாக இல்லை, அது தூண்டி
1: இயற்கையாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்ப அந்த சினம் வந்து மீண்டும் இன்னொருவரால் தூண்டப்படுகின்றது கூறுகிறீர்கள் மகனே, இயற்கையாக தோன்றாது. சில எங்களுக்கு ஒவ்வாதனே எங்களுக்கு சினமூட்டக்கூடிய வகையெல்லாம். அப்ப இன்னொருவர் இன்னொருவர்னால் தான் இந்த சினம் எங்களுக்கு சினம் என்ற உணர்வை.
1: நிச்சயமாக, நிச்சயமாக. என்னுடைய அனுபவ ரீதியில் பார்த்தது, கேட்டது, படித்த வகையில் மற்றவர்கள் மூலமாக தான் இந்த சினம் வந்து தூண்டப்படுகிறது. இயற்கையாவே மனிதனுக்கு உள்ள குணங்கள், நல்ல குணங்கள், சிறந்த குணங்கள், அவை இயற்கையாக உள்ளது. அது கூட இருப்பவங்க, எதிராளிங்க, பேசுறவங்க, படிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அவங்களுடைய வார்த்தை வாசகங்கள் நம்மளை வந்து இளநிலை கொண்டு போய் நம்மளை வந்து அது கொண்டு வரணுங்கிற முடிவில் அவங்க பேசும்போது, அது நம்ம நிச்சயமா நம்ம அவங்களுடைய நோக்கத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு நம்ம அடிபடிஞ்சு நம்ம அது எப்படி சொல்றது, சரண்டர் ஆயிட்டோம்னு சொல்றோம்ல, அது மாதிரி நம்ம கீழே விழுந்துடுறோம். நம்ம அவங்க என்ன நினைச்சு நம்ம தூண்டுறாங்களோ அதுல அந்த அந்த குறியில நம்ம மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம போயிடுது.
0: அப்ப அந்த சினம் என்பது, கோபம் என்பது எங்களிடம் உண்டு, ஆனால் அது தேவையில்லாமல் எங்களுக்கு இயற்கையா நாங்கள் வீணாக தேவையில்லா நாங்களாக கோபப்பட மாட்டோம். எங்களை கோபம் ஊட்டப்படுகிறார், மற்றவர்கள் ஊட்டும் பொழுது மற்றவர்கள் எங்களை கோபத்தை ஊட்டுகிறார் என்று முதலில் கூறிவிட்டீர்கள். அதற்கு காரணங்களையும் தந்திருக்கின்றீர்கள். ஓ, சரி. நானும் பார்த்தேன், சிலவற்றை பார்த்தவுடன் கோபம் வருகிறது எங்களுக்கு. அது அப்போ அது வந்து எங்களுக்கு விருப்பமற்றது, எங்களை கண்ணுக்கு தெரியும் போது எங்களை கோபம் ஊட்டி விடுகின்றது.
1: ஆமா, அதாவது ஒரு தவறு நடக்கும்போது, இயற்கைக்கு மாறாக முரணாக நடக்கும்போது, மனிதர்கள் விலங்குகள், விலங்குகள் கூட சொல்ல முடியாது, மனிதர்கள் தான் இப்ப அதிகமா இயற்கைக்கு முரண்பட்டு. உதாரணமாக அந்த உணவு பழக்கத்தை சொல்றோம், அன்னைக்கு சொன்னோம்ல நள்ளிரவு பிரியாணி, அது மாதிரி எல்லாமே இயற்கைக்கு முரணா நம்ம சாப்பிடும் போது. அதாவது இந்த நேரத்துல நம்ம படுக்கணும், இந்த நேரத்துல தூங்கணும், ஒரு 8 மணி நேரம் ஓய்வுங்கிறது மனிதனுக்கு முழு முதல் அவசியம். அந்த 8 மணிங்கிறது 10 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும், இல்ல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், எப்படினாலும் வச்சுக்கலாம். நம்ம அந்த நள்ளிரவு நேரத்துலதான் அந்த நுரையீரல், கல்லீரல், மற்ற உடல் உறுப்புகள்லாம் ஓய்வுக்கான ஒரு நேரம் வந்து, அதுங்க இயங்கக்கூடிய நேரமும் சிலது இருக்கு அந்த டயத்துல. அந்த டயத்துல நம்ம வந்து அதுங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு நம்ம வந்து அதுங்க வேலை செய்யற மாதிரி செஞ்சோம்னா அது எதிர்மறையா போய் நம்ம இயக்கத்தை வந்து மட்டுப்படுத்தி நம்மளுடைய ஆயுட்காலத்தை குறைக்க ஆரம்பிச்சிருக்கு.
0: ஓ சரி, அப்ப இந்த கோபம்ன்றது எவரிடத்தில் அதிகமாக காணப்படும், எவரிடத்தில் குறைந்து காணப்படும், அதே ஏதாவது உதாரணம் இருக்குமா?
1: அது இருக்குப்பா, அது அது அதாவது பிறவி குணங்கிறோம்ல அதுல வந்து அது அடங்கிடும்பா. அது அந்த இயற்கையாவே கோபம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இயற்கையா உள்ளவங்களா இருந்தா கூட அதுக்கும் அந்த யாராவது ஒரு தூண்டுதல் காரணம், அதாவது டக்குன்னு உடனே ஒரு ஒவ்வொரு வார்த்தை, அதாவது அவங்க எதிராளி சொல்றாங்கன்னு நம்ம யோசனை பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம முந்திக்கிட்டு நம்ம வார்த்தையை விட்டுறோம், அதுதான் அந்த முந்திரி கட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து தூண்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்தா கூட எதுனால அவங்க அது மாதிரி பேசுறாங்க, நம்ம ஏன் அவசரப்படுறோம், நம்ம நிதானமா யோசிச்சு அதுக்கு வந்து மாத்தி யோசிக்கணும்பாங்கள. ஒரு கதவு திறந்தா ஒரு கதவை அடைக்கும், இல்ல ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவு திறக்குங்கிற மாதிரி நம்ம மாத்தி யோசிச்சோம்னா அந்த கோபத்தை அவங்க நம்ம தூண்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம் இயற்கையாவே.
0: இந்த சினம் அடைய வார்த்தைகள் நடத்தைகள் எப்படி இருக்கும் சிரம் அடைபவர்களுக்கு, உடனே என்ன
1: செய்வாங்க? அது அது அதாவது ஒரு அது எப்படி, அதாவது ரொம்ப கடுமையான சொற்கள் வரும்பா
0: எங்களிடம் இருந்து,
1: சொற்கள் வரும்போது
0: எங்களே ஒருவர்
1: நம்மளும் போட்டி போட்டு அந்த வார்த்தையை நம்மளும் அது சொல்ற மாதிரி ஆயிடும்.
0: அதனால் தான் என்னவோ இசையிலே ஒரு பாடல் சங்கீத வகுப்புகளிலே இந்த இசைஞர்கள் இசை இடத்திலே கேட்டு சினம் அடையாதே சீறி விழாதே சீரிய குணங்களை சிதற விடாதே என்ற ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா? அப்படித்தான் வந்தாலும் இந்த கோபத்தை அடக்கி கொள்ள முடியுமா?
1: முடியும்பா,
0: முடியும்,
1: முடியும். ரொம்ப சாதாரண விஷயம், நல்லா கோபம் வருது அப்படிங்கும் போது நம்ம பேசவே வேணாம்,
0: மௌனம்,
1: போய் ஒரு 6 லிட்டர் 500 மில்லி பச்சை தண்ணீர் எடுத்து ஃபர்ஸ்ட்
0: மௌனம், மௌனம் தான் இல்லையா?
1: ஆமா, அந்த மௌனம் ஒரு 2 நிமிஷம் உட்காந்தா போதும், நிக்க கூடாது, ஒரு 2 நிமிஷம் உட்காந்தா போதும் அந்த எப்படி சொல்றது அந்த கோபத்தோட திசையை அது
0: மாறிவிடும், மாறிவிடும். மௌனம் என்பது
1: வந்து என்னுடைய அனுபவத்தை நான் கத்துக்கிட்டது, இது எவ்வளவு கோபம் வந்தாலும் எதிராளி
0: தூண்டினாங்களாம்
1: அமைதியாவே இருப்பேன், உடனே அந்த குடுவை தண்ணி குடுவையில உள்ளதோ இல்ல பாட்டில் இல்ல பானையில ஏதோ ஒரு தண்ணி ஒரு 6 லிட்டர் குறையாம எடுத்து குடிச்சிருவேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருவேன். நம்ம என்னன்னா நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருக்கோம், கோப இது கேட்டுட்டு இருக்கோம், அவன் பாட்டு பதில் பேசணும், தண்ணி குடிச்சா அவன் பாட்டு உட்காந்துடான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுல அதுக்குள்ள அவன் என்ன கேட்டா எதுக்கு என்ன தூண்டான்னு சொல்லி நம்ம அந்த தண்ணி குடிச்சிருந்து உட்கார மாறுங்க, அந்த 2 நிமிஷத்துல அவனுக்கு பதில் நமக்கு கிடைச்சிடும். அதை சொன்னவனே அவன் அடங்கி போயிடுவான், அவன் அடங்கி போடுவான் இல்ல காணாம போயிடுவான் இல்ல சரண்டர் ஆயிடுவான்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் வந்து மௌனம் என்பதை ஆயுதமாக பாவித்துக் கொள்ள, கோபம் ஏற்பட்டு விட்டது சரி, எனக்கு தெரிகின்றது ஒரு பிள்ளையான வழி,
1: தண்ணி குடிச்சு நம்ம 2 நிமிஷம் அமைதியா இருக்கிறோம்ல, அதான் அந்த மௌனம். நீங்க சொன்ன 2 நிமிஷம்ங்கிறது குறைவான நிமிடம் தான், இன்னும் அதிகமா இருக்கலாம்,
0: திசையை மாற்றி மறுபக்கம் பார்ப்பேன், அல்லது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவேன், அல்லது அவரை அந்த டாபிக் அவர் பேசுவதிலிருந்து திசை மாற்ற பார்ப்பேன். அப்படி இல்லை அவர் கொண்டு எழுந்து விட்டால் மௌனம். நீங்கள் அப்படியே நீங்கள் முதல் சரண்டர் என்று கூறினீர்கள் அல்லவா, அந்த இடத்துல அவர் கூறும்பொழுது அப்படி அடம்பிடித்து இல்லை என்று வாதாடும் பொழுது கோபம் வந்தாலும் நீங்க சொல்வதுதான் 100க்கு 100 உண்மை என்ற உடனே அவருக்கு தன்னை உணர்ந்து விடுவார். நல்லது, ஒத்துக்கொள்வோம், மீண்டும் வேறு ஏதாவது பேசுவோமா என்று நகைச்சுவைக்கு அவரை திருப்பி விடுவேன். சரியா, கோபம் என்பது எங்களோட இயற்கையாக உள்ள பசி தாகம் போன்ற உணர்வுகளிலே கோபம் என்பதும் ஒரு உணர்வு. அது எங்கள் நரம்புகளினாலே தொழில்படுகின்றது. அந்த நரம்புகளை உணர்ச்சி வசப்பட்டு மூளையிலே ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்று கண்ணாலே பார்த்து காதாலே கேட்டு மூளைக்கு சென்று அது கற்றலை இடுகின்றது. இது பிழை என்னவுடன் இரத்தங்கள் நரம்புகள் நாளங்கள் அங்கு கொதிப்படையும். கொதிப்படைந்தவுடன் உடனே அது வார்த்தையாக வெளியே வந்து அல்லது செய்கையாக வெளியிலிருந்து அவர்களை அடிப்போம், அவர்களை உதைப்போம், நாங்களும் கடும் வார்த்தைகளாலே அவர்களை வைவோம், அல்லது கெட்ட வார்த்தைகள் கூட அந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து
1: வரும்.
0: அவருக்கு அடக்க தெரியாது. அந்த கோபத்தை உருவாக்குற இந்த உடம்புக்கு அடக்க தெரியவில்லை. அதை அடக்கிற சக்தி யானையின் வேகத்தை ஒரு சின்ன அங்குசத்தால் அடக்குவது போல இந்த மௌனத்தால் அடக்கி கொள்ளலாம். அது யாருக்கு அதிகம் இருக்கின்றது மௌனம் என்று நீங்கள் நினைக்கின்றது, ஆண்களுக்கா பெண்களுக்கா?
1: பெண்களுக்கு தான்.
0: அந்த ஆயுதம் அவர்களிடம்,
1: அந்த ஆயுதம் வந்து பெண்களுக்கு தான் இருக்கு.
0: அது முதல்
1: அவங்க வந்து மௌனத்தாலே நிறைய எப்படி சொல்றது, நிறைய சமாளிச்சிருவாங்க,
0: சாதித்து விடுவார்கள். அது முதலிலே அன்னையிடம் நாங்கள் படித்துக் கொள்கிறோம். நாங்கள் குழந்தையாக இருந்து 10 மாதம் அந்த வயிற்றுகளை செய்யக்கூடாத செய்யலாம் செய்து கொடுக்கக்கூடாத நோய்களை எல்லாம் கொடுப்போம். அன்போடு அரவணைப்போடு தாங்கி மௌனமாக ஏற்றுக்கொள்வது தாய் வழியே சொல்ல மாட்டாள். அடுத்து கணவன் வந்து பிள்ளைகள் இருக்கும்போது கணவன் வந்து தொங்கி விழுந்து குடித்து விட்டு வந்து அல்லது ஏதாவது கடன்பட்டு வந்து அல்ல அவர் செய்த அவர்கள் தேவையற்ற செயலால் மற்றவர் நாடி வீடு தேடி தொல்லை கொடுக்கும் பொழுது அத்தனையும் இந்த மனைவி இந்த தாக்கித்தான் பெறுகின்றது. அங்காலையும் பார்த்து திருப்பியும் கதைக்க முடியாமல் அவர் மௌனம் ஒன்றை சாதிப்பார். விரட்டி வந்தவர்களும் விரண்டு வந்தவர்களும் பார்க்கின்ற எங்களையும் ஒரு அப்படியே ஸ்தம்பிக்க வைத்து விடும்.
1: மற்ற மாநிலங்களை எப்படி இருக்கா என்னன்னு தெரியலப்பா. தமிழ்நாட்டில் இந்த குடிப்பழக்கத்தினால நிறைய குடும்பம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண்கள் வந்து அந்த மௌனத்தால தான் அதை சாதிச்சு சமாளிச்சு அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: அது மட்டும் இல்ல,
1: அது அதுக்கான வழிவகை செஞ்சு வேற ஒரு பணியை அவங்க ஈடுபட்டு அந்த குழந்தைங்களை தேத்தி பார்த்து அவங்க உடம்பு கெடுத்து அவங்க உடம்ப பாத்துக்க முடியாது. பாத்துக்கால சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்காது.
0: பெண் பிள்ளைகள் எல்லாம்
1: பாடசாலை
0: செல்லும் பருவ மங்கைகள் கூட அந்த வாலிப சீட்டைகளுக்கு ஆளான ஆண்களை, அது இயற்கையானது. கன்னியரை கண்டால் ஆடவர்கள் சொல்வார்கள், ஒரு ஆடவன் வந்து சத மத் கடம் என்று கூறுவார்கள். சத மத் கடம் என்றால் குரங்குக்கு வந்து மத்கடம் என்றொரு பெயர் உண்டு. ஒரு குரங்கு இவ்வளவு சிரஷ்டி, ஒரு ஒரே இடத்துல ஒரு நிமிடம் ஒரு ஒரு வினாடி சும்மா இருக்காது குரங்கு. அதே போன்றுதான் அது ஒரு குரங்கு, 1000 குரங்குன்றால் அப்படி இருக்கும், 100 குரங்கு சேர்ந்தால் அப்படி இருக்கும். அதனால்தான் 100 குரங்குகள் சேர்ந்ததை ஒரு சத மத் கடம் என்று, ஒரு வாலிபனுக்கு வாலிபன் ஒரு சத மத் கடமா இதிகாசங்களிலே கூறப்பட்டிருக்கு. என்னென்றால் அவனுக்கு 100 குரங்கு சேட்டை இருக்குமா, அத்தனை சேட்டைகளையும் ஒரு மௌனத்தால் தாங்குவது ஒரு பெண் தான். நன்றாக பழகியவர், என்னோடு படிப்பவர், பக்கத்து வீட்டில் உள்ளவர், என் உறவினர்கள் இப்படியெல்லாம் தாறுமாறாக வந்து தவறுதலாக நடந்தாலும் மௌனத்தாலே ஒரு பார்வை பார்த்து விட்டால் என்றால் அடங்கி விடுவார் அவர், இல்லையா? வாய் பேச மாட்டார். மௌனம் அந்த மௌனத்திலே கோபம் உண்டு. முனிகள் ரிஷிகள் எல்லாம் மௌனம் சாதித்தார்கள். அவர்களுடைய கோபம் சாபமாக பலித்தது அந்த அன்று, இல்லையா? நிஷ்டையிலே இருக்கின்றார்கள். நிஷ்டையிலே இருக்கும் பொழுது அவருக்கு புரிந்து முக்காலம் உணர்ந்தவர்கள், முக்காலமும் உணர்ந்தவர்கள் அவர்கள். மௌனத்தால் தான் அதை சாதிக்க முடிந்தவர்கள், மௌனத்தால் தான் அந்த அறிவை பெற்றார்கள். அந்த மௌனம் என்பதுதான் கோபத்துக்கு எதிரான ஒரு ஆயுதம். கோபத்துக்கு எதிர் ஆயுதம் என்றால் மௌனம். கத்தியல்ல, வாளில்ல, துவக்கல்ல, கூடாயல்ல, மௌனம். சிறப்பு மகனே, சிறப்பாக கோபம் என்றால் அப்படி இருக்கும். சரி, இந்த கோபம் அப்படி எங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் ஏற்படுகிற விபரீதங்கள் என்னவாக இருக்கும்?
1: விபரீதங்கள் முதல்ல நம்ம, அதாவது யார் கோபப்படுறாங்க அவங்க உடல்நிலை பாதிக்கும். மன ரீதியா ஃபர்ஸ்ட் பாதிப்பாங்க, அடுத்தது உடல்நிலை அதிகமா பாதிக்கும்.
0: உடனே கூறுவா, நீ நர்வஸ் காரணப்பா, நீ மெல்ல, நீ பலவீனமானவரப்பா, அதான் உனக்கு கோபம் இருக்கிறன்னு கூடுவோம் கூறுவோம் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அவன் பலவீனமானவனுக்கு கோபம் வந்து கொண்டு கூட நீ. அடுத்த பகுத்தறிவு இல்லாதவன், புரிந்துணர்வு இல்லாதவனுக்கு கோபம் வரலாம்.
1: ஆமா, புரிந்துணர்வு, அதாவது உடனே சட்டுன்னு கோவப்படுறது. அதாவது அது அவங்க எதுக்கு சொல்றாங்கிறது யோசனை பண்ணாம உடனே நம்ம அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறது.
0: புரிந்துணர்வோம். அப்ப அந்த கோபம் ஏற்படுவதற்கு நீங்கள் கூறியது போன்று இன்னொருவரால் தான் ஏற்படப்படுகிறது. அதுவும் வார்த்தையும்.
1: நிச்சயமா நிச்சயமா
0: வார்த்தையும்
1: நிச்சயமா.
0: வாழ்த்துக்கள்.
1: ஆமா.
0: சரி, இப்போ கோபத்தை பற்றி வரக்கூடிய ஒரு பாடல், என்ன பாடல் உங்களுக்கு தோன்றுன்றது இதுவரை?
1: அவை அவை பாட்டி தான், அறுபது சின்னம் தான். பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, அந்த பாட்டு போட்டிருக்கேன்.
0: அவர் கோபத்தில் நான் வந்தவர் என்ன? ஆனால் இறைவன், ஆமா, இறைவன் இறைவன் கோபப்பட்டாலும் அதற்கு ஒரு அது ஒரு திருவிளையாடல் என்று எடுத்துக்கொள்கிறேன்.
1: அது ஒரு திருவிளையாடல்.
0: மக்களுக்கு படிப்பனவு ஏற்பட வேண்டும். பழம் நீ அப்பா,
1: ஞானப்பழம் நீ அப்பா, அந்த அவை பாட்டியே முருக வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு நம்மளே அது மாதிரி யோசனை பண்ணிருக்க மாட்டோம். ஊதி சாப்பிட்டோம்னே ஏன் பாட்டி சுடுதா?
0: இந்த கோபத்தினால் சில விடயங்களை நாங்கள் பிரதி படுத்தும் பொழுது அது நன்மையும் பயக்கின்றது. இப்ப முருகன் வந்து
1: நிச்சயமாக
0: தந்தை தாயிடம் வந்து கோபித்துக் கொண்டது ஒரு ஒரு ஒரு அது காரணம் இல்லாத கோபம். அது அவர் வந்ததுன்னா கோபப்பட வேண்டாம், கோபப்பட்டால் கோவணத்துடன் வந்து மலையில தான் இருக்க வேண்டும். அப்படித்தானே இவர் பழனியில் வந்திருந்தார் ஒன்றுமே இல்லாமல். அதை இப்ப இந்த ஆறுதல் படுத்துவது அறிவு. இது தமிழ் அன்னை அம்பை அம்மை, அவர் வந்து அறிவுக்கும் தமிழுக்கும் உதாரணம். அப்ப அந்த கோபத்தை அடக்கியது அவ மௌனமாக புன்சிரிப்போட வந்துதான் பாடினவா. அங்கே ஒரு வரி வருகின்றதானே, ஆறுவது சினம் மாறுவது மனம் சேருவது இனம் கூறுவது தமிழ். உன்னை இப்படி சொல்லுவதற்கு அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்றும் அவன் பாடுகின்றான்.
1: நிச்சயமாக நிச்சயமாக
0: சிறப்பான பாடலை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். இந்த பாடலை கேட்போம் மகனே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நிகழ் இணைவோம். நன்றி, மகிழ்ச்சி அப்பா.
0: நன்றி நன்றி. அடுத்த உறவா வருகின்றார் எங்களுடைய யாம் இருக்க பயமேன் என்று அவருடைய இணைப்பு துண்டித்து விட்டது. அங்கே மழை பொழிகின்றதோ தெரியவில்லை, வலைத்தளம். அதனால் தானே அலை வரிசை என்று கூறுகிறோம். அது அலைகின்றது வானலையிலே, அலை வான் அலை அலைகின்றது, அலைந்து கொண்டிருப்பதால் எங்கே செல்வதென்று தெரியாமல் அலைகின்றது அந்த அலை. ஓடி வாருங்கள், மீண்டும் அலையுங்கள். ஒன்றிய தமிழ் வார்த்தை.

0: வணக்கம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கின்றோம்,
0: அப்புறம்
1: மகிழ்வாக இருக்கின்றோம்,
0: மேலும்
1: நல்லவனாக இருக்கின்றீர்களா என்று கேட்பீர்கள். நல்லவனாகவும் இருக்கின்றோம்,
0: அதை விட வல்லவனாகவும் இருக்கின்றீர்கள் இல்லையா? ஏனென்றால் விவசாயம், முந்திரிகை, அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள், அதிலே வல்லவர் நீங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அங்கே அரசரை குப்பத்திலே மழை பொழிந்ததா என்ன? நான் நெல்லோட முறைப்பாடு உங்களுடைய குறிப்புகளை கொண்டு நான் வருண பகவானோடு தொடர்பு கொள்ளப் போகின்றேன். ஏன் அப்பா மழை பொழியவில்லை, அவருக்கு மழை இல்லை, எங்களுக்கு இலேசாக மழை. எங்களுக்கு இப்பொழுது மழை காலம், மழைக்குரிய காலம்தான். அதற்காக பெரிய பாரிய மழை அடித்து வெள்ளப்பெருக்கு எங்களுக்கு வருவது குறைவு. ஒரு மணி நேரம், இரண்டு மணி நேரம் தொடர்ந்து பெய்யும், அடுத்த மறுநிமிடம் அந்த நீரை காண முடியாது. நாங்கள் இருக்கும் பகுதியிலே எங்கள் நாட்டிலும் பெரிய வெள்ளப்பெருக்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றதா இன்னொரு இடங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சரி, இப்பொழுது காலநிலை அங்கே அங்கே உங்களுக்கு வெப்பமாகத்தான் இருக்கிறது. வெப்பம் இரவு நேரத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். பணிகள் எல்லாம் அப்படி விவசாயத்தில்
1: அக்னி நட்சத்திரம் வந்த டைம், அந்த சமயத்தில் வெப்பம் எப்படி இருக்குமோ அதே போலதான் இப்பொழுது இருக்குது.
0: இரவு நேரத்தில் தூங்குவது கடினம் இல்லையா?
1: ஆமா, கொஞ்சம் காற்று அசைவில்லாமல் இருக்கு.
0: உங்கள் ஊரிலே இரவு நேரங்களில் வீட்டின் உள்ளே தூங்காமல் இல்லத்துக்கு வெளியே நீங்கள் தூங்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றதா?
1: நாங்கள் வெளியில் தான் படுத்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு, ஒன்று போட்டிருக்கோம், அதில் தான் படுத்துட்டு இருக்கோம்.
0: காற்றோட்டம் வரக்கூடியதாக திறந்ததாக இருக்கு, சுவர்கள் இல்லாமல்.
1: ஆமாம்.
0: ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாங்கள் என்று பதங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு பதத்தை கண்டுபிடித்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது இங்கே இருக்கிறது வாழ்க்கை என்ற பதம், கவிதை என்ற பதம், கதம்பம் என்ற பதம், கல்வி என்ற பதம், அறம் என்றும், காழ்ப்பு உணர்வு என்றும் இருக்கின்றது. உங்களுக்கு இதிலே ஏதாவது தட்டுப்படுகிறதா பேசுவதற்காக, அல்லது பேசியது? சிறப்பான பதம். நெய்வேலி சரவணன் அவர்கள், யாமிருக்க பயமேன் என்று நான் கூறியது சரி. இப்பொழுது கல்வியை பற்றி தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எங்களோடு பகிரப் போகின்றார். எங்கே கல்வியை பற்றி கூறுங்களேன் கேட்போம்.
1: கல்வி என்றாலே ஒரு அழியாத செல்வம் கல்வி. அந்த கல்வி கற்கும் கற்பதற்கு கொஞ்சம் நமது கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் இருக்காங்கன்னா நம்ம பிள்ளைகளை கண்டிப்பாக கட்டாயமாக கல்வியை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: என்ன காரணம்?
1: காரணம் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி திருவள்ளுவர் சொல்றாரு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன் சொல்றாரு.
0: இல்ல இல்ல, கல்வி நாங்கள் அவர்களை கல்வியை கற்க விட வேண்டும். அது வள்ளுவர் அது கூறுகிறேன், படித்த பின்பு அதுக்கேற்ற நடவுங்கள்னு அவர் கூறுகிறார். ஏன் நாங்கள் கல்வியை கற்பிக்க வேண்டும்?
1: அதான் எதற்காக என்றால், அந்த அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். எப்படின்னா, அந்த அந்த அந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா, அந்த திருக்குறளில் வந்து அந்த அந்த திருக்குறளில் மட்டும் துணை எழுத்துக்களே இருக்காது. இந்த விரல் துணை எழுத்துக்கள் இல்லாத திருக்குறள் இது. அந்த அப்படி தான் நம்ம கல்வி, அவர் ஒரு கல்வி கற்றுவிட்டால் அவருக்கு எந்த ஒரு துணையும் வேண்டாமா.
0: அதற்காக கல்வி, மற்றவர்களோட துணை இல்லாமல் வாழ்வதற்கு கல்வி கற்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
1: அப்படிதான், அப்படிதான்.
0: சிறப்பு. வேறு
1: கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவைன்னு சொல்லிட்டு கூட திருக்குறள்ல, அவர் திருக்குறள்ல கல்வியை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்களாம் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம்னா, கல்வி இருக்க கல்வி கற்றதனால், அந்த கல்வி அறிவு இருக்கிறதால தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம்.
0: சரி, அந்த கல்வியை கல்வியை எப்படி பெறலாம், கல்வியை எப்படி பெறலாம், எப்படி கொடுக்கலாம்?
1: கல்வி பெறலாம்னு பார்த்தீங்கன்னா, படிக்கணுங்க, எல்லா புத்தகங்களையும் படிக்கணும், எல்லா நூல்களையும் படிக்கணும்.
0: அப்போ தானாக அந்த கல்வியை படிக்க முடியுமா? நாங்களா குழந்தைகள் பிறந்து விட்டார்கள், வயது வந்து விட்டு அவர்கள் தாங்களாக அந்த கல்வியை படிக்க முடியாது. அதனால் தான் இந்த அதற்குரிய ஒரு ஆசான் என்ற ஒருவரை அமைத்து
1: கல்வி கற்க முடியும்.
0: குரு என்றவரை நியமித்து அந்த குரு மூலம் அவர் வந்து போதிக்கின்றார். அதனால் தான் மாதா பிதா அப்பாவும் அம்மாவும் போதித்து அதை அதுக்கு மேலாக குரு போதித்து இவற்றையெல்லாம் போதிக்க வேண்டுகிறவன் நியதி வகுத்து கட்டளையிட்டு எங்களை படைத்திருக்க. அப்போ மாதா பிதா குரு தெய்வம் இந்த நால்வர் மூலமும் நாங்கள் கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அம்மா
1: மாதா மாதா பிதாவுக்கு இல்லாத அந்த அவர் கல்வி குரு என்பவர் அவர் கற்றறிந்தவர் தான் குரு.
0: ஆமா,
1: அந்த மாதா பிதாவுக்கு இல்லாத நிறைய அந்த கல்வி கற்கும் தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு தான் குருவுக்கு தான் நிறைய இருக்கும்.
0: அதனால் என்னவென்றால் இந்த ஆசிரியர்கள் நான் அறிந்தவரையில் நானும் ஒரு ஆசிரியராக இருந்தபோது எங்களுடைய கற்கை
1: நெறிகளிலே
0: பல்கலைக்கழகங்களிலே கூறப்பட்டது என்னென்றால் ஆசிரியர் என்ன செய்கிறார், கல்வி ஏன் கற்க வேண்டும் என்றால் கல்வியை நாங்கள் புகட்டுவது ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் தான் மக்கள் சமுதாயத்தோடு தான் ஒரு குழந்தை பிறந்து வாழப்போகின்றது. அந்த சமுதாயத்துக்கு பொருத்தப்பாடு உடையவராக ஆக்கி விடுவது தான் கல்வி. புரிகிறதா சொல்லுங்க. அப்போ அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார், அந்த தன்னுடைய படிப்பு காலம் முடிந்து இவன் சமுதாயத்தோடு போய் சேரும் பொழுது அந்த சமுதாய நீரோட்டத்திலே கலந்து அதோடு சேர்ந்து வாழும் தன்மையை உருவாக்குவதற்கு அறிவு வேண்டும். கல்வியின் அவசியத்தை பற்றி கூறுவது கல்வி எப்படி நான் கேட்டுகளில் கல்வி எப்படி கொடுக்கலாம் என்றால் அவர்களுக்கு நான் முதல் அறிந்த படித்த கல்வி தாய் தந்தையர்கள் போதித்த கல்வி எல்லாவற்றையும் விட அவரும் பகுத்தறிவு கொண்டு தான் படிக்கின்றார் உலகத்தை சமுதாயத்தை சமுதாயத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார். சமூக நீதி சமூக நலன் மனச்சாட்சி மனநீதி எல்லாம் அவர் தானாக பெற்றுக்கொள்வார். அப்போ கல்வி தானாகவும் ஊறும் மற்றவர்களாலும் கிடைக்கும். அதற்குத்தான் தொட்டனத்தூறும் மணக்கேணி என்று கூறப்படும். நாங்கள் தொட்டு தோண்டி விட்டால் அங்கே இந்த ஊற்றெடுத்து வரும், அந்த ஊற்றை நிற்பாட்ட முடியாது, ஊறிக்கொண்டு. அதே போல கல்வியும் தொட்டனைத்து நாங்கள் தொட வேண்டும், கல்வியை கற்க வேண்டும். அதன் கல்லுதல் என்று வருகின்ற கல்லுதல் என்றால் பிரித்தல் தோன்றுதல் வெட்டுதல் என்பதற்கு கல்லுதல் என்ற ஒரு தமிழ் மொழி உண்டு. கல்லுதல் கல்லுதல் என்றால் வெட்டுதல் தோன்றுதல் என்று வரும். அப்போ அவர் கல்லுதலை கற்க வேண்டும், கற்க கற்க அவர் வந்து பண்டிதன் ஆகிறார் இல்லையா. அதனால் அந்த கல்வியை இறைவன் திருவிழா விளையாடல் தந்திருக்கின்றார். தாய் தந்தர் தங்களுடைய செய்கையால் காட்டுகின்றனர் அன்பு கருணை சாந்தம் பொறுமை இவற்றை அல்லது அன்னை தந்தையிடம் வந்து படிக்கணும். இவெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு முறையோடு படித்து முடிப்பதில்லை, காலம் முழுவதும் படித்து கொண்டும் கல்விக்கு முடிவே இல்லை. அதனால் தான் கூறப்பட்டிருக்கிறது கற்றது கை மண் அளவு. இந்த பூமி எந்த பெரிய பூமியிலே இவ்வளவு மண் இருக்கிறது, நாங்கள் கையால் பொத்தி ஒரு மண் அள்ளிவிட்டால் ஒரு கைப்பிடி மைய மண் அளவு தான் நாங்கள் பெற்ற கல்விகள் இதுவரையிலே. கல்லாதது இந்த உலகளவிலே இருக்கின்றது, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆசிரியரப்பட்ட நாங்கள் கூட பாடசாலையிலே சென்று நான் வகுப்படுக்க வேண்டும், நாங்கள் கல்வியை முதல்ல அதை கற்கின்றோம். எங்களை தயார்படுத்தி கொண்டு சென்றால் மாணவர் மத்தியில் போய் முகம் கொடுக்கின்றோம். மாணவர்கள் கேட்கின்ற அத்தனைக்கும் நாங்கள் பதில் கூற வேண்டும். அப்ப என்னிடம் இருந்தால் பானையில் இருந்த சட்டியில் இருந்தால் தான் அகப்பயில் வரும். இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தாலே அறியோம். ஆனால் கல்வி என்பது கற்க கற்க அது எப்படி மணக்கேணி தோண்ட தோண்ட இறைக்க இறைக்க ஊற்றெடுத்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்று அறிவை வழங்க வழங்க எங்களுக்கு உரிக்கொண்டிருக்கும், மற்றவர்களும் பெற்று பயனடைந்து கொள்வார்கள். அதனால்
1: கல்வி ஒருவரிடம் இருக்கும் பொழுது அவரிடம் இருந்து அந்த கல்வியை யாராலும் திருடவோ கொண்டு செல்லவோ முடியாது.
0: உலகத்திலே யாராலும் திருடப்படாத ஒன்று கல்வி. அடுத்தது இந்த கல்வி கல்வி யாருக்கு சிறப்பு இங்க எப்படி கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றும் ஒரு மொழியும். அவர் எங்கு சென்றாலும் முகம் கொடுத்து பேசக்கூடிய வாய்ப்பும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றதாம். அப்ப நாங்கள் இந்த முன்னேல் தமிழ் வானொலியில கூட வந்து பேசும் பொழுது பாடும் பொழுது எல்லாம் உரையாடும் பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ விடயத்தை. நானும் நீங்களும் இப்பொழுது பேசும் பொழுது எங்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். புரியுதா? அப்ப கல்விக்கு ஈடு இல்லை வேற எதுவும். கல்வியை வந்து ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலே கற்று முடிவதில்லை. கல்விக்கு எல்லை இல்லை, எல்லை இல்லை. காலம் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். எந்த நிகழ்ச்சி இந்த உலகத்தில் நடந்தாலும், எந்த உயிரினம் நகர்ந்தாலும், எந்த உயிரின அசைவாலும் எங்களுக்கு அறிவு கிடைத்து கொண்டிருக்கின்றது, கிடைத்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்துக்கள், நல்ல உதாரணங்களை கூறுகிறீர்கள். ஒரு பாடல் கூறுங்கள்.
1: ஒரு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு வகுப்பு ஆசிரியர் அவரு, அவரு வீட்டு வழியாக தான் நாங்கள் எங்க தோப்புக்கு போவோம். போயிட்டு போயிட்டு போயிட்டு வரும் வரும்போது பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு அவரு. வீட்டுக்கு போனா ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் சொன்னார் அவரு, பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாரு. படிக்கிறாங்க, இது 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம், படிக்கிறாங்கன்னு சொன்னான். அப்ப சொன்னாரு அவரு, பிள்ளைகளை மட்டும் படிக்க, நல்லா படிக்க வச்சிருங்க, நீங்க ஒன்னும் அவங்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டாம், சுகம் சேர்க்க வேண்டாம், ஒன்று சேர்க்க வேண்டாம், அவங்க மட்டும் படிக்க மட்டும் வச்சிருங்க அப்படின்னு என்கிட்ட தனியா கூட்டி பேசுறாரு அவரு. அது இப்ப பேச, இப்ப இங்க கல்விங்கிற பேசும்போதும் அது ஞாபகத்துக்கு வருது இந்த விடயங்கள்லாம்.
0: சிறப்பு, சிறப்பான கருத்துக்களை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு பேசி மகிழ்ந்தோம். என்ன பாடல் இந்த கல்வியோடு சம்பந்தப்பட்டதாக, ஏதாவது பாடல் உங்களுக்கு அறிவு சம்பந்தமாக இருக்கின்றதா பாடல்?
1: இது வந்து கேள்வி கேட்குற மாதிரி, கல்வியா செல்வமா வீரமாங்கிற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி பாடல் இருக்கு. அந்த இல்லைன்னா அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளேன்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கும் கொடுக்கலாம்.
0: சரி, எந்த பாடல் உங்களுக்கு வேண்டும்? இந்த பாடல்ல உன்னிடம் இருக்கிறது தானே, அப்பொழுது நாங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு. கூறப்பட என்ன பாடல் எது வேண்டும் மகனே, சொல் சொல் சொல்.
1: கல்வியா செல்வமா வீரமான்னு சொல்லிட்டு அந்த பாடலை கொடுத்துடலாம்.
0: சரி, இந்த மூன்றுக்கும் எது சிறந்தான்னு உங்களால் கூற முடியுமா?
1: கல்வி தான் சிறந்தது. கல்வி இருந்தாலே எல்லாம் வந்துட போகுது.
0: அப்ப செல்வம் இல்லாம அப்படி கல்வியை பயிரலாம்
1: எப்படி?
0: செல்வம் இல்லாமல் கல்வியை எப்படி பகிரலாம், படிக்கலாம்?
1: இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் தான் செல்வமே இல்லாததான் படிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எந்த பொருளாதாரம் இல்ல படிச்சிருக்காங்க.
0: ஒன்று ஒன்று ஒன்று விஞ்சாதது, ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, ஒன்றுக்கு ஒன்று ஒரு பாடல்லயே வந்து விட்டது. சிறப்பான பாடல் அன்பா, நீங்கள் கூறிய நல்ல கதை. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பதற்கு இணங்க நீங்கள் எத்தனை பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கல்வியினால் தான் முன்னேறினர். அவர்கள் செல்வம் இல்லாமலே செல்வந்தர்கள், இதிலே கல்வியிலே செல்வந்தர்களாக இருந்தார்கள், அறிவிலே மேதைகளாக. சிறப்பு.
1: ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து வானொலி கேட்குறோம் வானொலி நேயர்களாக இருக்கும் என்று சொல்வதை விட, அந்த வானொலிக்கு வந்து ஏதாவது கருத்துக்களை கூற வேண்டும் என்பதற்காக நாங்களும் ஏதாவது தகவலை தேடி படிச்சுக்கணும்.
0: தேடல் மூலம் கல்வியை
1: இருக்கோம்.
0: சிறப்பு. தேடல், தேடல், பதித்தல், பகிர்தல் எங்கள் கல்வி தத்துவங்களிலே ஒன்று. தேடல், நாங்கள் தேட வேண்டும். வாழ்க்கை முழுக்க தேடுகிறோம் அறிவை, அதை எங்கள் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். தேடல், பதித்தல், பகிர்தல், அதை நாங்கள் பிரயோகிக்கின்றோம். அந்த அறிவை கொண்டுதான் மற்றவற்றை செய்கின்றோம் இல்லையா, பிரயோகிக்கணும். சிறப்பு சரவணன், உங்களுடைய நேரத்திலே அழகாக வந்து கல்வியை பற்றி குறிப்போடு பேச மகிழ்ந்து, மற்றவர்களும் தெரிந்து மற்றவர்களுக்கு நாங்கள் கூறுவது போன்று எங்களுக்கு எங்களை நாங்கள் தேடிக்கொண்டோம். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்து வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு, தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம் அவர் சென்று விட்டார். வணக்கம் நாகப்பன், உங்களை இணைக்க பார்த்தேன். அதுக்கிடையிலே கிருஷ்ணன் முனைந்தார். பார்ப்போம் யார் முதலில் எங்கள் கற்றலைக்கு வர இருக்கின்றீர்கள் என்று. வருகின்றார் நாகப்பன் அவர்கள் தான் வருகின்ற. வணக்கம், தானாக வந்த சந்தனமே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: மூன்று தடவைகள் வணக்கம், வணக்கம், வணக்கம் என்று கட்டியம் கூறி இணைந்து கொண்ட உங்களுக்கு நானும் வணக்கம், வணக்கம், வணக்கம் நாகப்பன் என்று கூறிக்கொண்டு, கோவை மாநகரம் எப்படி இருக்கின்றது, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்பதை பகிர்ந்து கொள்வோமே.
2: வெயில் தான் ஐயா இன்றைய தினமும்.
0: பேசு பொருளாக இருக்கின்றது எல்லா இடமும் வெயில்.
2: இருந்தால் மற்ற இடத்துக்கு கோவை கொஞ்சம் பரவாயில்லை.
0: ஏன்னா உங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு அதிக மழை பெய்தாலும் அதிக குளிர் இருந்தாலும் அதிக வெயில் இருந்தாலும் இதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தரை அமைப்பு கொண்ட இடம் உங்களுடைய கோவை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. நேற்றைய தினம் ஒரு தடவை பதிவு விட்டு விட்டு எல்லாம் வருவதற்கு ஆயத்தமாக இருந்து விட்டு தூங்கி விட்டீர்களோ நினைத்து விட்டேன். அது தானே ஐயா,
2: என்னன்னா
0: என்னுடைய உறவுகள் எப்படி என்ன தெரியத்தானே வேண்டும்.
2: ஆர்வமா வானொலி கேட்டுக்கிட்டு இருந்தேன், கேட்டு கரெக்டா பதில எல்லாம் எழுதிருந்தேன், பாட்டு கேட்டிருந்தேன், எல்லா சந்தோஷமா இருந்துட்டு நேரத்துல நடுவுல ஒரு அரை மணி நேரம் கேப் கிடைச்சது. ஆறு பாட்டு முடிச்சுட்டு தானே பேச முடியும்.
0: என்னுடைய உறவுகள் நீங்கள் வரும்பொழுது உங்களையும் நான் படித்துக் கொள்ள வேண்டும், என்னையும் நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், அதில் பிடித்ததை நான் இறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அளவிட்டு கொண்டேன், நல்ல தூக்கம் வந்துருது. இப்பொழுது
2: என்னன்னா, இப்ப இந்த இயர் எண்டுங்கய்யா, இந்த 30-ஆம் தேதி, நாளைக்கு 30-ஆம் தேதிக்குள்ள கணக்கு வந்து முடிக்க வேண்டிய வேலை வந்து நிறைய இருக்குது. அது பகல் நேரத்துல அதிகமா வேலை பார்த்து, இந்த இப்ப கூட வேலை முடிச்சுட்டு தான் வர்றேன். என்ன நிகழ்ச்சின்னு தெரியல, சரவணன் பேசுறதுதான் கேட்டுது. சரி, இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் முயற்சி பண்ணலாம்னு பண்ணுங்க.
0: வழக்கம் போல சொல்லோடு பாடல், நீங்கள் தானே அந்த சொல்லோடு பாடலுக்கு சில மாற்றங்கள் வேண்டும் என்று இப்பொழுது 4 வாரங்களுக்கு முன்பு கூறியது எனக்கு ஞாபகம் இருந்தது, எழுதியது ஞாபகம் இருந்தது. ஒரு வடிவத்தை மாற்றிக்கொண்டு நானாக சொற்கள் பல கொண்டு வந்து வைப்பேன், அதிலே உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற நேயர்களுக்கு அதிலே ஒரு விரும்பின ஒரு பதத்தை எடுத்து அதை பற்றி எங்களோடு அளவலாவுங்கள். அப்ப நீங்களும் நாங்களும் பகிர்ந்து கொள்ளும் இந்த இது ஒரு பிரயோசனமான எனக்கு கருத்துக்கள். மற்ற ஏனைய
2: உறவுகள்
0: உலகளாவிய
2: தெரிஞ்ச
0: உலகளாவிய இருக்கிற உறவுகளிடமிருந்து அது வந்த என்ன ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே இருப்பதை வெளிக்கொண்டு வருவதற்கும் நல்ல சிந்தனை. இந்த வானொலி நேரத்தை கொடுக்கின்றது பேசுவதற்கு. இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி, நாங்கள் சுவாரஸ்யமாக கேட்போம். ஒவ்வொரு பதத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் எப்படி பேசப் போகின்றார்கள் என்று பார்ப்போம் என்று.

0: அப்படியா?
1: கிடைக்காது.
0: எனக்கு சிரிப்புத்தான் வந்தோடு சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் தாருங்கள், இப்ப முருக தாருங்கள் அந்த பாடலை ஒளிபரப்பி விடுவோம். நேற்றைய பாடல் என்ன பாடல் கேட்க இருந்தீர்கள்?
1: முதல்ல நான் வந்து முதல்ல பதிவை எழுதுனதுக்கு காரணமே நேத்து ஒரு நல்ல ஒரு அடிதடி பாட்டு கேட்டுக்கலாம்.
0: எனக்கு சிரிப்பு என்னென்ன, அது ஒரு தண்ணீர் இல்ல ரெண்டு தண்ணீர் எழுதி, தண்ணீர் தண்ணீர் அவளாக எழுதி இருக்கின்றீர்கள். என்னடா இவ்வளவு, எனக்கு சந்தோஷம். ஆனா பாட்டு கேட்க வரவில்லை, நான் கூறினேன் இங்க காட்டு இல்லையா, அவர் இறுதியாக தந்தவருக்கு இரண்டு வினாடிகள் பிந்தி தந்தவருக்கு கூட நான் பாட்டு கொடுக்கக்கூடிய இருந்த எங்களுடைய ஜெகபர் ஜாதிக்கு அவர்களுக்கு. அப்பொழுது கூட நாகப்பன் வரவில்லை, அவர் நான் நீங்கள் வராது விட்டாலும் நான் பாடலை ஒலிபரப்பிப்பேன், எனக்கு நன்றாக தெரிஞ்சு நீங்கள் தூங்கிவிட்டீர்கள், அப்போ பாட்டை போட்டும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். இப்பொழுது சார் என்ன பாடல் வேண்டும், நேற்றைய பாடல் என்ன வேண்டும் உங்களுக்கு?
1: நேற்றைய பாடல் இன்றைக்கு ஒரு பாட்டு கேட்கலாம். அதே காலையில வந்திருக்கும் நினைக்கிறேன், ஆனா அது தெரியல. சரி, இப்ப வேற பாட்டு கேட்டுக்கிறேன்.
0: என்ன பாடல்?
1: பாடல் வந்து
0: நேற்று என்ன பாடல் கேட்க இருந்தீர்கள்?
1: அந்த பாட்டு கேட்கிறேன் ஐயா. இன்றைக்கு படம் வந்து மகாபிரபு.
0: ஓ, மகாபிரபுல அந்தரப்புங்க கூறுங்கள் என்ன பாடல்.
1: அதுல மைனா மைனா மஞ்சள் மைனா மடியில.
0: ஓ, வேற நிறத்திலே மைனா இருக்கின்றதா?
1: மஞ்சள் கலர்ல இருக்குதான் இருக்குது, ஒரு பாட்டு வந்திருக்குது அந்த மாதிரி.
0: இல்ல இல்ல, நான் கேட்கிறேன் மைனா மைனா மஞ்சள் மைனா என்று கூறப்படுகிறது. அப்ப மஞ்சள்ல மைனா உண்டா, பாத்துருக்கீங்களா மைனா?
1: எதுகை மோனைக்கா கவிஞர் போட்டிருக்கலாம்.
0: நீங்கள் மைனாவை பாத்துருக்கின்றீர்கள் தானே?
1: மைனா இருக்கு நிறைய.
0: ஆமா, மைனா பறவைக்கு இத அழகு வந்து ஒரு பவள என்ன நேரம் அது பறவையும் அதை போன்று உச்சரித்து தமிழ் பேச எந்த மொழியின் அழகாக பேசக்கூடிய தன்மை அந்த மைனாவில் உண்டு. சரி, அதற்குரிய பாடலை நேற்றைய பாடலாக இன்றைய கொடுக்குறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக இருக்கிற பதம் வாழ்க்கை, கவிதை, கதம்பம், அறம், காழ்ப்புணர்வு என்ற பதங்கள் இருக்கின்றன.
1: இதில் அறம் எடுத்துக்கலாம் ஐயா.
0: அறம் எடுக்கப் போகின்றீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு நாகப்பன், அறம் பற்றி பேசுங்கள் கேட்போம். என்ன கூறப் போகின்றீர்கள் நாங்கள் அறிந்து கொள்வோம்.
1: அறம் என்பது வந்து அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நாளில முதலாக இருக்கக்கூடியதே அறம்
0: தான்.
1: அதுல என்ன நம்மளுக்குடைய வாழ்க்கை தத்துவங்களை பத்தி சொல்லக்கூடியது அறம்ன்றது.
0: வாழ்க்கை தத்துவங்களை கூறுவது அறமா, அல்லது வாழ்க்கையில நம்ம கடை செய்கின்றது அறமா?
1: கடைபிடிக்க வேண்டியவற்றை.
0: ஓ, கடைபிடிக்க வேண்டிய சிறப்பு, அற்புதமான தெளிவு. மீண்டும் கூறுங்கள்.
1: இப்ப கூட சர்ச்சை நிறைய நடந்தது. அது சனாதனம்னு கூட இங்க சொல்றாங்க. அது சனாதனம்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய அறக்கருத்துக்களை தான் சொல்றாங்க.
0: அறம் என்பது மனிதனை பக்குவப்படுத்த வந்த பண்பாடுள்ள ஒருவராக வாழ மனுச்சாட்சி மனநீதிகளை உள்ளடக்கிய விடயம் அறம் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
1: ஆமா, நீதி நீதி கருத்துக்களை சொல்வதுதான் அறம்.
0: அறம்,
1: அதாவது இந்த வழியில செல்லணும், இந்த வழியில செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது, ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது அறக்கருத்து.
0: உண்மை கருத்துக்கள், வாழ்த்துக்கள். வேறு
1: அதுல இதுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து சங்க காலம்னு இருந்திருக்குது. அப்பெல்லாம் வந்து காதல் டூயட் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல கொஞ்ச காலத்துல வந்தவங்க வந்து புலவர்கள்லாம் வந்து அறக்கருத்துக்களை சொல்றவங்களாவே இருந்தாங்க. அதுல நிறைய நமக்கு முன்னோடிகள் வந்து சமணர்கள் தான். சமணர்களுடைய சமண துறவிகளுடைய கருத்துக்கள் முழுவதும் அறக்கருத்துக்களாகவே இருக்கும்.
0: ஏனைய துறவிகளுடைய கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் இல்லையோ?
1: அதல்ல, மிகுதியும் அறக்கருத்துக்களா
0: இருக்கிறது.
1: சமண சமண சமயத்தை சேர்ந்தவங்க தான் அறக்கருத்துக்களை பத்தி சொல்றதுக்காக ஆரம்பத்துல வந்தவங்கன்னு நான்
0: படிச்சேன். நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், கொண்டு பாருங்கள்.
1: அது தொடர்ந்து மத்த மதங்களுக்கும் பரவி இப்பொழுது வந்து அறம்ங்கிறது வந்து நீதி போதனை அப்படிங்கிற ஒரு இதுல வந்துருச்சு. அது நமக்கு வந்து வாழ்க்கையில நல்ல விதமா நல்ல விதமா வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அறக்கருத்துக்களை நம்ம பின்பற்ற வேண்டும்.
0: எப்படிப்பட்ட குணங்களோட

0: எப்படிப்பட்டதை பின்பற்ற வேணும், அது என்னென்ன குணங்கள் இருக்கும்?
1: அது எப்படி சொல்றது, வாழ்க்கையில வந்து அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கலாம். இப்ப வந்து நமக்கு சின்ன வகுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா நீதி போதனை வகுப்புன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து சின்ன சின்ன கதைகள் நமக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுல கதைகளை சொல்லி, இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ஒருத்தர் சொல்லுவாங்க, கெட்ட கேரக்டரை ஒருத்தர் சொல்லுவாங்க, அந்த வழியில போகக்கூடாது, இந்த வழியில செல்லணும், இந்த வழிய பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க.
0: ஓ, நேர்மறை எதிர்மறை கருத்துக்களை விரிவுரையாக கூறி அதன் வழி நடக்க வைப்பது அறம் கூறுகின்ற
1: அறம்
0: நன்னெறி என்று கூறுவ. அறம் என்பது ஒரு நன்னெறி.
1: நன்னெறி, ஆமா. அதுல என்னன்னா நமக்கு வந்து அறம் சார்ந்து வாழ்ந்தாலே முன்னாடி நமக்கு வந்து வீடு வீடு பேரு கிடைக்கும். வீடு பேரு என்பது வந்து
0: கிடைக்கும். அறம்
1: வீடு பேரு,
0: வீடு பேரு.
1: ஐயா சொல்லுங்க.
0: அறம் சார்ந்து நடக்க எப்படி, என்ன என்ன செய்ய வேண்டும்? அறம் சார்ந்து நடப்பதுன்னா என்ன, எதை எல்லாம் குறிக்கணும், எப்படி
1: நடப்பது? நம்ம நமக்கு தெரிஞ்ச பாஷையிலே சொல்லலாமே, அடுத்தவங்களுக்கு நல்லதே செய்யணும், யாருக்கும் தீங்கு செய்யப்படும்.
0: நல்லதே நினைத்து நல்லதே செய்யணும், நல்லதே நினைத்து நல்லதே செய்ய வேண்டும், அப்படிதான்.
1: அப்ப நல்லதே நடக்கும் நமக்கும்.
0: ஓ, அப்ப நல் வழிகளை
1: நம்ம பார்த்த வகையில
0: நல் வழிகளை கூறி நலமுட வாழ்ந்து வீடு பேறு அடைவதற்கு இந்த அறம் பேருதவியாக இருக்கின்றது. அறத்தை மீறி நடந்து சென்றால் அது மரமாகிவிடுகின்றது, அது முரண்பாடாக வருகின்றது. இப்பொழுது நான் செய்ததும் அறத்துக்குள்ளே ஒன்று, என்ன, நேற்று தூங்கிவிட்டேன் என்று நான் உங்களை புரிந்து கொண்டது ஒரு அறந்தான். அந்த வேளையில் கிடைக்கிற பாடல் என்று கிடைக்குமா என்று கேட்ட வகையிலோ, இல்லை இல்லை அது நேற்று நீங்கள் வரவில்லை என்று கூறாமல், என்ன பாடல் வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு தர விரும்புகிறேன், அது அறம். அதுவும் ஒரு அறம் தான். அறத்துக்குள்ளே என்னவென்றால், அடுத்தவர்களை மன நோக விடாமல் அது சரியான நிலையிலே கொண்டு போ, அதாவது வந்து சரியென்று படுவதை சரியாக செய்ய வேண்டும். நேற்று எதாவது திரு நாகப்பன் நீங்கள் வரவில்லை, ஆனால் அவர் காலந்தாமதித்து பதிலை சரியாக தந்திருந்தார் எங்களுடைய ஜெகபர்சாதிக்கு அவர்கள். அப்போ ஒருவருக்கு கொடுக்கும்போது அவருக்கும் அதை கொடுக்க வேண்டும் போல் எனக்கு
1: தோன்றுகிறது. போன வாரமே நான் வந்து வாங்கியிருக்க வேண்டியது ஐயா, நான் அந்த வருகை பதிவை போடுறதுக்காக மேல
0: மற்றது. அறம் என்பது, அறம் என்பது சொத்திரம்பாமை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த அந்த சொத்திரம்பாமை அது பெண்களுக்கு எப்படி கூறுவோம், கற்புக்கு கூறும். கற்பு என்றால் நேரடி கருத்து, சொத்திரம்பாமை அதுதான் அது கற்பு என்பது. அடுத்தது இந்த அறத்துக்குள்ளே தான் நீங்கள் கூறியது போல இன்பம், அறம், பொருள், இன்பம், வீடு அத்தனையும் அமைந்திருக்கின்றன. அறத்துடன் யார் வாழ்கின்றானோ அவர் வாழ்க்கையிலே இன்பம் அடைவான். பொருள் அவனுக்கு, பொருள் என்பது அது துச்சமாக மதிக்கப்படுகின்றது. வீடு நிச்சயமாக கிடைக்கும், முத்தி நிச்சயமாக கிடைக்கும். இந்த அறம் என்பது எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை. அந்த அற வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்றால் அறம் செய்ய விரும்பாது. செயலால், நடத்தையால், சொல்லால் எல்லாம் இருக்கின்றது அந்த அறம் என்பது. ஒருவரை பார்த்து நாங்கள் துர்வார்த்தைகளை கூறாமல், அவரை வையாமல், அவர்கள் தேவையில்லாமல் கோபிக்காமல், அது எங்களுக்கு அது உரிமை இல்லை. அவர் இன்னொருவரிடம் கோபிப்பது எங்களுக்கு உரிமையே இல்லை, ஆனால் எங்களை அறியாமல் கோபிக்கின்றோம், அதை அடக்குவது அறம்.
1: என்னை பொறுத்த வகையிலெல்லாம் கொடையிலே கூட
0: நேர்மையாக செய்ய வேண்டும்.
1: நேர்மையா செய்யும் போது நமக்கு தானா வந்து சேருதையா, கிடைக்க வேண்டியது
0: எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சம்பளம்
1: ரூபாய் எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கும்.
0: அதுக்கு பேருந்து நாங்கள் கிம்பளத்துக்கு போவான் இல்லையா?
1: அது போனா அது வந்து அநியாயம் ஐயா, அது நமக்கு வேற வகையில.
0: நீதிக்கு புறம்பானது, மனச்சாட்சிக்கு புறம்பானது அறம் அல்ல என்று தெரிந்து கொள்ளுவோம்.
1: அல்ல
0: சிறப்பு. அப்ப ஒரு பாடல் கேட்ப உங்களுக்கு இன்னைக்கு இந்த மைனா பாடல் முடிவதற்கிடையில நான் தருவேன். இந்த இப்பொழுது பேசிய முடியத்துக்காக ஒரு பாடல், இது இது சம்பந்தமாக அறமோடு சம்பந்தமாக, அறம் பொருள் இன்பத்துக்கே சம்பந்தமாக ஒரு பாடல் கேளுங்கள் பார்ப்போம்.
1: அந்த அந்த சிலப்பதிகாரம் படத்துல அந்த அந்த அம்மா இது என்ன படம், அது மறக்க முடியுமாவா, அதுல கவுந்த கவுந்தி அடிகள் பாடுவாங்கல்ல, இந்த கே பி சுந்தராம்பலம்மா.
0: ஆமா,
1: வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற
0: வாழ்த்துக்கள் பிடித்து விட்டார் கெட்டிக்காரன். இந்த வாழ்க்கை என்றது ஓடம் இல்லையா, அது எவ்வளவு தடுமாறி தட்டி தரும்படி எவ்வளவு புயல் காற்றுகளை சிக்கி அக்கறை போய் சேருகின்றது. அது ஒன்றுதான் எங்களோட வாழ்க்கையும். வாழ்க்கை என்னும் வாழ்க்கை என்ற ஓடவும், வாழ்க்கை என்னும் ஓடவும் என்ற அற்புதமான பாடல் எங்களுடைய மகன் ஞானசேகரனுக்கும் விருப்பமான பாடல், கிருஷ்ணனுக்கும் விருப்பமான பாடல், எனக்கும் விருப்பமான பாடல், மற்றவர்களுக்கும் விருப்பமானவர். இப்போ எங்களுடைய கஸ்தூரி சொன்னதோடு அன்று வந்த பாடல்களே இந்த அறநெறிகள் எல்லாம் புகுத்தப்பட்டிருந்தது. கூறுங்கள்.
1: பெரும்பாலும் கேட்க மாட்டேனே அந்த மாதிரி பாட்டு, இருந்தாலும் எடுத்துக்கொண்ட தலைப்புக்காக கேட்கணும் இல்லையா?
0: அறம் அறம், அதனாலே துள்ளிசை மெல்லிசை கேளிக்கையான பாடம் ஜாலியா கேட்போம் வருவோர். இந்த வாழ்க்கை என்னும் ஓடம் என்ற தத்துவத்துக்குள்ளே புகுந்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாகம். அந்த வகையிலே இன்றைய பாட்டு எங்களுடைய சொல்லோடு பாடல் நிகழ்வு ஒரு சிறப்பானதுதான், பொருத்தமானதுதான். நன்றி, மீண்டும் சந்திப்போம். தூங்கி விடாதீர்கள், உங்கள் பாடல் ஒளிபரப்பு இருக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்றார் எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் கிருஷ்ணன்?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: ஓரளவு இருக்கின்றார் நலமாக. தாமதமாக பிரசன்னமாக இருக்கீர்கள், வெளியே சென்றிருந்தீர்களோ?
2: இல்லை ஐயா,
0: கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் இப்பொழுது வந்து எங்களோட அளவலாக போவீர்கள். இப்பொழுது என்னிடம் இருக்கிறது வாழ்க்கை என்ற பதம், கவிதை என்ற பதம், கதம்பம் என்ற பதம், காழ்ப்புணர்வு பொறாமை என்ற பதம் இருக்கின்றது. நான்கு பதங்கள் இருக்கின்றது.
2: வாழ்க்கையாங்க,
0: உங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு தானே ஐயா? என்னையா கூறும் பொழுதே சலித்து கொண்டு கூறுகிறீர்கள். வாழ்க்கை, சரி, எங்க வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கை என்றால் பேசுங்கள், வாழ்க்கையை பற்றி பேசுங்க, உங்களுக்கு தெரிந்த வார்த்தை.
2: ஏன்னா ஆரம்ப காலத்துல நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தது. வயதாக வயதா என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போ.
0: உங்களுக்கு உங்களுக்கு அப்படி ஆகிவிட்டது. என்ன காரணம்? நல்லா இருந்தது முதலில், அந்த ஏன் அந்த நல்லா இருந்தது ஏன் அப்படி, ஏன் இந்த வாழ்க்கை என்று வந்து விட்டதுன்னா என்ன காரணம்? வெறுப்பா?
2: வயதாக வயதாக.
0: ஓ, வயது காரணம், முதுமை காரணம். என்ன வயது ஐயா உங்களுக்கு இப்பொழுது? சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். என்னை விட நிச்சயமாக, என்னை விட எவ்வளவோ வயது, உங்களை விட நான் முக்கால் நூற்றாண்டை கடந்து விட்டேன். நீங்கள் இப்பொழுதுதான் அரை நூற்றாண்டுக்கு கிட்ட வந்திருக்கிறீர்கள். இதுதான் வயது, பொன்னான காலம் இந்த காலம். இந்த காலத்தை நீங்கள் வெறுத்து விட்டது என்று கூறுவதற்கு என்ன காரணம்?
2: ஆமாம், சில கஷ்டங்கள் நடந்ததை நினைத்த வருத்தமாகத்தான்.
0: ஐயா, கஷ்டம் இல்லாமல் இந்த உலகில் வாழ்ந்த உயிர் ஒன்று கூறுங்கள் பார்க்க.
2: சில பேர் போலியாக வாழ்கிறார்கள்
0: ஐயா. கஷ்டம் இல்லாமல் இந்த உலகில் வாழ்ந்த ஒரு உயிரை கூறுங்கள். எனக்கு உயிரை, ஒரு உயிர், மனிதர் மட்டுமல்ல, இந்த உயிரினங்களுக்கு கஷ்டம் என்றது இல்லாத ஒரு உயிரை கூறுங்கள்.
2: இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் தானே.
0: அப்புறம் ஏனையா சலிப்படைகிறீர்கள்? மன நிறைவு கொள்ள வேண்டும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து கிடைத்து. வாழ்க்கை என்பது அதுதான், அளந்த அளவு தான். அதுக்கு தான் பதில், வாழ்க்கை என்பது அளந்த அளவு. உங்களுடைய இந்த பிறவியிலே கிருஷ்ணன் என்ற பெயரோடு இந்த உடலோடு வாழும் உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் தான் கையிலே வைத்துக்கொண்டு மகிழ்வாக சிறப்பாக திருப்தியோடு வாழ வேண்டும். அங்கே உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அதை திருப்தி படுத்துவதற்கு பல வழி உண்டு. ஒரு நாளும் சரிப்படைய கிடைத்த வாழ்க்கை உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை, மானிட வாழ்க்கை. அந்த மானிட வாழ்க்கையில் குடும்பம், குழந்தை, மழலை செல்வங்கள் உங்களுக்கு போதிய அளவு இருக்கின்றது. வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக பச்சை ஒன்றும் இல்லாது விட்டாலும் நீர் என்றாலும் இருக்கின்றது எங்களுக்கு இந்த இந்த பூ உலகத்தில். கிடைத்ததை கொண்டு சீர்படுத்தி வாழ வேண்டும் ஐயா, திருப்திப்பட வேண்டும். போலியாக வாழ்கின்றார்கள், போலியாக வாழ்கின்றார்களை பார்த்தவுடன் உங்களுக்கு ஒரு படிப்பெறவு பெற வேண்டும். அவர் போலியாக வாழ்கின்றார், அவரை போல் நான் வாழக்கூடாது என்று எண்ண வேண்டும் ஐயா.
2: புரியுது,
0: அப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன வாழ்க்கைன்னு சலிக்கவே கூடாது. என்ன வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை என்று நாங்கள் எண்ண வேண்டும் ஐயா. பாருங்கள், ஒரு இரும்பு சிற்றரும்பு, ஆறு கால் இரண்டு கண் எல்லாம் அதுக்கும் இருக்கின்றது. அது கூட தூக்கம் இல்லாமல் உழைக்கின்றது. தூக்கம் இல்லாமல் உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்றது ஒவ்வொரு உயிரினமும். அப்ப எங்களுக்கும் அதனால் தான் இந்த பதங்களை கொண்டு வந்து சொல்லோடு பாடல் நிகழ்வை நாங்கள் கலந்து கொள்கிறோம். ஒரு நாளும் எங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வைத்து நாங்கள் அடுத்தவர்களோடு ஒப்பீடு செய்யக்கூடாது. அவருக்கெல்லாம் அப்படி, எனக்கு இப்படி, அப்படி எண்ணவே கூடாது ஐயா. ஒரு பந்தை எடுத்து நாங்கள் சுவரில் எறிந்தால் அந்த எறிந்த பந்து சுவரிலே முட்டி திரும்பி எங்களிடம் தான் வருகின்றது. நாங்கள் இப்படி கூறினால் அது எங்களைத்தான் சார், நாங்கள் அப்படியெல்லாம் கூறக்கூடாது. கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சி வரவில்லையோ மகிழ்ச்சியை வரவழைக்க வேணும், அது எங்கள் கையிலே தானே இருக்கு, யாரும் கொண்டு வந்து கொடுக்க முடியாதானே மகனே. சிரமமான வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வாழ்ந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு உலகத்தினுடைய மானத்தை காக்கும் சிறந்த தொழில் ஒன்று உங்களிடம் இருக்கின்றதாக அதையிட்டு பெருமைப்பட வேண்டும். வீக்கதுக்கங்கள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் நல்லவற்றை எடுத்துக்கொண்டு தீயவற்றை விட்டுக்கொள்ள தெரியும். உங்களுக்கு தீமை என்றால் என்னவென்று தெரிகிறது, அதனால் தான் நீங்கள் இப்படி கூறுகிறீர்கள். அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் இவன் எப்படி நடக்கின்றன அப்படி அன்றெல்லாம் வந்து கூறினீர்கள், அவருடைய என்றும் என்ற மனதை தாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்றார்கள், நெற்றிக்கு நேரே வந்து முகத்துக்கு நேரே எங்கள் முகஞ்சு சுருங்கக்கூடிய வகையில் நடப்பவர்கள் இருக்கின்றார்கள், வாங்கிவிட்டு இல்லை என்று மறப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதில் கிடைக்கின்ற படம் நான் அப்படி செய்யக்கூடாது, ஆறாம் அப்படி நான் செய்யக்கூடாது, அது அவர் செய்த பிள்ளையே இல்லவா, அதை நான் செய்யக்கூடாது. நான் செய்வதை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக வைத்து கொண்டால் கடினம், அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை சுலபமானதல்ல, ஆனால் கிடைத்து பிறர்க்கரிய பிறகு இந்த மானிட வாழ்க்கை திருப்திப்பட்டு
2: கொள்ளும். அதான் நிரந்தரமானதும் அல்ல, அதுவும் உண்மைதான்.
0: அது உண்மைதான், நிரந்தரமாக இருந்தால் இந்த பூமி தாங்குமா ஐயா? வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே அது இல்லை. வாழ்க்கை என்பது வியாபாரம், வாழ்க்கை என்பது வியாபாரம். அதிலே ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். கடைகளே கொள்வனம் செய்த எல்லாத்தையும் கடைக்க வைத்திருந்தால் எப்படி ஐயா வியாபாரம் செய்வது? அது போக அழிய வேண்டும், விலப்பட வேண்டும். அதே போல இறைவன் என்ற வியாபாரி கொண்டு வந்து படைத்து வச்சிருக்க இந்த உலகம் என்ற கடையிலே நாங்கள் எல்லாம் பொருட்கள், நாங்கள் எல்லாம் வருவதும் போவதுமாக இருக்கின்றபடியே அவருக்கு உலகத்திலே நடமாடக்கூடியதான் உலகம் நிறைந்தும் இருக்கின்றது. முற்றாகவும் போகவில்லை, அதி இருப்பதை விட மேலதிகமாக வந்து இருந்து கொள்ளவில்லை, கழிந்து கொண்டிருக்கணும். வாழ்க்கை என்றது அதுதான், போவதும் வருவதும். சரியா, நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த கருத்தை நான் நிறுத்தி நான் பேசிவிட்டு என்னவென்றோ எனக்கு விளங்குகிறது. உங்களுக்கு இந்த இல்லை இல்லை உங்களுக்கு புரிகிறது, இந்த வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் புரிகிறது, தாங்க முடியவில்லை உங்களால், அதனால் தான் கூறுகிறீர்கள், எனக்கு தெரிகின்றது. உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, இந்த மனம் இப்படியெல்லாம் செய்கிறார்களே இப்படி போகிறார்களே என்று எண்ணுகின்றது. அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அவையெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம், அப்படியெல்லாம் நாங்கள் போகக்கூடாது என்று எண்ணிக்கொள்வோம் இல்லையா?
2: சிறப்பு,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடலை கேட்போம் வாழ்க்கையை பற்றி? இப்போ நீங்கள் சொன்னதுலேயே வரலாம், எனக்கு என்ன பாடல்கள் இருக்குங்க கூறுங்கள். வாழ்த்துக்கள் போனால் போகட்டும் போடா என்று விட்டு நாங்கள் சரியாக நடந்தவன், இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, அருமையான பாதகம். அப்ப இருக்கும் வரை நாங்கள் சரியாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். நாகப்பன் அவர்கள் கூறியது அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் சரியாக அறவழி நாங்கள் நடந்தோம் என்றால் இன்பமும் பொருளும் இன்பமும் தானாக வந்து எங்களுக்கு நல்ல வீடு பற்றி தரும். போனால் போகட்டும் போட, அவர்கள் செய்துவிட்டு போகட்டும் ஐயா, அவர்கள் வளர்ந்தாது அவர்களுக்கு தான் கேடு, போலியாக நடக்கின்றார்கள் கேடு, நாணயமற்று நடந்தார்கள் இல்லை அது அவர்களுக்கு தான் கேடு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அவர்கள் செய்யும் செயல்களால் நீங்கள் புடம் போடப்படுகின்றீர்கள், நீங்கள் தூய்மையானவராக ஆகிறீர்கள் எண்ணத்தாலும் செயலாலும். அப்படியான எண்ணங்கள் உங்களுக்கு வராது என்பது, அப்படியான செய்யும் செய்ய மாட்டீர்கள் என்றால் அப்படி செய்பவர்களுக்கு பற்றி உலகம் அப்படி கூறுகின்றது, அவருடைய வாழ்க்கை எப்படி போகின்றதுன்னு உங்களுக்கு தெரிகின்றது. அதில் நாங்கள் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். சிறப்பு, வாழ்த்துக்கள், சிறப்பான பாடலை தந்தீர்கள். மகளும் இருக்கின்றாவா அல்லது நீங்கள் மட்டும்தானா?
2: இருக்காங்க ஐயா.
3: நேரம்,
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள் அனுசியா, எப்படி இருக்கின்றீர்கள் மகளே?
3: நலமாக இருக்கேன்ப்பா, நீங்க நலமாப்பா?
0: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன், நீங்கள் எல்லோரும் வரும்பொழுது எனக்கு என்ன குறை, நான் நலமாக இருக்கின்றேன். சரி, கோலமிட்டீர்களா? சிறப்பாக இருக்கும், செழிப்பாக தெரியும் வருவதற்கெல்லாம். சிறப்பு மகளே, கோலம் வாழ்க்கை சிறக்க வேண்டும். இப்பொழுது என்னிடம் இருக்கும் பதம் பொறாமை, அதாவது காழ்ப்புணர்வு, கவிதை, கதம்பம் என்று இருக்கின்ற பொருள். இதில் ஏதாவது உங்களுக்கு புரிகிறதா? பொறாமை, வாழ்த்துக்கள், காழ்ப்புணர்வு என்று அதை கூறுவோம், காழ்ப்புணர்வு என்று கூறுகின்றது பொறாமை. சரி, அதை பற்றி என்ன கூறப்போன்றீர்கள் நீங்கள், என்ன அனுபவம் உங்களுடைய கேட்போம்.
3: மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுவாங்க.
0: ஆமா, நீங்கள் அப்படிப்படுவீர்களா? இல்லை. அதனால் பொறாமை என்பது, காழ்ப்புணர்வு என்பது ஒரு கூடாத விடயம், நல்லதல்ல. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்துருக்க என்ன செய்வார்கள்? காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? எப்படி பொறாமைப்படுவார்கள்? பொருங்கள், உங்களிடம் யாரும் பொறாமை கொண்டார்களா?
3: ஆமா, அவங்க இங்க போறாங்க, அவங்க போறாங்க, அங்க வாங்குறாங்க, இங்க வாங்குறாங்க.
0: இதெல்லாம்
3: நல்லா இருந்தா, நல்லா ஏதாச்சும் வாங்கினா பொறாமைப்படுறாங்க.
0: ஆமா, அதற்காக நீங்கள் வாங்காமல் இருக்க முடியுமா? உடுத்தாமல் இருக்க முடியுமா? உண்ணாமல் இருக்க முடியுமா? உறங்காமல் இருக்க? அவரும் அதான் அவர் உங்கள் கணவர் சொல்லிவிட்டார், போனா போகட்டும், போடா அவங்க பொறாமைப்படப்படட்டும். நேர்மையான வழியிலே, நியாயமான வழியிலே, நீதியான வழியிலே நீங்கள் நடந்து செல்லும்போது அதை அடுத்தவர்களுக்கு பொறுக்க முடியும். உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி அம்மா வாழ முடியும்? வாழ்க்கை என்ற பாடம் வேற அதம்மா. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று அடுத்தவர்கள் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அவர்கள் ஆற்றாதவர்கள், இந்த பொறாமைப்படுபவர்கள் ஆற்றாமை உள்ளவர்கள். உங்களைப் போல் அவர்களுக்கு நடக்க முடியவில்லை, அதனால் தான் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அவர்கள் பொறாமைப்பட்டு விட்டார்கள் என்று நீங்கள் உங்களுடைய நல்ல விடயங்களை இழக்கக்கூடாது, இல்லையா? நல்ல நல்ல ஆடை உடுத்த வேண்டும், நல்ல நகை நட்டு அணிய வேண்டும், கணவன் மனைவி அந்யோன்யமாக அன்பாக இருக்க வேண்டும், குழந்தைகளே பாசமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்து மற்றவர்களுக்கு பிடிக்காது, ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி செய்ய முடியவில்லை, ஆற்றவில்லை, முடியவில்லை. அதனால் தான் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அந்த பொறாமை என்பது அந்த அப்படி பொறாமைப்படுபவர்களுக்கு வாழ்க்கை அவர்களுக்கு தான் தீங்க, அவர்களுக்கு விடிவு கிடையாது. ஐயோ, இவ இப்படி செய்கிறாள், அப்படி அப்படி ஒன்று அந்தரப்பட்டு அவதிப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் இருப்பார். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு புரிகிறது இது பிழை, அந்த குணம் எங்களுக்கு கூடாதுன்னு நீங்கள் செய்ய மாட்டீர்கள், அதனால் இது அறம். ஆனால் அவர்களை திருத்தவும் நாங்கள் முயலக்கூடாது. ஒரு சிலர் என்ன செய்கிறேன்னா, அவள் பொறாமைப்படுற நல்லா பொறாமைப்படன்று அடிக்கடி மாற்றிக்கொள், அதையெல்லாம் செய்யக்கூடாது தான். அவர்களை பொறாமையை தூண்டக்கூடாது. நாங்கள் அளவோடு நாங்கள் நடந்து கொண்ட சிறுதானே அம்மா, அதே ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு நாளைக்கு 10 புடவை கட்டுவதற்கு எனக்கு உரிமை உண்டு, என்னோட உண்டு, நான் உண்டு. ஆனால் அதை பார்த்து அதை அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எடுத்து அப்படியெல்லாம் ஆடிக்கொண்டு அப்படியெல்லாம் போட்டுக்கொண்டு போக அடுத்தவங்களும் பொறாமையாக
3: இருக்கிறாங்க.
0: சில பேர் செய்வாங்க, அவங்க நல்லா பொறாமைப்படட்டு செய்வாங்க, இல்லையா? இது இது அநேகமாக இது அநேகமாக கணவனும் இருக்குது, ஆண்களிடம் இருக்குது, பெண்களிடம் இருக்கின்றது. நான் நல்ல உடை உடுத்தி நல்லா எடுத்து அழகாக தலை சீவிக்கொண்டு அழகாக விலகி வந்த ஆடைகள் மணிக்கூடல் கட்டி மற்றவர்கள் பார்க்கட்டும் என்று போகிறது உண்டு, தேவைக்காக போடுவது உண்டு. சிறப்பு சிறப்பு. பொறாமைப்படுவது கூடாத பழக்கம் என்று கூறுகிறீர்கள், அது ஒரு நேர்மறைய எதிர்மறையான எண்ணம், இல்லையா? அவர்களுக்கு வாழ்க்கையில் இயலவில்லை, செய்வதற்கு முடியவில்லை, அதனால் தான் பொறாமைப்படுகிறார். போனால் போகட்டும், அவங்க கிடக்கட்டும்னு நாங்கள் எங்களோட செய்ய வேண்டிய. சரி, உங்களுக்கு என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
3: நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி.
0: சிறப்பான பாடல், வாழ்த்துக்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு, வாழ்ந்து முன்பும் உங்களுடைய அவர் கேட்டிருக்கின்ற இந்த பாடல், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. உண்மை உண்மைதானம்மா, நல்லவர்கள் என்றால் என்ன பொறாமை போட்டி வஞ்ச எண்ணங்கள் இல்லாதவர்களுக்கு மனச்சாட்சி இருக்கின்றது. மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? எங்கள் மனச்சாட்சி தான் எங்களுக்கு நீதியை தருகின்ற ஒரு பெரிய ஆயுதம், மனச்சாட்சி. சிறப்பு மகளே, சிறப்பாக வந்து இருவரும் இணையர்களாக வந்து எங்களோட பேசி மகிழ்ந்து நல்ல விடயத்தை ரெண்டு பேரும் எடுத்திருக்கின்ற இறுதியில் வந்தான். வாழ்க்கை என்றால் என்ன, அதில் பொறாமை என்றது ஒரு பெரிய அங்கம். அந்த பொறாமையை பற்றியும் நீங்கள் வந்து அதை சுட்டி காட்டியது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மகளே. வாழ்த்துக்களம்மா, இருவரும் நலமோடு வாழ வேண்டும், இருவரும் நல்ல அறிவோடு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. 10 பதங்களோடு வந்த எங்களுக்கு 2 பதம் தான் மீதியாக இருக்கின்றது. இப்பொழுது 8 பதங்களையும் வந்து கஸ்தூரியில் ஆரம்பித்து தேவா, சியாமலா, ஞானசேகரன், சரவணன், நாகப்பன், கிருஷ்ணன் அனுஷியா இவர்களோடு நாங்கள் இணைந்து சிறப்புக்கு கொண்டு வந்தோம். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு முழுமையான நிகழ்ச்சி, நிறைவான நிகழ்ச்சி என்று நான் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். இது மூன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நடைபெறுவது சொல்லோடு பாடல்.

இந்த பாடல் முழுமையாக முடிவடைந்தது. இப்பொழுதுதான் முழுமையாக முடிவடைந்த ஆரம்பத்தில் தொட்ட பாடல் இப்பொழுதுதான் முழுமையடைந்தது. அதுவரையும் அன்பு உறவினர்கள் வந்து எங்களோடு ஊடாடி கொண்டு சென்றவளை இடைய நேரம் ஏற்பட்டது. நிறைவாக நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரும் வேளையில் அன்பு நாகப்பன் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அல்லவா, நானும் உறுதி கூறிவிட்டேன் அல்லவா, நீட்டதிடம் உண்மையை நான் பிடித்து விட்டேன், அவர் உண்மையை உறுதி எடுத்துரைச்சு விட்டார். அதுக்கும் அறம்தான் பொய் பேசாமை. அவர் வந்து நடந்து விட்டு அந்த பாடல் இன்றைக்கு கிடைக்குமா என்று அவரோடு கேட்கும் பொழுது எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும். அதனால் இறுதியாக நிறைவுக்கு முன்பு ஆயத்தமாகிவிட்டேன். இருப்பினும் அவருடைய மகாபிரபு திரைப்படத்து பாடலை கேட்டார். அது எப்படி இருக்கும், இவ்வளவு ஆவலாக கேட்கின்றாரே, அந்த பாடலை நாங்களும் ஒரு தடவை கேட்போமா? இதுவோ அந்த பாடல், மைனா மைனா மஞ்சள் மைனா என்ற பாடல்.

சிறப்பான ஒரு பாடலை நேற்றே கேட்டு மகிழ்ந்து சொல்ல வேண்டும் என்று இருந்தவர் தூங்கிவிட்டார். ஆனால் இப்பொழுது தூங்காமல் இருந்து இந்த பாடலை உள்வாங்கி இங்கே பதிலையும் தந்திருக்கின்றார். நிறைவின் நிகழ்ச்சியாக இந்த பாடலை தந்திருக்க மன்றுகிறேன். இது எங்கள் கடமை, இது உங்கள் உரிமை கேட்பது. சிறப்பாக இருந்தது. இந்த பாடலில் வந்த அந்த பறவை மைனா என்ற பறவை உலகளாவிய எங்கள் ஆசிய நாடுகளில் நிறைவாக உண்டு. இந்த நாடிலே அந்த மைனா காணப்படாது. ஆனால் இங்கே இருக்கின்றது அதே மஞ்ச வண்ணத்தை கொண்டது. எங்கள் நாட்டிலே மைனா என்றும் அழைப்பார்கள். நான் இருந்த பிராந்தியம் வடபகுதிகளிலே அநேகமானவர்கள் இதை மஞ்ச வண்ணா என்று கூறுவோம். மஞ்ச வண்ணம், அதில் வர்ணம் இருக்கின்றது. அதனுடைய அலகு கால் அந்த இறகிலே ரெண்டு கோடு இருக்கும், ஒரு எழுப எழுத்துக்கு மஞ்சள் கலரில் இருக்கும். அதனால்தான் அதை மஞ்ச வண்ணா என்றும் நாங்கள் கூறிக்கொள்வோம், மைனா என்றும் கூறிக்கொள்வோம். சிறப்பான ஒரு பாடல் மைனா என்ற கருத்தை வைத்து மகாபிரபு திரைப்படத்தில் கேட்டு மகளை வைத்தீர்கள் என்று எல்லோரும் பேசிக்கொண்டே இருந்தோம். பாடலை கேட்டோம். ஒரு பாடலாவது ஒலிக்க வேண்டுமல்லவா என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களை நீங்கள் ஒலிக்க வைத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் நாகப்பனவர்களே. இன்றைய நிகழ்விலே நாங்கள் கொண்டு வந்த பதங்கள் 10 பதங்கள், அதில் 8 பதங்கள் சிறப்பாக சென்றன. கஸ்தூரி இசை என்றதை பற்றியும், தேவா உரிமை பற்றியும், சியாமலா நன்றி என்றதை பற்றியும், ஞானம் எங்களுடைய ஞானசேகரன் கோபம் என்றதை அழகாகவும், சரவணன் வந்து கல்வியை பற்றி சிறப்பாகவும், நாகப்பன் அவர்கள் அறம் என்பதை மேலும் திறம்படவும், அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன் அனுஷியா இருவரும் வாழ்க்கை காழ்ப்புணர்வு, இந்த ரெண்டும் எங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான அம்சம். அந்த 2 பதங்களும் அவருக்கு கிடைத்து அந்த வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட சில சலனங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம். வாழ்க்கை என்றால் அப்படித்தான் என்று நாங்கள் எடுத்து ஒருவருக்கொருவர் பகிர்ந்து நாங்கள் உலகளாவை கேட்கும் வரை உரையாடியோம். யாரையும் புண்படுத்தவில்லை. இந்த வார்த்தைகளை கொண்டும் நாங்கள் பேசிய விடயங்களை கொண்டும் சிறப்பான ஒரு அம்சமாக இந்த சொல்லோடு பாடல் வடிவமைத்து கொண்டு வந்து உருவகித்து விட்டது. இது உருவமாகிவிட்டது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்கின்றது என்று இங்கே கருத்துக்கள் பலர் எழுதியிருக்கின்றார்கள். உலக நாடுகளில் இருந்து எல்லோருக்கும் பிடித்தமான நிகழ்வாகவும் இருக்கிறது. இதை நாங்கள் இதில் எவ்வளவோ பேசலாம், ஒரு பதத்தை வைத்து மணிக்கணக்காக பேசலாம் தான். ஆனால் சுருக்கமாக அளவாக அழகாக மற்றவர்களுக்கு சலிப்படையாமல் இருக்க வேண்டும் என்ற அறத்தின்பால் நாங்கள் நடந்திருக்கின்றோம் என்று தான் கூற வேண்டும். வாழ்த்துக்களை நான் எல்லோருக்கும் என் இதயம் நிறைந்து கூறிக்கொள்ளுகிறேன். உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி. இதுதான் மொன்றியல் தமிழ் வானொலியின் தாரக மந்திரம். எங்கள் எல்லோரையும் இணைத்து ஒரு குடையின் கீழ் அமைத்து வைத்த எல்லாம் அல்ல இறைவன் தந்த அருளினால் இதை 30 வருடங்களாக ஆண்டு கொண்டிருக்கின்ற என் அன்பு மகள் வானரசி மீரா அவர்களுக்கு உங்களுடைய அன்பும் இறைவனுடைய ஆசையும் என்றும் கிடைக்கும். என்னுடைய நல்லாசையும் அவருக்கு கிடைக்கும். விரைவில் அவர் குணமடைந்து வந்து உங்களோடு இணைந்து கொள்வார். நாங்கள் 12வது மாதம் 9வது நாள் எங்களுடைய 30வது ஆண்டில் காலை வைக்கின்றோம். 30வது ஆண்டை காணும் எங்களுக்கு ஏற்ற ஒரு நிகழ்வாக அன்று திகழும் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது முதல் நீங்கள் அந்த மொன்றியல் தமிழ் வானொலி என்னுடைய இலக்கத்திலே இதற்கு நீங்கள் கூற வேண்டிய கருத்தை, கூற வேண்டிய வாழ்த்தினை, விருப்பமான பாடலையும் எழுதிவிடுங்கள். அங்கே அவையெல்லாம் சேர்ந்து வரும். அந்த நாளிலே அது ஒரு தனி நிகழ்வாக நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். அதனால் நீங்கள் என்னுடைய இலக்கத்தில், என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கின்ற என்னுடைய இலக்கத்துக்கு நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதை நான் சேர்த்து கொள்வேன். இன்னொன்றிலே சேர்த்து வைத்திருந்து நீங்கள் வாழ்த்து எப்படி வாழ்த்துகிறீர்கள், எப்படி உங்களுடைய பாடல் என்ன பாடல் என்பதையும் அதிலே குறித்து விடுங்கள். சிரமத்தை பாராமல் நேரம் கிடைக்கும் பொழுது இப்பொழுது கூறினால்தான் இன்னும் இது 9வது மாதம் ஓரளவு முடிந்து இன்று 29வது நாள் நாளையோடு முடிவடைகின்றது. அதன் பின்பு 10வது மாதம் 11வது மாதம் முழுவதும் வந்தால் 12வது மாதத்திலே 9வது நாள் எங்களுடைய விழா. ஆகினால் அந்த 2 மாதத்துக்குள்ளும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதும் அழகாக நல்லபடி எழுதி விடுங்கள். அதை நான் ஒரு நிகழ்ச்சியாக தொகுத்து தருவதற்கு இறுதி நாளாக நான் 11வது மாதம் இறுதி நாள் தான் இறுதி நாள். அதற்கு பின்பு வருவது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ 11வது மாதம் 30வது தேதி வரைக்கும் உங்களுக்கு 60 நாள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளே எழுதலாம் தானே. எழுதினால் நானும் அதை சேர்த்து கொண்டு வந்து தயாரிக்க வேண்டும். அதனால் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். நன்றிய நண்பு உறவுகளே, இதோடு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனின் வல்லமையால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றது, ஆரோக்கியமாக சென்றிருக்கிறது. வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கூறும் இந்த வேளையில் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு பதில் தந்தவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, வர முடியாமல் இருந்தும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே
அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் தமிழை உணர்ந்து செய்ய நல்ல தமிழையும் தந்துவிட்டார். இந்த ஒரு தமிழ் மகனாக, அன்னை தமிழின் பிள்ளையாக, நல்லதோர் அன்னை தந்தைக்கு பிள்ளையாக, நல்லதோர் ஆசான் குருமார்களுக்கு நல்ல மாணவனாக இருந்து உங்கள் எல்லோரும் இணையும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இவர்களுக்கு என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ்வணிந்து அவர்களுக்கு வணக்கம் கூறி நன்றியும் கூறிக்கொண்டு உலகளாக இருந்து என்னோடு இணைந்து இருந்து என்னை இறுதி வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் பலர். இந்த பதிவிலே இட்டு என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகிறேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 29வது நாள் பல வடிவங்கள் எடுத்து வந்த கதம்பம், அந்த வடிவங்கள்லேயே ஒரு வடிவமாக வந்த சொல்லோடு பாடல், அந்த சொல்லோடு பாடல்களும் பல வடிவங்கள் வந்து இந்த வடிவத்தில் இப்பொழுது வந்திருக்கின்றது. சொல்லோடு பாடல் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது, எனக்கும் பெருமையாக இருக்கின்றது. என் உறவுகள் எடுத்தவுடன் ஒரு பதத்தை கொடுத்தவுடன் அதற்கு இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, அந்த வல்லமை வர வேண்டும். 2 மணி நேரத்தை நாங்கள் இங்கே நாங்கள் செயல்படுத்தும் பொழுது இந்த இது பயன்படக்கூடியது, ஒரு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். என் உறவுகள் அத்தனை பேரும் ஆரோக்கியம் பெற்றவர்கள் என்று நான் மனம் நிறைவோடு திருப்தியோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வரும் வேளை வாழ்வோம் வளமாக என்றும் அன்புடன் தமிழோடு என்று கூறிக்கொள்வேன், என்றும் கூறுகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை நிறைவு பெறுகின்றது. சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலோடு வரும் சொல்லோடு பாடல். வணக்கமும் நல்லுறவுகளே, மீண்டும் சந்திப்போம்.

மீண்டும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி வந்த பாடலை கேட்போமா? விழிகள் மேடையாம் என்ற கிளிஞ்சல்கள் திரைப்படுத்து பாடல்தான் அவர் இன்று விரும்பி கேட்கும் பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் தருகின்றார். மல்லிகை முட்டு என்ற பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

அடுத்து உனக்கு இருக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டு காற்றலையில் வளம் வருகின்றது. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல்கள். முதலில் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கேரிஸ் மீண்டும் தந்த பாடலை கேட்போம். புத்தம் புது நந்தவனம் என்ற வரிதான் நீங்கள் தந்த பாடல். பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் சின்ன பூவே பூவே சுகமா என்று கேட்கும் கட்டுமரக்காரன் பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது கேட்போம்.

இவர்கள் வந்தால் நானும் மறுகின்றேன் என்று ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து ஓடி வருவார். ஜூலை மலர்களே என்ற பாடலை கொண்டு பகவதி திரைப்படத்திலிருந்து கேட்கும் வண்ணம் ரமணி அவர்கள்.

சர்வதேச நேயர்கள் விருப்பத்திற்காக தித்திக்கும் தீனான பாடல்களை தரும் வரிசையிலே சிங்கரப்பூமி சிங்கப்பூரில் இருந்தும் மகாலிங்கம் தந்திருக்கின்றார். நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்திலிருந்து சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் என்ற பாடலை தந்திருக்கின்றார்.

வரும் பாடலை தருவது சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன். அம்மா அம்மா என்ற சாமி இரண்டு திரைப்படத்து பாடலை தான் நிரேஷன் நீங்கள் என்று விரும்புகிறீர்கள் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணிலிருந்து நீங்கள் பாடலை தந்தவரை உங்களிடமிருந்து இன்று இளமணி திருநாடு சென்று ஓய்வெடுத்து இருக்கின்றார். நீண்ட கால ஓய்விலே என்னவள் மலர்களில் ஆடும் இளமை என்ற அற்புதமான ஒரு அழியாத காவிய பாடல் கல்யாண ராமன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றது. ஒழிக்கின்றது அந்த பாடல்.

கொண்டிருக்கும் பாடல் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் என்று காவை சேனா ஆசானும் ஒரு பாடலை தெரிவித்தார். சிபிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து மனசு மயங்கும் என்ற வரியை கொண்ட பாடல்.

அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றது. மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நிகழ்வை சந்திப்போமா என்று கேட்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வாவிலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து உங்களோடு நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாக இருக்கும் உறவுகளை நீங்கள் அனைவரும் நலமா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர செய்கின்றேன். இன்றைய 163 பாட்டு சவாரியில் வந்து வாக்களித்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு சென்றவர்களுடைய நேயர்களின் பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை முதலில் ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் கத்தும் கடல் உள்ளே என்ற வரியை கொண்ட கட்டுமரக்காரன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று முதலில் வந்து இணைந்து கொண்ட இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி சயந்தன் உங்களுக்காக ஒலிக்கின்றது உங்கள் விருப்ப பாடல்.

இதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நீண்ட காலத்துக்கு பின் இன்று காற்றலையில் தோன்றி பங்களித்து விட்டு பாடலை கேட்டுச் சென்றார் அன்புடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபரிஷாதிக் அவர்கள். நீர் ஓடும் வைகையிலே என்ற பாடல். பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து இதோ ஒலிக்கின்றது ஜெகபரிஷாதிக் அவர்களே உங்களுக்கான பாடல்.

மேலும் ஒரு பாடலை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் வந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து கேட்டிருந்தீர்கள். சும்மா கிடந்தா சோத்துக்கு நஷ்டம் என்ற பாடலை மதுரை வீரன் என்ற திரைப்படத்தில் இருந்து

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையரங்கத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி நேயர் விருப்பம் 163. தொடரும் பாடல்கள் இருவருக்கான பாடல்கள். ஒன்று தர்மபுரியிலிருந்து வந்த தகடு சாந்தி நீங்களும், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து வந்து இணைந்து கொண்ட கிருஷ்ணன், இருவரும் வாக்களித்துவிட்டு கேட்ட ஒரே பாடல் தான். அந்த பாடல் மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்து பாடல். இது உங்கள் இருவருக்குமாக ஒலிக்கின்றது தண்ணீரிலே நீ நல்லதால் என்ற ஒரு தத்துவமான பாடல்.

இவர்கள் கேட்ட பாடலை நாங்கள் கேட்டு முடிந்த வேளையிலே தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவேங்கடம் அனுஷியா கிருஷ்ணன் உங்களுக்கான பாடலையும் தந்து விடுகின்றேன். மரகத வள்ளிக்கு மனக்கோலம் என்ற ஒரு பாடல் அன்புள்ள அப்பா திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள். இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே 163 பாட்டு சவாரி நேயர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் தெய்வம் தந்த வீடு என்ற அவள் ஒரு தொடர்கதை பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை அன்புடன் கேட்டு சென்றவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ராஜசேகர் ஞானசேகரன் அவர்கள்.

0: தெய்வம்
1: வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டு சவாரி 163 நேரம். இன்றைய பாட்டு சவாரி 163 வாக்களிக்கும் நோக்கோடு ஓடி வந்து இது என் கடமை என் உரிமை என்று இணைந்து வாக்களித்து விட்டார் அன்பு ராஜராஜன் தருமபுரி தமிழ்நாட்டில் இருந்து. அது மட்டுமல்லாமல் அவர் தனக்கு விருப்பமான பாடலை என்னை தாளாட்ட வருவாளா என்று கேட்கும் காதலுக்கு மரியாதை திரைப்படுத்த பாடலையும் தந்து சென்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இளைஞர்களாக வந்து வாக்களிப்பது எங்கள் உரிமை கடமை என்று ஓடோடி வந்திருந்தார் என்று அன்புடன் சரண்யா ராஜராஜன் அவர்கள். தான் பிறந்த மண்ணாக இருந்தாலும் மதுரைக்கு போகாதடி என்று கூறும் பாடலை கேட்டிருக்கின்றார். பாடலை கேட்டால்தான் அது புரியும் என்பதற்கு காரணம் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சரண்யா ராஜராஜன் உங்களோடு நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒருவரப்பாகும் 163வது பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

உலகில் எங்கிருந்தாலும் இத்தனை பணி இருந்தாலும் ஓரோடி வந்துவிடும் வாக்களிப்பதற்கென்று உரிமை கோரி வருவார். தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வளைகுடாவில் இருந்து குவைத் நாட்டு அன்பு ஜோர்ஜ். தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் அந்த சிந்து பைரவி பாடலை தந்தவளை நாங்களும் நிதானமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா? ஒலிக்கின்றது ஜோர்ஜ், உங்கள் பாடல்.

0: என் வழி கிச்சத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டல விட்டது சாமி சாமி சாமி சாமி சாமி.
1: அடுத்து வரும் பாடல் மிகவும் இனிமையான ஒரு பாடல், அது எம் காட்டலைக்கு வராத பாடல். யாகசாலை என்ற திரைப்படத்திலிருந்து வா வா என்னோடு என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் தன்னுடைய வேலை பழு இருந்தாலும் ஓடி வந்து கடமையை நிறைவேற்றிய பண்டிகை சிலுவை சன்னம்பாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து.

எங்கு சென்றாலும் சென்ற விடயத்தை விரைவாக முடித்து விட்டு ஓடோடி வந்து இணைந்து கொண்டார் எங்களுடைய அன்பு ரேவதி. தமிழ்நாடு கே கே நகர் சென்னையில் இருந்து சிறப்பாக பேசி மகிழ்ந்து வாக்களித்து விட்டு 163 பாட்டும் பாட்டு சவாரி விருப்பத்தில் எனது பாடலும் அளிக்க வேண்டும் என்று விரும்பி தருகின்றார். ஒரு பாடல் இனிமையான அந்த பாடல் அன்புள்ள மாண்பளியே என்று 3 தெய்வங்கள் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இருந்து

சென்ற கடமைகளை விரைவாக முடித்துவிட்டு ஓடோடு வந்து ஒளிந்து பாதியிலே இறுதியிலே வந்தாலும் சிறப்பாக தன்னுடைய வாக்கினை அழைத்துச் சென்றார் அன்பு மகள் ரேவதி. கே கே நகர் சென்னையிலிருந்து. குழந்தையும் தெய்வமும் திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்பி அன்புள்ள மான்வெளியே என்று தாருங்கள் என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். எத்தனை பணிகள் இருந்தாலும் வேலை பலவோடும் ஏனைய சமூக தொண்டோடும் ஓடித்தெரியும் அன்பு உறவு தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள். கிடைக்கின்ற நேரத்தை நன்றிகள் தமிழ் வானொலியின் நேரடி ஒலிக்குமாக இருந்தால் ஓடி வந்து இணைந்து விடுவார். அதுபோன்று இன்றும் ஓடி வந்து இணைந்து வாக்கினை தந்து இறுதி நேரத்தில் வந்தாலும் சரியாக செய்திருந்தார். வாழ்த்துக்கள் அவருக்கு. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்த பாடல் என்று தாருங்கள் என்று விறுவிறுப்பாக வாக்களித்து விட்டு கேட்டார் அந்த பாடல். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி என்று வரி எடுத்து பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த உறவுகளை

இசைக்கும் தேனான பாடல்கள் திசையங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பியது என்னுடைய 163rd பாட்டு சவாரி நேயர் விருப்பம். மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். என்றென்றும் வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை, தந்தை, ஆசான், இவர்களோடு அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் என கழித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து முதற்கண் வணக்கம் கூறி உலகளாவும் இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறி அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இணைந்து கொண்டு காற்றலையிலே வாருங்கள், இணைவோம் இன்றைய கதம்பத்திற்கு என்று சிந்தனை செல்வன். கனடாவில் இப்பொழுது நேரம் 11:34 முன்னிரவாக இருக்கும் இந்த வேளையிலே ஏழு மணி திரு நாட்டிலும் இந்தியாவின் தென்னகத்திலும் 9:04 இரவு என்று கூறும் இன்று 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 27வது நாள் இவ்வளவு விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 27வது நாளில் நாங்கள் இருக்கும் வேளையில் கூட நீங்கள் எங்களை முந்தி இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். நாங்கள் இப்பொழுதுதான் முற்பகலில் இருக்கின்றோம். இதே போன்று உலகின் பல பாகங்களிலும் அவரவர்களுடைய பருவ காலத்துக்கேற்ப, பூமியின் சுழற்சிக்கேற்ப சூரியனின் ஒளிபடும் கணத்தை வைத்து நேரத்தை கணித்திருக்கும் வேளை வித்தியாசமாக இருந்தாலும் பூமியும் வானமும் ஒன்றுதானே என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு பூமியிலே வாழ்கின்றோம் என்போம். உலகளாவும் இருக்கும் என் அன்பு உறவுகள் அத்தனை பேரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் நனமாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்றைய நாள் தங்கள் தங்கள் மகிழ்வான நிகழ்ச்சிகளை கொண்டாடிக்கொண்டு கண்டுகொண்டிருப்பவர்களோடு இணைந்து நாங்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு துன்பங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகிலே, அவர்களோடும் அவர்கள் துன்பத்தோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் மனிதநேயத்தோடும். இன்றைய காலநிலையை நாங்கள் எதிர்பார்த்தோம், அது 18 பாகையாக காட்டுகின்றது. அந்த 18 பாகையை நாங்கள் உணர்வென்றால் அதை விட குறைந்த நிலையில் தான் உணர்கின்றோம். ஏனென்றால் காற்று குளிர்காற்றாக, ஈரப்பதமுள்ள காற்றாக வீசிக்கொண்டிருப்பதனால் அந்த வெப்பம் தெரியவில்லை. இது 20 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து கொண்டு வந்து இன்று 3 பாகைக்கு வரலாம் என்று அறிய கிடக்கும் இந்த வேளையிலே ஆச்சரியம், பகல் வேளை எங்களுக்கு 11:54 தான் இன்று பகலாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் கூறினேன், நாள்தோறும் நிமிடக்கணக்காக சூரியனுடைய பார்வை எங்கள் இந்த மேலை நாடுகளின் பூமியிலே படுவது குறைவாக இருக்கின்றது. இப்படியே குறைந்து 8 மணி நேர பகலோடு தான் வாழப்போகின்றோம். அதற்கு எங்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு இந்த குளிர்காலத்தில் நாங்கள் வெளியே செல்ல வேண்டுமென்றால் அதற்கேற்ற உபகரணங்கள், ஆடைகள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து விட்டோம். அதாவது குளிர்கால உடைகளை வெளியே கொண்டு வந்து கோடைகால உடைகளை மடித்து அழகாக ஒழுங்குபடுத்தி உள்ளே வைத்துக் கொள்ளுகின்றோம். புதிதாக வருவதை வாங்கி கொண்டு வந்தாலும் பழையதுகளை நாங்கள் பாவிப்பது தானே. அந்த வகையிலே பகல் வேளை ஓரளவு நாங்கள் சென்றாலும் இரவு வேளையில் நிச்சயமாக குளிர் சட்டைகளை அணியக்கூடிய நிலையில் இருக்கும் காலநிலையில் இருக்கின்றோம். நீங்களும் பாருங்கள் உங்கள் காலநிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம்.

வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே நான் புலனத்திலே நான் ஒரு பதிவை போட்டேன் என்று பாட்டு பாடுவோர் பாடலாம், எல்லோரும் ஆயத்தம் ஆகுங்கள் என்று தயாராகுங்கள் என்று உடனே அன்பு மகள் சியாமலா உடனே அதற்கு பூக்களையும் பூக்கொத்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வரவேற்று கொண்டதை பார்த்தால், அடுத்து லண்டனிலிருந்து கஸ்தூரி அவர்களும் தன்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே தன்னுடைய கடமையில் தவறாத எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அழகான படம் வரைந்து இந்த நிகழ்ச்சியை தெரியப்படுத்தி நாங்கள் எல்லோரும் இணைவோம் என்ற வேளையிலே நாகப்பன் அவர்களும் தன்னுடைய பதிவை தந்திருக்கின்றார், தானும் இருக்கின்றேன் என்று எல்லோரும் வணக்கம் கூறி வரவேற்கும் வேளையிலே இன்று நாங்கள் என்ன நிகழ்ச்சியை காணப்போகின்றோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அல்லவா?

0: பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அழகாக நாங்கள் ஆயத்தப்படுத்தும் வேளையில் முதல் நேயராக வந்துவிட்டார் என்று ஓம் நம சிவாய. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. நாச்சியார் கோவில் இருந்து ஆறு தேவா.
0: நாச்சியார் கோவில் இருந்து எங்கள் அன்பு தேவா, ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி எங்கள் எல்லோருக்கும் நலம் கூறி நலம் தந்து இருக்கின்றீர்கள், நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படித்தானே?
1: உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரை என்ன ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனந்தம், ஆனந்த மகிழ்ச்சி, அன்பு, செல்வம், சிந்தனை செல்வம் இருக்கிற வரையும் எங்களை ஒன்னும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது.
0: அசைக்க முடியாது, யாராலும் அசைக்க முடியாது. சரி, இப்ப இன்று பாடுவோர் பாடலாமல் முதல் கடந்த வாரம் போல் முதல் நேயராக வந்து விட்டீர்கள். எங்கே நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை கேட்டு மகிழ்வோமா? உடனே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: அடி ராக்கு, அடி மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, அடி ரசாயி என்னடம்மா, அடி என்னடி ராக்கம்மா, பல்லாப்பு நெளிப்பு என் நெஞ்சில் குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குதடி, அடி என்னடி ராக்கம்மா, அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அடி நம்மூர் மீனாட்சி பார்த்தாலும் எங்க ஐயாவுக்கு வருத்தமடி, சின்னாலம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா, என் அத்தை, என் பெத்த, என் சொத்த, என் ரகமா கொத்தோடு முத்து தரவோ, தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி, தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி, சிங்கார மதுரையின் வெள்ளையம்மா அவை கதை தினம் தினம் நடக்குதடி, தெய்வானை சக்கலத்தி ஒன்னு இரண்டாக அடி தப்பாமல் நான் உன்னை சிறையடிப்பேன், உன்னை இரண்டாக இருக்கட்டுமே, என் கண்ணு, என் மூக்கு, என் பல்லு, அடி ரசத்தி கல்யாண வைபோகமே, அடபிபி டும் டும் டும் பிப்பி பி டும் டும் டும் பிப்பி பி டும் டும் டும் டும் டும். அவ்வளவுதான்.
0: சிறப்பு, சிறப்பு. பொய்யே சொல்ல மாட்டார் அவர், எல்லாம் உண்மையதான் சொல்லுவார். பாடல் மிகவும் மகிழ்வாக, சிறப்பாக, குதூகலமாக இந்த பாடலை பாடும் பொழுது உங்க உள்ளம் எனக்கு தெரிகின்றது தேவா. சிறப்பு, இப்படி
1: மகிழ்ச்சியா இருக்கியா? அதை உங்க குரல் வந்தோடனே நான் அதான் வந்துருந்தோம். அதே கஸ்தூரி வருவாங்க, கஸ்தூரிக்கு
0: எல்லோரும்
1: நேர்களும் வந்து
0: இடையில கவிதை
1: நேர்களும் வந்து சிறப்பிச்சு
0: கவிதை சொல்லு.
1: 11 மணி வரையும் எல்லா நேர்களும் பாட்டுப்போம். அதுவும் கஸ்தூரி அம்மா பாடுறதும் ரேவதி பாடுறதும்
0: கேட்டு
1: நல்லா இருக்கியா?
0: எல்லோரும் நல்லா பாடுறாரு. சரி, என்ன பாடலை ஒளிபரப்புவோம் என்ற நிகழ்ச்சியில தேவா முதலில் வந்த நீர்கள் அடி என்னடி ராக்கம்மா பாடி மகிழ்வாக குதூகலமா இருக்கும் ஒண்ணு ரெண்டாக இருக்கட்டும் என்று எல்லாம் கூறிவிட்டு ஐயாவே உங்களுக்கு விட்டு ஒரு பதம் புகுத்தி
1: விட்டீர்கள். உங்க குரல்ல இருக்காரு,
0: அவ்வளவுதான்.
1: உடம்பு எப்படி இருக்கோ அப்படிங்கிறது என்ன போட்டோல பதம் பார்க்க முடியுது. ஆனா எம்பெருமான் கோவிந்தாவும் உங்க குரல்ல தான் இருக்காரு.
0: நன்றி. நான் உடலே கவனம் எடுத்துக் கொள்வேன், நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் கவனம் எடுத்துக்கொள்வேன். என்ன பாடலை கேட்போம் தேவா?
1: ஐயா, ராஜராஜன்ல இருந்து இந்த இது எல்லா சிலையும் எடுத்துட்டு வருவாங்களா? அந்த படி நிறைய
0: எல்லா சிலையும் எடுத்துட்டு வருவாங்களா? ராஜராஜ சோழன் இல்லையா?
1: ராஜராஜ சோழன் படுறது இல்லையா?
0: அந்த மூன்று
1: உங்க
0: மூன்று பேர் பாடுவதா?
1: ஆமையா,
0: அந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கதா?
1: கும்பாசகமாக
0: பாட்டு
1: ஏடு தந்தான்
0: கட்டிக்காரன் பிடித்து விடுவார். களத்தை சொன்னவன் பிடித்து விடுவார் உடனே. முதல் நேராக வந்து இனிமையான பாடலை பாடி காட்டி நல்ல வார்த்தைகளை கூறுகிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சி எப்படி செல்ல போகிறேன் என்று அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்ற
1: சிறப்பா எல்லாருக்கும் சாஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ஒருத்தர் கூட விடாதீங்க. எல்லாருக்கும் பாட்டு நாளைக்கு போட்டுக்கலாம்.
0: நன்றி.
1: நாளைக்கு போட்டுக்கலாம்.
0: நன்றி ஐயா.
1: உங்க குரல் மட்டும்தான், உங்க குரல் மட்டும்தான் எங்களை நிம்மதியாக தூங்கிக்கும்.
0: வாழ்த்துக்கள் அடுத்த உறவிடம் செல்கிறேன். நன்றி நண்பர் தேவா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக இருக்கின்றார் தேவா. கேட்டபடி கஸ்தூரி அவர்கள் வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே. இல்லை இல்லை, இப்பொழுது அவர் முந்தி விட்டார். யோகாராஜி முந்தி விட்டார். வணக்கம் யோகாராஜி. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். கையை கூப்பி வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: நானும் அப்படியே கை கூப்பி வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே
2: என்று நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கின்றேன் மகளே. நானும் நலமாக இருக்கின்றேன். நீ அங்க உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: ஐயோ வெயில் வெயில் கொளுத்தி தள்ளுது.
0: அன் வழியே போகாதீர்கள். இப்ப இரவிலும் வெயில் அடிக்கிறதா?
2: இரவில் புழுங்கும்ல
0: பகல். அந்த பகலினுடைய வெப்பம் தக தகவென்று இருந்து இரவிலே உங்களுக்கு எல்லாம் தேகம் எல்லாம் கச்ச கச்சகண்டு இருக்கும் இல்லையா? அப்படியா?
2: எனக்கு அப்படி வேர்க்காது. நான் ஃபேன் போடுற பழக்கம் இல்லை. எனக்கு ஃபேன் போட்டுக்க மாட்டேன் நான்.
0: ஓ போட மாட்டேன்.
2: நல்ல பழக்கம். ஆனாலும்
0: உடல்நலத்துக்கு சுவாசத்துக்கு எல்லாம் கேடு விளைவிக்கும். ஆனா என்ன செய்யறது? குளிரூட்டி எல்லாம் அது எங்களுக்கு ஒவ்வாதது தான். ஆனா என்ன செய்யறது? பாவிக்க தானே வேண்டும் இல்லையா? சரி, அப்ப இன்று இந்த நிலையில இந்த புண்ணிய காலத்துல இருக்கின்றோம். என்ன என்ன செய்திகள் தரப்போன்றீர்கள்?
2: செய்திகள் ஒரு ஒரு விஷயம்
0: சொல்றேன்.
2: ஒரு மீனவன் ஒரு மீன் பிடிக்கிறான் கடல்ல. அந்த மீன் ரொம்ப அழகா இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான்? அந்த ஊர் ராஜா கிட்ட கொண்டு போய் அந்த மீனை ஒப்படைக்கலாம்னு சொல்லி ராஜா கிட்ட போறான். ராஜா கிட்ட போயிட்டு ராஜா கிட்ட கொண்டு குடுக்குறான். அந்த மீனை பார்த்தோன்னே ராஜாக்கும் ரொம்ப பிடிச்சிருது. உடனே என்ன பண்றாரு? உனக்கு நான் 1000 பொற்காசுகள் தரேன்னு சொல்லிட்டு 1000 பொற்காசு கொடுத்து அந்த மீனை வாங்கிக்கிறாரு. அப்ப உடனே அந்த மந்திரி போறாம வந்துருது. இந்த ஒரே ஒரு திருண்டு மீனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா ராஜா? இது என்னது இது அப்படின்னு சொல்றாரு. இல்ல மீன் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அவன் போறான். இதான் மீனா பெண் மீனா அப்படிங்கிறான். இது ரெண்டுமே இல்ல, அதனாலதான் இது சிறப்புன்னு சொல்றான் அவன். உடனே அந்த பதில் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திருப்பி ஒரு 1000 பொற்காசு கொடுக்குறாரு. இப்படி சில விஷயங்கள் பல விஷயங்கள் கேட்டு கேட்டு அவன் நல்லா வாங்கிட்டே இருக்கான். அந்த மந்திரிக்கு இன்னும் கொஞ்சம் எரியுது. உடனே என்ன பண்றான்? இவன் வாங்கும் போது ஒரே ஒரு காயின் கீழே உளுந்துருது. அந்த காசு கீழே உளுந்து உருண்டு ஓடுது. இந்த ஆள் கையில ஒரு 10 மூட்டை வச்சிருக்கான். அதோட இதை பொறுக்கிறதுக்கு ஓடுறான் அந்த மீனவன். ஓடினவனையும் பாருங்க, பொறுக்கி மாதிரி ஓடுறான். அந்த ஒரு காசுக்காக கையில அவ்வளவு மூட்டை வச்சிருக்கான். ஒரே ஒரு இதுக்காக போடுறான். போயும் போய் இந்த பிச்சைக்காரனுக்கு போய் நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவன் மண்ணு கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சு உளுந்துட்டு இருக்கான். உடனே அங்கிருந்து இவர் அந்த காசை எடுத்துட்டு மீனவன் திரும்பி வராங்க. வந்து ராஜா கிட்ட வந்து நிக்கிற. ராஜா உடனே கூப்பிடறாரு, உன் கை நிறைய நான் இவ்வளவு மூட்டை கொடுத்துருக்கேனே உன்னோட அறிவாளித்தனத்துக்கு. அப்ப நீ இந்த ஒரே ஒரு காசுக்காக நீ ஏன் ஓடுற சொல்லி கேக்குறாரு. அப்ப உடனே இவர் சொல்றாரு, அது ஒண்ணும் விஷயம் இல்ல ராஜா, இந்த இந்த காயினை பாருங்கன்னு சொல்லி காமிச்சு. காயின்ல என்ன இருக்கு? ஒரு பக்கம் என்னோட உருவம் இருக்கு, இன்னொரு பக்கம் சாதாரணமா இருக்கு. அப்ப ஒரு பக்கம் உருவம் இருக்கு. அந்த உருவம் இருக்கிற பக்கமா உளுந்து அது யார் காலையான பட்டுருச்சுன்னா எல்லாரும் உங்களை மிதிச்சுட்டு போவாங்கல்ல, அதனாலதான் நான் ஓடி போய் அதை எடுத்தேன். அந்த அது ரொம்ப ராஜா விடுச்சு போய் அவனுக்கு இன்னும் பல மூட்டைகள் கொடுக்குறாரு. மந்திரிக்கு பத்திட்டு வருது. இதுல ரெண்டு கான்செப்ட் அடங்கி இருக்கு, ரெண்டு விஷயம் அடங்கி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற கருத்து கம்மிய பெருந்தன்மையோடு விசுவாசத்தோடு அன்போடு நடப்பது ஒன்று. இரண்டாவது, நாணயத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஒன்றொன்றாகத்தானே சேர்த்து பல கோடியே கொண்டு வரலாம். அவர் மனம் வந்து அழித்தது வெளியே ஓடி போகும்போது தள்ளி விடலாமா? எவ்வளவுதான் உயர்ந்து எவ்வளவுதான் சேர்ந்து வந்தாலும் அந்த ஒன்றொன்றாகத்தானே அவன் சேர்த்தான். அவனுக்குத்தான் தெரியும் பணத்தினுடைய அருமை. வேற என்ன கருத்து கூறுங்கள்? நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய கருத்தை.
2: ஒண்ணு இல்ல, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது.
0: அது அவருக்குரியது, அது அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கவில்லை தானே.
2: ஆமா, அடுத்தவங்களை பார்த்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பண்ணாங்க. ஒருத்தர் பாடுறாங்க, என்ன விட அழகா பாடுறாங்க, ஆகா நல்லா பாடுறாங்கப்பா, சூப்பர்ப்பா, நான் அப்ரிசியேட் பண்ணாதான் அது எனக்கு பெருமை.
0: ஐயோ
2: நல்லா பாடுறாங்க,
0: எங்கள் வானொலி உறவுகளே அந்த பெருந்தன்மை உண்டு. ஒவ்வொரு தரம் பாடி முடிந்த நம்மளை ஆரோக்கியமாக உற்சாகமாக கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். கூறுங்கள்.
2: அதனால அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம அவங்க எப்படி பாடினாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணும், அந்த மாதிரி மனசு இருந்தாதான் எதுலயுமே ஷைன் பண்ணலாங்கிறது. அந்த அந்த மந்திரி வந்து பொறாமப்பட்டதுனால அவன் ஒரு பொற்காசோட அவன் போய் ஒரு மூட்டையோட போயிருப்பான். இவன் பல கேள்விகள் கேட்டு அவன் 10 மூட்டை வாங்கிட்டு அவன் பெரிய லெவல்ல அவன் பணக்காரன் மந்திரி மந்திரியாவே உட்காந்துருக்க வேண்டியதுதான். இதுதான் அவனுடைய இது. எதுக்கு அறிவாளித்தனத்தை அவன் யூஸ் பண்ணா, நீ முட்டாள்தனத்தை யூஸ் பண்ண, எதுக்கு மெஜாரிட்டி வந்தது? அவன் அறிவாளித்தனத்துக்கு தான் வந்தது, அவனுடைய டேலண்ட்டுக்கு அவன் வாங்கின்னு போயிட்டான்.
0: அதனால்தான் காழ்ப்புணர்வு கூடாது, அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படக்கூடாது. நல்ல கருத்தோடு நல்ல ஒரு சிறுகதையை கூறி பெரிய கருத்து அதுக்குள்ளே தத்துவத்தை உள்ளடக்கினதை கூறினதுக்கு நன்றி. இப்பொழுது எல்லோரும் பாடல் கேட்க வேண்டும் என்று அவளாக இருக்கின்றார்கள். பாடுவோமா?
2: பாடல் வந்து டிஃபரெண்ட் பாடல், ரெண்டு பாட்டு பாட போறேன். ஒண்ணு வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது, கேக்குறவங்க தான் அதை சொல்லணும்.
0: ஃபேவரட்
2: பாடுதான்.
0: நீங்க பாடினாத்தான் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். எங்க பாடங்களையும் கேட்போம்.
2: தப்பு இருந்தாலும் மன்னிக்கவும்.
0: அது எங்கள் பரம்பரை கூடம் கொண்டு பாருங்க.
2: முயற்சி தான் பண்ற, அவ்வளவுதான்.
0: முயற்சி திருவினையாக்கும்.
2: டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன் டடன்

ஆஹா வந்திருச்சே ஆசையில் ஓடி வந்த

காக்கையை போல் உந்தன் நடையில, அண்டன் காக்கையை போல் உந்தன் குரலிலே, கவிதையை போல் உந்தன் நடையிலே, பச்சை கிளியினை போல்

கன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிரிக்கி சுத்தர பொறுக்கி, ஐயோ மறந்து போச்சு.

ஜல்லாடுதே, கிழக்கே போகும் ரயிலிலே ஓ இளம ஊஞ்சல்லாடுதே. அன்ன கிளியே, பத்திரகாளி, சிட்டுக்குருவி, கவரிமானே, ஹா.

0: ஆண் குரலில் அதிகம் கேட்டு மகிழ்ந்த இந்த பாடலை ஒரு பெண் குரல் பாடும் பொழுது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றது. சிறப்பாக இருந்தது. அந்த தளம், அந்த களம், அந்த நிலை எல்லாவற்றையும் கூறும் வண்ணம் அந்த அந்த ரசங்களை அழகாக கூறியிருந்தீர்கள். சிறப்பு யோகாராஜி, சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. சரியா, என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: ஒரு சிவாஜி பாடல், அந்தப்புரத்தில் ஒரு மகாராணி.
0: ஆஹா, நல்ல பாடலாச்சு.
1: அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராஜன்.
0: ஓ, அந்தப்புரத்தில் ஒரு மகாராணி. சரி, அந்தப்புரத்தில் ஒரு மகாராணி என்ற பாடலை யோகாராஜி உங்களுக்காக தருகிறேன். சிறப்பான ஒரு பாடலை, நல்ல நகைச்சுவையோடு வருகின்ற ஒரு பாடல், உட்கருத்துக்கள் புரிந்த பாடலை அழகாக நீங்கள் தொகுத்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள். அதை விட அந்த கதை
1: ரொம்ப ரொம்ப
0: நன்றி மகளே. அந்த புறத்தில் ஒரு மகாராணி. இப்பொழுது நித்ரா தேவியிடம் அணைந்து விடாதீர்கள்.
1: இல்ல இல்ல, இன்னைக்கு இன்னும் நித்ரா தேவி வரல.
0: வரமாட்டே. அடுத்த அந்த சிறப்பான பாடலை பாடி முடியும் வரை வரமாட்டே.
1: இன்னைக்கு வேற ஒரு எஃப்எம் லயும் பாடிட்டு வந்தேன்.
0: அப்படியா?
1: அது வேற ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு பாடல் பாடினே அவங்க அடுத்த பாடலும் நீங்க பாடுங்கன்னு சொல்லி என்ன ரெண்டாவது பாட்டு பாட சொல்லி பயங்கரமா புகழ்ந்துட்டாங்க.
0: யாரு? மேடையிலயா?
1: மேடையில இல்ல, இதுலதான் எஃப்எம் மூலமா தான்.
0: ஓ, எஃப்எம். எந்த எஃப்எம்?
1: செந்தளிர், செந்தளிர் நினைக்கிறேன்.
0: அங்கேயும் இரண்டாவது பாடலுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கின்றார்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு, கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே. அடுத்த பாடலை தயாரில் வச்சிருங்கள், சந்தர்ப்பம் வரும்போது நீங்களாக பாருங்கள். நன்றி அம்மா. அடுத்த உறவு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக வர இருக்கின்றார் என்னுடைய கஸ்தூரி சயந்தன் அவர்கள் அழைக்கின்றார்கள். இணைத்து விடுவோம் அவரை. யோகாராஜி உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். வணக்கம், வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே, வணக்கம். உங்களை இணைக்க இருக்கின்றேன், வர வேண்டும். அலையுங்கள், அலையுங்கள், இணைந்து விடுவீர்கள். இங்கே அன்பு பேர்த்தி என்று வர இருக்கின்றார் சிவரஞ்சினி அம்மையப்பனிலிருந்து. அதை தொடர்ந்து எங்களுடைய அரசடி குப்பம் யாம் இருக்க பயமே அவர் மாயத்தமாக இருக்கின்றார் வருவதற்கு. இப்பொழுது கஸ்தூரி சயந்தன் அவர்களை இணைப்போம். வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. மாலை மதிய வணக்கம் உங்களுக்கு.
0: எங்களுக்கு மதியம் ஆகி உள்ளது. வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. மதிய வணக்கத்து உங்களுடைய மாலை வணக்கத்துக்கு வணக்கம். அங்கே உங்களுக்கு இன்றைக்கு மழை செய்யும் பெய்யும் சந்தர்ப்பம் இருக்கின்றார்.
2: மழை காத்து எல்லாம் குளிர் எல்லாம் சேர்ந்து கட்டி இருக்கு.
0: எங்களுக்கும் இன்று மாலை நேரத்தில் இருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் 18 பாகை, அது 20 செல்லும். ஆனால் மழை குணம் இருக்கு. காலை நேரம் குளிர் காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது.
2: எங்களுக்கும் 18 பாகை ஐயா.
0: 18 என்ன மேல நாடுகளே அப்படித்தானுங்க. மரங்கள் எல்லாம் நிறம் போர்த்தி கொண்டிருக்கிற போர்க்கின்றன. மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், ஊதா நிறம் என்று பொருத்தி கொள்ளுகின்றது எங்களுக்கு. இலையுதிர் காலம் நெருங்கிவிட்டது. அடுத்த மாசத்திலிருந்து இலையுதிர் காலம் தான் எங்களுக்கு. சிறப்பு. இன்றைய நாளில நன்றி. இன்றைய நாளில என்ன பாடலை எங்களோடு பாட வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றீர்கள்?
2: நேற்று பௌர்ணமி தானே ஐயா, அதனால இன்னைக்கு இந்த பாட்டை யோசித்தேன்.
0: என்ன பாடல் என்று கேட்போம்? பௌர்ணமி நிலவில். அப்படியா?
2: இல்ல, பௌர்ணமி நிலவில் இல்ல. இது வந்து
0: நீ
2: பாடல் வந்து அன்றொரு நாள்.
0: ஓ, வாழ்த்துக்க அன்றொரு நாள். அதே இல்ல, எங்க பாடுங்களேன் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் உங்கள் குரல்ல.

வாயே வெண்ணிலவே ஆடும் கனி

0: பக்க பாத்தியங்கள் இல்லாமல் ஒருவருடைய குரலிலே இசையோடு பாடலை கேட்கும் ஆனந்தம் கொண்டோம் மகளே. சிறப்பாக இருந்தது. அந்த பாடலின் உட்கருத்துக்களை உள்வாங்கி உருக்கமாக பாடினீர்கள். இது இதுக்கு இதற்கு மேலும் நான் விமர்சனம் கூறுவதென்றால் எங்கோ போய்விடும். சிறப்பான ஒரு பாடல், நாடோடி திரைப்படத்தில், நாடோடி திரைப்படத்து பாடல், நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் அழகாக தெரிவு செய்து அதை நீங்கள் உள்வாங்கி உள்ளன்போடு உள்வாங்கி பாடியிருக்கிறீர்கள். அந்த கருத்துக்கள் அந்த பக்க வாத்தியங்களெல்லாம் தனி அந்த வரிகளை உங்கள் குரலே தெளிவாக கேட்டு மகிழ்ந்தோம் நாங்கள். இப்படித்தான் எல்லோரும் வேண்டுவார்கள் என்று சிறப்பாக இருந்தது மகளே. சிறப்பான பாடல், உங்களுக்கான பாடல் என்ன பாடலை நாங்கள் பதிவு செய்யாதீர்கள்? என்ன பாடல் ஒளி
1: எனக்கு இந்த படம் வந்து படம் ஞாபகம் இல்ல, பாடல் நாகேஷ் ஒரு படம், என்னை நாகேஷ் அவருடைய அப்புறம் அவருடைய முத்து குளிக்கவா அனுபவி ராஜா அனுபவி திரைப்படம் பழைய இடம்
0: இன்றைய நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவருடைய பிறந்த நாள் என்று கூறுகிறீர்கள். அவருடைய பிறந்த நாள் நினைவுகள் என்றும் எங்களுக்கு இருப்பது மட்டுமல்லாமல் அவரை உள்ளத்திலே எப்பொழுது நினைத்துக் கொள்வோம். நகைச்சுவை என்றால் நாகேஷ் என்ற ஒரு முத்திரையை
1: மறக்க முடியாது. திருவிளையாடல் தருமி
0: தான்
1: கேட்கட்டுமா?
0: அது மட்டுமில்ல, எனக்கு பிடிச்ச கட்டம் அதுல அந்த அவருக்கு பரிசு கொடுப்பார்கள். தர்மி கவிதை தின்னு அரசன் அவருக்கு பரிசு கொடுக்க அங்க நக்கீரர்களும் கொஞ்சம் இருங்கள் ஐயா என்று கூட்டம், கொஞ்சம் இருங்க என்ன அவசரம் திரும்பி பார்த்து அவர் கேட்கறதுல பரிசு கொடுத்துருக்கேன். நல்ல பாடல். அவர் நகைச்சுவை மட்டுமில்ல, குணச்சித்திரங்கள் எல்லா பாத்திரமும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் ஒரு ட்விஸ்ட் நடன விப்பன்னர், நடனத்துல கடிகாரனவர். அவர் அப்படி நெளிவாருன்னா ஹார்ட் போர்ட் இந்த பத்திரிகை அந்த பேப்பர் கடதாசி கூட நெளியாது அவர் நெளிவது போன்று. சூப்பர். அங்க அதாவது அங்கத்தினாலே நடித்து காட்டக்கூடிய நல்ல ஒரு நடிகர். வாழ்த்துக்கள் மகளே, உங்களுக்கான அந்த பாடல் ஒளிபரப்புகிறோம். இந்த பாடலை இனிமையாக தந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஒளி வந்து பாடலாம். இன்னொரு பாடல் நீங்களா? நன்றி மகளே,
1: நன்றி.
0: தகவல் வாழ்த்துக்கள் என்றும் வாழ்க நீங்கள், வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க. அற்புதமான பாடலை தந்த எங்கள் அன்பு கஸ்தூரியை தொடர்ந்து அடுத்த பாடலை உடனே தருவதற்கு யோகராஜி ஆயத்தமாக ஓடி வருகின்றார். வணக்கம் யோகராஜி, வணக்கம், வாருங்கள். வணக்கம். இரண்டாவது பாடலை தரப்போன்றீர்கள். அற்புதமான அழகான சிறப்பான பாடல் என்று சொல்லீர்கள். நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். எங்கே எங்கள் ஆவலை தணிக்கும் வகையில் பாடல்கள் கேட்போம். ஓடி வாருங்கள்.

உன் மடி மீது நான் கண்மூடுவேன், அதோடுதான் நான் பா

கதைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவான் உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவான் குலவினக்காக நான் வாழ பழி காட்டவா அதோடுதான் நான் பாடுவேன் பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கின்றது நான் பாடும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கின்றது எனக்காக இரு நெஞ்சும் துடிக்கின்றது எனக்காக இரு நெஞ்சும் துடிக்கின்றது இதில் யார் கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது.

0: விளையாடுவேன் உன் அடி மீது நான் கண்மூடுவேன்.
1: எங்களையும் கண்மூட வைப்பீர்கள் போல் தாளாட்டு போல அற்புதமான பாடல். இந்த பாடல் சிறப்பான இந்த பாடல் என் முன்னே ஒரு விருது ஒன்று இங்கே காணப்படுகின்றது. அது என் மகள் ஒரு தடவை ஒரு விழாவிலே மொன்றியாளிலே பாடு இதே போன்று பாடுவோர் பாடலாம் போன்று வந்து பலர் பாடிய இடத்திலே இரண்டாவது நிலையை பெற்றிருந்தார். இந்த பாடல் பாடிது அவருக்கு விருப்பமான பாடல் மகள் மீராவுக்கு. சிறந்த ஒரு பாடல், நல்லதொரு பாடலை தந்தீர்கள். நல்ல கருத்தாளம் உள்ள பாடல், அமைதியாக அழகாக. அதான் நான் முதலே கூறினேன் மகளே, என்னவென்றால் இந்த பக்கவார்த்தியங்களோடு கூறி ஆகா ஓகோ ஒன்று இருந்த நாங்கள் தனியே அந்த வரிகளை சொந்த குரலே நீங்கள் வந்து பாடும்பொழுது எங்களை அறியாத ஆனந்தமாக இருக்கின்றது. அப்படி மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி ஆனந்தப்பட வைக்கும் ஒரு நல்ல சேவையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த பாடகர்கள் எல்லோரும் முதல் முதல் வந்து எங்கள் தேவா அவர் அவர் பாடவே மாட்டேன் என்று ஓடித்திருந்தவர் இப்பொழுது இழுத்து வைத்து அவரை பாட வைத்த பின்பு வந்து அவர் தன்னைத்தான் ஆக்கிக்கொண்டு இன்று பாடின பாடலே பிழைகள் வந்த போது கூட அதை நிவர்த்தி தாளம் தப்பாமல் கொண்டு போகின்றார். அந்த அந்த திறமை அவரிடம் இருக்கின்றது. இவற்றை தான் நாங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையா? அம்மா நல்ல சிறப்பா நீ ஒரு தொலைபேசி எடுத்து வாய்ந்த கஸ்தூரி எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு தொலைபேசியை காதலே வைத்துக்கொண்டு அதுக்குள்ள எவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் என்னவென்றால் அதாவது அந்த துடிதுடிப்பு இருக்கும். பாடல் ஐயாயிரம் அழைப்பு வருகின்றதோ, வலைத்தளம் சரியாக இருக்கின்றதோ, வரிகள் சரியாக இருக்கின்றதோ என்று எவ்வளவு அவதானித்து செய்ய வேண்டும். கட்டிக்காரர் இது ஒரு பிரத்யேகமான ஒரு திறமை உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. வளர்த்துக் கொள்ளுங்கள் வாழ்வுகள். நன்றி மகளே. காதோடுதான் நான் பேசுகிறேன், இனிமேல் நாங்களும் எல்லோருக்கும் காதோட பேசுகிறோம் சரியா? ரகசியமா வாழ்த்துக்கலாமா? இப்பொழுது நித்ராதேவி உங்களை தேடுவாரே, அடுத்த உறவாக வருகின்றார் தர்மபுரியில் இருந்து எங்களுடைய வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்கள். வணக்கம் ராஜராஜன் அவர்களே.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். இப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம் நலம் அறியாவில நலமாக இருக்கிறோம். அனைவரும் நலம், அங்கே நலம்,
1: நாங்கள் எல்லோரும் நலம். உங்கள் நலம் அறிந்தோம் மகிழ்ச்சி. அங்கே உங்களுடைய காலநிலையை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கின்றது தர்மபுரியிலே என்று?
2: வெப்பசலனம் அதிகம் ஐயா.
1: ஓ, வெப்பம் அதிகமா இருக்கும். இரவு நேரம் அதனுடைய வெப்பருடைய தாக்கம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். குளிர் இல்லை என்ன?
2: ஆமாங்க ஐயா.
1: இந்த நேரத்தில் என்னவென்றால் இந்த புதிய பயிர்கள் நெற்பயிர்கள் போன்ற முக்கியமான பயிரினங்களை அவர்கள் விதைத்து அந்த விதைகள் முளைத்தெழும்பும் வேளையில் வெப்பம் தான் அதற்கு தேவை. மண்ணிலிருந்து வெளியே வருவதற்கு அதற்கு நாங்கள் ஊற்றும் நீரின்ற குளிர் தான் தேவை. பனி போன்ற குளிர் வந்தால் அவை வளர மாட்டா குன்றிவிடும். இதெல்லாம் இயற்கையினுடைய வரம் சிறப்பு. அதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள

0: உனக்காக
1: முப்பத்தோரு மழை பெய்கிறது ஐயா,
0: அங்கும் வாழ்கின்றார்கள் தானே. அதே போன்று ஆனால் அங்கும் அந்த அறிவியல் வளர்ச்சியில் அவர்கள் தங்களுக்கு வசதியாக உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நிலைமையை மாற்றுமாறு சில கர்மங்களை ஆற்றி இருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக அங்கு மண்மழை, பெருமழை, காற்று, வெப்பம் அதிகம், உலகத்தில் இல்லாத அளவுக்கு வெப்பம் அங்கே கூட இருக்கும், தாங்குகிறார்கள் தானே. அது ஏற்ற மாதிரி தான் அந்த உடல் அமைப்பு, உணவுகள், பரிமாற்றங்கள் அங்கே இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதே போன்று எங்கள் நாட்டிலும். அதனால் இந்த வெப்பநிலை காலநிலை மாற்றத்தை எண்ணி நாங்கள் கவலைப்பட்டு அல்லது சந்தோஷப்பட்டு பிரியோசனம் இல்லை. அது நாங்கள் சந்தோஷப்பட்டால் என்ன, கவலைப்பட்டனா அது வாரது வந்தே தீரும்.
1: கண்டிப்பாங்க ஐயா,
0: நன்றி. சார், இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிலவில் வந்திருக்கும் போது ராஜராஜன் ஒரு பாடலை அழகாக பாடப் போகின்றீர்கள், நாங்கள் கேட்கப் போகின்றோம். எங்கே பாடுங்கள், என்ன பாடலாக இருக்கும்
1: ஐயா? நமது எம்டிஆர் உறவுக்கு ஒரு புது அறிமுகத்தை நான் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அவர்கள் பாட்டு பாடுவார்கள்,
0: நீங்கள் பாட மாட்டீர்களா?
1: ஐயாவோட அனுமதி வேண்டும்.
0: அவர் பாடட்டும், நீங்கள் பாடலாம் தானே.
1: நான் அடுத்த வாட்டி வந்து பாடுறேங்க, என்னோட மனைவி சரண்யா பாடுகிறார்களே, சரண்யாவிடம் கொடுக்குறேங்க.
0: திரு ராஜராஜன் பாடாது விட்டாலும் திருமதி ராஜராஜன் சரண்யா அவர்கள் பாட இருக்கின்றார்கள். எல்லோரும் வருக வருக மகளே, எப்படி இருக்கின்றீர்களா மாறா சரண்யா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அற்புதமாக நீங்கள் வந்து எங்கள் நலம் கேட்டது முதல் கண், எங்களுக்கு நன்றி. நீங்கள் எப்படி நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா? ஒவ்வொரு பூக்களிலுமே என்று ஒரு புதிய பூ வந்து எங்களுக்கு வாய் மலர போகின்றது. வாருங்கள், பாடுங்கள், கேட்போம். எல்லோரும் அவரோடு இருக்கின்றார்கள்.
2: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்றும் எப்போது உடைந்து போகக்கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். குளித்தாக்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில்.

விடு. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெள்ளையாறு மில்லை உறுதியோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரம் அவமானம் படு, தோல்வி எல்லாம் தோல்வியின்றி வரலாறா? துக்கம் என்ன என் தோழா? ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அது வானம் வசமாகும். மனமே ஓ மனமே, நீ மாறிவிடு. மழையோ அது பனியோ, நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்

0: மழையோ அது பனியாக நீ மோதிவிடு. நன்றிங்க ஐயா, பாடிவிட்டேன்.
1: சிறப்பு, ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்டும் ஒரு எழுச்சியான ஒரு அற்புதமான பாடல். வரிகள் மாறாமல், அழகாக சந்தம் மாறாமல், சிறப்பாக நீங்கள் ஒரு தொலைபேசிக்குள்ளாலே தந்திருக்கின்றீர்கள். அப்ப நேரடியாக நாங்கள் ஒரு இசைத்துறைகளை எல்லாம் கொண்டு வந்து அமைத்து உங்களை பாட வைத்தால் எப்படி பாடுவீர்கள்? சிறப்பு ராஜராஜன், வாழ்த்துக்கள். உங்கள் மனைவிக்கு முதலிடம் கொடுத்து அழைத்து வந்து பாட வைத்து எங்களை எல்லாம் மகள வைத்திருக்கீர்கள். முதல் நீ வந்து முதல் முதலாக வந்து எங்களை எல்லாம் மகள வைத்தீர்கள் மகளே. சிறப்பு, எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இங்கே நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய அடுத்த உறவுகள் இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் இதற்கு முன்பு பாடியவர்களுக்கும் எங்கள் உறவுகள் அதாவது உற்சாகம் ஊட்டிக்கொண்டிருப்பார். அவர்கள் வந்து நன்றாக எழுதுவார்கள், என்ன பிள்ளை என்ன சரி என்று நல்ல நல்ல தகவல்களை தரும்பொழுது இதோடு நல்ல தகவல்களை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. சிறப்பாக இருந்தது மகளே உங்களுக்கு இந்த பாடல். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் நாங்கள் ஒலிபரப்புவோம். என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
0: காஞ்சனா படத்துல இருந்து நில்லு நில்லு சொந்த காலி நில்லு நில்லு.
1: என்ன திரைப்படத்துல அம்மா?
0: காஞ்சனா, காஞ்சனா படத்துல
1: நில்லு நில்லு நில்லு நில்லு உன்னுடைய காலே நில்லு. நம்பிக்கை ஓட்டும் பாடம் தான் நில்லு நில்லு உன் காலே நில்லு. நீங்களா வரலாம் காற்றலைக்கு? நீங்கள் வரலாம் தினமும் இந்த வேளையிலே காற்றலை. எங்களிடம் பல வித்தியாசமான நிகழ்வுகள் வரும். அது ராஜராஜனுக்கு நன்றாக தெரியும்.
0: உங்க நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கிறது. நீங்க தமிழ்ல பேசுறது ரொம்ப அழகா இருக்கிறது.
1: நன்றி அம்மா. தாய்மொழி தமிழ் தானே? அன்னை தமிழ் அல்லவா? இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மூத்த மொழியிலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம் என்று பெருமைப்படக்கூடிய ஒரு மொழி. சிறப்பு. அன்பு ராஜராஜன் வந்து வழக்கறிஞரா இருந்தாலும் வந்து எங்களோட பேசும்பொழுது என்ன அற்புதமாக தமிழ் பேசுற உங்களுடைய உங்களுடைய குடும்பத்திலிருந்து பலர் எங்களோட வந்து இணைவார்கள். ஒவ்வொருத்தரும் பேசுவது மிகவும் என்ன எப்படி கூறுவது, அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு ஒரு உறவுகளை நீடித்து கொண்டு செல்லும் ஒரு சொந்தமான நல்ல நல்ல பண்போடு பேசுவார்கள். அது உங்களோட பரம்பரையா வந்து கொண்டிருக்கிறது வர வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே உங்களுக்கு. உங்களுக்கான நில்லு நில்லு உன்காலை நில்லு என்ற பாடல் உங்களுக்கு ஒலிபரப்போம். முதல் முதலாக வந்து உடனடியாக பாடச் சொல்லி கணவர் சொன்னவுடன் படிசொல் தவறாத பாவாய் போன்று உடனே படித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அருகிலே? அவரோட ஒரு தடவை பேசுவோம். தனக்க முடியாத ராஜராஜன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தாராள மனப்பான்மை எல்லோருக்கும் வராது. நீங்கள் அதை சிறப்பாக செய்திருக்கீங்க. நல்ல மனப்பான்மை உங்களுக்கு. வாழ்த்துக்கள் மகனே. சரி, என்ன பாடல் நீங்கள் ஒரு தடவை பாடி காட்ட வேண்டும் என்று நினைத்தோ ஒரு ரெண்டு வரி பாடி காட்டலாம். என்ன பாடல் உங்களுக்கு தோணும்? இந்த பாடல் உடனே ஒரு பாடல் தோன்ற வேண்டுமே
2: ஐயா. அன்பு அறிவுரை படத்துல இருந்து ஆறரை கோடி அருகையில் ஒருவன்.
1: வாழ்த்துக்கள். எங்க பாடங்கள் கேட்போம்?
2: இந்த வரங்க வரங்கயா. இவங்க பாடின இவங்க அளவுக்கு என்னால பாட முடியாது.
1: இங்கே அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். உங்களோட உங்களோட உள்ளத்திலே பட்டதை நீங்கள் பாடுங்கள். அதான் பாட்டு. அவரை போல இவரை போல அவரை விட மிஞ்சியால் அவரோட குறைவென்று நீங்கள் எண்ண வேண்டாம். நீங்கள் எதுவும் குறைந்தவர்கள் அல்ல. துணிவு திறமைகள் உங்களிடம் இருக்குன்றது தானே. பாடுங்கள் கேட்போம்.
2: கண்டிப்பா பாடுகிறேன் ஐயா.
1: பாடுங்கள் மகனே.

0: நாம் இருவரும் சேரும் சமயம் நம் கைகளிலே வரும் இமயம் நாம் தொட்டது எதுவும் அமையும் இது அன்பால் இணைந்த இதயம் இது அன்பால் இணைந்த இதயம் நாம் இருவரும் சேரும் சமயம் நம் கைகளிலே வரும் இமயம் நாம் தொட்டது எதுவும் அமையும் இது அன்பால் இணைந்த இதயம் இது அன்பால் இணைந்த இதயம் கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை வண்ணத்தாமில் பாட்டு ஆயிரம் சொல்வேன் நாடவும் செய்வேன் புன்னகை என்னும் புன்னகை நான் முகம் என்னும் வீட்டில் வைப்பேன் உங்கள் மகிழ்ச்சியை பாட்டில் வைப்பேன் கிட்டெறிந்த பந்து போலே உள்ளம் துள்ளட்டும் பொத்தி பொத்தி வைத்து பழக்கமும் இல்லை வழக்கமும் இல்லை மனம் ஒரு திறந்த புத்தகம்தான் நல்ல மனம்தான் வெல்லும் தீனம்தான் என் அன்பே ஆறுயிரே என் அன்பே ஆறுயிர் நீயே என் அன்பே ஆறுயிரே என் அன்பே ஆறுயிர் நீயே அந்த சந்திரனும் ஒரு நண்பன் இந்த சூரியனும் ஒரு நண்பன் இவையாவும் படைத்த ஒருவன் அந்த இறைவன் எனக்கு நண்பன் அந்த இறைவன் எனக்கு நண்பன் என் அன்பே ஆறுயிரே என் அன்பே ஆறுயிர் நீயே என் அன்பே என் ஆறுயிரே என் அன்பே ஆறுயிர் நீயே ஐயா முடித்துவிட்டேன் ஐயா
1: ஆழமான நீர் ராஜராஜன் ஆழமான நீர் அமைதியாக ஓடும் நிரூபித்து விட்டீர்கள் புரிகிறதா அந்த கருத்து சலசலப்பில்லை ஆழமான நீர் அமைதியாக எவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டு உங்களுக்குள்ள திறமை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு முதலிடம் கொடுத்தீர்களே பெருந்தன்மை உங்களுக்கு சாடி கேட்ட மூடி இருவரும் உன்னை விட நான் என்னை விட நீ என்று நன்றாக இருந்தது ஐயா நீங்கள் இசையோடையே உங்கள் குடும்பம் இசையோ இசை போன்று இணைவிரியாது வாழ வேண்டும் வாழ்த்துக்கள் நல்லதொரு எழுச்சியான பாடல் சிறப்பாக தெளிவாக பாடியிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து முன்னகைப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் அப்படியே வாழ வேண்டும் புன்னகையோடு உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் ஒளிபரப்ப வேண்டும்
0: ஐயா இந்த பாட்டை கொடுத்துடலாமா
1: இந்த பாட்டு சரி அன்பே ஆறு திரைப்படத்து பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன் ஆனால் இணைந்து இருவருமாக இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பித்தமைக்கும் புதியதொரு பாடகரை புதியதொரு நேரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதுக்கும் உங்களுக்கு நன்றி கூறத்தான் அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் அந்த முன்னுக்கு கொண்டு வந்து முன்மாதிரியாக நடந்து காட்டுகிறீர்கள் வாழ்த்துக்கள் இங்கே உங்களுக்கு எல்லோரும் இங்கே அதாவது வந்து தானாடாது விட்டாலும் தன் சதையாடும் என்பதற்கு இங்கே தர்மபுரியில் இருந்தே உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது புரிகிறதா எல்லோரும் எழுதி கொண்டிருக்கின்றார் வாழ்த்துக்கள் மகனே சிறப்பாக இருங்கள் நன்றி இணைந்து இருவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி
0: நன்றி நன்றி
1: இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி இலை மறை காயாக உறவுகள் இருக்கக்கூடாது அவர்கள் வெளியே வர வேண்டும் உலகறிய செய்ய வேண்டும் என்ற பணியோடு அன்பான அந்த எண்ணத்தோடு மூன்றில் தமிழ் வானொலியில் 30 வருடமாக இந்த வானதி மீரா என் மகள் இந்த வானொலியை நிறுவிய காலத்திலிருந்து பிரதிபலன் எதையும் எதிர்பாராமல் முன்னிடம் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே வளர்ந்தவர்கள் பலர் இன்று நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இத்தனை பாடகர்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலும் மேடைகளிலும் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் தனிய தனிய குழுக்களையும் அமைத்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் நிறைய சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த தளம் அவர்களுக்கு களமாட வைத்து அவர்களை வெற்றி காண வைத்திருக்கின்றது என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள இருக்கின்றேன் 30வது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் 2 மாதங்களிலே அந்த வகையிலே 30 ஆண்டுகளாக இந்த சேவையை தொடர்ந்து செய்ய எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அனுகூலம் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூறப்படும் அந்த இசை தேவையும் எங்களுக்கு பல இசை ஞானம் உள்ளவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது எங்கே அடுத்த உறவு வருகின்றனர் அவரை அழைத்து விடுவோம் மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி முற்பகல் 12:21 நிமிடத்தில் இருக்கின்றோம் எங்கே பார்ப்போம் அடுத்த உறவு யார் வருகின்றார் வந்துவிட்டார் வந்துவிட்டார் சிதம்பரத்திலிருந்து அன்பு தேவநாதன் வணக்கம் தேவநாதன் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா
1: வணக்கம் தேவநாதன் நலமாக இருக்கின்றோம் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்
2: நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளோம் ஐயா காலநிலை ஆதவனின் ஆதிக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது ஐயா மாலை நேரங்களில் இதமான காற்று மனதிற்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஐயா
1: சிறப்பு இந்த இனிமையான நேரத்தில் நல்லதொரு செய்தி என்னவென்றால் என் அன்பு பேத்தியினுடைய கச்சேரி ஒன்றை எங்களுக்கு அனுப்பி இருந்தீர்கள் நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம் அவ மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இறங்குகிறோம். அவருக்கு எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும். அவர் மேலும் மேலும் தண்டு இதிலே பாண்டித்யம் பெற்று மேதையாக வர வேண்டும் என்று வாயார வாழ்த்துகிறேன். நன்றாக இருந்தது இந்த சின்ன பிஞ்சு வயதிலே அந்த மேடையிலே அவருடைய அத்தனையும் நான் மட்டுமல்ல நண்பர்களும் பார்த்து நாங்கள் அதை மகிழ்ந்தோம். நீங்கள் பதைவிட்டதற்கு பெருமைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்து தந்தனைக்கு நன்றி ஐயா. உங்களுடைய நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா. எனது உறவினரான என்னுடைய மைத்துனர் பசகல் பாஸ்கரன் மற்றும் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஐயா. உங்களுடன் சில வார்த்தைகள் உரையாட உள்ளார்கள். கொடுக்கிறேன் ஐயா.
1: கொடுங்கள். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் பாஸ்கரன்
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கரன் எப்படி இருக்கின்றீர்கள்? தாத்தாவை தெரியும் தானே உங்களுக்கு? நீங்கள் ஒரு தடவை சிறுவர் பூங்காவுக்கு வந்தது போன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாஸ்கரன். அப்படித்தானே? என்ன படிக்கின்றீர்கள் இப்பொழுது பாஸ்கரன்? என்ன படிக்கின்றீர்கள் இப்பொழுது? ஓ கெட்டிக்காரன் வாட்டுக்காரன். அடுத்தடுத்த வகுப்போடு நீங்கள் முன்னேற வேண்டும். கெட்டிக்காரன் சரி. அங்கே மழை பொழிந்தால் மழை வந்தால் நீங்கள் மழையில் விளையாடுவீர்களா பாஸ்கரன்? மழை பிடிக்குமா உங்களுக்கு மழை? இன்று இரவு உணவு அருந்தி விட்டீர்கள் சாப்பிட்டு விட்டீர்களா? பாஸ்கரன் ஹலோ, நான் இருக்கின்றேன், நீங்களும் இருக்கின்றீர்கள், பேசுங்கள். சரி, இன்று நீங்கள் வந்து என்ன பேச போறீர்கள் தாத்தாவுடன் பாஸ்கரன்? ஹலோ, ஆசைப்பட்டீங்களோ ஐயா? சரி, நீங்கள் பேசுங்களேன், என்ன பேச போறீர்கள் ஐயா? தாத்தாவுக்கும் விருப்பம் உங்களோட பேசுறது என்றால் எங்கே என்ன பேச போகிறீர்கள்? பாட்டு பாடி காட்டுகிறீங்களா?
2: தமிழ் பாட்டு அது சொல்லி
1: எங்க பாடுங்க. உங்களுக்கு தெரிந்த பாடலை பாடுங்கள், நாங்கள் கேட்க இருக்கின்றோம். பாடுங்கள்.
2: இப்ப பாடுறாப்ல தாத்தா சார் பாடுறாங்க ஐயா, கேளுங்க.
3: யானை தெருவிலே புதிய மனம் தமிழவா?
1: அடுங்கப்பா, சிறப்பு. உடனே மழை வரும்போதுதான் இங்கே தெரிகின்றது பாஸ்கரன். நீங்கள் மழையை அழைத்து விட, நான் மழை பிடிக்குமான்னு சும்மா தான் கேட்டேன். பாஸ்கரன் மழை பிடிக்கும் என்று மழையை பற்றி ஒரு பாடலே பாடி காட்டி விட்டு. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வேற என்ன தெரியும்? ஓ நன்றி. நன்றி கூற தெரியும் உங்களோட பேரனுக்கு. வாழ்த்துக்கள் பாஸ்கரன், உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். சிறப்பாக பெற வேண்டும். நன்றாக பேசுகிறீர்கள், நல்லா தமிழ் பேசுகிறீர்கள். இந்த பாடல் என்ன மறக்க முடியாது உங்கள் பாடலை. நான் மட்டுமில்லை, இந்த முன்னியல் தமிழ் வானொலியிலே வந்து பங்கு பெற்று எல்லாருக்கும் பாஸ்கரனை பிடித்திருக்கு. எல்லோருக்கும் ஒரு நன்றி கூறுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நன்றி வணக்கம். சிறப்பு என் செல்லமே, சிறப்பு சிறப்பு எல்லா நிலவும் உண்டாகட்டும். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி தேவநாதன். தேவநாதன், இதையெல்லாம் உங்களுடைய சங்கீத ஞானங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றையா இந்த மழலை என்பது. யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேடாதவர் என்று கூறுவார்கள். அந்த பாக்கியம் எங்களுக்கு, அதை கேட்கும் பாக்கியம் எங்களுக்கு இருக்கின்ற இறைவன் கொடுத்திருக்கின்றார். இணைப்பு அவரை தந்து எங்களுக்கு அந்த மழலை எவ்வளவு உணவு படைத்து விட்டு பாயாசம் கொடுப்பார்கள் தெரியுமா? பழம் பாயாசம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பாயாசம் போன்று இருந்தது அவருடைய அவருடையது. நான் சும்மா தான் மழை என்று கூறினேன். நீங்கள் அவரை உந்தும் பொழுது அவருக்குடனே அந்த மழை என்ற ஞாபகத்தில் அந்த பாடல் வருகின்றது, தெரிகின்றதா? இதுதான் சமயோசிதமாக வருது அறிவு எல்லோருக்கும் கிடையாது ஐயா. உடனே அவருக்கு அது தோன்றப்பட, எத்தனை வயது இருக்கும், 5 வயது இல்லை என்ன?
2: வாழ்த்துக்கள்
1: சிறப்பு, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களையும் ஆசியையும் வழங்கி கொண்டு உங்களுடைய குரலில் உங்கள் பாடலை கேட்க இருக்கின்றோம். எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம்.
2: இப்பொழுது நான் பாடவுள்ள படம் வந்து ஐயா மன்னாதி மன்னன். இதற்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஐயா அவர்கள். இதற்கு பாடல் கவிதைகளை எழுதியவர் ஏ மதுர கவி ஐயா அவர்கள். அதை பாடிய
1: மருதகாசியா?
2: மருதகாசி
1: ஆனா மருதகாசி என்று கூறுவது மருதகாசி. நான் இந்த பாடலை பாடுங்கள் கேட்போம்.
2: அதற்கு சவுந்தரராஜன் ஐயாவும் டி எம் எல் வசந்தி குமாரி அவர்களும் பாடிய பாடல் ஐயா. இது எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல்.
1: அதை பாடம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் எம் எல் வசந்தகுமாரி அம்மாவும் பாடிய பாடல்
2: அப்படிதானே?
1: இரு குரலையும் ஒரு குரலாக்கி எங்கள் அன்பு தேவநாதன் பாடப்போகின்றார். பாடுங்கள்.
2: மனமும் உண்டோ

அடாத மனமும் வாடாத மனப்போலும் விழிப்பாறையில் கைவல யோசை தரும் இன்ப இசை தாழ்வையில் வாடாத மனப்போலும் விழிப்பாறையில் கைவல யோசை தரும் இன்ப

நெஞ்சும் உன்னை காணவே, இதழ் கொஞ்சும் கனிய முதை நெஞ்சும் உரலில் உயில் அஞ்சும் உன்னை

மனமும் உண்டோ அடைகலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ.

0: பாடாத உறவும் உண்டோ.
1: நன்றி.
2: சிறப்பாக அந்த பாடலை அழகாக தெளிவாக நல்ல நிதானமாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன். இந்த பாடல் கவிஞர்கள் திலகங்களாக அன்று இருந்த ஆனா மருதகாசி ஐயா எழுதும் வேளையிலே எத்தனை விடயத்தை ஒரு கவிஞர் கவனிக்கின்றார் என்று இந்த பாடலை புரிகிறது. அந்த நடித்த நடிகர்களுடைய உள்திறமைகள், சொந்த திறமைகள் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கர்நாடக இசையிலே வந்த ராகத்துக்கேற்ப சுரவரிசைகள் மாறாமல் அந்த வரிகள், அந்த சொற்கள் அமைக்கப்பட்டிருந்த வல்லினம் மெல்லினம் இடையினத்தை அழகாக கவனித்து எழுதியிருக்கின்றார்கள். எங்களுக்கு தேவையான ரசனையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக அதுக்குள்ள வார்த்தியத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாடலே, தோல் கருவி ஒன்றுக்கு மிருதங்கம். அதை வாசிப்பதற்கு அந்த நடிகருக்கு எவ்வளவு திறமை இருக்கணும், அந்த கைவீரர்களே சந்தத்தோடு ஆட்டுவதற்கு. அதிலே பொன்மனை செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா மிகவும் வல்லவர். அவருடைய இல்லத்திலே சென்று பார்த்தால் இந்த வார்த்தியம் இருக்கும். அவர் அதிகம் வாசிக்கக்கூடிய வல்லவர், பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு முழு திறமை பெற்றவர் என்று பல விடயங்களை நான் பல இடங்களில் வாசித்திருக்கின்றேன். சிறந்தவர். அந்த அவற்றையெல்லாம் உள்வாங்கி, பத்மினி அம்மாவனுடைய நடனம் போன்றவற்றையெல்லாம் உள்வாங்கி சிறப்பாகத்தான் அந்த கவிஞர்கள் எழுதுவார்கள். சிச்சுவேஷன் என்று அந்த பாடல் பெற வேண்டிய சந்தர்ப்பம், அந்த கதையினுடைய அம்சத்தை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் கூறும் பொழுது இசையமைப்பாளரை வைத்துக்கொண்டு அந்த இசையமைப்பாளருக்கு இலகுவாக அவரெல்லாம் அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கும். பாடலுக்கு வரிகள் அமைந்திருக்கிறது. எதை மிகப்படுத்திக் கூறுவதும் தெரியாமல் அன்றைய கவிஞர்கள், அதனால் தான் அன்றைய கவிஞர்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் விருதுகளும் தேடி சென்றன, அவர்களை தேடி. இன்று அப்படி இல்லை. ஏதோ வார்த்தைகள் வருகின்றது, வார வார்த்தைகள், பேச்சுவார்த்தை எழுத்து, எந்த வார்த்தைனாலும் போட்டு இசையை கூட அடித்து போட்டு புகழ் பெற்றுக் கொண்டு போகின்றார்கள். பாடல் வருவதற்கு முன்னால் பெரிய விழாக்களை எல்லாம் ஏற்படுத்தி விருதுகளை எல்லாம் கொடுத்து லட்சக்கணக்கார் கோடிக்கணக்கான பார்வையாளர்களுக்கு இந்த வலைத்தளம் செய்கிற உதவியோடு செய்கிறார்கள். அன்று அப்படி அல்ல. அற்புதமான ஒரு பாடல். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த பாடல் வந்து தேவநாதன். இன்று நீங்கள் இந்த தலைமுறையிலே அந்த பாடலை நீங்கள் அழகாக பாடிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த ரசனை மாறாமல் கேட்டு மகிழக்கூடியதா இருந்தது. சிறப்பு மகனே.
1: 1962 படம் வெளிவந்தது ஐயா.
2: நீங்கள் பிறக்கவில்லை தானே அப்பொழுது? வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு சிறப்பு. இந்த பேரன் பாஸ்கரன் தூங்கி விட்டாரா?
1: தூங்கி விட்டார். சொல்லுகிறேன், இப்பாடலை 1000 முறை கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் வேண்டும் என்ற உணர்வு உள்ள ஒரு பாடல்.
2: அதை காட்சியோடு பார்த்தால் மேலும் திறப்பியா இருக்கும் ஐயா இந்த பாடலை.
1: மேலும் ஐயா, என் மனதை கவர்ந்த பாடல் ஐயா. இதையே நீங்கள் ஒளிபரப்புங்க
2: சார். உங்களுக்கு இந்த பாடல் ஆடாத மனமும் உண்டு என்ற பாடல், எதற்கும் விருப்பமான ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடல் எங்கள் அன்பு மகள் ஷியாமலா விடுமுறை விருப்பத்திலே கேட்பார், நேர்நேற்று கேட்டிருக்கிறார் இந்த பாடலை. அப்ப ஒளிபரப்பும் பொழுது எனக்கு அலாதி ஆனந்தமா இருக்கும். ஆடாத மனமும் உண்டது, எவ்வளவு உண்மையான கருத்துக்கள் ஐயா அதுக்குள்ள இருக்கின்றது. இசைக்கு முக்கியத்துவம், நடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நடி கதாநாயகன் கதாநாயகின்ற பெருமையும் அதுக்கு புகுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் கவிஞர்கள் என்பது. இப்பொழுதும் இருக்கின்றது. நல்லது, நல்லது. மீண்டும் நீங்கள் முடிந்தால் வந்து மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, வந்து பாடுங்கள். பிரத்யேகமாக உங்கள் மருமகனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இரண்டு பேர் அறிமுகமாக இருக்கின்றார்கள் பாடலுக்கு. வாழ்த்துக்கள் சரண்யா, அத்துடன் பாஸ்கரன். பாஸ்கரன் விருப்பமான பாடல் என்ன? சின்ன பிள்ளை என்ன பாடல் விரும்பி, என்ன பாடல் விரும்பி பாடுவார்?
1: அவரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே தான் பாடியிருக்காரு உங்ககிட்ட அந்த பாடல்.
2: முன்பருவத்தை பாடினவர் என்ன ரஞ்சித்? அவர் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் உங்களோடு?
1: 3 நாட்கள் இருப்பார்கள்.
2: அப்ப நாளை பகல் இருப்பார். இந்த பாடல் அவருக்காக ரஞ்சிதமே ரஞ்சிதமே நான் ஒளிபரப்பி நான் கேட்கவில்லை, கேட்காமலே உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடலை ஒளிபரப்புவேன், அவர் கேட்பார் என்று பகல் வேளையில் இந்த ஒளிபரப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி தேவநாதன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
2: சிறப்பு. இந்த அந்த குழந்தை நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
2: நன்றி, நன்றி. அடுத்த உறவாக வருவதற்காக ஞானசேகரன் ஆயத்தமாக இருக்கின்றார், வந்து விட்டார் நினைத்து விட்டேன். வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம. வணக்கம.
3: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
2: இனிய நண்பகல் வணக்கத்தை தரும் உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை கடுமையாக வெப்பம் பா ரெண்டு நாட்களாக ஒரு நான்கு நாட்களுக்கு அப்படிதான் இருக்குமா?
2: என்ன இப்பொழுது எங்களுடைய ராஜராஜன் ஞாபகப்படுத்திய போது அந்த எல் நீனும் பக்க நீரிடையில் குடிகொண்டு இருக்கின்றது, அந்த அமுக்கம் இரண்டு வருடத்துக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் என்று நேற்றைய தினம் நீங்களும் கூறினீர்கள். உங்களுடைய வானிலை அறிக்கையாளர் கூறியதை விட்டு அது வெப்பம் இருக்கத்தான் செய்யும். பொறுத்துக்கோ, எதையும் தாங்க விதயம் பண்ணும், பொறுத்துக்கொள்வோம் இல்லையா?
3: சரி அப்பா,
2: நன்றி நன்றி நன்றி. சரி, இன்று வந்து விட்டீர்கள், என்ன பாடலை கேட்டாலும் இல்லை பாடலை தருகின்றீர்கள், வாழ்த்துக்கள். அதை ஒன்று இப்பொழுது என்ன பாடலை பாடப்போகிறீர்கள், பாடங்கள் கேட்போம்.
3: அன்னை படத்துல இருந்து கவிஞர் கண்ணதாசன் பாட்டுக்கு சந்திரபாபு பாடிய பாட்டுப்பா, என் குரல்ல பாடுறோம்.
2: உங்கள் குரல், உங்கள் குரல் சிறப்பான, எங்க பாடங்கள் கேட்போம் அந்த குரல்ல. என்ன பாடல்?
3: புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. நன்றி, வணக்கம் அப்பா.
2: சந்திரபாபு ஐயாவின் பாணியிலேயே பாடி காட்டினீர்கள், மிகவும் சிறப்பாக இருந்தது. அன்று வந்த பாடல்கள் மகனே நகைச்சுவைக்கு வந்து எங்களை சிரிக்க வைப்பது மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைக்கும். ஆனால் அந்த பாடல்களை பல உட்கருது, மறுபக்கம் பார்த்தால் உட்கருது. இந்த கருத்துக்கள் அத்தனை உண்டு இல்லை உண்டு இல்லை ஆம் இல்லை என்று கூறிக்கொண்டு வருகின்ற பாடல்கள், கிடைக்கும் கிடைக்காது என்ற பாடல், இது சந்திரபாபு தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்த உண்மைதான். அந்த பாடல் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே இத்தனையும் நிகழ்ந்தது. அவருக்கு காதலிக்கிறத பற்றி, காதலிக்கிற மனத்தை பற்றி, சேர்ந்து வாழ்ற பற்றி எல்லாம் ஒரு சரணத்துல வந்தது இல்ல, வாழ்க்கையில நடந்த கனவு நினைவு எல்லாம் எல்லாம். வாழ்க்கை என்றால் அனுபவம் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ற அனுபவத்தை பின்னி புனைந்து அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற கதைக்கேற்ப, கதா நாயகனுக்கேற்ப, நாயகிக்கேற்ப கவி புனைவதுதான் கவிஞர்களுடைய சிறப்பு. இன்று போல அல்ல, இன்று தமிழ் வார்த்தை வந்ததோ வரவில்லையோ, நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ, அது சொல்லக்கூடிய வார்த்தையோ சொல்லாத வார்த்தையோ தெரியாமல் எழுதி விடுவார்கள். அன்று அப்படி அல்ல, ஒவ்வொரு பதத்துக்கும் எத்தனை கேள்விகள் வரும், அத்தனைக்கும் பதில் கொடுக்கக்கூடிய வகையிலான அன்றைய கவிஞர்கள் இருந்தனர். அது அவர்களுக்கு படிப்பினாலோ பட்டம் பெற்றதானாலோ வருவதும் இல்லை, போலினால வருவதில்லை, மற்றவரால் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் அந்த பாடல்கள் எல்லாம் எழுதிய கவிஞர்கள். அதனால்தான் அவர்கள் இன்றும் காவியமாக நிலைத்து நிற்கின்றார்கள். இப்பொழுது முதல் பாடிய பாடலோண்டு, ஆனால் மருதகாசி ஐயா எந்த காலத்தில் எப்படி எல்லாம் இத்தனை பாடல்கள், இத்தனை சிறந்த தலை சிறந்த திரைப்படத்துக்கு எல்லாம் கவிதைகள் எழுதி இருந்தார். இந்த கவிஞர்கள் சக்கரவர்த்திகள் எல்லாம் இருந்த காலத்தில் இருந்தவர்கள். கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா போன்றவர்களுடைய அந்த கவித்துவம் யாருக்கும் வராது. அவர்கள் இருந்த காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் எழுதிய பாடல், புலமைப்பித்தன் போன்றவர்களோடு சிறப்பு பாடல், நல்லதாக பாடலை தெரிவித்தது. ஜே வி சந்திரபாபு ஐயாவின் குரலிலே அந்த பாணியிலே பாடினீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பு. கட்டிக்காரன் உண்மையாக ஓடி விடுவார்கள், இப்பொழுது வந்து பாடுகிறீர்கள். என்ன பாடல்
3: உங்களுக்கு? நீங்க கொடுத்த ஊக்கம் தாப்பா, போலவா நீங்க கொடுத்த ஊக்கம் தாப்பா. ரெண்டு பாடலோட வர சொன்னீங்கல்ல, ஒரு பாடல் தயார் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பாடல்.
2: என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகனே? என்ன பாடல் ஒலிபரப்ப விருப்பமான பாடல் உங்களுக்கு? தொலைபேசியிலே பாடுவது சாதாரணமானது அல்ல. எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அங்க அப்பால் இருந்து கொண்டு வான் அலையிலே உங்கள் குரலை விட்டு அலைய விடாமல் சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி அப்பா.
2: நன்றி மகனே, தெளிவு. வாழ்த்துக்கள். மீண்டும் வர வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய தேவன். அதன் அடுத்தது யார்? மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள். பார்ப்போம் யாருடைய அழைப்பு வேற இருந்தது என்று. நிச்சயமாக ஒரு பெண் குரலில் கேட்க வேண்டும் போல் தெரிகின்றது
4: மகளே.
2: மகளே, உங்கள் பாடல் எல்லாம் இங்கே காட்டுறதில் மற்றவர்கள் பாடுகிறார்கள், கேட்டீர்கள் தானே? சிறப்பாக பாடுவார். நான் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்கேன்பா.
2: அங்கே மழை பொழிந்ததா? இல்லை,
4: மழை வர மாதிரி அப்படியே இப்ப வந்துருவேன் அப்படின்ற மாதிரியே வந்துச்சுப்பா.
2: அதுவே ஒரு பெரிய, அதுவே ஒரு பெரிய வர மாதிரியாவது இருக்கியம்மா. சில பேருக்கு வரவே வராது. எங்களுக்கு
4: நல்லா இருந்ததுப்பா காத்து. நீ ரெண்டு நாளா வெயில், சரியான வெயில்.
2: சரியான வெயில்னா மழை ஒன்று வரும். சரியான சரியான வெயில் தானே மகளே? அது என்ன விளையாடுறீங்க? சரியான வெயில் குறை விட்டீங்க.
4: இல்லப்பா, கெட்ட வெயிலுப்பா.
2: ஓ, சரியான என்று கூறும் பொழுது அந்த கொஞ்சம் நெடுங்க போனா கடமை. சரியான அது சரி, சரியான மழை என்றால் அதை விட ஒரு வார்த்தையை எத்தனை தடவை கூறலாம். எப்படி கருத்துக்கள் வருகிறது எங்களோட அன்னை தமிழிலே. சரி, ஷியாமலாவுக்கு இன்று விருப்பமான பாடல் என்ன பாடல எங்களோட பாடி மகளை போகின்றீர்கள். உங்களுடைய எடுத்துக்காட்டு ரெண்டு மூன்று இது சுட்டி காட்டியிருந்தீர்கள், அவை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் எழுதியதுக்கு நன்றி.
4: கேட்டப்பா, நீங்க முழுசு கேட்டப்பா ரெடியா?
2: சரியா, வாழ்த்துக்கள். இந்த பாட்டு பதம் எப்படி இருந்தது? பாட்டு பதம் கோர்த்த பதங்கள் இதற்காக பொருத்தப்படக்கூடிய பாட்டு முகவரியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தந்தது. அதான் அங்க உள்ள கட்டிது. அந்த பாடல்களும் கொஞ்சம் சுவைக்கக்கூடியதா இருக்க வேண்டும். நன்றி. எனக்கு உற்சாகம் கொடுத்தவர்களுக்கு நன்றியை கூறும் வகையில், நீங்கள் ஒவ்வொருவரும் படைப்பாளியாக வர வேண்டும் என்றுதான் இந்த அவா எனக்கு. அதனால தான் இதை மீண்டும் மீண்டும் கூறுவது. நீங்களும் படைப்பாளியாக வர, உங்கள் உள்ளுக்குள்ளே சிந்தனை திறன் இருக்கின்றது. சிந்தனை செல்வனுக்கு மட்டும்தான் இருக்கின்ற வேண்டாம், உங்களுக்கும் சிந்தனை திறன் இருக்கின்றது. நான் வைக்கவில்லை, இது எனக்கு இப்ப இன்றைக்கு 55 வருடங்களுக்கு முன்பு எனக்கு கிடைத்த விருது. ஒரு பெரிய பத்திரிகையில கிடைத்தது, இருந்தபடியால் தருகின்றார்கள். உங்களுக்கும் இருக்கின்றது. சரியா? நான் மட்டும் இதை செய்யவில்லை. எங்களுடைய பிதாமகராக இந்த நிகழ்ச்சிக்கு பிதாமகர் நான் கூறியிருந்தேன். எங்கள் பூனே பம்பாய் மஜீத், என் மஜீத், அதை எங்கள் சந்தன்ராஜ் சுட்டிக்காட்டி பண்பாளர், எங்களுடைய எப்படி எல்லாம் பழைய எங்கள் வானொலிக்கு நல்ல ஆதரவு கொடுத்தவர், எங்களோடு இணைந்து நிகழ்ச்சி அந்த விருப்பங்கள் விருப்ப பாடல் நான் தந்திருக்கின்றார். அவர் நிகழ்ச்சியும் தந்திருக்கிறார். சிறப்பு. நீங்களும் அதே போன்று வரணும். என்னோட பலர் வந்திருந்தார், எங்களோட பலர் வந்திருந்தார். இப்பொழுது குறைந்து விட்டார்கள், பாரத்தை எண்ணில் சுமத்தி விட்டார்கள். என்று என்ன பாடலை பாடுவோம் ஷியாமலா?
4: பாடுறப்பா. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு பட்டு

அடி சத்தியமா, அடி சத்தியமா, நான் இருப்பதும் நானே, உயிர் போனாலும் நாசே போகாதே.

0: நன்றிப்பா.
1: சிறப்பான ஒரு பாடல் அம்மா இந்த பாடல். இந்த பாடலாம் நான் கவரப்பட்டு ஒரு என்னுடைய படைப்புகளில் ஒன்றான கதையும் காற்றோடு கதையும் காணமும் என்று பல தடவை படைப்புகளை கொடுத்திருக்கிறேன் முன்கள் தமிழ்வாரில். நீங்கள் இடையிடையே அது மறு ஒலிவர பிள்ளையை கேட்கலாம். தாயாகிய தாரம் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று கொடுத்திருந்தேன். அதில் இந்த பாடல் அதில் புகுத்தி இருந்தேன். அற்புதமான ஒரு பாடல், நன்றாக உள்வாங்கி சிறப்பாக அந்த வரிவில கொண்டு நல்ல தத்துவத்தோடு அந்த பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு.
0: இந்த
1: பாடலுக்கு நான் நினைக்கிறேன் ராஜேஷ் ஐயா அவர்களோடு வடிவுக்கரசியும் நடித்த திரைப்படம். அந்த காற்றுப்பட்டாலே கரையாதோ கற்பு, நல்ல உள்கருத்துக்களை புகுத்தி வந்த பாடல், சிறப்பு ஒரு பாடல். நீங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்து உள்வாங்கி நல்ல உள்ளுணர்வோடு பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே,
0: சிறப்பு.
1: நன்றாக நன்றாக ஒவ்வொருவரும் வரும் வர வர வர வளர்ச்சி எனக்கு தெரிகின்றது. எத்தனை வருடமாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருடைய குரலில் நீங்கள் கொண்டு வர பாணி எல்லாம் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
0: அகத்தியர் படத்துலப்பா. தலைவா தவ புதழ்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. அந்த படம்
1: என்னம்மா? இப்போ இந்த ஏஐ என்று ஒன்று இந்த தொலைபேசிகளில் இருக்கின்றது. நாங்கள் மூளை நினைப்பதை அது கூறிக்கொண்டிருக்கின்றது போன்று இந்த ரெண்டு பாடலும் இப்போ ரெண்டு மூன்று நாட்களாக நான் நினைத்து கொண்டு சும்மா என்னுடைய மனதுக்குள்ளே வேறு
0: நினைக்கிறது உடனே
1: தெரிஞ்சு. இந்த தலைப்பா தலைப்பதால் நேற்றும் நான் ஒரு தடவை என்னக்குள்ளே விட்டு தேடி அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தேன். தலைவா தலைப்புதல்வா அவரை போட்டு இவரை போட்டு பேச்சு வாங்கி சாபம் வாங்கின பாடல். நல்ல பாடல் இந்த பாடல். தலைவா தலைப்பு தவப்புதல்வா, இனிமையான பாடல் மகளே. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம். நன்றி மகளே. சிறப்பு. அது மட்டுமல்ல அடுத்தவர்கள் நீங்கள் கொடுக்குற உற்சாகங்களும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: உங்களுக்கு
1: நல்ல பாராட்டுகளை தந்துவிடும். இதுதான் எங்கள் முன்னியல் தமிழ் வானொலியில் உள்ள சிறந்த பண்பு. ஒருவர் வந்து ஒன்றை செய்யும் பொழுது அவருக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்து மெருகூட்டி விடுவார்கள், மேலும் வளர்ந்து கொண்டு வருவதற்கு. நன்றி அம்மா, மீண்டும் சந்திக்கின்றேன். பாருங்கள், அடுத்த கூடமாக ஆயத்தமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே, படம் போட்டு வரவேற்பு தந்து வாழ்த்து கூறிவிட்டு இப்பொழுது இணைந்து விட்டீர்கள். நலமா இருக்கின்றீர்களா?
2: வணக்கம். இணைப்பு தான் ரொம்ப கிடைக்கல, ரொம்ப எல்லா ஆர்வத்துடன் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்து கொண்டே இருக்கிறார்கள் வரிசையாக.
1: ஆர்வமாக இருக்கின்றீர்கள், காத்திருந்தால் பலன் உண்டு என்பதற்காமே நீங்கள் சலிப்படையாமல் மீண்டும் மீண்டும் அழைத்து இப்பொழுது இணைந்து விட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
2: இப்படிங்க
1: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக, மகிழ்வாக, சுகமாக,
1: நலமுடன், நலமாக, சுகமாக, நல்லவனாக, நல்லவனுக்கு நல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாக எல்லாம் இருக்கின்றீர்கள். அது சரி. நீங்கள் நல்லவனாக, வல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாக இருக்கும் பொழுது எல்லோரும் நல்லவராக இருக்கின்றார்களா?
2: அது எல்லோரும் நல்லவராக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நாம் நல்லவராக இருந்து விடுவோம்.
1: நீங்கள் நல்லவர் என்றால் எல்லோரும் உங்களோட நல்லவராகத்தான் இருப்பார்கள். இது வாழ்க்கையின் நியதியில் ஒன்று. நீங்கள் ஒரு நல்லவர் என்றால் எந்த சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நல்லவைகள் நல்லவர்கள் தான் சேருவார்கள். வாழ்த்துக்கள்.
2: சரிங்க சரிங்க. எல்லோரும்
1: மகிழ்வதில்
2: நினைத்துக் கொள்வோம்.
1: விடுமுறை விருப்ப நேர் விரும்புவது நல்ல நல்ல பாடல்களை தேடி எனக்கு நல்ல நல்ல பணி கொடுக்கின்றீர்கள். தேடடா, தேடி எடுத்து தாரா என்ற ஒன்று. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சரவணன். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே குதூகலமாக இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு மழை பொழிந்ததா?
2: மழை 4 நாட்களுக்கு முன்பு ஒரு மழை பொழிவிருந்தது. 2 நாள் வந்தா அதிகப்படியான வெப்பம். கூட தண்ணி எடுத்துட்டு போய்
1: இந்த நேரத்திலே
2: காலையில
1: இந்த நேரத்துல பெருமழை பெய்தாலும் நீங்கள் நாட்டி வைத்த கன்றுகளுக்கு சரியில்லை. அதனால்தான்
2: இந்த மாதத்திலும் இப்படி ஒரு சூழல் வந்து இருக்கேன்னு காலையில ரொம்ப வருத்தமா தான் இருந்தது.
1: காலநிலை மாறிவிட்டது அனிமானே இப்பொழுது இல்லையா சரவணன்? நீங்கள் பிறந்த நாள் இருந்து இத்தனை வருடத்தை கண்டு கொண்டிருக்கீர்கள். இந்த அந்தந்த பருவ காலத்தில் என்ன வருமானு தெரியுமா? ஆனா இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது ஐயா, மாறிவிட்டன காலம் மாறிவிட்டது. அது எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி காலம் மாறிவிட்டது அந்த திரைப்படமே வந்தது. சார், இன்று இந்த பாடலில் நீங்கள் ஒரு பாடலை நினைத்து ஆயத்தமாக இருக்கின்றீர்கள், என்ன பாடல் எங்கே உதிர்த்து விடுங்கள் கேட்போம்.
2: உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றது, யார்கிட்ட சொல்லாதீங்க.
1: அது என்னய்யா, காட்டலையில வந்து சொல்லுவீர்கள், அது ரகசியமா இல்லன்னு கேட்க போன்றது கேருங்க.
2: உங்களுக்கு மட்டும் சொல்றா, யார்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றாரு.
1: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம், அதுதான் சில பாடப்போரு பாடுங்கள் கேட்போம். நாங்கள் நான் கூற தேவையில்லை, நீங்கள் கூறும் பொழுது அது ரகசியமா எல்லோருக்கும் பரகசியமாகிவிடும். பாடுங்கள் கேட்போம்.
2: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. வந்து நின்றார் வந்து
1: உனக்கு மட்டும், உனக்கும் சொந்தம் இல்லையே, அப்படி வர வேணும்.
2: உனக்கு மட்டும், எனக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. வந்து நின்றார், வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் கண்களினாலே. வந்து நின்றார், வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் கண்களினாலே. பூ முடித்தேன், பூ முடித்தேன் கூந்தலின் மேலே, பொட்டு வைத்தேன், பொட்டு வைத்தேன் ஆசையினாலே. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மணவரையில் கணவராக மாலை சூடுவேன், அவர் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். அந்த காலம் வரும் வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. அவ்வளவுதான்.
1: சந்தோஷம் மிகுதியினால் ஆரம்பத்திலே சற்று சலனம் ஏற்பட பார்த்தது, ஆனால் நிவர்த்தி பண்ணி விட்டிருக்கார். அதன் சந்தோஷத்திலே பரபரப்பிலே நன்றாய் நல்லா நல்ல பாடல். நீங்கள் ரகசியம் வந்து ரகசியமாக கூறிவிட்டீர்கள், எல்லோருக்கும் புரிந்து விட்டது. என்னிலே பிள்ளை இல்லை சரியோ, நீங்கள் ரகசியம் எனக்கு காதுக்க சொல்லியிருக்கணும். ஒலிபெருக்கியில வந்து பாடிவிட்டீர்கள் நல்ல பாடல், மனப்பந்தம் திரைப்படுத்த பாடல், நல்ல பாடலை தெரிவு செய்து பாடி காட்டீர்கள். பாடல் அன்று நீங்கள்
2: தேடி, சரி இந்த பாடல்லாம் ஒரு பொருத்தமாக வரிகள் கொஞ்சம் எளிமையாக இருந்ததா, தேடல இந்த படம் கிடைச்சது.
1: முன்னும் ஒரு தடவை தளத்திலே கேட்டிருக்கீர்கள் போல் இருக்கு, நல்ல பாடல் இந்த பாடல். என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
2: இதே பாடல் ஒளிபரப்பலாம்.
1: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் மீண்டும் ரகசியம் தான். அதுவே அந்த பாடல் வரிகள் என்னவென்றால், ஒரு உள்ள கிடக்கையை வெளியே சொல்லாமல் சொல்லுவது, ரகசியம் என்று பரகசியமாக சொல்வது போன்று இல்லையா? நல்ல பாடல். உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் என்ற பாடல் உங்களுக்காக நேர் நேரத்திலே நான் ஒளிபரப்புவேன். நீங்கள் கேட்டு மக்கள் எல்லாம் இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் வரலாம். நன்றி சரவணன், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக நன்றி. ஏதாவது கூறுவதா கூறுங்கள்.
2: இல்ல இல்ல, அவங்க வர ஆர்வத்தோட இருக்காங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு பெருந்தன்மையான குணம். இங்கே அடுத்து மகாலிங்கம் நீண்ட நேரமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மகாலிங்கம் எதிர்பார்க்கின்றேன். அடுத்து வருவதற்கு இருக்கின்றீர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்த பாடலுக்கு ஓடி வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் அடுத்த பாடலை கொண்டு? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். ஞாயிறு தோறும் தோன்றும் பாடல் பாடுபோர் பாடல் அன்னியும் வந்துவிட்டார். அன்புடனே மகள் சஹஸ்தூரி சயந்தன், எங்கே வணக்கம். உங்களுடைய இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் கசூரி.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம். நான் இன்னைக்கு தை பிறந்தால் பழி பிறக்கும் திரைப்படத்துல அடுத்த பாடல் ஐயா.
1: இந்த பாடல்ல பாடல்கள் இந்த பாடல் பிறந்தவளில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் மகளே. அதனால் இந்த காவிய பாடல்கள் என்று கூறக்கூடும் நாங்கள். ஏனென்றால் அன்று வந்த பாடல் அத்தனையும் வாழ்க்கை பின்னி வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படியே வெளியிட வரும். சரி, எங்கே சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும்போது பாடங்கள் கேட்போம்.

நிலவின் செல்லலோ உன்னை.

0: நன்றி ஐயா.
1: மகளே, இந்த பாடலை, அந்த பாடலில் வந்த வரிகளை, அந்த ஒவ்வொரு சொற்களையும் நாங்கள் உன்னிப்பாக கேட்க என்று எண்ணினாலும் அந்த இதோடு வந்த பக்கவாத்திய இசைகள் எங்களை அங்கு செல்ல விடாது. பாடல் போந்தவுடன் இசையும் வந்து கொடுக்கும். ஆனால் இன்று அந்த பாடல்களில் வந்த சொற்கள் என்ன என்ன என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திக்கும் வண்ணம் நீங்கள் எடுத்து ஆண்டிருக்கின்ற அற்புதமான ஆளுமை. இந்த பாடல் பலர் வந்து மேடைகளிலும் பாடுவதை நான் நேரே பார்த்துக்கிறேன். எவ்வளவு கடினப்படுவார்கள், எவ்வளவு உதவிகளோடு தான் அதை செய்வார்கள். பக்கவாத்திய உதவிகள் இல்லாமல் இந்த பாடலை பாடுவது மிக மிக கடினம். அதை விட இந்த பாடலுடைய சாயலும் அதனுடைய சாரீர தன்மையும் மங்காமல் போவதற்கு இடைவெளி வேண்டும். அதனால் தான் அந்த பல்லவிக்கு பின்பு சரணம், சரணத்துக்கு இடையிலே இடையோசை தருவார்கள். அது இந்த இசையை ராகத்தோடு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும். அதை பின்பற்றி கொண்டுதான் அவர்கள் போவார்கள். ஆனால் நீங்கள் இங்கே வந்து பாடுபவர்கள் ஒவ்வொருவரும் அப்படியொரு உதவி இல்லாமல் நீங்களாகவே அதை மனதிலே நன்றாக உள்வாங்கி அழகாக இன்று இந்த பாடல் பல தடவை நான் கேட்டிருக்கேன். இன்று கேட்டது நான் நேர உங்களை பெருமைப்படுத்துவதற்கோ அல்லது புகழ்வதற்கு அல்ல, உண்மையே கூறுகிறேன். மிக மிக சிறப்பாக சிறப்பு அற்புதமாக ஆழ்ந்திருக்கின்ற நல்ல ஆளுமை, நல்ல ஆளுமை இந்த பாடல். இதற்கு என்னுடைய பிரதானமாக
0: நன்றி
1: மகளே.
0: எனக்கு ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய எல்லாருடைய பெரியவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதமும் தான் இந்த பாடுகளை தோணுது எனக்கு. எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தையும் தருகுது, பெரிய சந்தோஷம். எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட
1: மனமார்ந்த நன்றி. எதிர்பார்க்க ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கும் நாங்கள் உங்களையும் பிரபல்யமாக ஒரு சிறந்த பாடகி என்று கருதி கொண்டு இந்த எங்கள் தளத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, தளத்திற்கு வெளியே இருக்கின்ற என்னுடைய ஏனைய செய்தி பிரிவுகள் எல்லாம் பல உறவுகள் ஈடு இருக்கின்றார்கள். இணைந்து
0: எழுதியிருக்கிறாய் இங்க அவதும் தேரும் தேவையில்லை கசூரி
1: அது அப்படி சிறப்பாக இருந்த மாலை. இது எல்லோருக்கும் கிடைக்காது. இறைவன் கொடுத்த வரத்தை நீங்கள் உங்களுக்கு இறக்காமல் எல்லோருடன் பகிர வேண்டும் என்று எங்கள் வானொலியில் உங்களுக்கு கிடைத்தது ஒரு பெருமை. இதற்கு நான் கணபதி அவர்களுக்கு, திரு சகோதரன் கணபதி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் அற்புதம் உங்களுக்கு இந்த வழிகாட்டி கொடுத்தவர். நீங்கள் வந்து வந்த நாளில் உங்களோடு இணைந்து தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டு வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு
0: அன்னை
1: கலைவாணி என்றும் உங்களுக்கு நிறைவோடு இருக்கட்டும். வாழ்த்துக்கிழமா மீண்டும்
0: நன்றி
1: நன்றி. அடுத்து வர இருக்கின்றார் எங்களுடைய தர்மபுரியிலிருந்து அடுத்த பாடகி எங்களுடைய சாந்தி. வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் மகளே. எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கிறீர்களா? அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்?
2: நலமா இருக்காங்க ஐயா.
1: நலமா இருக்காங்களாடா. சரி, எங்க மழை பெய்ததா மகளே உங்களுக்கு? நாங்கள் எல்லாம் இந்த வெளிநாடுகளில் வந்திருக்கும் பொழுதுமோ இத்தனை சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லோரையும் சந்திக்கின்றோம். எங்கே ஒரு தமிழன் வருகின்றான்னு பார்த்தால் உடனே ஓடி சென்று இணைந்து விடுவோம். அதே போன்று தர்மபுரியிலிருந்து கணவனும் மனைவியும் வந்து பாடுகிறார்கள் என்ற உடனே அடிச்சு கொழுந்து எழுதி விட்டீர்கள் அவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். என்ன அது அந்த ஊர் மண் மண் பாசம் என்ன, இதுதான் அன்பு என்ற, இதுதான் பாசம் என்பதம்மா. நல்லதம்மா, எங்கள் தமிழர்கள் உள்ள இந்த பண்பு எங்கும் வளர வேண்டும். ஒருவர் ஒன்றை செய்யும் போது அதை மெருகூட்டி பாராட்டி அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து மேலும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். யோகாராஜி அவர்கள் கூறிய அந்த கதையிலே இருந்தது பார்த்தீர்களா, போராமை என்பது கூடாது. அதில் மிக ஒரு நாளும் காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் வாழ மாட்டார்கள், வளர்ச்சி அடைய மாட்டார்கள். சிறப்பு. சரி, இப்பொழுது அழகியும் சாந்தியும் என்ன செய்து, அழகியும் ராசாவும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்?
2: அழகியும் ராசாவும் உறங்குகிறார்கள்.
1: அவர்கள் நீங்கள் கொடுக்கிற உணவை விரும்பி உண்பார்களா, சில சமயம் பொறுப்பார்களா?
2: சில நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் இருப்பார்கள்.
1: அதுக்கு நீங்கள் அவருக்கு விருப்பமானது தோடி எடுத்து கொடுப்பீர்கள். என்ன தோடி அவருக்கு விருப்பமானது என்று வாங்க, இதுதான் தாய்மை. வாழ்த்துக்கள்.
2: அசைவம்தான் பிடிக்கும், அசைவம்தான் பிடிக்கும்.
1: அது ஒரு உண்டோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கு புரட்டாசி மாசம்
1: கம்மியா இருக்கு, அவர்களை அப்படி செய்யணும். அவர்களுக்கு வேண்டியது அதுதானே, இயற்கை அவர்களுக்கு படைத்ததுதானேம்மா. சிறப்பு மாதிரி இந்த நல்ல வழியில எல்லோரும் வந்து நல்ல பாடலை பாடும்பொழுது நீங்களும் ஒரு சிறப்பான பாடலை தருவீர்கள் என்று எனக்கு ஞாபகம். இன்னும் எனக்கு அந்த சின்னஞ்சுரிய வண்ணப்பறவை மனதிலே இருக்கு. எங்க பாடுங்கள் என்று கேட்போம். என்ன பாடுங்க
2: உங்களுக்கு பாடல்ல எது பிடிச்சதுன்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு பிடிக்கும்,
1: நீங்கள் பாடுவது எங்களுக்கு எனக்கு பிடிக்கும், நீங்க எது பாடினாலும் எனக்கு பிடிக்கும். இங்க உங்களுக்கு விருப்பமாக நீங்க இன்று பாட வந்த பாடலை பாடுங்கள். எல்லோரும் அவளோடு கேட்க காத்து கொண்டிருக்கின்றார்கள்.
2: கர்ணன் படத்துல இருந்து
1: பாடுகிறேன்.
2: என் நோய் தோ

0: என்னுயிர் தோழி கேளொரு செய்தி, இதுதான் உங்கள் மன்னவன் ஏதி. நன்றி ஐயா.
1: இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி என்றாக கேட்டீர்கள். பிசுறு விடாமல், எழுத்துக்கு அந்த வரிகள் மாறாமல் சந்தத்தோடு பாடிய உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். வாழ்த்துக்கள் அம்மா, நல்ல பாடல் தெரிவித்தது, நலமாக ஒப்படைத்தீர்கள். என்ன பாடல் ஒலிபரப்புவோம் உங்களுக்காக நேரத்திலே? என்னுயிர் தோழியன்னு இங்கே இல்லாமல் உங்களுக்கு பதில்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்னுயிர் தோழி பாடுவது சிறப்பு எழுதியிருக்கிறார்கள். இனிமையான பாடல் உங்களுக்காக இந்த பாடல் ஒலிபரப்புவோம். இணைந்ததற்கு நன்றி. வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம். என்னம்மா
0: ஹம்மிங் நல்லா இருக்கும்யா, சுசிலா அம்மாவோட ஹம்மிங் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா
1: நல்ல பாடல் அந்த பாடல். அந்த அந்த அந்த மனோநிலைக்கேற்ப பாடுவது அந்த பாடல் சிறப்பான பாடல். ஒரு வேதனையை வெளிய, வேதனை இல்லாத வேதனை. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக வருகின்ற எங்களுடைய மல்லிகம் மகாலிங்கம் அவர்கள் நீண்ட நேரம் காத்து கொண்டு ஓடியவர்கள். மாலிங்கம் வணக்கம், பெற வேண்டும்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்.
2: சோர்ந்து விட்ட ஐயா.
1: சோர்வு சோர்வு கூடாது, உடனே பாடுங்கள். அந்த சோர்வு பாடங்கள் கேட்போம். மாலிங்கம், உங்கள் பாடலை
2: வந்துட்ட ஐயா.
1: நீங்கள் தானே எல்லோரும் உற்சாகம் ஊட்டி கொண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நேற்றே உனக்காக நான் பாடலும் போது இந்த பாடலை கூற வேண்டும் என்றிருந்தேன், சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று நானே பாடிவிடுகிறேன், நானே பாடுகிறேன் உங்களுடைய விருப்பமாக.
1: அங்கே கேட்போம். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்த உங்களுக்கு நான் வழியை விடுகின்றேன். பாடுங்கள், உடனே கேட்டு எங்கள் விருப்பத்தை தெரிந்து எங்கள் விருப்பத்தை தீர்த்துக் கொள்வோம். எங்கே
2: பொல்லாத பொன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு, பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ? பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ? பொல்லாத

மணக்கோலம் பார்த்ததுண்டு மாப்பிள்ளையானதில்லை, மணக்கோலம் பார்த்ததுண்டு மாப்பிள்ளையானதில்லை, யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ பொல்லாத பொன்

0: என்றால் பேசவே தெரிவதில்லை. யாரை சொல்லி என்ன பையன் என் வழக்கு தீரவில்லை. யாரை சொல்லி என் பையன் என் வழக்கு தீரவில்லை. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ, பொல்லாத பொன் சிரிப்பு. உன் வீட்டு தோட்டத்திலே ஒரு மரம் கனி மரமாம், தனி மரம் தவிக்க கண்டு தளிர் கொடி தழுவியதாம். ஒன்று கொன்று மாலையிட்டு அன்று முதல் பழகியதாம். ஒன்று கொன்று மாலையிட்டு அன்று முதல் பழகியதா. பழகிய பழக்கத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ, பொல்லாத பொன் சிரிப்பு. போதும் போதும் உன் சிரிப்பு, பொல்லாத பொன் சிரிப்பு. போதும் போது உன் சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ, பொல்லாத பொன் சிரிப்பு.
1: உண்மையிலே விருப்பத்துக்குரிய பாடல் ஒன்று எடுத்து வந்து பாடி பழைய நினைவுகளெல்லாம் தூண்டி என் விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள். என்னுடைய பிரத்யேகமான நன்றி உங்களுக்கு. சிறப்பான ஒரு பாடல், அற்புதமான வரிகளை கொண்ட பாடல். வாழ்க்கையின் பயணத்திலே எல்லோருக்கும் இப்படியான சந்தர்ப்பங்கள் வருவது உண்டு. வாழ்த்து. அந்த பாடல் நல்லதொரு பாடல், நன்றாக பாடியிருக்கீர்கள். நினைத்திருந்து காத்திருந்து நேற்றிலிருந்து இன்று வரை எவ்வளவு தாமதித்து ஓடி வந்து இடம் கிடைத்தவுடன் உதிர்த்து விட்டீர்கள். அற்புதம். சிறப்பு மகாலிங்கம்.
2: ஆமையா, ரொம்ப ரொம்ப ரொம்ப என்னடா இந்த பாடலை ஐயா முன்னாடி பாட முடியாதோ என்ற ஒரு மனக்கவலை இருந்ததுயா.
1: கவலை தீர்ந்து விட்டது. அத
2: எனக்கா வேண்டி ரெண்டு வரிகள் நீங்க பாடணும்யா.
1: அதான் பாடி காட்டி விட்டு பாட வேண்டுமா இப்ப?
2: இல்லையா. ஆமாயா, பாடணும்யா.
1: இந்த பாடல்
2: முழுமையா பாடினாலும் நல்லது.
1: இல்ல இல்ல, முழுமையா பாடுவதற்கு நேரம் இல்லை. அடுத்தது பாடுவோர் பாடலாம் என்னுடைய உறவுகளுக்காக.
2: இல்ல, உங்க ராகம் வந்து மனதை கவரும். அந்த கவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடலை நீங்க பாடியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன்.
1: ஞாபகத்துல வைத்திருக்கின்றீர்கள். சரி, சந்தர்ப்பம் 2 வரிகளை பாடுகிறேன். உங்களுடைய அவர்கள் என்னுடைய அவலை தீர்த்தவங்களும் உங்களுக்கு.

0: இப்போ யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ, பொல்லாத புன்சிரிப்பு. போதுமா?
1: அருமையா, அருமையா.
0: பத்து வருடங்களுக்கு முன்பு, பத்து வருடங்களுக்கும் முன்பும் இப்பொழுதும் வித்தியாசம் இருக்கும் என்று ஆனா நினைப்புகள் மாறாதானே, அந்த ஞாபகம் உங்களுக்கு. நன்றி, நன்றி நண்பா. இப்படி ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி இதுல வந்து நாங்கள் இப்படி எல்லாம் சகசமாக அழகாக ஒருவரை ஒருவர் உள்ள கிடக்குகளை பகிர்ந்து கொண்டு போவதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். எங்கள் விருப்பம் எவ்வளவோ இருக்கும், அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைப்பது குறைவு. அதிலே இந்த இசையோடு வரும் பாடல்கள் கருத்துக்களை எண்ணி மீண்டும் மீண்டும் மீட்டு பார்ப்பதற்கு இந்த தளம் ஒரு அற்புதமான தளம். இதை அமைத்து கொடுத்த என் மகள் வானரசி மீரா அவர்களுக்கு கோடானோடு நன்றிகள். நன்றி மகாலிங்கம். என்ன பாடலை ஒலிபரப்போம் உங்களுக்கு?
1: இதே பாடலை, இதே பாடலை கேட்க விரும்புகிறேன்.
0: அன்று என்னோட மகள் சியாமலாவும் கேட்டிருந்தார் இந்த பாடல். பெண்ணே நீ வாழ்கள், அப்பா உங்களுக்கு விருப்பமான பாடலப்பா. ஒருக்க பாட வேணும், பணம் விட்ட காலில் நின்று அது வேற நிகழ்ச்சி பாட சரி நின்று விட்டா. நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி மகாலிங்கம். நினைவோடு வைத்து என் நினைவுகளை வைத்திருப்பது. நாங்கள் மீண்டும் இன்னும் இரண்டு மாதத்திலே எங்களுக்கு ஆண்டு விழா 30வது ஆண்டினை தொட இருக்கின்றோம் இல்லையா? 30வது ஆண்டை பூர்த்தி செய்யணும்.
1: 9வது மாதம்
0: இல்லை, 1வது நாள் 12வது மாதம். சிறப்பாக கொண்டாடுவோம் வானலையிலே என்று எண்ணுகிறேன். நான் இந்தியாவுக்கு ஒரு தடவை வந்து உங்கள் எல்லோரும் மத்தியிலும் இப்படி ஒரு ஆண்டு விழாவில் சந்திக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அந்த எண்ணம் ஈடேறுவது இந்த வருடமும் நடைபெறாது. என்ன மகளினுடைய உடல்நலமும் சிறப்பில்லை, அதனால் பார்ப்போம். உலகம் உருண்டை காலம் ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம்
1: கிடையாது. அதுக்குள்ள நன்றாக வந்து எங்களிடம், அதுவும் என்னிடம் வந்து அன்பாக பேசுவார்கள் அம்மா மீரா அம்மா அவர்கள்.
0: நன்றி ஐயா, உங்கள் வாக்கு பலிக்கட்டும். வாழ்த்துக்கள், சிறப்பு. நேற்று முன்தினமும் ஒரு பரீட்சை இருந்தது, ஒரு வைத்தியரிடம் கொண்டு சென்றோம். அவர்கள் திருப்திகரமான பதிலை தந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் நாள் எடுக்கும் என்றுதான் ஒரு இன்னும் ஒரு நியமனம் இந்த மாதம், அதாவது வார 10வது மாதம் 20வது தேதிக்கு இருக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த நிபுணர் சந்திக்க முடியும். அவரை சந்தித்து முழுமையான முடிவை பெறுவோம். அது நல்ல முடிவாக அமையும் என்று எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். நன்றி. மாத கணக்காக
1: பரிபூர்ணத்துடன் எங்களுடன் கலந்து கொள்வார்கள் மீராம்மா.
0: உங்கள் வாக்கு பலிக்கட்டும். நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றியா, நன்றியா, நன்றி. இனிமையாக பாடிய எங்களை அசத்தியா உங்களுக்கு நன்றியா.
0: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்க்கவில்லை என்னை பாட வைத்துக் கொண்டீர்கள். நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான உறவு அன்பு மகள் ரேவதி அழைத்து கொண்டே இருக்கின்றார் கே கே நகர் சென்னையில் இருந்து. எங்கே வணக்கம் ரேவதி, வாருங்கள். எங்கே காணவில் ஓடி வாருங்கள் ரேவதி. வந்து விட்டார், வந்து விட்டார் ரேவதி. வணக்கம், வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் அப்பா.
0: வணக்கம். அப்படி நலமா இருக்கிறீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: வெளியே சென்றிருந்தீர்களோ? வெளியே சென்றிருந்தீர்களோ?
2: பாருங்கள்,
0: சித்திரமும் கை பழக்கம் என்றார். சிறு வயதிலிருந்து கிறுக்கி கிறுக்கி இப்பொழுது சித்திரம் வரைகிற ஒரு வரைஞராக வந்து அவருக்கு விருதும் கிடைத்த என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்கள் சிறுவர் பூங்காவுக்கு வருவார், உங்களோடு வந்து சிறப்பிப்பார், சிரமமாக துடுக்காக தாத்தாவுடன் பேசுவார். அவர் வாழ வேண்டும், மேலும் மேலும் புகழடைய வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமை இருக்கம்மா, அந்த திறமையை கண்டுபிடிப்பது எங்கள் பொறுப்பு. சிறு வயதிலே அந்த திறமையை கண்டுபிடித்து அந்த துறையிலே அவர்களை வளர்த்து விட வேண்டும். அந்த விடயத்தில் நீங்கள் ஒரு பேர்த்தியாக இருந்து அவரை நேர்த்தியாக கொண்டு வருகின்ற வாழ்த்து கடமைகளை சிறப்பு. அவர் என்றும் வளர வேண்டும்.
2: நன்றியப்பா, நன்றியப்பா. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்பா.
0: நீங்கள் எழுதிய பதில் இருந்து தெரிந்து விட்டேன், நீங்கள் வெளியே சென்றிருக்கின்றீர்கள். பார்த்தீர்களா அப்பா எப்படி உன்னிப்பா பிள்ளைகளை கவனிக்கிறார் என்று. சிறப்பாமா. சரி, இந்த மகிழ்ச்சியான வேளையில நீங்கள் நல்ல மகிழ்வோடு இருப்பீர்கள், திருப்தியாக நிறைவு பெற்ற ஒரு நாள் போன்று உங்களுக்கு இருக்கும் என்று. இரண்டால் அவருடைய திறமையை வெளியே கொண்டு மற்றவர் பாராட்டுவது தானே சொல்லுவது பிறந்த, அதாவது வந்து மக அந்த பெருதுவாக்கும் பிறந்த வேலையை விட பெருதுவாக்கும் தாய் மனம் என்று கூறுவதுதான், மற்றவர்கள் தன் மனம் சிறந்தவன் என்று கூறும்போதுதான் அந்த மனம் மேலும் பூரிப்படைகின்றது. நன்றி எடுத்து கொடுத்தமைக்கு கூறுங்கள். வளர்வது செய்வது உயர்வது அவருடைய திறமையை வெளியே கொண்டு வருவது தாய்க்கு தான் தெரியும் அம்மா, அதை வெளிப்படுத்தி தான் தந்தையின் உதவியிலோடு அவரை கொண்டு வரணும். முதலில் தாய்க்கு தான் அம்மா தெரியும். அந்த தாய் அவ அமுதூட்டும் பொழுதே அந்த மகனினுடைய அபிலாஷைகள் என்னவென்று அறிந்து விடுவாள் அந்த உணர்வு. ஏன்னா அவர் வயிற்றுல இருக்கைகளே நடனம் ஆடுபவர் தானே அம்மா, அந்த அம்மாவுக்கு. நன்றி அம்மா. நேரம் எடுக்காம இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடலை கேட்பதற்கு அவளுடைய என்ன பாடலை திறப்படும்?
2: நான் வந்து பெண் என்றால் பெண் அந்த படத்துல இருந்து ஒரு பாடல.
0: ஓ, பெண் என்றால் பெண் என்ற திரைப்படத்து பாடல் எங்கே கொண்டு வாருங்க அந்த பாடலை.
2: தேடி தேடி காத்திருந்தேன் தெய்வம்.

மலருக்கெல்லாம் வாயிருந்தால் என் மன்னவன் புகழ் பாடும். மஞ்சளுடன் குங்குமமும் உன் மடியில் விளையாடும். ஆடும் மேகம் போல ஆடையிட்டு சோகம் பாடும் வீணை தன்னை, மேகம் போல ஆடையிட்டு சோகம் பாடும் வீணை தன்னை, பால் போல சேனையிட்டு பார்த்தாய் என் தெய்வமே. தேடி தேடி காத்திருந்தேன், தெய்வம் என்னை பார்க்கவில்லை. ஆதாரம் வேண்டி அடைந்தேன் ஐயாவின் பாலடியில்.

0: ஊஞ்சலிலே நாயகனின் உருவம் விளையாட, ஊஞ்சலிலே நாயகனின் உருவம் விளையாட, ஓர் விழியால் முகம் பார்த்து நாயகீசை பாட பாட, வானமீன்கள் பூச்சொரிய வந்த தென்றல் தாளாட்ட, வானமீன்கள் பூச்சொரிய வந்த மீன்கள் தாளாட்ட, ஆனந்தம் கோடி கண்டே ஐயா உன்மடியிலே, தேடி தேடி காத்திருந்தேன் தெய்வம் என்னை பார்க்கவில்லை, ஆதாரம் வேண்டி அடைந்தேன் ஐயா உன் காலடியில்.
1: அற்புதமான ஒரு வலிமை நிறைந்த மனோ வலிமை நிறைந்த ஒரு பாடல். இறைவனுடைய நாங்கள் வாதிடுவது போலதான் இருக்கும் சில விடயங்கள். அது அன்னை என்ற சக்தியால் தான் முடியும். அம்மா, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன், தாய்மை சக்தியால் தான் இறைவனோடு கூட வாதாடி எங்களோட குறை நிறையை சீர்திருக்க கூடும் என்று எண்ணுகிறேன். நல்லதோர் பாடல். இந்த பாடலை தெரிவு செய்தமைக்கு என்னுடைய நன்றி. இனிமையான இந்த பாடல் உங்களுக்கு அழகாக வரிகளை அந்த சொல்லி அந்த வரிகளை நீங்கள் உச்சரிப்பதற்கும் இலகுவாக இருந்தது. காரணம், நீங்கள் நேரடியாக அந்த தொலைபேசியிலே உங்கள் குரலை இங்கே தந்திருக்கேன் என்று சிறப்பாக இருந்தது. வளமையான தொலைபேசியில் வருவதால் இன்று மேலும் சிறப்பாக இருந்தது. வளமையாக சிறப்பு தான், ஆனால் இன்று அதை விட சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், பொறுமையோடு நிதானமாக முழுமையாக பாடி தந்தவைக்கு நன்றி. என்ன பாடல் உங்களுக்காக விருப்பத்தில் சேர வேண்டும், சேர்க்க வேண்டும்?
0: கர்ணன் படத்துல இருந்து சாந்தி பாடினது ரொம்ப நல்லா இருந்து, மகாராஜன் உலகை ஆளுவார்.
1: அந்த பாடல் எனக்கும் விருப்பம் மகளே. அந்த பாடல் மகாராஜன் உலகை ஆளலாம்.
0: இந்த மகாராணி அவனை ஆளலாம்.
1: ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஊழல் பாடல். இந்த பாடலை கணவன் மனைவி அந்த உள்ளார்ந்தரமான அன்பு வெளிப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்துவார்கள். அதாவது நேரடியாக ஒருவருக்கு சொல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் இதை வெளிப்படுத்தி இருந்தார் கவிஞர். நல்ல பாடல், மகாராஜன் உலகை ஆளுவார். நம்பிக்கை, மன் நம்பிக்கை, உறுதி, அந்த தீர்மானம், அந்த திருப்தி எல்லாம் அதுல இருக்கின்றது அம்மா இந்த பாடல்ல. சிறப்பான பாடல் தருகின்றேன். நல்ல பாடல்.
0: நேரம்
1: இல்ல இல்ல, இருங்கள். இன்னும் ஒரு இருவர் வேற இருக்கின்றார்கள், அழைக்கின்றார்கள். உங்களுக்கு வர முடியும் தானே? வர வேண்டும். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது ஒருவர் அழைக்கின்றார். அவரை இணைப்போம் என்று எண்ணும் வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தின் ஒளிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிறைவேறும் நேரத்தை வந்தாலும் நிறைவாக மக்கள் நீங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முதலிடம் தர வேண்டும். நான் அதிபரோடு பேசியிருக்கின்றேன். அவசரமில்லை, சலனப்பட வேண்டாம். அடுத்த பாடலை பாடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். அனைவருடைய பாடலையும் கேட்டுத்தான் நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வருவேன். இப்பொழுது யார் இருக்கின்றீர்கள் காற்றலையிலே பார்ப்போம். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் மீண்டும் வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம், ஓடி வாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பாடல, இரண்டாவது பாடல அத்திர போகின்றீர்கள்?
2: இதோ வரையா. பாடலாம் ஐயா?
1: பாடுங்கள், பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
2: ரகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ரகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறை பாட சுகமானது. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு, நான் பாடும் போது அறிவாயம் கலை மாது தான் மீட்டும் இடமான வீணை, கனிவான சுரம் பாட பதமானது. கலை மாது தான் மீட்ட இதமான வீணை, கனிவான சுரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனிதான் கூட ஆகாரம் சுதி கொண்டு வீணையம்மா. அழகான இளம் பெண்ணி மேனிதன் கூட ஆதாரம் சுதி கொண்டு வீணையம்மா. ரகங்க பதினாறு உருவான வரலாறு, நான் பாடும் போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகள் ஆட, இலையோடு கொடி போல நடமாடினார். இடையாட வளையாட சலங்கைகள் ஆட, இலையோடு கொடி போல நடமாடினார். உலகாலும் உமையாலும் ராகபாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. உலகாலும் உமையாளி ராகபாவங்கள் ஆனந்த குடிகொண்ட கோலமம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு, நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. ரகங்கள் பதினாறு உருவான வரலாறு, நான் பாடும் போது அறிவாயம்மா.
1: பதினாறு ராகங்கள் மட்டுமல்ல, பலவேறு ராகங்கள், பல நூறு ராகங்கள் நீங்கள் பாட வேண்டுமா? நீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி.
3: அதுல
1: அடுத்த உறவுடன்
3: அதுல ஒரு வரி பதினாறும் பாட அப்படின்னு வரும்யா. அந்த பதினாறுங்கிறது பெரிய ஒரு மகத்துவமான வயதுயா.
1: ஓ அப்படியா? அது பதினாறுக்கும் பல கருத்துக்கள் புகுதலாம். அந்த கவிஞர்கள் கட்டித்தனம் அதுதான் ஐயா. ஒரு ஒரு பதத்துக்கு எத்தனை கொண்டு வரலாம். பதினாறு என்பதற்கு பல நூறு கருத்து இருக்கு ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழிங்க. அடுத்த உறவு எங்களோட நீண்ட கால உறவு. நன்றி நன்றி. இன்னும் இது புது உறவுகளும் புதிய வராதவர்களும் அழைக்கின்றார்கள், வந்தவர்களும் அழைக்கின்றனர். இப்பொழுது அழைப்பவரை பார்ப்போம். இப்பொழுது அழைப்பவர் யாராக இருக்கலாம்? வணக்கம் வணக்கம். அது எங்களுடைய அன்பு ஞானசேகரன் மகனே. ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன், எங்கே வாருங்கள். உங்கள் இரண்டாவது பாடலை பாடலை தாருங்கள்.
4: பாடகர் ரத்த கண்ணீர் படத்துல இருந்து பாடும்.
1: நீங்க கேட்ட பாடலோ?
4: நான் கேட்ட பாடல, நான் பாட போற பாடல். நான் கேட்ட பாடல் வந்து சொல்லிட வாய்ப்பே சொல்லிடவா?
1: இல்ல இல்ல இல்ல, அது அங்கே எழுத்துல இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது பாடுங்கள்.
4: குற்றம் புரிந் சவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. ஆம், வாழ்க்கையில் குற்றங்களே புரிந்த எனக்கு நிம்மதி ஏது? அற்றேத உலகில் அமைதியும் மகிழ்வும், அற்றேத உலகில் அமைதியும் மகிழ்வும் அறிவிட முடியாது.
5: முடியாது, உண்மை உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனையும் அற்று போய்விட்டது.
4: அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடொழிந்தது. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது.
5: ஒழிந்தது ஒழிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனையும் மற்று போய்விட்டது.
4: குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது.
5: வாசவம், குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுளையை இழந்தேன், இன்று கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி ஏது ஏது?
4: குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது.
5: நன்றி, வணக்கம். பாப்பா,
1: நல்லதான் பாடல் ஞானசேகரன். அன்று வந்த திரைப்படங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்ச்சி ஏற்படும் வகையில் பலவிதமான பாத்திரங்களை உருவாக்கி தலை சிறந்த நடிகர்களை அதில் பொருத்தி வைத்து தயாரித்து இயக்கி எங்களுக்கு தந்தார்கள். இது நாங்கள் சிறுவயதாக இருந்த காலத்திலே வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தின் பெயர். அந்த இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் பிரபல்யமான நடிகர் நடித்த வேளையில் உங்கள் நடிக வேள் எம் ஆர் ராதா ஐயா அவர்களின் இந்த இந்த ரோல் இதுவரை யாரும் காண முடியவில்லை, செய்ய முடியவில்லை. இதுவரை யார் எத்தனை தலை சிறந்த நடிகர்களுக்கு முயற்சி செய்திருக்காங்க, அதே போன்று அவருடைய சொந்த இதுக்குள்ள குரல், அவருடைய குரல், இந்த பாடல் பாடகர் பாடினாலும் இடையில நீங்கள் பேசிய குரல் இருக்கின்றதல்ல, அது அவருடைய சொந்த குரல். அவரை போன்று குரல் மாற்றி பேசுவதில் யாரும் இல்லை இதுவரை. அவருடைய மக்கள் ராதா ரவி போன்றவர்கள் பண்ணி பார்த்திருக்கின்றார, அல்லது மிருகவில்லை. இவருடைய குரல், அவருடைய கருத்துக்கள் அந்த வாழ்க்கையிலும் சிறப்பான கருத்து. அது ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் எப்படியே அற்புதமான ஒரு எங்களுக்கு இன்று பார்த்தாலும் எடுத்துக்காட்டான ஒரு கதை அம்சம் கொண்ட
4: திரைப்படத்தை பார்த்தாலும் அது வந்து நமக்கு அப்பவே கருத்தாதான் இருக்கும்.
1: மீண்டும் அதை தெரிவு செய்து கொண்டு வந்து உங்களை பாடி காட்டீர்கள். இந்த பாடல் நீங்கள் தளத்திலும் கேட்டிருக்கின்றீர்கள், சிறப்பான பாடல், அழகாக நீங்கள் அதை எங்களுக்கு பிரயோகப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி மகனே, சிறப்புகள், வாழ்த்துக்கள்.
4: மேலும் வளர வேண்டும்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா, நன்றி அப்பா, வாழ்த்துக்கள் அப்பா. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இணைவோம்.
1: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்த வரவாக வர இருப்பது என்னோட பேத்தி சிவரஞ்சினி அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அழைக்க வேண்டும், மீண்டும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பலரும் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார். எவரும் வந்து பாடலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கும்பொழுது இப்பொழுது எங்கள் மூத்த உறவு ஒருவர் வருகின்றார். எங்களுக்கு பல பாடகர்களை தந்த அன்பு உறவு திரு வி எல் கணபதி அவர்கள். வணக்கம் கணபதி அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம். பாருங்க,
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்,
6: நலமா இருக்கின்றீர்கள்?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
6: பாட்டு ரொம்ப அருமையா பேசணும். என்னோட வந்து அது மாதிரி ஒரு நடிகர் பார்க்கவே இல்லை. அப்படியே வெள்ளக்கார மாதிரியே பேசுவாரு.
1: ஆமா,
6: என்னது வெள்ளக்கார மாதிரியே
1: நம்ம அவருக்கு இணையாவது. அவருக்கு இணையா
6: அந்த காலம்
1: 23 நாடகத்துறைக்குள்ளால் நாடகத்துறைதான் ஒரு பட்டறை, நடிப்பு பட்டறை அது.
6: இல்ல அந்த காலத்துல 60ல இருந்து 85 வரைக்கும் நாடகம் எல்லா நாடகம் ஃபேமஸ். சக
1: வாழ்க்கையின் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியது நாடகங்கள். அதிலே நடிகர்கள் பண்பட்டு வந்து அந்த பட்டறையிலே வளர்ந்து வந்துதான் திரையுலகுக்கு புகுந்து புகழை தேடினார்கள். நீங்கள் காற்றலைக்கு வராது விட்டாலும் உங்கள் ஞாபகம் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் அறிமுகமாக்கினவர்கள் இங்கே வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியா, நன்றி. ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும் என்று நீங்கள் வந்த வழியில் எங்களோடு இணைந்து பாடுவோர் பாடலாம், ஒரு பாடல் பாடலாமே.
6: கண்டிப்பா, எதுக்கு பாடலாம் தான், அப்பாவோட 114
1: உங்கள் தந்தையால, உங்கள் தந்தையால 114
6: எங்களுடைய
1: வாழ்த்துக்களை அவர்கள் தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் பாடுங்கள்
6: இந்த பாட்டை. ஐயா, எங்க ஐயாக்கு அப்பாக்கு சமர்ப்பிக்க.
1: சமர்ப்பிங்கள்
6: பாருங்க. ஆனா இந்த பாட்டு இன்னைக்கு சூட்டபிளா இருக்கும். பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தானென்று சொல்லாத போதும். தாயாரை தந்தை மறந்தாலும்

பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளூர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது எல்லாக்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வம், அது எல்லாக்கு

உருக்கும் தந்தை இறைவன், பிள்ளை தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை பிள்ளை

0: எப்படி இருந்தது பரவாயில்ல. சிறப்பான உண்மை ஒன்றை எடுத்துரைக்கும் பாடலாக சந்தம் குறையாமல் அழகாக பாடினீர்கள் வியல் கணபதி அவர்களே. நீங்கள் கொண்டு வரும் பாடல்கள்லாம் சிறந்த பாடலைத்தான் கொண்டு வருவார்கள். அதே போல் எங்களோடு கொண்டு வந்து இணைத்து விட்டவர்களும் சிறந்த பாடல்களை கொண்டு வந்து இணைத்திருக்கின்றீர்கள். நன்றி. இன்று உங்கள் தந்தையாருடைய 114வது நாள் நினைவாக ஒரு பாடலை அவருக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்பியல் தமிழ் வானொலியில் சந்தர்ப்பம் கிடைத்து நீங்கள் வந்து பாடியதற்கு நாங்களும் பெருமையாக எண்ணி அவருக்கு நாங்கள் அனைவரும் நன்றியோடு அவரை வணங்கி அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் தந்தை என்பவர்
1: எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக
0: இருந்ததா? இல்ல, இடையிடையே தடைகள் வந்து நான் நிற்கிறேன். உங்கள் தொலைபேசியில அல்லது வலைத்தளத்தில் ஏதாவது போல இருக்கலாம், ஆனால் தெளிவாக நான் முழுமையாக கேட்கக்கூடியதாக இருந்தது. கணபதி அவர்களே, என்ன பாடல் உங்களுக்காக நான் சேர்க்க வந்து பாடுபவர்களுக்கு ஒரு பாடலை நான் கொடுக்க வேண்டும்.
2: எனக்கு வந்து இதே பாடல கொடுத்தீங்க அப்பா,
0: இந்த பாடல பிள்ளை பிள்ளைக்கு தந்தை ஒருவன்,
2: இதே பாடல
0: இனிமையான ஒரு பாடல் இந்த பாடல் பிள்ளைக்கு தந்தை
2: ஒருவன்.
0: சிறப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆரோக்கியமா இருங்கள், வாழ்த்துக்கள். இடையிடையே உங்களால் முடிந்தவரை வந்து இணைந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வராது விட்டால் உங்களவர்கள்
2: நன்றி
0: கணபதி, நன்றி சகோதரா, வாழ்த்துக்கள். உறவுகள் ஓடி வந்து இணைந்து கொள்ளுகிறார்கள். எங்கள் வானொலியை மறவாமல் அன்றுதொட்டு இன்று வரை இணைந்து கொண்டு கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு வருவார்கள். இப்பொழுது சிவரஞ்சினி அவர்களே, உங்களது சந்தர்ப்பம் இருக்கிறது, ஓடி வாருங்கள். வந்துவிட்டால் அன்பு பேர்த்தி சிவரஞ்சினி, வணக்கம். வணக்கம் பேர்த்தி, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் தாத்தா.
0: எப்படி இருக்கின்றீர்கள் பேர்த்தி?
3: நலமா இருக்கேன் தாத்தா.
0: பாடல்கள் எழுதி இருக்கின்ற வந்து இன்று இணைந்ததற்கு நாங்கள் பெருமையாக மகிழ்வாக இருக்கின்றோம். நலமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கூறும் வகையில் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்றேன் உங்களோடு. உங்களுடைய அம்மையப்ப நிலை இப்பொழுது காலநிலை இந்த இரவு வேளையில் எப்படி இருக்கின்றது?
3: இரவு வேளையில் சற்று குளிர் இருக்கிறது தாத்தா, ஏனென்றால் மழை தூரல் சிறிது சிறிதாக அப்பொழுது வெயிறது. நான் மீதம் வந்து வெயில் தான் தாத்தா இருக்கிறேன்.
0: பகலிலே வெயில், இரவிலே குளிர், நல்லது ஒரு காலநிலை தானே மகளே. இது எல்லோருக்கும் தேவையான இரவு, நன்றாக தூங்கலாம். ஆனால் இந்த குளிர் வந்து அதிகாலையில உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தராது. பகல் வெயிலும் இரவு நல்ல குளிரும் காலையில உற்சாகம். இங்க நான் அதை அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அப்படித்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அம்மா அப்படி இருக்கின்றார்கள். அம்மாவின் நலமா
3: இருக்காங்க.
0: சரி, எல்லோரும் நலமா இருக்கின்றார்கள். நல்ல செய்தியை தந்த உங்களுக்கு நல்லது ஒரு பாடலை தருவீர்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். நான் எதிர்பார்த்தேன் தாத்தாவும் வருவாள் என்னுடைய
3: அதன் கருதி பாடிவிடுங்க.
0: பாடுங்க கேட்ப உங்களுடைய அன்பு குரலோடு.
3: போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மன்னே,

தேவர் காலடி மண்ணே என்ன சொல்ல மண்ணுங்கடங்கடங்கடங்கடங்கடோ மத்த வந்த கண்ணு படும் டிங்கடங்கடிங்கடங்கடி.

சொன்னபடி நின்னாங்க, குணத்தால் மனத்தால் கலைமானானாங்க, போற்றி பாடடி பொன்னே.

ரெண்டு மூணு அல்ல, முகூர்த்தோர் கல்யாணந்தே, முத்து முத்து கம்பலந்தே, எக்குறமும் வாழ்த்து சொல்லும் எங்களுக்கு எக்காலந்தே. அழகான சரிஜோடி ஆன மேல அம்பாடி, கணக்கா வழக்கா கடல் போல் ஏறாலும் போற்றி பாடடி பொன்னே.

0: கோடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே.
1: தெரிவு செய்து அழகாக பாடியிருக்கேன். அந்த சொற்கள் நல்ல தெளிவாக அழகாக சந்தத்தோடு வந்து பாடியிருக்கீங்கள். நீண்ட நாட்கள் பேரை பேர்த்தியின் குரலை கேட்கவில்லை என்று எண்ணி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லோரும் இங்கே நல்ல பதவி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நான் பேர்த்தி. என்ன பாடல் பிள்ளைக்கு நான் ஒருவேளை பார்க்க வேண்டும் மகளே பேர்த்தி?
0: தாத்தா, எனக்கு நல்லவன் வாழ்வான் அந்த பகுதியில் இருந்து சிரிக்கின்றால் என்று சிரிக்கின்றால் இந்த பாடல் தாத்தா.
1: அப்படியா, இந்த பாடல் ஒலித்தது போல? இல்லை இல்லை, ஒரு கேட்டிருக்கின்றார் இங்கே இல்லை, சர்வதேச நேரத்திலே யாரோ கேட்டது போல் இருக்கின்றது. பார்ப்போம், ஒழிக்க வைக்கின்றேன் இந்த பாடல் உங்களுக்கு. சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள், அது ஒலிபரப்பு ஆகிவிட்டது பாடல். நல்ல பாடல் அந்த பாடல். இது நீங்களாம் பிறப்பதற்கு முன்பு அந்த பாடலை தான் கேட்பீர்களை பொழுது சிறப்பாக இருக்கின்றது. நலமாக இருந்தால் முடிந்த நேரங்களில் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் காற்றலையில். உங்களை யாரும் மறக்கவில்லை, சரியா? வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கலாம்.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை தேவா அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்
2: உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் பண் தேடுதே. என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் மாடுதே பாடுதே. உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் பண் தேடுதே. என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் மாடுதே பாடுதே. பறந்து போன மன்

0: பறந்து போன மனசு வந்து சேரல, நேற்று புகுந்த ஏக்கம் இன்னும் மாறல, இளம் கண்ணி மனசிலே பருவ காலை வயசிலே, இளம் கண்ணி மனசிலே பருவ காலை வயசிலே, வரும் காதலுமே உனக்கு இன்னும் புரியலே, உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே, என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் ஆடுதே பாடுதே. வெறும் மோதலிலே நம்ம கதை ஆரம்பமாச்சு, அன்பு பாதையிலே மனசு ரெண்டும் பயணப்பட்டாச்சு. வெறும் மோதலிலே நம்ம கதை ஆரம்பமாச்சு, அன்பு பாதையிலே மனசு ரெண்டும் பயணப்பட்டாச்சு. உனக்கும் காதல் பிறந்தாச்சு, எனக்கும் கவலை தீந்தாச்சு. உனக்கும் காதல் பிறந்தாச்சு, எனக்கும் கவலை தீந்தாச்சு. உம்மை கடைய சாத்தி நடைய கட்டும் காலம் வந்தாச்சு, உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே, என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் பாடுதே பாடுதே.
1: சிறந்த பாடலை தேடி தேடி கொண்டு வந்து பாடுவீர்கள். இந்த பழைய பாடல்கள் என்றவுடன் எல்லோருக்கும் அலாதி ஆனந்தமாக இருக்கும் கேட்பதற்கு. இந்த பழைய பாடல்களை இசையை கேட்டாலே மகிழ்வாக இருக்கும். இசையிலே வருகின்ற வரிகளை தனிப்பட்ட முறையில் இசை இல்லாமல் பக்கவாத்தியம் இல்லாமல் ஒரு சொந்த குரலே பாடுவதென்றால் அது பெருந்தன்மையான ஒரு விடயம். அதுக்கு அது நாங்கள் கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. காரணம், கேட்காத ஒன்றை கேட்கின்றோம் என்பது போன்று. இதை எத்தனையோ இசைத்தட்டுகளை எத்தனையோ தடவை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த பாடல் வரிகளை அழகாக நீங்களும் உங்கள் சொந்த குரல் பாடும் பொழுது அதுக்கு தனிப்பெருமை உண்டு. இங்கே அநேகம் பேர் வாழ்த்துக்களை தந்திருக்கின்றனர். தளத்தில் மட்டுமல்ல, ஏனைய தளங்களிலும் எங்கள் தளத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் வந்து பாடும் பொழுது எவ்வளவு அற்புதமாக உற்சாகத்தை கொடுக்கின்றார்கள். இதை இந்த வானொலியிலே நாம் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த பண்பை வளர்த்தது என் அன்பு மகள் மீரா, அவர்களுக்கு நன்றி கூறியே ஆக வேண்டும். அதை கடைப்பிடித்துக் கொண்டு வருகின்றீர்கள். நன்றி அம்மா, சிறப்பான பாடல். உங்கள் நீங்கள் பாடல் பதிவு செய்து விட்டீர்கள் தானே? நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வரவில்லை தானே?
2: வாழ்த்துக்கள்,
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பாடல், நன்றாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி அம்மா. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி, நன்றி நன்றி. 24 மணி நேர தமிழ் பணியிலே மொத்தம் 20 பாடல்களை கேட்டோம் என்றால் இது எவ்வளவு சாதனையான விடயம். 15 பாடகர்கள், 15 உறவுகள் வந்து இணைந்து 20 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அன்னை கலைவாணியின் அருள் என்றும் உங்களோடு பாலித்து கொண்டிருக்கும் இந்த முன்னியல் தமிழ் வானொலியிலே நாங்கள் ஒரு நாளையிலே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு இப்பொழுது அரை மணி நேரத்தை கூட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அது முடிவடையும் நேரம். இதற்குள்ளே வந்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து தங்களுடைய திறமையை வெளியே காட்டி இதை சோர்வடைய விடாமல் இழுத்து சென்றீர்கள். எனக்கும் வல்லமையை கொடுத்து இதற்கு இறைவனுடைய கருணை நேரடியாக எங்களுக்கு இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு என்பதை வெள்ளிடமில்லை என்றுதான் கூறுவேன் நான். அவர் அருள் என்றும் உண்டு. ஏனென்றால் நாங்கள் ஆன்மீகத்தை தவறவிடாமல் பயபக்தியோடு பண்போடு ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ஒருவருடைய திறமைக்கு வழி கொடுத்து எல்லாம் வருகின்றோம். சிறப்பு என்று வந்து புதிதாக வந்து பாடி காட்டிய அன்பு மகள் சரண்யா, அதை விட செல்லக்குட்டி பாஸ்கரன், இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் வந்து இணைந்து எங்களோட குடும்பத்திலே கலந்து கொண்டார்கள். வருக வர வேண்டு அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஏனியோரும் வந்து சிறப்பாக பாடலை தந்தார்கள். முதலில் இணைந்து முதல் பாடகராக வந்த தேவா அவர்கள் வந்ததை இதை தொடர்ந்து இவ்வளவு பேரும் வந்திருக்கிறேன். தேவா மீண்டும் ஏதாவது சொல்லுவதற்கு வாயெடுத்திருந்தார் போலோ அல்லது பாட வந்தாரோ தெரியாது. நேரம் முடிவடைகின்றதால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த தேவா, யோகா ராஜி, கஸ்தூரி ராஜராஜன், திருமதி சரண்யா ராஜராஜன், அடுத்து தேவநாதன், செல்வக்குழந்தை பாஸ்கரன், ஞானசேகரன், ஷியாமலா, சரவணன், சாந்தி, மகாலிங்கம், ரேவதி. எங்கே ஞானசேகரன் இருந்திருக்கான், ஞானசேகரன், பிஎல் கணபதி, நீண்ட நாளைக்கு பின் சிவரஞ்சனி, நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் இறையனுடைய அருளும் என்றும் கிடைக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு என் ஆசையை தெரிவித்து, உங்களை விட மூத்தவன் ஆசையை தெரிவித்துக் கொண்டு, இந்த இடத்திலே வந்து 10 வருடத்துக்கு முந்தி நான் பாடினேன்னு ஞாபகத்தில் வைத்து இன்று என்னையும் ஒரு 2 வரி பாட சந்தர்ப்பத்தை கொடுத்த மகாலிங்கத்துக்கு சிறந்த நன்றியை கூறிக்கொண்டு, இந்த ரகசியத்தை பரகசியமாக சொன்னவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கார். அன்னை கலைவாணி எங்களோடு இந்த கலையகத்தில் இருக்கின்றார், வாழ்கின்றார். அதை வளர்த்து அவரை ஆராதித்து இங்கே எங்களை அமர்த்தி வைத்திருக்கின்றார் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா என்றால் மிகையாகாது. எவ்வளவு பக்குவமாக அவரைக்கு தந்தையாகிய என்னை கூட தட்டி அமர்த்தி இதை அமர்த்தி இருத்தி இந்த திறமைகள் இந்த வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கின்றார். உங்களையும் இனங்கண்டுபிடித்து கொண்டு வந்து இணைத்து எங்களோடு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை தந்து எல்லோரையும் உலகளாக இருக்கும் சர்வதேச வானொலியாக இந்த வானொலி ஆக்கி மகள வைத்ததற்கு மேலும் நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவன் கருணை கூர்ந்து கலைவாணியின் அருகுடைந்து அவர் மேலும் சுகமடைய வேண்டும். நீங்கள் தந்த பிரார்த்தனைகள், நீங்கள் கூறிய வார்த்தைகளும் என்னை மகிழ்ச்சி அடை வைக்கின்றது. ஒவ்வொருத்தரும் அதை வேண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். மறவாமல் நீங்கள் வந்து இணையும் வேளையில் அம்மா நலமா என்று கேட்கும்போது ஆனந்தமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் உள்ளன்பு தான் காரணம். உள்ளன்போடு அவரும் உங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றார். அன்பிலே இணைந்த நாங்கள் என்றும் அன்பாக, இது ஒரு சரணாலயம் போன்று, எங்களுக்கு இந்த ஆலமரம் போன்று, இந்த விருட்சத்தில் நிழல் காண்பது போன்று இந்த மொன்றியல் தமிழ் வானொலியே வந்து இணைந்து செல்ல வேண்டும். பிஎல் கணபதி அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து வந்த மூத்த கலைஞர், எத்தனை கலைஞர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்த, அவரும் ஓடி வந்து இதனால் உந்தப்பட்டு இணைந்து சிறப்பித்திருந்தார். அவருடைய தந்தையாருடைய 114வது சிறார்த்த ஆண்டு விழா பிறந்த நாள் அதையொட்டி அவர் அர்ப்பணமாக அவருக்கு சமர்ப்பிக்கும் ஒரு பாடலை பாடுவதற்கு இந்த வானொலி சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதை கேட்டுக் கொள்வதற்கு எங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. பிரத்யேகமான நன்றி அவருக்கு. முழுமையாக இந்த பாடலை தொகுத்து வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் 2 மணியை தொட்டுவிட்டது. எங்களுக்கு உங்களுக்கு 11:30 ஆகிவிட்டது. ஒவ்வொருவரும் தனித்திறமை உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கொருத்தர் சளைத்தவர்கள் அல்ல. சங்கீத ஞானம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று இங்கே பார்க்க முடியாது. அவர்களுக்கு இந்த சங்கீத ஞானம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். ஏனென்றால் நீங்கள் பாடல்களை நன்றாக சுவையோடு உள்வாங்குகிறீர்கள். வாங்கியபடியால் தான் அது வெளியே விட உங்களால் முடிகின்றது. சிறப்பாக இருந்தது. சிறப்பாக 2 பாடல்களை தந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அன்புடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் பெறுவர். பெருமை சிறுமை இல்லாது நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தராசிலை வைத்து நெருக்கப்படுவது போன்றும், நீங்கள் தரும் கருத்துக்கள் ஒவ்வொருத்தரையும் தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களாக இருக்கின்றது எண்ணி நான் பெருமைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளே. மீண்டும் நாங்கள் சந்திக்க வேண்டும், சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நாளைய தினம் பாட்டு சவாரிக்கு நாங்கள் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்ப்பு கூறி, அதை சிறப்புடன் நடத்துவதற்கும் இன்று சிறப்பாக நடத்த வைத்ததற்கும் வல்லமை கூர்ந்து அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும், என் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களுக்கும் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து வணங்கி, என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் மீண்டும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைவா, அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், சாந்தி சமாதானம் எங்களுக்கு வேண்டும். இந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையினால் ஏற்படும் அவலங்கள் அத்தனையும் நிறுத்தப்பட வேண்டும். அது இல்லாமல் போகும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். நாங்கள் அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று இறைவனிடம் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வல்லமையோடு நல்லவையாக நல்லவை நடந்து நாளை மலரும் அற்புதமான நாளாக அமைய நாங்கள் காத்திருப்போம். வாழ்த்துக்களை கூறி 2026வது ஆண்டின் 9வது மாதத்தின் 27வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கதம்பத்திலே பாடுபவர் பாடலாம் நிறைவுக்கு வருகின்றது. வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக என்று கூறி, அன்புடன் தமிழோடு என்றும் கூறி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றியும் வணக்கமும் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்திற்கான முதல் பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நீ பௌர்ணமி என்று வலியுறுத்த பாடும் வேளையிலே இன்றைய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி, வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சொல்க சரிகரிக பவகரி பிரிவேணும் சிறைதனில் சாதலி இன்றனை வாட்டுவதே பதவிதரி கரிதனி சரிதனி சரிதனி தனி சனித பனித

இன்றைய நாள் வணக்கத்தை கூறி அன்புடன் அழைத்து எங்கள் எல்லோருக்கும் விருப்பமான பாடல் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். நான் ஆணையிட்டால் என்ற பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து தந்த வேளையில் அந்த பாடலை தான் மட்டும் அல்லாமல் வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கின்றார்.

0: பாடா.
1: ஒலிக்கின்ற பாடல் கண்ணன் மனம் என்னவோ என்று வரி எடுத்து பாட வைப்பது வசந்த ராகம் திரைப்படுத்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள். சியாமலா பிரபா, நீங்கள் மட்டுமல்லாமல் இன்றும் ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நற்பவி மரமிகால் தமிழ் இனியால் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம்.

0: நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். பலே பாண்டியா என்ற திரைப்படத்திலிருந்து வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்ற மனம் ஆறுதல் அடையும் பாடல் ஒன்று. அந்த பாடலை தருகின்றார். கேளுங்கள் என்று தன்னுடன் இவர்களும் இணைகின்றார்கள் என்று வழமை போல வந்தவர்களை தருகின்றார். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலக தமிழர்களும் தன்னோடு கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: ஒரு தற்கொலை கூடு.

0: பாருங்க, பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாள்
1: நாங்கள் கேட்டு மறந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை கீதம். அந்தபோலேயே அடுத்து ஒரு பாடல் தங்க ரத்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகர் சி எஸ் ஜெயராமன் இசை சித்தர் அவர்கள் குரலில் ஒலித்த ஒரு பாடல் சந்தன பொதிகையில் தென்றலெனும் பெண்ணாய் என்ற பாடல்தான் ஒலிக்கே இருக்கின்றது. இந்த பாடலை இன்று விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன். நான் மட்டுமல்ல என் அப்பா அனந்தராமன் என் அம்மா விஜயமும் எங்கள் உறவுகளும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஆடுகிறார், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஆடுகிறார், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஆடுகிறார், மூவேந்தர் பூ செல்லிய

அவர் வந்துவிட்டால் உடனே நானும் வருகின்றேன். எனக்கும் ஒரு பாடல் என் உறவு நண்பர்கள் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று மைதிலி என்னை காதலி என்ற பாடலை தந்திருக்கின்றார். பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே கேட்டு மகள நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை என்று பாடுகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் திருபுவனத்திலிருந்து கேட்ட பாடலாகும்.

0: புனிதமான காதலுக்கும் காதலர்களுக்கும் சமாதி கட்ட நினைக்கும் இதயமற்ற சாம்ராஜ்யத்தின் இரக்கமற்ற சக்கரவர்த்திகளே, காதலர்களின் உடல்களை அழிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் வெற்றி, அவர்களின் உள்ளங்களை பிரிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைப்பதோ தோல்வி. உண்மையான காதலுக்கு என்றென்றும் இல்லை தோல்வி. ஊமை காதலால் காயம்பட்ட இதயங்களுக்காக நடத்தியிருக்கின்றேன் இந்த வேள்வி.
1: உறவுகளோடு உறவுகளாக ஒலிக்க இருக்கும் இன்னும் ஓர் பாடல், ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து ஆழ்கடலில் தத்தளித்து என்ற முதல் வரியை கொண்டு பாட வரும் வேளையிலே இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து வளமை போல என்றும் ரவிச்சந்திரன் கேட்கின்றார்.

திட்டிக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடல் இருந்து எங்கள் எல்லோரையும் மகள வைக்கின்றது. அந்த பாடல் மானே தேனே கட்டிப்புடி என்று 1985 ஆண்டு திரைக்கு வந்த உதய கீதம் என்ற திரைப்படுத்த பாடல். இன்று இந்த பாடலை கேட்க விரும்புபவர்கள் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் வவுனியா சுரேஷ், மட்டக்களப்பு மதி இவர்களை முனைத்து கேட்கின்றார் ஒழிக்கின்றது அந்த பாடல்.

ஏஆர்எம் ஆம் என்ற ஒரு திரைப்படுத்த பாடல், அந்தி வானில் ஓரமாய் என்ற பாடல். அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் தர்மபுரியிலிருந்து தகடூர் சாந்தி. சாந்தி, உங்களோடு சந்திரு நாராயணன் நிர்மலம்மாவும் இணையும்படி நாங்கள் இணையின்றும் ஒலிக்கின்றது அந்தி வானில் ஓரமாய் என்ற பாடல்.

உங்கள் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பத்திற்காக ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். பனித்தென்றல் காற்றே வா என்ற பாடல். இந்த பாடல் ஊமை கனவு கண்டால் என்ற திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா என்று எங்களோடு கேட்டு மகளை ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அரசடிக்குப்பம் ஜாமிருக்க பயணியின் சரவணன் அவர்கள். இந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

பாடல்கள் வரும் வேளையில் பின்பு நீண்ட நாட்களின் பின்பு இன்றைய நண்பு பேத்தி சிவரஞ்சினி அம்மையப்பன் தமிழ்நாட்டிலிருந்து கேட்கின்றார் ஒரு பாடலை. எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற கருத்து கொண்ட சிவகாமியின் செல்வன் திரைப்படுத்த பாடலை. அவர் கேட்கும் பாடலை அவரோடு சிவரஞ்சினி உங்களோடு சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா மற்றும் அன்பு உறவுகளும் என்று எழுதியவளை நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மோனிஷா என் மோனாலிசா என்ற திரைப்படத்தை பாடல் ஒன்று கேட்க வைக்கின்றது. அந்த பாடல் ஹலோ ஹலோ ஹலோ உன்னை நான் என்று கூறும் வரி கொண்ட பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராமன் அவர்கள் தன்னுடைய விருப்பமாக கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.
1: ஹலோ மோனிஷா, ஹியர், ஹூ இஸ் காலிங்?

வீட்டு பண்ணக்காரன் வண்டிகே சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து கேட்கின்றார் இந்த திரைப்படத்து பாடலை. வந்தாரை வாழ வைக்கும் ஊர் இது என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது அவரது இந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல் கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் தந்த பாடலையும் கேட்போம். அஜந்தா என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே இருந்தாய் இசையே என்று கூறும் பாடல்தான் அவர் இன்று தந்த பாடல். நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பாடல்களோடும் நான் தரும் பாடல்களோடும் நீங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்பது போன்று நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் உங்கள் காதோரவும் ஒரு பாடலை கேட்க வைக்கின்றது. மூன்றில் தமிழ் வாணி உங்கள் விருப்பமாக அந்த பாடல் ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் என்று கூறி பாடுகின்றது. குஷி என்ற திரைப்படத்தில் இருந்து

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். காதல் வேதம் திரைப்படத்திலிருந்து இருதயம் இடம் மாறி துடிக்கும் என்ற முதல் வரியை கொண்ட பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கே நின்றேன், இருவல்லவர்கள் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை பாட வைக்க வேண்டும் என்று ஈழமணி திரு நாட்டு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்போம். உனக்காக ஒரு ரோஜா என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் ஒரு புல்லாங்குழல் ஊமையானது என்று பாடுகின்றது.

இவர்கள் பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் கனடாவில் இருக்கும் மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். பவானி IPS என்ற திரைப்படத்திலேதான் அவர் கேட்கின்றார், முல்லை மலர் மேலே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடு இணைந்து வந்த அல்பர்டா கனடா சாந்தினி உங்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. உன் பேரை சொல்ல என்ற அங்காடித்தொகை திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடலை உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே.

கனடா வன்குவர் மாநிலத்திலிருந்து வசந்தி தந்த பாடலை கேட்போமா? விழிகள் மேடையாம் என்ற கிளிஞ்சல்கள் திரைப்படுத்து பாடல்தான் அவர் இன்று விரும்பி கேட்கும் பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் தருகின்றார். மல்லிகை முட்டு என்ற பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

தேவனுக்கு இருக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டு காற்றலையில் வலம் வருகின்றது. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல்கள். முதலில் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் நீங்கள் தந்த பாடலை கேட்போம். புத்தம் புது மந்தவனம் என்ற வரிதான் நீங்கள் தந்த பாடல். பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் சின்ன பூவே பூவே சுகமா என்று கேட்கும் கட்டுமரக்காரன் பாடலை தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது கேட்போம்.